0: நடத்துகிறது. உரிமத்துக்கான நிபந்தனைகள் ஏதும் மீறப்பட்டுள்ளனவா என்பதை தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையமும் விசாரித்து வருகிறது. தி ஸ்டார் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டரில் நடந்த இசை நிகழ்ச்சியின் போது மேசிவ் அட்டாக் இசைக்குழு ஃப்ரீ பலஸ்தீன் என்று முழங்கியதாக தெரிகிறது. பார்வையாளர்கள் பலரும் கூடச் சேர்ந்து முழங்கியதாக கச்சேரிக்கு சென்று வந்த பெயர் குறிப்பிட விரும்பாத ஒருவர் சிஎன்ஏவிடம் தெரிவித்தார். அனுமதி அல்லது விலக்கு பெறாமல் வெளிநாட்டு தேசிய சின்னங்களை பொதுவெளியில் காட்சிப்படுத்த சிங்கப்பூர் அனுமதிப்பதில்லை. மீறுவோருக்கு அதிகபட்சம் 500 வெள்ளி அபராதம், 6 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். குவைத், ஜோர்தான், பஹ்ரைன் ஆகிய இடங்களில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரானிய புரட்சிப்படை தெரிவித்திருக்கிறது. முன்னதாக ஈரானின் காஷ்மீர் தீவில் அமெரிக்கா குண்டு வீசியதில் ஒரு தம்பதியும் அவர்களின் 2 வயது பிள்ளையும் மாண்டனர். பிறகு வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. காஷ்மீர் தீவில் தம்பதியும் அவர்களின் குழந்தையும் கொல்லப்பட்டது. மினாபில் உள்ள தொடக்கப்பள்ளி, லமாடில் உள்ள விளையாட்டரங்கு ஆகியவற்றில் அமெரிக்கா நடத்திய அட்டூழியத்தின் தொடர்ச்சி என்று ஈரானிய நாடாளுமன்ற நாயகர் முகமது பாகர் கலிபாஃப் சாடினார். செங்கடலில் உள்ள பாபல் மந்தீப், ஏடன், வளைகுடா ஆகியவற்றில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க சவுதி அரேபியா 14 உறுப்பினர்கள் கொண்ட தற்காப்பு கூட்டணியை அறிவித்திருக்கிறது. ஏமனின் ஹவுதி குழுவும் ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு குழுவும் கப்பல்களை குறிவைத்து தாக்குவதால் சவுதி அரேபியா தற்காப்பு கூட்டணியை அமைத்திருக்கிறது. இதற்கிடையே எகிப்தின் டேமியட்டா துறைமுகத்தில் 2 கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலுக்கு சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. எகிப்து அதன் அரசுரிமையையும் நலன்களையும் பாதுகாக்க சவுதி அரேபியா முழு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. எகிப்தின் பாதுகாப்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். வட்டார அமைதியை குலைக்கும் நோக்கில் நடத்தப்படும் சதி, போலி அடையாள தாக்குதல் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். டேமியட்டா துறைமுக தாக்குதல் குறித்த விசாரணை தொடர்வதாக எகிப்து கூறியது. தாக்குதலுக்கு எந்த தரப்பும் பொறுப்பேற்கவில்லை. டேமியட்டா துறைமுக தாக்குதலுடன் தனக்கு தொடர்பு இல்லை என்று ஏமனின் ஹவுதி கிளர்ச்சி குழு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அமெரிக்க ஈரான் போர் தொடரும் வேளையில் பதற்றத்தை தணிப்பதில் சீனா முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வளைகுடா நாடுகள் விரும்புகின்றன. குறிப்பாக கப்பல் போக்குவரத்துக்கு முக்கியமான தடங்களை மீண்டும் திறக்கச் செய்வதில் சீனா இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அந்நாடுகள் எதிர்பார்க்கின்றன. சீனா ஈரானின் மிகப்பெரிய வர்த்தக நட்பு நாடு. உலகில் பெருமளவு எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடும் சீனாதான். அதனால் ஈரானுடன் சீனாவுக்கு நல்ல நேசம் இருக்கிறது. ஹர்முஸ் நீரிணை முடக்கம் உலக அளவில் எண்ணெய் ஏற்றுமதியையும் வட்டார வர்த்தகத்தையும் தொடர்ந்து பாதிக்கிறது. இந்நிலையில் சீன அதிகாரிகள் வளைகுடா நாடுகளோடும் ஈரானோடும் தொடர்ந்து பேச்சு நடத்துகின்றனர். போர் நிறுத்தம் மூலம் வளைகுடாவில் நிலைத்தன்மையை கொண்டுவர முயல்வதாக சீனா தெரிவித்திருக்கிறது. சிங்கப்பூர் ஓட்டப்பந்தய வீராங்கனை சாந்தி பெரேரா காமன்வெல்த் போட்டியின் 200 மீட்டர் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். அந்த நிலையை அடைந்திருக்கும் முதல் சிங்கப்பூரர் என்ற பெருமை சாந்தி பெரேராவை சேர்கிறது. கிளாஸ்கோவில் நடந்த அரையிறுதிப் போட்டியில் 22.81 வினாடிகளில் அவர் பந்தய தூரத்தை கடந்தார். இந்த பருவத்தில் அது அவருடைய சிறப்பான சாதனை. தகுதிப் போட்டியில் கலந்து கொண்ட 8 பேரில் சாந்தி பெரேரா 3ஆம் இடத்தில் வந்தார். உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகளில் தனியார் முதலீட்டுத் திட்டத்தை ஃபீஃபா முன்னெடுத்தால் அதன் போட்டிகளை புறக்கணிக்கப் போவதாக யூஃபா எனும் ஐரோப்பிய காற்பந்து நிர்வாக அமைப்பு தெரிவித்திருக்கிறது. தனது 55 உறுப்பு நாடுகளும் ஒருமனதாக அந்த முடிவெடுத்துள்ளன என்று யூஃபா கூறியது. உலகக்கிண்ணம் விற்பனைக்கான சொத்து அல்ல என்பதை அது சுட்டியது. உலக காற்பந்து பாரம்பரியத்தின் ஒரு பகுதியை ஒருபோதும் முதலீட்டுப் பொருளாக கருதக்கூடாது என்று யூஃபா வலியுறுத்தியது. வட மத்திய அமெரிக்க நாடுகளை பிரதிநிதிக்கும் கான்கோகஃப் அமைப்பும் ஃபீஃபாவின் தனியார் முதலீட்டு திட்டத்தை நிராகரித்திருக்கிறது.
1: சொல்லும் பொருளும். இன்சோம்னியா, தூக்கமின்மை. தூக்கமின்மையால் சோர்வு, கவனக்குறைவு போன்ற பல உடல்நல பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். இன்சோம்னியா, தூக்கமின்மை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை

0: மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
2: நாங்க உங்களுக்கு கப் கேக் கொடுத்திருக்கிறோம், கோழி பிரியாணி கொடுத்திருக்கிறோம், இறைச்சி பிரியாணி கொடுத்திருக்கிறோம், ஏ சைவ பிரியாணி கூட கொடுத்திருக்கிறோம். இந்த முறை உங்களுக்கு நாங்க கொடுக்க போறது
3: மீடியகா போலி 968 ஸ்பிரிங் லீஃப் பிராட்டா பிளேஸ் உணவகமும் இணைந்து வழங்குகின்ற 300 பேருக்கு இந்த அரிய வாய்ப்பு, 100 பேருக்கு 2 சாதாரண பரோட்டா அடங்கிய சைவம், 100 பேருக்கு 2 சாதாரண பரோட்டா மீன் கறி அடங்கிய அசைவம், மேலும் 100 பேருக்கு 1 சாதாரண பரோட்டா, 1 முட்டை பரோட்டா மீன் கறி அடங்கிய அசைவம். சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை கேம்பல் லேன் இந்திய மரபுடமை நிலையத்திற்கு வெளியில், அனைத்தும் இலவசம். அனைவரும் வந்து ருசியான பரோட்டாவை பெற்று மகிழுங்கள்.
4: உங்கள் இருவரில் ஆட்டம் ரஃபி நவீன, நீங்க அங்க சந்திக்கலாம்.
3: வழங்குவோர் மீடியா காபோலி 968 ஸ்பிரிங் லீஃப் பிராட்டா பிளேஸ் உணவகம்.
2: வேகமான வெள்ளிக்கிழமையில நாம் இணைந்திருக்கிறோம்.
5: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பள பள பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
6: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல், 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, 2nd பரிசு 20 கிராம் தங்க கட்டி, 3rd பரிசு 10 கிராம் தங்க கட்டி, 4rd பரிசு 5 கிராம் தங்க கட்டி, 5rd பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6rd பரிசு முதல் 10rd பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
7: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தோம்.
8: ஆஹா, சம்ம வாசனை, அட அட அம்மா வந்துருக்காங்க, அம்மா வெளியில வாங்க. ஏ அம்மா, எங்க?
7: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கே ஜின்னை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
9: ஆர்கே ஜின்னை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
10: 14th தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026.
11: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 8:30 மணி வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. பிற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 968 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
10: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம், அனுமதி இலவசம்.
11: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
10: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழு.
12: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7ER, BYD C-Lion 8 DMI மற்றும் BYD C-Lion 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கும் அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கும் மாற இதுவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
13: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
14: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
15: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்கே. ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் திரைப்படத்தில இருந்து ஜெசி கிஃப்ட் இசையமைத்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:14 ஆகிவிட்டது.
1: அடுத்தடுத்து உங்களுக்காக விறுவிறுப்பான பாடல்கள் வரப்போகுது. இதுக்கு இடையில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
0: நீங்க டிக்டாக் பக்கமா வரணும் நேயர்களே. நாங்க இப்போ உங்களோட டிக்டாக் வாயிலாக நேரடியா இணைஞ்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இணைய இருக்காங்க. மஸ்ட் டே தி ப்ளே பாய் நாடக தொடரை நீங்க பாத்திருப்பீங்க. அதுல இருக்கிற ஒரு அம்சமான ஹீரோ நம்மோடு இணைய போறாரு. யார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா டிக்டாக் பக்கமா நீங்க கண்டிப்பா வந்தாகணும்.
1: அது மட்டும் கிடையாது, ஒரு அற்புதமான பாடகி இவங்களும் வராங்க. பாடல்களை பாடி தள்ள போறாங்க இருவரும். அதாவது இந்த நடிகரும் சரி, இந்த பாடகியும் சரி, இருவரும் வார இறுதியில நடக்க போற கரையோர பூந்தோட்டம் மற்றும் மீடியா காப் இணைந்து வழங்கும் தேசிய தின கலை நிகழ்ச்சி 2026 இருக்கு இல்லையா,
0: நேஷனல் டே கான்சர்ட் 2026,
1: அதுல பங்கெடுக்கிறாங்க. எல்லா தகவல்களையும் நீங்க டிக்டாக் லைவ் வாயிலா பாக்கலாம் கேட்கலாம். வாங்க அந்த பக்கம் @only968FM.
0: சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம அவங்களை சந்திக்க போறோம். அதுக்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம். அதோடு அடுத்த 3 நாட்களுக்கும் இதே வானிலை தான் அப்படின்னு வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம். ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல.
1: ஆதரவு கொடுத்தது யாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வாங்க தகவல நாம நான்
0: $1 பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் PIE புக்கெட்டெமா ரோடிற்கும் புக்கெட் பாத்தோக் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், SLEயை நோக்கி செல்லும் TPE டெம்பனிஸ் அவென்யூ 7 எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: கிஜினை
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 starhub.com/samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: StarHub, we got you.
3: ஒவ்வொருவருக்கும் 300 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ப் வானொலி நிலையங்களையும் வலையுறுகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீரப் பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. July 31 வரை மட்டும்தான்.
4: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள்.
3: இப்போது முதல் August 6 வரை ஒரு சீசி 7 பீட்சாவையும் ஒரு சாதாரண அளவு பீட்சாவையும் 50 விழுக்காடு கழிவில் 28 வெள்ளி 90 காசுக்கு பெற்றிடுங்கள்.
4: நாவூர வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும்.
3: ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச் ட்ரஃபல் ஷ்ரூம் சிக்கன் பேக்கன் என பல சுவைகளில்
4: வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
3: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது
4: பீட்சா ஹட். கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: காலை வணக்கம்.
1: அதிகாலை வணக்கம்.
2: அதிகாலை வணக்கமா?
1: அதிகாலை வணக்கம்.
3: இல்ல, ஷேரன் பத்தி சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. மழை தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு அவங்க தெரியும்ங்கிறதுனால சொல்றேன். ரெண்டு மூணு தடவை பேட்டி எடுத்திருக்கேன் ஷேரனை, அவங்க எடுத்துருக்கேன். காலை 8 மணியா? எப்படி எந்திரிச்சா வர? இதுதான் சொல்லுவாங்க இல்ல ஷேரன்.
2: மழை எப்படி மழை உங்களுக்கு? 8 மணி?
1: எனக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, நான் எந்திரிக்கிறது ஓகே, இப்போ எல்லாரும் எந்திரிச்சிருவாங்களா?
2: எந்திரிச்சிட்டாங்களான்னு
1: யோசிச்சேன்.
2: நிறைய பேர் இருக்காங்க
3: உங்களுக்கு தெரியாதா? இப்ப சமீபத்துல வெளிவந்த தகவல் படி வணக்கம் சிங்க நிகழ்ச்சி தான் உலகத்திலே ஆக கேட்கப்படுற நிகழ்ச்சி. எல்லாரும் காலையில 6 மணிக்கு காத்துட்டு இருக்காங்க, சஜினி வந்து சிரிப்பாங்க அப்படின்னு.
1: மழை 3 மணிக்கு
3: தூங்க போன ஒரு ஆள இப்ப 3 மணிக்கு எந்திரின்றாங்க. புதுசு கிடையாது, நீங்க பல மேடைகள்ல பாடி இருக்கீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு. இந்த முறை தேசிய தின இசை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய பங்கு எப்படி இருக்க போகுது? வாரதுல
0: Very thrilled actually. Okay, actually, ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். எனக்கு கோவிட் பாட்டு பாடுறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. The light and அந்த பாட்டு. அந்த பாட்டு மூலமா அந்த வருஷத்தோட தேசிய தினம் NDC கான்சர்ட்டுக்கு வந்து அவங்க பாட்டு சொன்னாங்க. அது வந்து டியூரிங் கோவிட் பீரியட்னால நம்ம வந்து வர்ச்சுவலி அந்த வீடியோஸ் எல்லாம் செஞ்சோம். வர்ச்சுவலி அந்த NDC கான்சர்ட் அத கார்டன்ஸ் பை தி வேல தான் செஞ்சாங்க. அண்ட் ஃபினாலே கூட நம்ம எல்லாம் வர்ச்சுவலி தான் செஞ்சோம், ஏன்னா டிஸ்டன்ஸ் இருக்கணும் தானே. சோ அப்ப அது செஞ்ச போது இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் NDC கான்சர்ட் சொல்லும் போது NDC அண்ட் NDP பரீட் இட் தே ஆர் பிக் கான்சர்ட்ஸ். அண்ட் அதை வர்ச்சுவலி பண்ணும் போது அதே கான்செப்ட் ஒரு நாள் நான் லைஃபா பாடணும்னு எனக்கு அந்த ஆசை பப்புல இருந்தே இருந்துச்சு. ஒரு நாள் அத வந்து லைஃபா வந்து பாடுறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு. சோ இந்த வருஷம் அத கூப்பிட்ட போது ஐ வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டட், ஐ வாஸ் வெரி ஹாப்பி. சேட் யா, ஆஃப் கோர்ஸ் ஐ அம் கோயிங் டு டூ இட் லைவ். ஏன்னா லைஃபா பாடுறதா ஒரு சிங்கர் ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் வந்து இஸ் வெரி டிஃபரெண்ட், கனெக்டிங் வித் த பீப்பிள். சோ இந்த வருஷம் அவங்க கால் பண்ணும்போது டெஃபினிட்லி வெரி எக்ஸைட்டட்.
2: உங்க கண்டிப்பா உங்களுடைய அந்த சந்தோஷம் வந்து நீங்க பேசுறதுலயே எங்களுக்கு வந்து தெரியுது. உங்களுடைய உணர்வுகளை வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. மழை உங்க பக்கம் வருவோம். இது வந்து உங்களுடைய முதல் மேடை நிகழ்ச்சின்னு சொல்லலாமா?
1: இது வந்து
2: அதாவது மேடை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது தேசிய தினத்திற்கான முதல் நிகழ்ச்சி.
1: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா. சோ இது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான் எனக்கு. இது ஃபர்ஸ்ட் வரும்போது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் வரும்போது நான் எப்படி நான் இந்த ஸ்டேஜ்ல am I going to match everyone's performance? நான் அந்த ஒரு இதுல இருந்தேன், சரி நம்ம பண்ணிடலாமா, ஓ இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து டக்குன்னு டக்குனு கிடைச்ச மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் லேட்டா கிடைச்சிருந்தாலும் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே அந்த மாதிரி நான் ஒரு தாட்ல இருந்தேன். ஸோ எனக்கு எனக்கு கூட என் கூட பெர்ஃபார்ம் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் லைக் ஷேரன் அண்ட் ஷர்மன் பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஸோ இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க, தென் ஐ வில் ஆல்சோ மேபி ஃபைண்ட் இட் அ பிட் ஈஸி அஸ் அ டீம் எஃபர்ட்ல. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைக் ஷேரன் அக்கா கூட வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் லைஃப்ல வந்து அவங்க கூட பாடினது கிடையாது. ஸோ லைக் அவங்க அவங்களோட ஒர்க் அவங்களோட அவங்களோட எல்லாம் பார்த்து அவங்க சோஷியல்ஸ் எல்லாம் பார்த்து நான் லைக் ரொம்ப ப்ரௌடா இருந்திருக்கேன். லைக் அவங்க சாங் ரொம்ப ஒரு பெரிய ஹிட்டா இருந்துருச்சு. தென் ஐ வாஸ் லைக் ஓ இவங்க கூட நான் பாடுறேன்னா சரி ஓகே, ஒரு அளவுக்கு நம்ம இவங்க இவங்க கிட்ட இருந்து பார்த்ததை நம்ம கத்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் இவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கண்டிப்பா 100% கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும். சோ இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு அளவுக்கு நர்வஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ்லயும் பாடுறேன் ஆக்சுவலி, இவ்வளவு பெரிய ஒரு கிரவுட்ல நேஷனல் டே சாங்ஸ் பாடுறேன். சோ இந்த இங்கிலீஷ் ஆடியன்ஸ் எனக்கு வந்து என்ன வந்து ஒரு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா பாப்பாங்கன்னு அப்படின்னு நான் நம்புறேன். பாப்போம் அந்த NDC-ல எப்படி இருக்குன்னு. ஆமா ஆமா,
3: ரொம்ப நன்றி மழை. தொடர்ந்து நம்ம பேசுவோம், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் நமக்காக பாடணுமே, ஏன்னா உங்களை பாட வைக்கலன்னா தெய்வ குத்தம் ஆயிடும், சஜினி என் காதுல கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா பாடுங்க ரெண்டு பேர்ல, யாரு முத போறா? உங்ககிட்டே விட்டுறேன் அந்த
1: சரண்.
3: சரண் ஓகே,
1: பாடுங்க.

0: நன்றி.
1: அப்படி இந்த பாட்டை தொடரணும். மழை இப்ப நீங்க உள்ள வாங்க நரேஷ் ஐயர் மாதிரி. கம் ஆன்
2: நரேஷ் ஐயர் மாதிரி வருவா? இல்ல இல்ல இல்ல, நம்ம நரேஷ் ஐயர் அளவுக்கு எல்லாம் இல்ல. நான் என்னோட கொல்லுற பாட்டு பாடுறேன். இப்போ ரீசெண்டா இந்த சாங் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கேன்னு அப்படின்னு சொல்றாங்க.
0: நீங்க சமீபத்துல கூட வந்து கொல்லுற இமையை வந்து ரெண்டையும் மேஷப் பண்ணி பாடி இருந்தீங்க.
1: மழை தயவு செஞ்சு சஜினியை மட்டும் ஷேர் பண்ணி அக்கானு கூப்பிடாதீங்க. தயவு செஞ்சு தப்பு
2: பண்ணிடுவாங்க.
0: எனக்குதான்
2: எல்லாம்

0: வணக்கம் சிங்க, எங்களோட நீங்க இணையலாங்க.
1: நீங்க எந்த பாட்டு கேட்டாலும் அத கண்டிப்பா பாட காத்துட்டு இருக்காங்க மழையும் ஷேரன். கரெக்ட் இல்ல?
0: ஆமா
1: ஆமா, மழையாவது
2: சொல்லுங்க சொல்லுங்க.
1: இவன் மாட்டா போவா அடுத்த நிகழ்ச்சியில, இவன் மாட்டுவான் என்கிட்ட
2: சொல்லுங்க.
0: மழை வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போகேன்னு இருக்காரு.
1: பாடுவேன் அதுதான் மழை சொல்றாரு.
0: சரி, இப்ப ஒரு சின்ன இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் வணக்கம் சிங்க.
3: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக PIE நோக்கி செல்லும் TPE KPE எக்ஸிட் அங்கேயும், உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. SLEயை நோக்கி செல்லும் TPE டெம்பனிஸ் அவென்யூ 7 எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
1: GRP ஜுவல்லர்ஸின் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
2: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7ER, BYD C-Lion 8DMI மற்றும் BYD C-Lion 6DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இலவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 9-6-8 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 9-6-8 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
4: உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவிச்சு கொண்டாடுங்க. 10 கோழித்துண்டிகள், தொட்டுக்க 2 வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழித்துண்டிகள், 2 சாதாரண அளவு பிசைந்த உருளைக்கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு கோக் குளிர்பானங்கள். கடையில் சாப்பிட்டாலோ கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலோ 39 வெள்ளி 95 காசு மட்டும்தான். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44 வெள்ளி 95 காசு மட்டும்தான். KFC-ல ருசித்து மகிழுங்க.
5: நேரம் இப்பொழுது காலை 8:44 விட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில ரவிஜி சஜினி படிக்கும் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. இப்ப நாக வானொலிகள்ல மட்டும் இல்ல, டிக்டாக் வாயிலாகவும் உங்களோட இணைஞ்சிருக்கோம், எங்களோடு இருக்காங்க. ஷேரன் சோபனா மழை.
6: தேசிய தின அணிவகுப்பு 2026 பிரம்மாண்டமான முறையில August 9 நடக்க போகுது. இத நீங்க ஒளிவழி 5, அது மட்டும் இல்ல சீன மொழி, மலாய் மொழி, அதையும் தாண்டி தமிழ்ல வசந்தத்துல நேரடியா பாக்கலாம். பிரம்மாண்டமான அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால மீடியா காப்புடைய அற்புதமான கொண்டாட்டம் தான் இந்த தேசிய தின கலை நிகழ்ச்சி. குறிப்பா கரையோர பூந்தோட்டம் மீடியாகோ வழங்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலா உங்களை மகிழ்ச்சி படுத்தணும், அங்கேயும் வான வேடிக்கைகள் மற்றும் பல அங்கங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறதா எங்களுடைய எண்ணம் இல்லையா.
5: இந்த நிகழ்ச்சியில நிகழ்ச்சியை வழி நடத்துறாங்க ஃபத்லி, அதோடு ஜமீன், அப்புறம் நம்ம சரவணன் ஐயாவும் அவங்க வந்து நிகழ்ச்சியை வழங்குறாரு. அது மட்டும் இல்ல, வி ஆர் சிங்கப்பூர் அப்படிங்கிற அங்கத்தையும் பாடல் அங்கத்தையும் ஷேரன் சோபனாவோட சேர்ந்து மழையும் வழங்குறாங்க. இவங்களோட
7: வானவேடிக்கைய ரொம்ப நாள் தூரத்துல தான் பாத்துட்டு இருந்தோம்.
5: ஆமா, நான் கேள்விப்பட்ட மழை இந்த பாடல் காட்சி அங்கத்துல வந்து கையடக்க தொலைபேசிகளை வைத்து வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு வடிவமைப்பு எல்லாம் செஞ்சிருக்காங்களாமே, லைட் கோரியோகிராஃபி இருக்குன்னு கேள்விப்பட்டனே.
7: ஒத்திகைக்கு
6: போகும்போது நீங்க பாத்துருவீங்க. அதை
5: சரி, இந்த வி ஆர் சிங்கப்பூர் பத்தி கொஞ்சம் சொல்லிருங்களேன், என்ன நடக்குது இதுல? ஷரண் நீங்க சொல்லுங்க.
8: ஓகே, இந்த செக்மெண்ட்ல வந்து இட்ஸ் கோன் டு பி அ சிங் அலாங் செக்மெண்ட். அது ஒண்ணு, வரவங்க தோஸ் ஹூ ஆர் கமிங் ப்ரிப்பேர் யுவர் ஃபிளாஷ் லைட்ஸ், அதான் நான் சொல்லணும். யா, சோ ப்ரிப்பேர் யுவர் ஃபிளாஷ் லைட்ஸ் பிகாஸ் யூ கைஸ் ஆர் வந்து யூ ஆர் கோயிங் டு சிங் அலாங் வித் அஸ்.
5: உங்களோட சேர்ந்து அவங்க பாடல பாட போறாங்க. இங்க ஒரு முன்னோட்டம் கொஞ்சம் கொடுங்களேன், ப்ரீவியூ.

0: தெரியல.
1: தேசிய பாடல் பற்றோட பாடுங்க,
2: மாட்டி விட்டுறதுல இருக்கீங்க.
1: ஒன் டூ, நானே இளையராஜா மாதிரி இதோட வர முடியும். வாங்க, ஒன் டூ த்ரீ கோ.
2: This is my country, this is my flag, this is my future, this is my life, this is my family, these are my friends. We are Singapore, Singaporeans.
1: எதுக்காக நான் பாட சொன்னேன்னா, இதே மாதிரிதான் அந்த கலை நிகழ்ச்சியில போய் நீங்களும் பாடணும், அவங்க கூட ஒன்னா சேர்ந்து சிங்கப்பூர் உணர்வை கொண்டாடணும்.
2: ஆமா, கண்டிப்பா. எனவே வரும் ஞாயிற்றுக்கிழமை கரையோர பூந்தோட்டம் பக்கமாக நீங்க சென்றே ஆகணும், இந்த கலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும். நம்ம மழை ஷேரன் சோபனாவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும். சரி மழை ஷேரன் சோபனா, இந்த நிகழ்ச்சிக்கான ஒத்திகைகள் எல்லாம் எப்படி இருக்கு?
3: பட்டிஸ் இதுவரைக்கும் நல்லதான் போயிட்டு இருக்கு. Apart from We Are Singapore, I'm also doing a Tamil song, means
1: Stylish Tamilichi.
3: Yes, it's a amazing song. அந்த பாட்டு வந்து அந்த லீஸ்ல அவங்க ஒரு லீஸ் கொடுத்தாங்க, அந்த லீஸ்ல அந்த பாட்டு பார்த்துட்டு I was like, okay, இந்த பாட்டு நம்ம செய்யணும். So அதுக்கான ஒத்திகைகள், டான்ஸ் பிராக்டிஸ் இருக்கு. சோ டான்சர்ஸ் இருக்காங்க, குவைட் எக்ஸைட்டட். ஏன்னா முதல் தடவை ஒரு ஃபீமேல் இந்த பாட்டு, இட்ஸ் அ பிட் யூனிக். ஏன்னா இந்த பாட்டுல வந்து ரேப்பும் இருக்கு, பாடுறதும் இருக்கு. அதுக்கு மேல வந்து ஐ அம் டான்சிங் வித் பீப்பிள் ஹூ டோன்ட் ஆக்சுவலி நோ தமிழ். சோ அவங்களோட டான்ஸ் பிராக்டிஸ் போன போது இட் வாஸ் வெரி ஃபன், இட் வாஸ் சூப்பர் ஃபன் டான்சிங் வித் தெம். சோ இன்னைக்குதான் அந்த ரிஹர்சல்ஸ் இருக்கு. Yeah, to dance with them, the full dress rehearsal. So I'm actually looking forward. It's going to be exciting.
2: சிறப்பா இருக்கு. போதே எத்தனை மணி வரைக்கும் ஒத்திகைகள் எல்லாம் இருக்கும்?
1: ஏன் இப்ப நீங்க போய் அவங்க சாப்பாடு கொடுக்க
2: போறீங்களா? ரொம்ப லேட்டா முடியும், இவ்வளவு நேரத்துக்கு அவங்க பயிற்சி செய்யறாங்க. இதெல்லாம் வந்து சுவாரஸ்யமான தகவல் இல்லையா?
1: ஒத்திகைனா முன்ன பின்னதான் இருக்கும்.
2: சரி சரி சரி,
1: ஒத்திகையை தாண்டி நிகழ்ச்சியில என்ன எதிர்பார்க்கலாம்?
2: மழை கிட்ட கேளுங்க.
1: மழை, இப்ப அவங்க சொன்னது போல தமிழ் பாடல் பாடுறாங்க, நீங்க இமையே அப்படிங்கிற பாடல் பாடுவீங்களா அப்படின்னு கேக்குறீங்க?
4: இமையே வந்து இமையே பாடுவாங்க அப்படின்னு கேட்டீங்க, அது என் கையில இல்ல. சோ இட்ஸ் ஆக்சுவலி அந்த ஃபார்மேட்ல வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நான் இங்கிலீஷ் சாங்ஸ் ஃபுல்லா பாடுறேன், அந்த நேஷனல் டே சாங்ஸ் ஃபுல்லா பாடுறேன். அண்ட் இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி மை ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் சோ லாங் சிங்கிங் இன் இங்கிலீஷ் சாங் ஆன் ஸ்டேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சோ மெனி பீப்பிள். நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது என்னோட மியூசிக்கல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது வந்து செகண்டரி ஸ்கூல்ல ஆரம்பிச்ச ஒரு இங்கிலீஷ் பாய் பேண்ட் தான். அது இப்ப எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. செயின்ட் ஆண்ட்ரூஸ் செகண்டரி ஸ்கூல்ல ஆரம்பிச்ச ஒரு பாய் பேண்ட் கால்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஏன்னா வி ஆர் ரிஃப்ளெக்டிங் அபவுட் அவர் லைஃப் த்ரூ அவர் மியூசிக். அந்த வயசுலயே ஒரு இதுலதான் இருந்தோம், ஒரு ரகத்துலதான் இருந்தோம், அது ஒரு காலம். ஆமாம். சோ அந்த டைம்ல கம்போஸ் பண்ணிருந்தேன் ஒரு ஒரு சாங் அலாங் வித் மை ஃப்ரெண்ட், அவன் பேரு ருஷேன். பட் அவன் வந்து ஒன் அ டிஃபரண்ட் ட்ராக் அண்ட் எவ்ரி திங் நவ். சோ அந்த டைம்ல ஆரம்பிச்ச சாங்ஸ் இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சது, கவர்ஸும் இங்கிலீஷ்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாலிக்கு போனதுக்கு அப்புறம் தமிழ்ல ஃபுல்லா தமிழ்லயே இறங்கிடுவான், அங்கதான் ஃபீல் அதிகமா இருக்கு, தமிழ்ல பாடுற மாதிரி வருமா அப்படின்னு ஒரு இதுல இருந்தேன். சோ பேக் டு இப்போ நான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல இருக்கட்டும், என்னோட இங்கிலீஷ் ஆடியன்ஸும் நான் கவர் பண்றேனே அப்படின்னு ஒரு ஹோப் தான் ஆக்சுவலி.
1: கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது நம்ம எந்த மொழி பேசினாலும் எந்த மொழியில பாடினாலும் சிறப்பா செய்ய வேண்டியது ஒரு கலைஞருக்கு அவங்களுடைய கடமை இல்லையா?
2: எஃபெக்டிவ்லி பைலிங்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: நிச்சயமா. ஆக இவங்களுடைய குரலையும் கேட்கணும், அதே நேரத்தில் இவங்களுடைய படைப்பை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போக வேண்டிய இடம் தேதி எல்லாத்தையும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறோம்.
2: வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 உங்களுக்காக கரையோர பூந்தோட்டத்தில் நடைபெறுகிறது நேஷனல் டே கான்சர்ட் 2026.
1: சந்தோஷமான விஷயம் தெரியுமா, அனுமதி முற்றிலும் இலவசம். ஆக மெயில் விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும் சொன்னா போக வேண்டிய இணைய பக்க முகவரி
2: media.sg/ndc.
1: அவ்வளவுதான், போங்க பாருங்க, தேசிய தினத்தை நல்லா வரவேற்கிற மாதிரி ஒரு கொண்டாட்டத்துல இறங்குங்க. நிறைவா மழை ஷேரன் இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துகள். நீங்க உங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க ஷேரன், உங்ககிட்ட இருந்து வருவோம்.
3: கண்டிப்பா வாங்க. இன்னொன்னு சொல்லணும், தோஸ் பீப்பிள் ஏர்லியா வரவங்க ஏர்லியா ப்ரீ ஷோ கூட உங்களுக்கு வந்து அவங்க செக்மெண்ட்ஸ் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்காக. சோ ப்ரீ ஷோ செக்மெண்ட்ல ஐ வில் ஆல்சோ பி சிங்கிங் ஒரு 4 to 5 songs ஐ வில் ஆல்சோ பி சிங்கிங். கொஞ்சம் மிக்ஸ் ஆன ஒரு பாட்டு நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். சோ அப்படி ஏர்லியா வரவங்களுக்கு உங்களுக்கு அங்க கார்னிவல்ஸ்ல நிறைய திங்ஸ் இருக்கு, அவங்க கேம்ஸ் இருக்கு, நிறைய சாப்பாடு இருக்கு, நிறைய இருக்கு. சோ தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஃபுட் டவுன் தேர் இன் தி கார்னிவல்ஸ். சோ உங்களுக்காகவே வந்து நம்ம வந்து லைவ் செக்மெண்ட்ஸ் பாடு போறோம். நான் சில பைலிங்குவல் பாட்டு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காக.
2: ஷேரன் சோபா வந்து சாதாரணமான ஆளு கிடையாது, அவங்க வந்து வெவ்வேறு மொழிகள்லயும் பாடுவாங்க. அது மட்டும் இல்ல, பாடும் பொழுது ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க, அப்படியே ஒரு ஆட்டத்தை போட்டுருவாங்க, கலக்கிடுவாங்க,
1: கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இப்ப ஒரு கேமரா புதுசா வச்சிருக்காங்க, அது எங்க நகர்ந்தாலும் அது அவங்களோட நகருது. அவன் இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஒரு பெரிய ட்ரோனை பறக்க விட்டுருவாங்க, மேல சுத்திக்கிட்டே இருக்கும் நினைக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஷேரன், உங்க நேரத்தை ஒதுக்கி காலங்காத்தால எங்களோட இணைந்ததுக்கு. நிச்சயமா அந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்களை பார்க்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். மழை, நீங்க இப்ப ஒரு சில வார்த்தைகளை சொல்லிடலாமே.
4: எஸ் கண்டிப்பா, திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஃபன் பர்ஃபார்மன்ஸ். நிறைய சாங்ஸ் இருக்க போகுது, நிறைய லைன் அப்ஸ் இருக்க போகுது. ஆல்சோ சிங்கிங் அலாங் வித் ஷர்மன், ஸோ அவரையும் நான் மென்ஷன் பண்ண இல்லை, ஏர்லியராக மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த மூணு பேரும் நம்ம ஒரு பிளாஸ்டாக கொடுக்க போகிறோம், ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு நேஷனல் டே சாங்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த தமிழ் சாங்ஸும் ஷேரன் வழங்க போகிறாங்க. ஸோ ஐ ஹோப் யூ கம் டவுன் தே ஈட் அண்ட் ஹேவ் ஃபன் வித் அஸ். பேக் ஸ்டேஜ் முடிஞ்ச டைமில் நம்ம வந்து வியூவர்ஸ் எல்லாமே ஃபாலோவர்ஸ் எல்லாமே நீங்க இருந்தீங்கன்னா வி கேன் ஆல்சோ மீட் ஆஃப்டர் தட் ஷோ.
2: ஆமா, பெண் ரசிகைகளே எங்க இருக்கீங்க, மழையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓட ஓடி போங்க.
1: இது பெண் ரசிகைகளுக்கு சொல்ற மாதிரி தெரியல, நீங்களே
4: இல்ல இல்ல, நான் எல்லாரையும் எல்லாரையும்
2: சொல்றேன், எல்லாரையும் வாங்க வாங்கன்னு
4: வர என்ஜாய் பண்ற எல்லாருமே.
1: அந்த தம்பி வந்து உங்களுக்கு அண்ணன் பையன் மாதிரி இருக்காரு பாக்க, அத கருத்துல கொண்டு நீங்க செயல் பண்ணி நல்லா இருக்கும் சஜினி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சுபாதா சொன்னேன் அவங்க ரொம்ப இளமையானவங்க.
2: சரி, எங்களோட நேரத்தை ஒதுக்கி இணைந்ததற்கு ரொம்ப நன்றி மழை சோபனா.
1: இதுக்கு மேல எங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, காரணம் உங்களை சந்திக்க நாங்க அவளை காத்துட்டு இருக்கோம். தேசிய தின கலை நிகழ்ச்சி மீண்டும் எங்க நடக்குது, எப்ப நடக்குதுன்னு சொல்லிடுறோம்.
2: வரும் ஞாயிற்றுக்கிழமை August 2 கரையோர பூந்தோட்டத்தில் உங்களுக்காக நடைபெறுகிறது நேஷனல் டே கான்சர்ட் 2026 மாலை 4:30 நீங்க கலந்து கொள்ளலாம்.
1: மேல் விவரங்களுக்கு media.sg/ndc அப்படிங்கிற இணைய பக்கத்தை நீங்க நாடலாம். மழை ஷேரன் இருவருக்கும் நன்றி, எங்களோட இணைந்திருக்கு டிக்டாக் லைவ் வாயிலா நாங்க அவங்கள சந்திச்சு. நீங்க இணைந்திருப்பது ஓலி 968
2: கேட்டாலே பரவச.
5: ஓலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது சிடிஇ நோக்கி செல்லும் SLE யோச்சகாங் ரோடிற்கு பிறகு. முதலாம் தடத்தை தவிர்க்கவும்.
6: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
2: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
3: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
4: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
3: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்.
4: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
3: ஒலி 968
4: கேட்டாலே பரவசம்.
5: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
6: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. பிற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 968 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
5: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
6: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
5: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
7: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: ஜும ஜும ஜும ஜும் டக்.
3: பாடுங்கன்னு சொன்னா பாடுறது இல்ல, நேரம் கிட்ட நேரத்துல இப்படி கூவுறது
1: இல்ல. மழை ஷேரன் ஷோபனா இருக்கும் பொழுது பாடுறதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சு ரவி.
3: அவங்க முன்னாடி வெக்கமா இருக்கு, எனக்கு காது வலிக்குதே, அத பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? கிடையாது.
1: உங்களுக்கு காது வலிச்சா என்ன, வலிக்காட்டி என்ன என்ன?
3: சரி சரி சரி சரி சரி, இப்ப நாங்க உலகத்திலே 8வது அதிசயமா ஒருத்தர் அறிவிக்கலான் இருக்கோம்.
1: என்ன
3: தெரியுமா, இவ்வளவு நேரம் ஒரு மணி நேரத்துல ஒரு 10 தடவை சொல்லிருப்போம் இந்த நிகழ்ச்சி எங்க நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது, அனுமதி இலவசம், MediaCorp.sg/NDC போகலான்னு. ஆனா அதையும் தாண்டி
1: ஒரே ஒரு நேயருடைய
3: பேர் சொல்ல வேண்டாம்,
1: அந்த ஒரே ஒரு நேயருடைய வானொலி இருக்கு இல்லையா, நம்ம எப்ப எல்லாம் எங்க நடக்குதுன்னு சொல்றோமோ அந்த நேரத்துலதான் அந்த நேயருடைய வானொலி வந்து அப்படியே
3: எனக்கு
1: தகவல்களை கொடுங்க அப்படின்னு வாயிலாக வந்து கேட்டிருக்காங்க.
3: இல்ல நான் உங்களை கேலி செய்யல, ஆனா நீங்க இப்படி கேட்கும் போது எங்களுக்கு தோணுது நாங்க எத்தனை தடவை சொன்னோம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா அப்படின்னு. இருந்தாலும் சிலர் தவற விட்டுருக்கலாம், சில பேர் இப்பதான் வானொலி பக்கமா வந்திருக்கலாம், சிலர் அடுத்து வானொலி பக்கம் போகணும்னு ஆசைப்படலாம். எது எப்படியோ அந்த நிகழ்ச்சி எங்க எப்ப எத்தனை மணிக்கு சொல்லிடுவோம்.
1: ஆமா, வரும் ஞாயிற்றுக்கிழமை August 2nd மாலை 4:30 இருந்து உங்களுக்காக கரையோர பூந்தோட்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா கார்டன்ஸ் பை தி பே இருக்கு இல்லையா, அங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்காக நடைபெறுகிறது நேஷனல் டே கான்சர்ட்.
3: சஜினி, நான் பலமுறை போயிருக்கேன், ரொம்ப சுலபம். நீங்க கரையோர பூந்தோட்டம் அந்த பக்கமா போனாலே அங்க பல அறிவிப்பு பலகைகள் இருக்கும். இந்த பக்கமா நடங்க, இப்படி நேரா போனீங்கன்னா, இந்த பக்கமா வலது எடுத்தீங்கன்னா இந்த மீடோஸ் இருக்கு, அந்த பகுதி வந்துடும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு கிட்ட வந்தீங்கன்னா எனக்கு பயமா இல்லையா?
1: இல்ல, கமெண்ட் ஒண்ணு வந்துச்சு.
3: சரி, இப்ப நான் எங்க விட்டேன், ஆக அது அங்க இருக்கும்போது நீங்க பாதுகாப்பான முறையில நேரடியா தி மேடோஸ் அங்க போய் சேர்ந்துடலாம். அங்க நீங்க போனோடனே பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்காதுங்க, நல்லா திருவிழா கோலமா இருக்கும். அத பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இங்கதான் நடக்குது அப்படின்ட்டு. ஆனா இதையும் தாண்டி மேல் விவரங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா சில பேர் கேட்பாங்க, வயது மூத்தோர் எப்படி போறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிகள் இருக்கா, இப்படி பல கேள்விகள் இருக்கலாம்.
1: அப்ப குறிப்பா எங்க போய் இறங்குறது, இப்படிப்பட்ட தகவல்கள்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா MediaCorp.sg/NDC அப்படிங்கிற இணையதளத்தை நீங்கள் நாடலாம். அங்க மேல் விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நம்ம சரவணன் ஐயாவும் நிகழ்ச்சிய ஜமீன் அதோடு சேர்ந்து வழங்க போறாரு, எனவே அவருக்கும் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம்.
3: சரி, வித்யா சாகருடைய இசையில விறுவிறுப்பான இரண்டு பாடல்கள் வருது, கேளுங்க. எங்களோட வணக்கம்.

முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.

0: உறக்கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7 ER, BYD C-Lion 8 DMI மற்றும் BYD C-Lion 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கோ மாற இலவை சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
3: உலக கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நியூ வாட்சில் காற்பந்து மோகம் தொடரும். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்பாட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூ காசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் க்கு பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: சுபாஷ் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, நேதாஜி பட பாடல உங்களுக்காக இடம்பெற்றது.
3: அடுத்து உங்களுக்காக உழவாளி திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது காலை 9:19 ஆகிவிட்டது. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்த வரையிலும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE பசர் லபாவிற்கு பிறகு 4 தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம்

0: உங்களுக்கு தெரியுமா
1: இன்றைய சுவாரஸ்யமான தகவலை நாங்க சொல்ல போறது இல்ல.
2: நேயர் ராணி அனுப்பி வச்சிருக்காங்க.
3: பினாக்கல் டஸ்ட் இருக்கு இல்லையா கேன்டன்மெண்ட் ரோட்ல, அது வந்து உலகத்திலேயே உயரமான இது வீடமைப்பு கழக பேட்டை பிளாக்காம். ஏன்னா அது 50 ஸ்டோரி இருக்குதான் அங்க. அந்த இது வந்து எனக்கு தெரிஞ்ச போது அப்பதான் நினைச்சேன் உலகத்திலேயே வா அப்படின்னு கொஞ்சம் அதிசயப்பட்டேன். அது ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைச்சேன்.
2: ஆமா சரியா சொன்னீங்க ராணி, பினக்கல் அட் டக்ஸ்டன் தான் உலகத்தின் ஆக உயரமான பொது குடியிருப்பு வளாகம்.
1: அது நம்ம சிங்கப்பூர்ல தான் இருக்கு. நீங்க போய் பார்க்கலன்னு சொன்னா இந்த வார இதை பயன்படுத்தி போய் பாருங்க, படங்கள் எடுங்க, முடிந்தா அங்கிருந்து சிங்கப்பூர் கூட காட்டுங்க. இத்தகவலை வழங்கியோர்
2: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
4: வணக்கம் சிங்கே,
2: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புண்டகை.

0: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
1: நிறைந்த சிங்கர்ஸ், 2 கறியும் சம்பாலும் நிறைந்த கோழி உணவு தொகுப்புகள், 5 கோழி துண்டுகள், 3 சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், சாதாரண அளவு பொரித்த உருளை கிழங்குகள், 4 சுஜோராஸ் குளிர் பானங்களில் அனைத்தும் வெறும் 46.95 மட்டும்தான். KFC செயலி வழி அல்லது இணைய பக்கத்தின் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தி இன்றைக்கே ருசித்து சாப்பிட்டு மகிழுங்கள்.
2: 14வது தாய்மொழிகளின் கருத்தரங்கு 2026 சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ வளாகம் 2B. இந்த ஆண்டின் கருப்பொருள் கழிப்பு ஊட்டும் கண்டுபிடிப்புக்கான பூந்தோட்டம். முற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒளி 968 படைப்பாளர்கள் விமலா காதர் வழங்கும் நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். மாலை 5 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை மின்வழி தமிழ் அங்கம். விறுவிறுப்பான விளையாட்டுகள், வாக்கிய அமைப்பு சவால்கள், உற்சாகமூட்டும் தமிழ் தட்டச்சு பந்தயங்கள் என தொழில்நுட்பம் வழியாக தமிழ் மொழியை கற்கலாம். மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை கதை நேரம் அங்கம். மின்னிலக்க கருவிகள் வழியாக சித்திர கதை படைப்புகளை உருவாக்கும் அனுபவத்தை பெறலாம். அனுமதி இலவசம், குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். பதிவுக்கு gov.gov.sg/mtls-website. ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய்மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.

0: அவளுக்கு கேவல் தாய்நாடா.
1: பல இசையமைப்பாளர்கள் தவறவிட்ட ஒரு குரல் இங்க ஒளி ஒன்பது அறையில உட்காந்துருக்கேன்னா.
2: ஆமா,
1: நாங்க எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும்?
2: அதேதான், நீங்க உங்களுடைய காதுகள் தான் புண்ணியம் பண்ணிருக்கிறவி.
1: ஆமா, நீங்க அதுக்கு வேலை செய்த, அதுவே ஒரு பெரிய புண்ணியம் தான்.
2: அதுக்கு நீங்க நன்றி சொல்லியே ஆகணும்.
1: அடுத்து உங்களுக்காக விறுவிறுப்பான பாடல்கள் வரிசையில ஏ ஆர் ரஹமானுடைய இசையில இரண்டு பாடல்கள் காத்திருக்குறீர்களே.
2: ஜென்டில்மேன் திரைப்படத்துல இருந்து
1: வெறும்
2: ஒரு விழுக்காடுதான் பேசுற பல பேர் வெளியே இருக்காங்க. ரவி,
1: ஒரு பக்கம் இருக்கட்டும், தங்க வெளியில
3: முன்னிட்டு அசத்தலான சலுகைகள் டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கை.

0: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
1: அம்மா மாதிரியே மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டிலே பொருத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
0: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
1: ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டம் தனியார் வீடுகளில் வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
0: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
2: 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு east-private.gov.sg க்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஹாப்பில் முன்பதிவு செய்து 2200 மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: Star Hub, we got you.
5: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
6: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளிலிருந்து கலைஞர்கள். August 20 முதல் 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.nadagamic.com.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.

0: 9:48 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. துவாசி நோக்கி செல்லும் PIE ஜிரோங் ஈஸ்ட் அவென்யூ 1 பிறகு முதல் தடத்தில் காரணமாக சாலை பணிகள்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பாடலை கேட்டா சாய் அபியாங்கர் எவ்வளவு ஞாபகத்துக்கு வராரோ அதே அளவு நம்ம ஸ்ருதி ஹாசனும் ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அண்மையில அவங்க ஒரு பேட்டின் போது ரொம்ப தமாஷான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அப்பா உலகநாயகன் கமல்ஹாசன் எல்லாரும் போலவே ரீல்ஸ் எனக்கு அனுப்புவாரு. சிலது பார்க்க சிரிப்பா இருக்கும், சிலது பார்க்கும் போது என்னப்பா இது அப்படின்னு சொல்ல தோணும். என்னுடைய அப்பாவுக்கு எப்போதுமே அழகான காணொலிகள், இசை, கலை, சமையல், சிறு பிள்ளைகளின் பாடல்கள், இப்படிப்பட்ட காணொலிகள் பாக்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க ஸ்ருதி ஹாசன்.
1: உலகநாயகன் கமல்ஹாசனின் நடிப்பில் அடுத்து பல படங்கள் வெளியாக இருக்கின்றன. அதுல ஒன்றுதான் இந்தியன் 3. இந்த திரைப்படம் ஆண்டிறுதியில ஓடிடி தளங்கள்ல வெளியாகும் என்று வதந்திகள் கூறுகின்றன. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: பிரம்மாண்டத்தின் அடையாளமான டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: விருந்துனா நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
2: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
1: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
2: உண்மையிலேயே இது மாப்பிள்ள விருந்து தாங்க.
3: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை.
4: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஜப்பானுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா?
5: பனியில் சறுக்கி விளையாடலாம், அழகான பெங்குயின்களை பார்க்கலாம், அழகான காட்சிகள் கொண்ட வெந்நீர் ஊற்றுகளில் ஓய்வெடுக்கலாம்.
6: சான் பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். இலவச பயண காப்பீடு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை ஆகஸ்ட் 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
7: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
8: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
9: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: ராஜ்குமாரின் நேசையில் சேட்டை திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு எஸ் ஏ ராஜ்குமாரின் நேசையில் கண்ணுபட போகுது திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
1: 9:08 நிலவரம்
2: 9:58 ஆகிவிட்டது. சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. SLE நோக்கி செல்லும் TPE 7 அந்த எக்ஸிட்டுக்கு உட்பட்ட பகுதிகளில்
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பாட்டு, என்ன ஒரு பாட்டு.
1: கேட்ட உடனே நம்ம சஜினிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு, எனக்கும் பிடிச்சு போச்சு. ரெண்டு பேருக்கும் பிடித்த அந்த பாடல நாங்க ஒரு காணொலியா அபிநயம் செய்து பதிவேற்றம் செய்திருக்கோம்.
0: எங்களுடைய இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கங்களுக்கு போங்க, அதாவது ஒலி 968 இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கங்களுக்கு போங்க, காணொலியை பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் போடுங்க.
1: இந்த வார இறுதி உங்களுக்கு பிரமாதமாமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். விடைபெற்றுக் கொள்வது
0: ரவிஜி,
1: சஜினி.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை.

வணக்கம். காலை மணி 10. மீடியா கோப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. காசாவில் ஆயுதங்களை கைவிட ஒப்புக்கொண்டிருப்பதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் காசா அமைதி திட்டத்தை அறிவித்த பிறகு ஹமாஸ் அவ்வாறு கூறியது. ஆனால் காசா போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேல் இதுவரை எதுவும் சொல்லவில்லை. காசாவில் ஹமாஸ் உள்ளிட்ட குழுக்கள் முழுமையாக ஆயுதங்களை கைவிட சம்மதித்துள்ளன என்று திரு டிரம்ப் கூறினார். விரைவில் அது பற்றி அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்படும் என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஆயுத களைவு நிறைவடைந்ததும் காசாவிலிருந்து இஸ்ரேல் தனது துருப்பினரை மீட்டுக் கொள்ளும் என்று திரு டிரம்ப் கூறினார். சமரச முயற்சியில் பங்காற்றிய எகிப்து, கத்தார், துருக்கிய ஆகிய நாடுகளுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். இதற்கிடையே இஸ்ரேலின் கட்டுப்பாடுகளால் காசாவில் மனிதநேய பணிகளை தொடர்வதில் சிரமம் நீடிக்கிறது. காசாவுக்கு நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதை இஸ்ரேல் தொடர்ந்து கட்டுப்படுத்துகிறது. மசகு எண்ணெய், உதிரி பாகங்கள் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு. ஐக்கிய நாட்டு நிறுவன பாலஸ்தீன அகதிகள் அமைப்பின் வாகனங்களில் பாதிக்கும் மேற்பட்டவற்றை இயக்க இயலவில்லை. எரிபொருள், மசகு எண்ணெய் பற்றாக்குறையால் 62 நன்னீர் கிணறுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தண்ணீர் சுத்திகரிப்பும் விநியோகமும் 42 விழுக்காடு குறைந்துவிட்டதாக அமைப்பு கூறியது.

திரு டிரம்ப் மத்திய கிழக்கு போரை கையாள்வதை ஆதரிக்கும் அமெரிக்கர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக ஒரு கருத்தாய்வு சுட்டுகிறது. மத்திய கிழக்கு போருக்குள் எகிப்தும் கோத்துவிடப்படலாம். எகிப்தின் டேமியட்டா துறைமுகத்தில் இயற்கை எரிவாயு ஏற்றிச் சென்ற இரண்டு கப்பல்கள் தாக்கப்பட்டன. இதுவரை எந்த குழுவும் அதற்கு பொறுப்பேற்கவில்லை. பாதுகாப்பு படை நிலைமையை ஆராய்ந்து வருகிறது. விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எகிப்திய பிரதமர் முஸ்தபா மத்பூலி கூறியிருக்கிறார். இதற்கிடையே எகிப்தின் பாதுகாப்புக்கு மிகுந்த முன்னுரிமை அளிப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலின் சதி, ஆள்மாறாட்ட தாக்குதல் ஆகியவற்றை பற்றியும் அவர் எச்சரித்தார். செங்கடலை இணைக்கும் சுயஸ் கால்வாய் அருகே அமைந்திருக்கிறது டேமியட்டா துறைமுகம். ஹோமஸ் நீரிணை முடக்கப்பட்டிருப்பதால் எண்ணெய் ஏற்றுமதிக்கான மாற்றுப்பாதையாக திகழ்கிறது செங்கடல். அங்குள்ள கப்பல் போக்குவரத்து வழித்தடத்தை பாதுகாக்க சவுதி அரேபியா 14 நாடுகளின் தற்காப்பு கூட்டணியை அமைத்திருக்கிறது. ஏமனில் உள்ள ஹவுதி குழுவினரும் ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு குழுக்களும் சவுதி அரேபியாவை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. அமெரிக்க ஈரான் போர் தொடரும் வேளையில் பதற்றத்தை தணிப்பதில் சீனா முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வளைகுடா நாடுகள் விரும்புகின்றன. குறிப்பாக கப்பல் போக்குவரத்துக்கு முக்கியமான தடங்களை மீண்டும் திறக்கச் செய்வதில் சீனா இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அந்நாடுகள் எதிர்பார்க்கின்றன. சீனா ஈரானின் மிகப்பெரிய வர்த்தக நட்பு நாடு. உலகில் பெருமளவு எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடும் சீனாதான். அதனால் ஈரானுடன் சீனாவுக்கு நல்ல நேசம் இருக்கிறது. ஹோமஸ் நீரிணை முடக்கம் உலக அளவில் எண்ணெய் ஏற்றுமதியையும் வட்டார வர்த்தகத்தையும் தொடர்ந்து பாதிக்கிறது. இந்நிலையில் சீன அதிகாரிகள் வளைகுடா நாடுகளோடும் ஈரானோடும் தொடர்ந்து பேச்சு நடத்துகின்றனர். போர் நிறுத்தம் மூலம் வளைகுடாவில் நிலைத்தன்மையை கொண்டுவர முயல்வதாக சீனா தெரிவித்திருக்கிறது. சிங்கப்பூரில் இந்த ஆண்டு இதுவரை 40 பேர் தட்டம்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் மூவர் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள். 2020 ஆண்டுக்கு பிறகு இந்த ஆண்டுதான் அதிகமானோர் தட்டம்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் தடுப்பு அமைப்பு கூறியது. உலக அளவில் தட்டம்மை பரவல் அதிகரித்திருக்கிறது. சிங்கப்பூரில் அதிகமானோர் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருப்பதால் இங்கு தட்டம்மை பெருமளவு பரவும் அபாயம் குறைவு என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சிங்கப்பூர் இசை நிகழ்ச்சியில் பிரிட்டிஷ் இசைக்குழு மேசிவ் அட்டாக் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததன் தொடர்பில் காவல்துறை விசாரணை நடத்துகிறது. உரிமத்துக்கான நிபந்தனைகள் ஏதும் மீறப்பட்டுள்ளனவா என்பதை தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையமும் விசாரித்து வருகிறது. தி ஸ்டாப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டரில் நடந்த இசை நிகழ்ச்சியின் போது மேசிவ் அட்டாக் இசைக்குழு ஃப்ரீ பாலஸ்தீன் என்று முழங்கியதாக தெரிகிறது. பார்வையாளர்கள் பலரும் கூட சேர்ந்து முழங்கியதாக கச்சேரிக்கு சென்று வந்த பெயர் குறிப்பிட விரும்பாத ஒருவர் சிஎன்ஏவிடம் தெரிவித்தார். அனுமதி அல்லது விலக்கு பெறாமல் வெளிநாட்டு தேசிய சின்னங்களை பொதுவெளியில் காட்சிப்படுத்த சிங்கப்பூர் அனுமதிப்பதில்லை. மீறுவோருக்கு அதிகபட்சம் 500 வெள்ளி அபராதம், 6 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். சிங்கப்பூரின் தங்க மங்கை சாந்தி பிரேரா புதிய வரலாறு படைத்திருக்கிறார். காமன்வெல்த் போட்டியின் 200 மீட்டர் இறுதிச் சுற்றுக்கு அவர் தகுதி பெற்றுள்ளார். அந்த நிலையை அடைந்திருக்கும் முதல் சிங்கப்பூரர் என்ற பெருமை சாந்தி பிரேராவை சேர்கிறது. கிளாஸ்கோவில் நடந்த அரையிறுதிப் போட்டியில் 22.81 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்தார் சாந்தி பிரேரா. இந்த பருவத்தில் அது அவருடைய சிறப்பான சாதனை. தகுதிப் போட்டியில் கலந்து கொண்ட 8 பேரில் சாந்தி பிரேரா 3 இடத்தில் வந்தார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம். 9

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது.

0: டே பியூட்டி பார்லர், தலைமுறைகளின் அடையாளம். குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212. வாரத்தில் 7 நாட்களும்.
1: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள். கோழி உணவு தொகுப்புகள், 5 கோழி துண்டுகள், 3 சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், சாதாரண அளவு பொரித்த உருளை கிழங்குகள், 4 சஜோராஸ் கொள்ளிர் பானுகளின் அனைத்தும் வெறும் 46.95 மட்டும்தான். KFC செயலி வழி அல்லது இணைய பக்கத்தின் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தி இன்றைக்கே ருசித்து சாப்பிட்டு மகிழுங்கள்.
2: தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
3: சிவசேவன் தமிழ்ல அரச ஊழியர்.
2: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
2: ஹலீமா
4: நாகபடைக்கும் கேக்க தவறாதீங்க.
5: Shakalaka baby.

0: அடியோஸ் அமிகோ.
1: பணம் இருந்தா சக்கலக்க பேபி, பணம் இல்லனா ரவுடி பேபி.
2: பணம் இல்லனா ரவுடி பேபியா?
1: எல்லாருமே கஷ்டப்பட்டு ஏன் உழைக்கிறோம்? இந்த மாத இறுதியில நமக்கு சம்பளம் வரும், அந்த பணத்தை பார்க்கும் போது நமக்கு இருக்கிற ஒரு புன்னகை இருக்கிற முகத்துல
2: பாத்தீங்கன்னா சில பேருக்கு டக்குனு 5 வினாடிகள்ல முடிச்சிடும்.
1: ஒரு செய்திய பார்த்து என் புண்ணுக்கு அப்படி காணா போயிருச்சு.
2: ஐயோ என்னாச்சு?
1: எலான் மாஸ்க் என்ன சொல்லிருக்காருன்னா, 2036 இந்த பணம் என்பது இருக்காதான். ஆமா, நோமோ மணின்னு சொல்றாரு. அந்த பணத்துக்கான வேலையே அங்க இருக்காது. ஏன்னா இப்ப இயந்திரங்களும் AI வந்த பிறகு, செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு, அந்த தொழில்நுட்பம் வந்து எல்லாத்தையும் மாத்திரும். நம்ம வேலைகள்லாம் அதை எடுத்துரும், நமக்கு வேலைகள் தேவைப்படாது, நம்ம இனிமே வந்து அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. 2036 நமக்கு பணம் என்பது தேவைப்படாது, அதை தாண்டி நம்ம வாழலாம், நம்ம வந்து பணம் இல்லாம வாழலாம்னு சொல்றாரு.
2: அதோட அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இப்ப உண்மையாவே உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும்தான் தேவைப்படும். உணவுக்கு, வீட்டுக்கு, நீங்க பயணம் செய்யறதுக்கு தான் உங்களுக்கு பணம் தேவைப்படும் ஒழிய மற்ற செயல்களுக்கு தேவைப்படாது, எல்லாமே இயந்திரமயமாகும். 2036 இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காரு.
1: அவருக்கு வந்து ட்ரில்லியன் கோடி பணம் இருக்குதுல்ல
2: அந்த மனுஷன். உண்மையாவே அவருடைய சங்கதி மட்டும் இல்ல, அடுத்த சங்கதி ஒரு 10-20 தலைமுறைகள்,
1: அது
2: 100 தலைமுறைகள்
1: அது நினைக்கிற வச்சிருக்க போறானே. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அதை எல்லாத்தையும் டொனேட் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. அங்கதான் இருக்க ஹுக்கு.
2: உங்களுக்காகவே தொழிலான பாடல்கள், உற்சாகமான பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால வானொலி பக்கமா அடுத்த 4 மணி நேரம் எங்களோட நினைச்சிருங்க. பழக்க வந்துட்டோம் அப்துல் காதர்.

0: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
1: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுத்து போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள் கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 1200 மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: StarHub, we got you. தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100% வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50% வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
0: ஒரு தியரி பற்றி படித்திருந்தேன். ஆமா, இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு உணவு பரிமாறாங்க, ஒரு உணவகத்துக்கு போறீங்க, ரொம்ப அழகா பணிவா உங்க கிட்ட வந்து பேசுறாங்க, அழகா பேசுறாங்க. அவங்க கிட்ட நீங்க சொல்லலாம், ரொம்ப அழகா நீங்க உங்க வேலையை செய்யறீங்க அப்படின்னு. சில பேர் அந்த மனசுலயே வச்சுப்பாங்க காதர், ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. அதே போல அந்த நாள் உங்களுடைய ஒரு சக ஊழியரோ இல்ல நீங்க வெளியே போகும்போது ஒருத்தர் பாக்குறீங்க, ஏய் உங்களுடைய முடி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த நேரத்துல அவங்க கண்ணுக்கு எட்டுற தூரத்துல இருக்காங்க, பக்கத்துல இருக்காங்க, சொல்ற அளவுக்கு இருக்காங்கன்னா நீங்க சொல்றதுக்கு தயங்க கூடாது. ஒருத்தவங்களை தொடர்ச்சியா நீங்க அட்மயர் பண்றீங்க, ரொம்ப நல்லா பண்றாங்கப்பா, ஏய் வா எனக்கு இந்த ஒரு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்ல தயங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க இப்படி சொல்ல சொல்ல நல்ல வார்த்தைகள் பேச பேசதான் அது ஒரு ரிப்பல் இஃபெக்டா மாறுமா. உங்களுடைய நேர்மறையான சிந்தனைகளும் வார்த்தைகளும் மற்றவர்களை போய் சேரும் போது அவங்களும் உங்களால செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால டெல் தெம் தியரி என்பதை நம்ம வாழ்க்கைக்குள்ள சேர்த்துக் கொள்ளணும் என்பதுதான் இந்த தியரியுடைய அர்த்தம்.
7: நான் வந்து இப்ப டெல் தெம் ஆஃப் தியரி கடைபிடிச்சிட்டு இருக்கேன். சில நேரத்துல நம்மள நோட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அது ஹலிபா எனக்கு சொல்லி கொடுத்தது. டெல் தெம் ஆஃப் காதர்,
0: சொல்லிருங்க.

0: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
3: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
4: பண்ணுவீங்க?
5: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்றுனா சுவிச்சு சுவிச்சு சாப்பிடுவேன்.
3: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
5: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவிச்சு சுவிச்சு சாப்பிடுவேன்.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
6: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
7: இரவு
8: நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
9: maxonline.sg.
10: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
3: அலிமா, நீங்க வெளியே போகும்போது எப்படி ஒரு ஹேண்ட்பேக் தூக்கிட்டு போறீங்களோ, ஏன்னா அந்த ஹேண்ட்பேக் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் சரிங்களா. அதே மாதிரிதான் உங்க உடல்லையும் சில ஊட்டச்சத்துக்கு சில உணவு வந்து உதவி செய்யும். இப்ப வைட்டமின் சி நிறைந்த உணவை சாப்பிடும் போது அதோட சேர்த்து நார் சத்து, அதாவது சில காய்கறிகள் இருக்குல்ல அதுல வந்து இரும்பு சத்து இருக்கும், அந்த இரும்பு சத்து உணவை சாப்பிடும் போது அந்த வைட்டமின் சி இருக்குல்ல அந்த இரும்பு சத்தை இன்னும் அதிகமா உள்வாங்க அப்சார்ப் பண்ண உதவுன்னு இந்த தகவல் சொல்லுது.
11: சரி சரி, ஆக சில வைட்டமின் சி சாப்பாடோட நீங்க நல்ல நல்ல இரும்பு சத்து நிறைந்த சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது சிறப்பா இருக்கும். உதாரணத்துக்கு பசலைக்கீரல நிறைய இரும்பு சத்து இருக்கு, அதை நீங்க சாப்பிடலாம். அதோட சேர்த்து ஒரு ஆரஞ்சு பழச்சாறு நீங்க அருந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும்.
3: சூப்பர் காம்பினேஷன் அலிமாவும் நானும் மாதிரி. சரி, இதுல யாரு வைட்டமின் சி யாரு இரும்பு?
11: நீங்க இரும்பு சத்து, நான் வைட்டமின்.
3: இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு முட்டையிலே எல்லாமே அடங்கியிருக்கான். ஒரு ஹோல்சமான உணவுன்னு சொல்றாங்க. முட்டை பாருங்க வட்டமா இருக்குல்ல, அந்த மாதிரி ஹோல்சமான உணவு. ஒரு முட்டையில 9 வகையான ஊட்டச்சத்து இருக்கு, முக்கியமா கோலின், வைட்டமின் B12, செலனியம், லூட்டின் போன்ற வகைகள் இருக்கு. இது இருதய நோயை தவிர்ப்பதற்கு உதவி பண்ணதுன்னு சொல்லுது.
11: இப்ப தெரியுது ஏன் காலையிலே நீங்க எப்ப பார்த்தாலும் பக்கத்துல உட்காந்துருக்கும் போது
3: 3 முட்டைய
11: அப்படி அவிச்சு முட்டையை சாப்பிடுறீங்கன்னு
3: இப்ப இருதயம் பக்கம் முட்டை மருந்து கிடைக்கிறேன் உங்களுக்கு.
12: ஒருவருக்கொருவர்

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்,
3: நாங்க உங்களுக்கு கப் கேக் கொடுத்திருக்கிறோம், கோழி பிரியாணி கொடுத்திருக்கிறோம், இறைச்சி பிரியாணி கொடுத்திருக்கிறோம், சைவ பிரியாணி கூட கொடுத்திருக்கிறோம். இந்த முறை உங்களுக்கு நாங்க கொடுக்க போறது
4: உணவகமும் இணைந்து வழங்குகின்றடங்கிய அசைவம், மேலும் 100 பேருக்கு ஒரு சாதாரண பரோட்டா, ஒரு முட்டை பரோட்டா, மீன் கறி அடங்கிய அசைவம். சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை கேம்பல் லேன் இந்திய மரபுடமை நிலையத்திற்கு வெளியில். அனைத்தும் இலவசம்.
5: அனைவரும் வந்து ருசியான பரோட்டாவை பெற்று மகிழுங்கள்.
6: உங்கள் இருவரில் ஆட்டம் ரஃபி நவீன, நீங்க அங்க சந்திக்கலாம்.
4: வழங்குவோர் மீடியா காபொலி 968 ஸ்பிரிங் லீஃப் பரோட்டா பிளேஸ் உணவகம்.
6: நாளை 10 மணி முதல்
5: பிற்பகல் 2 மணி வரை
6: ஆனந்தம் ஆரம்பம்.
7: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
8: நிறைந்த சிங்கர்ஸ், இரண்டு கறியும் சம்பாலும் நிறைந்த கோழி உணவு தொகுப்புகள், 5 கோழி துண்டுகள், 3 சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், சாதாரண அளவு பொரித்த உருளை கிழங்குகள், 4 சஜோராஸ் கொளிர் பானங்களில் அனைத்தும் வெறும் 46.95 காசு மட்டும்தான். KFC செயலி வழி அல்லது இணைய பக்கத்தின் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தி இன்றைக்கே ருசித்து சாப்பிட்டு மகிழுங்கள்.
9: நீங்கள் பொருட்களை வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், 5 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 300 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியகார்ப் வானொலி நிலையங்களையும் வலையுடைகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க neelisan.sg. July 31 வரை மட்டும்தான்.
10: ஆரம்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான செய்தியை படித்திருந்தோம். அது என்னன்னு சொல்றதுக்கு முன்பு ஹலிமா, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறாங்க.
11: ஆமா, இப்போ வாழ்க்கையில நமக்கு குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு தேவைப்படுது? சரி, அந்த மாசத்தை கடக்கிறதுக்கு, அந்த மாசத்தை ஓட்டுறதுக்கு இவ்வளவு குறைந்தபட்சம் நமக்கு இருந்துச்சுன்னா போதும்பா அப்படின்னா எந்த ஒரு தொகையை நீங்க சொல்வீங்கன்னு பகிர்ந்து கொள்ளுங்க. காரணம் இருக்கு, ஏன்னா நாங்க அண்மையில ஒரு பதிவை பார்த்திருந்தோம், ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு மனுஷரா, இவ்வளவு இருந்தா போதுமா உண்மையாவா அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியை பார்த்த பிறகு சரி உங்ககிட்ட கேப்போம், குறைந்தபட்சம் எவ்வளவு இருந்துச்சுன்னா போதும் பானு நீங்க நினைக்கிறீங்கன்னு.
10: மாத செலவுகள் பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணீருக்கு வந்து கட்டணம் கட்டணும், மின்சாரத்துக்கு கட்டணம் கட்டணும், அந்த மாதிரி பல செலவுகள் இருக்கும். நீங்க ஒரு தனிநபரா இருந்தா குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்கணும், அல்லது நீங்க குடும்பமா
11: சிங்கப்பூர்ல எவ்வளவு சராசரியா மக்கள் செலவு செய்யறாங்க அப்படின்னு
10: மனசை திறந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையப்போது. அதே மாதிரி இப்ப உங்க மனசை திறக்கிறதுக்கு தொட தொட மலர்ந்தது என்னன்னு பாட போறாங்க SP பாலசுப்ரமணியம், சித்ரா,
11: இந்திரா திரைப்படத்துல இருந்து.

0: பிரம்மாண்டத்தின் அடையாளமான டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது பிவாய்டி. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய பிவாய்டி சீலாயன் 7ER, பிவாய்டி சீலாயன் 8DMI மற்றும் பிவாய்டி சீலாயன் 6DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கும் அல்லது புதுமையான டிஎம்ஐ மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கும் மாற இலவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாய்டி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
3: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
5: நாங்க கேட்ட ஒரு கேள்வி குரல் பதிவு வந்திருக்கு. மோகன் செந்தில் என்ன சொல்றாரு?
6: ஆயிரம் வெள்ளி இருந்தா போதுமா? நானும் தான் தனியா தான் இருக்கேன், எனக்கு 1000 வெள்ளி பத்தலையே.
5: உங்களுக்கு ஒரு தாய் அம்மா இருக்காங்க, மறந்துட்டீங்களா?
6: ஆமா, மத்த செலவுலாம் இருக்கு.
5: சரி, உங்களுக்கு அதை விட அதிகமா செலவாகும் நான் நினைக்கிறேன். ஆனா பிறகு சொல்லுங்க.
7: எங்களோட குடும்பத்தை என்ன கேட்டா ஒரு 5000 வெள்ளி மலேசியா காசு. நாங்க 3 பேர் இருக்கோம், சாப்பிடணும். நீங்க சொன்ன மாதிரி தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு, போன் பில்லு எல்லாமே கட்டணும்.
5: 1000 வெள்ளி கிட்ட செலவாகுது. ஆனா ஒரு குடும்பமா இருந்தா எவ்வளவு செலவாகும்? எதற்கு நீங்க ரொம்ப அதிகமா செலவழிக்கிறீங்க? அதையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா இப்ப குறைந்தபட்சம் இவ்வளவுதான் நமக்கு இருக்கணும் அப்படின்னா அதை நீங்க எப்படி வகுப்பீங்க? கரண்ட் காசுக்கு, தண்ணீர் காசுக்கு, உங்களுடைய சொந்த செலவுகளுக்கு, சாப்பாட்டுக்கு, அதே நேரத்துல துணிமணிகளுக்கு எவ்வளவு நீங்க செலவு செய்வீங்க?
6: ஏன்னா சில பேர் குடும்பத்துல பணத்தை மிச்சப்படுத்த சில வழிமுறைகளை கடைபிடிப்பாங்க. இந்த மாதிரி உணவை சாப்பிடறவங்க கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி உணவை சாப்பிடுவாங்க, அல்லது இந்த மாதிரி பொருட்களை வாங்குவாங்க. அந்த மாதிரி எங்க தாயார் அப்படிதான். இப்ப பேரங்காடிக்கு போகும்போது
5: சிக்கனமா
6: எல்லா சோப்பு தூளும் பார்க்க வேண்டியது. ஏமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கொஞ்சம் குவாலிட்டியா வாங்குவோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தெரியாது. சும்மா போட்டு அவங்க போய் வாங்குவாங்க.
5: இப்படி சிக்கனமா இருக்கணும்னா, மலிவா நம்ம செலவழிக்கணும்னா கஷ்டம் தான்.
6: பெட்ரோல்லாம் அப்படித்தானே, பார்த்து பார்த்து தானே செலவு பண்ணுவாங்க. நம்ம இப்ப நல்லபடியா இருக்கோம்னா எல்லாமே அவங்க எல்லாம் பார்த்து பார்த்து செலவு பண்ணனாலதான்.
5: இப்ப ஒரு என்ன, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே எவ்வளவு தேவைப்பட்டிருக்கோம் அதர் மாசத்துக்கு?
6: மாசத்துக்கு ஒரு
5: 20 வெள்ளி 30 வெள்ளி. மக்களே, 50 ஆண்டுகளுக்கு முன்னால எவ்வளவு செலவழிச்சீங்க?
6: 500 வெள்ளி சொல்லலாம் நினைக்கிறேன். இல்ல 300 இல்லையா, தெல்ல நீங்க தான் சொல்லணும். அந்த காலத்துல நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க சொல்லுங்க. 9 6 7 8 8 9 6 8.

0: சிறப்பான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
2: தேசிய தின சிறப்பு விற்பனை ஆரம்பம். தங்க நகைகள் வாங்க போறீங்களா? வைர நகைகள் வாங்க போறீங்களா? அப்ப இத மட்டும் நல்லா கேளுங்க. இஸ்டாராவின் தேசிய தின சிறப்பு விற்பனையில் முற்றிலும் செய்கூலி கிடையாது, செய்கூலி கிடையாது, செய்கூலி கிடையாது. இன்று முதல் ஆகஸ்ட் 10 வரை பல்வேறு வகையான தங்க நகைகளுக்கு இஸ்டாராவில் செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளின் செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடி. அனைத்து வைர நகைகளுக்கும் 25 விழுக்காடு தள்ளுபடி. தங்க வாங்கணுமா, செய்கூலி இல்லாம வாங்கணுமா? அப்ப உடனே வாங்க இஸ்டாராவுக்கு.
3: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
4: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. முற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 968 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
3: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
4: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
3: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
5: டியூர், இது என்ன நிகழ்ச்சி?
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
6: வணக்கம். வெளிநாட்டு ஒர்க்கர் பேசுறேன், ஊழியர். எங்களுக்கு வந்து மாசம் ஒரு 200 வெள்ளி இருந்தா ஓகே, நாங்க சரி பண்ணிக்கிடுவோம். மத்த கண்ட்ரியை விட இங்க வந்து பரவாயில்ல. 200 வெள்ளியில ஒரு மந்த சாப்பாடு செலவு எல்லாம் நாங்க முடிச்சுக்கிடுவோம்.
7: 200 வெள்ளி.
6: வணக்கம்.
7: நன்றி நன்றி. சாப்பாடு மட்டும் மாசத்துக்கு 1300 வெள்ளி வருது அப்படின்னு ஜெரல் குறிப்பிட்டு இருக்காரு. குறிச்சி திவாயிலா
8: என்ன சாப்பிடுறீங்க?
7: 1300 வெள்ளியா? வா,
8: டெய்லி பிரியாணி போல.
7: ஒவ்வொரு நாளும் உணவகத்துல நீங்க சாப்பிடுறீங்களா? வீட்டுல சமைச்சு சாப்பிடுற பழக்கம்
8: இலவசமா பரோட்டா கொடுக்கலாம், போய் வாங்கிக்க.
9: சனிக்கிழமை எப்ப வருது? சனிக்கிழமை அவங்க சொல்லி எங்க அப்பா ஒரு வெள்ளி தான் கொடுப்பாரு மக்கள் காசு எங்க அம்மாக்கு ஒரு நாளைக்கு அதுல எங்களுக்கு ரிசர்வ் காசு அஞ்சு காசு தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த காலத்துல ஒரு குடும்பம்னு பாத்தீங்கன்னா 4000 வெள்ளி கூட
7: கட்டுப்படியாவது.
9: மக்கள் காசு, தண்ணி காசு, கரண்ட் காசு, வீட்டு காசு, ஏதாச்சும் தேவை வந்துச்சுன்னா அதுக்கு காசு.
7: அவங்களுடைய சொந்த அனுபவத்தை சொல்றாங்க. அந்த காலத்துல ஒரு வழிதான் கொடுப்பாங்களாம் கணவர் மனைவிக்கு சந்தைக்கு போய் வாங்குறதுக்கு. அப்ப மீன்லாம் என்ன விலையோ
8: 5 காசு சொல்றாங்களே,
7: 5 காசு வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. ஆனா மனைவிக்கு வந்து ஒரே ஒரு வழிதான் தேவைப்படுமா
8: சந்தையில? 5 காசு இப்ப பிள்ளைங்களுக்கு வந்து
7: 50 வெள்ளி.
8: ஆமா, 5 வெள்ளி கொடுத்தாலும் 10 இல்ல, 50 வெள்ளி கொடுக்கணும் நினைக்கிறேன் ஒவ்வொரு மாசமும்.
7: ஆமா, இப்ப என்னோட காலத்துல எல்லாம் ரிசர்வ் காசு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 10 வெள்ளி கொடுத்தாங்க, ஒரு வாரத்துக்கு. ஆனா இப்ப அந்த 10 வெள்ளி ஒரு நாளுக்கு கூட 10 ரூபாய் எனக்கு தெரியல.
8: விலைவாசி ஏற ஏற இந்த கணக்கும் மாறுது பாருங்க,
7: ரொம்ப மாறுது. இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால எல்லாமே மாறி போயிருக்கு. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, ஆமா விலைவாசில ரொம்ப ஏறி போயிருக்கு, ஆனா சம்பளம் மட்டும் ஏற மாட்டேங்குதே.
8: பணமே இல்லாம வாழ்ந்துருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரி?
7: எங்க வாழ்றது நீங்க சொல்லுங்களே.
8: இருக்காங்க, இருக்காங்க, தகவல் இருக்கு.
7: அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பகிறதுக்குள்ள போறாரு நம்ம காதர் சாந்தா குமாரி. ரொம்ப நேரம் குரல் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க,
8: நிறைய செலவு போல
7: ஆடியோடு காட்டுது. ஆனா வந்த பாடு இல்ல. சரி, இந்த பாடல் முடியறதுக்குள்ள வரோம் அப்படின்னு நம்போ. இப்ப உங்களுக்காக வாங்க, இதய கண்ணி படத்துல இருந்து TM சவுந்தரராஜன் கொண்டு வரும் பாடல்.

0: பீட்சா ஹட்டின் சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்க.
1: ஆமாங்க, இப்போது முதல் ஆகஸ்ட் 6 தேதி வரை ஒரு சீசி 7 பீட்சாவும் ஒரு சாதாரண அளவு பீட்சாவும் 50 விழுக்காடு கழிவுல. ஆமாங்க, 50 விழுக்காடு கழிவுல 28.90 காசுக்கு நீங்க வாங்கலாம்.
0: ஆஹா, நான் ஊற வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிட தோணும்.
1: ஒரிஜினல்
0: ஹவாயன்
1: சீசி ஸ்பினேச்
0: ட்ரஃபிள் ஷ்ரிம்ப் சிக்கன் பேக்கன் என பல சுவைகளில்
1: வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில போயிட்டு வாங்கி சாப்பிடுங்க.
0: இத்தகவலை வழங்கியது பீட்சா.

0: பிரபலமான நட்சத்திரம். ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
3: ஹலோ ஹலிமா ஹாதர், இருவருக்கும் வணக்கம். நான் சம்ஷாத் பேசுகிறேன். வரவு செலவு பத்தி கேட்டீங்க, அந்த காலத்துல சிங்கப்பூருக்கு நான் 50-52 வருஷத்துக்கு முதல்ல வரக்குள்ள என் வீட்டுக்காருக்கு 150 வெள்ளி தான் சம்பளம். அதுலதான் குடும்பம் நடத்தின. 5 காசுக்கு தகு வாங்கினேன். காஃபி வாங்கினா ரொம்ப குறைச்சி விலை, ஜாமா வாங்கினாலும் ரொம்ப குறைச்சி விலை. பை நிறைய ஜாமா வாங்கணும். இப்ப 5000 வெள்ளி எடுத்துட்டு போனாலும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு போகுது. கேலாங் மார்க்கெட்டுக்கு முதல்ல 50 வெள்ளி கொண்டு போனோம். இப்ப 500 வெள்ளி கொண்டு போனாலும் 2 பை நிறைய ஜாமா வரமாட்டேங்குது. இப்ப செலவினம் ரொம்ப கூடி போச்சு. அதுக்கு குறைக்கணும்னாக்கா வெளியில சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுறத கொஞ்சம் நிப்பாட்டினாக்கா செலவு வந்து ரொம்ப மிச்சமாகும். வீட்டுல சமைச்சிட்டு எங்க குடும்பத்துல 7-8 பேர் இருக்கிறோம். வெளியில வாங்கி சாப்பிட்டாக்கா 200-250 வெள்ளி. ஜாமா வந்து சாப்பிடுற ஜாமா 10 வெள்ளி இருந்தாலும் அதை கொண்டு வர்றவங்களுக்கு வந்து காசு நம்ம இன்னும் 12 வெள்ளி கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதையே போயிட்டு நம்ம சொந்தமா வீட்டுல சமைச்சு சாப்பிட்டா எல்லாரும் மகிழ்ச்சியா நிறைய வயிறார சாப்பிடுற மாதிரி இருக்கும். எப்பயாவது ஒரு நாள் போய் வெளியில சாப்பிடலாம். தினந்தோறும் வந்து ஆர்டர் பண்ணி வீட்டுல கொண்டு வந்து கொரியர் சர்வீஸ்ல
2: கொரியர் சர்வீஸ்ல
3: ஜாமா வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சாலே ரொம்ப கொஞ்சம் மிச்சமாகும்.
4: கொரியர்ல வராது, கிராப்ல வரும்.
2: ஆனா அவங்க சொல்றதுல நிறைய உண்மை அடங்கியிருக்கு காதர். ஏன்னா பலமுறை நம்ம சாப்பாட வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிடும் போதும் சரி, இல்ல வெளியே உணவகத்துல சாப்பிடும் போதும் சரி, இல்ல நிறைய பொருள்கள் நம்ம வீட்டுக்கு ஆர்டர் பண்றோம் இல்லையா, இதனால கூட விநியோகத்துக்காக நம்ம நிறைய செலவழிக்கிறோம். ஆனா நீங்க நேரடியா போய் அந்த பொருளை வாங்கும் போது அது கொஞ்சம் மலிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா செயலியில் நீங்க வாங்கினீங்கன்னா சில நேரத்துல நல்ல சலுகைகள் கொடுப்பாங்க. 50 விழுக்காடு சலுகை, 40 விழுக்காடு சலுகையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்படி நீங்க வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்ல.
4: இந்த செலவை குறைக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன்.
2: என்ன செய்ய போறீங்க?
4: உங்க குடும்பத்துல ஏற்கனவே 7-8 பேர் இருக்காங்க.
2: ஒன்பதாவது
4: போக போறேன். உங்க ஹாதர் வந்து வீட்டுக்கு
2: அவங்க சந்தோஷமா எடுத்துப்பாங்க. ஆனா அம்மா அந்த பக்கம் உங்களை அடிப்பாங்க. இங்க நான் உனக்கு சமைச்சு போடுறேன், உனக்கு தெரியல, வேற வீட்டுல போய் நீ சாப்பிட போற.
5: வணக்கம் கலீமா. அந்த
2: காதர்
5: வணக்கம், இனிய காலை வணக்கம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் வாடகை தான் அதிகமா இருக்கு. அதான் முதல் ஒரு சம்பளத்துல வந்து அதிகமான செலவு எடுத்துக்கிறது வந்து வாடகை தான். வாடகை அதிகமா இருக்கிறது தான் நமக்கு வந்து மெயினா ஒரு இதா இருக்குது.
2: வாடகை வீடுனா புரியுது. ஆனா இப்போ சிங்கப்பூர்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய சொந்த வீட நீங்க வாங்கும் போது ஓஇல இருந்துதான் கழிப்பாங்க இல்லையா, அதனால அது அவ்வளவு பெரிய பிரச்சனையே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்களுடைய வாடகை வீடு எவ்வளவு நீங்க செலவழிக்கிறீங்க அப்படின்னு பொறுத்திருக்கு.
4: களிமா, உங்களுடைய அதிக செலவுகளை களிமா.
2: உங்க பேரும் என் பேரும் சேர்த்து
4: வந்துட்டாரு
2: கூட்டல் ஹலிமா.
4: களிமா ஐயோ.

0: செலாவணி நிலவரம்.
1: ஒவ்வொரு
2: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம்.
1: முப்பத்த ஐந்து ஆண்டுகள் எப்படி ஆயுள் தண்டனையாக மாறியது.
3: பிறகு நிலாவின் உடலையும் அவளது தம்பியையும் ஒரு பிரேமில் வைத்து சிங்கப்பூர் பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு
4: விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது அங்கிருக்கும் சர்க்கிள் இருந்து கீழே விழுந்து தலை அடிபட்டு விட்டது.
1: நீதிமன்றத்தையே அதிர வைத்த கொடூர வழக்கு. இந்த வழக்கை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். அங்கே உள்ள என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுத்து எல்லா பாகங்களையும் கேட்கலாம். ஒலி 968 பிரத்யேக வலையொலி என்ன நடந்தது.
5: என்னங்க தொலைபேசியே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே?
6: அட எல்லா சமூக வலைத்தளங்களையும் நெட்லின்றாவோட காணொளி தான்.
5: ஆமாங்க, தேவையான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
6: வீடு வாங்க விற்க எதுவா இருந்தாலும் அது சுமூகமா சீக்கிரமா முடிச்சு குடுக்கறாங்க.
5: யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், நெட்லி இந்திரானி எடுத்து பார்த்தா அவ்வளவு காணொளி, அவ்வளவு பாராட்டு. தொடர்புக்கு
6: 8854 8989
5: 8854 8989
7: நெட்லி வந்தாச்சு,
5: டென்ஷன் போயாச்சு.
8: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை ஆகஸ்ட் 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: உங்க சமையலறை மைக்ரோவேவ்ல இருந்து வித்தியாசமான மர்மமான வாசம் வீசுதா? இப்படி கொத்தமல்லி வாசமா இருந்த பரவாயில்ல, அதுவே மைக்ரோவேவ்ல இருந்து போன வாரம் வச்ச பிரியாணி மீன் குழம்பு வாசம் வந்தா? கவலைப்படாதீங்க, இதுக்கு சுலபமான தீர்வு இருக்கு. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு எலுமிச்சை.
3: என்ன சொல்றேன்?
0: ஒரு கிண்ணத்துல தண்ணீரை ஊற்றி எலுமிச்சை துண்டுகளை போட்டு மைக்ரோவேவ ஒரு நிமிஷம் ஓட விடுங்க. அந்த நீராவி உள்ள இருக்கிற கரைகளை எல்லாம் தளர்த்திடும். எலுமிச்சையோட வாசமும் துர்நாற்றத்தை நீக்கிடும். அப்புறம் என்னங்க, ஒரு துணியை கொண்டு லேசா தொடச்சு எடுத்தா போதும், மைக்ரோவேவ் புத்துணர்ச்சியோட புது வாசனையோட ஜம்முன்னு இருக்குங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
4: கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது
5: ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
4: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
5: அப்படியா?
4: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
6: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639390.
7: பிட்சா ஹாட் அண்ட் சீசி 7 டூரியன் பிட்சா. சாதாரண அளவு பிட்சா 16.90 காசு மட்டும்தான்.
8: உறவுக்கு பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தரத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு 4 பிட்சா, அதோட 3 இதர உணவு வகைகள். பிட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பிட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
9: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
10: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
0: உங்களுக்கு தெரியுமா,
11: ஒருத்தருக்கு 150 வெள்ளி மட்டுமே போதுமா அவருடைய வாழ்க்கைய நடத்துறதுக்கு? ஒரு மாசத்துக்கு எனக்கு 150 வெள்ளி இருந்தாலே போதுங்க அப்படின்னு அண்மையில ஒரு செய்தி வந்திருந்துச்சு. இதை நாங்க பாத்துட்டோம்னு யோசிச்சோம், என்னது இந்த ஒரு காலகட்டத்துல 150 வெள்ளி போதுமா? என்ன சொல்றீங்க நீங்க? அவர் சொல்றாரு, நான் பணத்துக்கு அடிமையாகல, அதனால எனக்கு அவ்வளவு காசு தேவைப்படாது. 35 வயதுல என்னுடைய வேலையை நான் இழந்துட்டேன். 20 வருடங்களா நான் வேலையே செய்யல. மாசத்துக்கு எனக்கு 150 வெள்ளி போதுங்க அப்படின்னு காலின் லாவ் அண்மையில பணத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க, உங்களுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா என்னுடைய வீடு பாத்தீங்கன்னா ஒரு வாடகை வீடுதான், நான் பெரிய கண்ட்ரோல் எல்லாம் இல்லைங்க, வாடகை வீட்டுலதான் இருக்கேன். அதனால எனக்கு அவ்வளவு செலவாகாது. ஆனா மற்ற எல்லாவற்றிலையும் நான் ரொம்ப சிக்கனமாகவே செலவழிப்பேன். இப்ப மருத்துவமனைக்கு நான் போனேன்னா அங்க சி பிரிவுல தான் நான் தங்குவேன்னு சொல்லிருக்காரு. ஏன்னா சி பிரிவுல நீங்க தங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாம என்கிட்ட கார் இல்ல, அது கூட செலவழிக்க தேவையில்ல. அதான் பொது போக்குவரத்து இருக்க, சிறந்த பொது போக்குவரத்து சிங்கப்பூர்ல இருக்கும் போது எதுக்கு காரு அப்படின்னு சொல்லிருக்காரு.
12: இவரு மட்டும் இல்லாம இன்னும் பல பேர் இந்த மாதிரி சிங்கப்பூர்ல வாழலாம். மற்ற நாடுகள்லயும் சில பேரு இந்த 150 வெள்ளி பணமே இல்லாம வாழ்றாங்க. அலிமா,
11: என்ன சொல்றீங்க?
12: ஆமா, இப்ப மார்க் போயல், இவர் வந்து அயர்லாந்து யுனைடெட் கிங்டம் சேர்ந்தவர். இவர் வந்து இந்த மணிலெஸ் மேன் அழைப்பாங்களாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு இவர் பணமே இல்லாம வாழ்ந்தாரு. சொந்த உணவை வந்து இவரே வந்து செஞ்சுக்கிட்டு, அறுவடை செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாராம்.
11: எளிமையான வாழ்க்கை.
12: அது மட்டும் இல்லாம இவரை மாதிரி இன்னொருத்தர் நபர், அவர் வந்து அமெரிக்கா இருக்கிற, அவர் பேரு டாம் ஷைடக். இவர் வந்து ஒரு காலத்துல ஒரு புகழ்பெற்ற இயக்குனர், திரைப்பட இயக்குனர். இயக்குனர்.
11: சரி,
12: நல்ல பணம், நல்ல பெரிய வீடு அதெல்லாம் வச்சிருந்தாரு. அந்த பிறகு நம்ம வாழ்க்கையில வந்து எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம், என்னுடைய பர்பஸ் என்ன,
11: நோக்கம்,
12: அந்த நோக்கம் மாறிய பிறகு அவருடைய பெரிய வீடை வித்துட்டு ரொம்ப சிறிய வீடுக்கு போயிட்டு பணமே இல்லாம வாழ்ந்தாராம். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எதையும் நோக்கி ஓட மாட்டோம். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த தேவைக்கு ஏற்ப நம்ம வாழ்வோம். உங்க தேவைகளை குறைச்சிங்கன்னா உங்களுடைய மற்ற செலவுகளும் குறையும் அப்படின்னு சொல்றாரு.
11: பாத்தீங்களா, அதே நேரத்துல நீங்க சேமிக்க பல வழிகள் இருக்குது. சில பேர் இந்த 50-30-20 என்ற விதியை கடைபிடிப்பாங்க. அப்படிப்பட்ட விதிகளையும் நீங்க கடைபிடிக்கலாம். அப்ப காதர் என்ன செய்வாருன்னா, எக்ஸல் ஷீட்ல எல்லாமே எழுதுவாரு. எவ்வளவு செலவழிக்கிறேன், எவ்வளவு நான் சேமிக்கிறேன், எவ்வளவு ஒரு மாதத்துக்கு எனக்கு வருவாய் வருது, சம்பளம் வருது, இதெல்லாம் நம்ம பட்டியலிட்டு நம்ம பார்க்கும் போதுதான் நமக்கு சரியா தெரியுது. சில பேர் வெவ்வேறு வங்கி கணக்குகளை திறந்திருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம போடும் போது என்ன ஆகுதுன்னா, எவ்வளவு செலவழிக்கிறோம், எவ்வளவு நம்ம சேமிக்கிறோம்னு தெரியாது. அதனால சேமிப்பு கணக்குன்னு தனியா இருக்கிறது ரொம்ப முக்கியம்.
12: அது செய்யறது ரொம்ப முக்கியம் தெரியல. என் கைய பாருங்க,
11: ஏன்
12: எவ்வளவு பெரிய ஓட்ட தெரியுது, ஓட்ட கை.
3: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர் மில்கி

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம் நண்பகல், மணி 12. மீடியகா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. குறுக்குத்தீவு ரயில் பாதையில் 4 புதிய ரயில் நிலையங்கள் அமைக்கப்படவிருக்கின்றன. தாமஞ்சூரங்கையும் மேற்கே உள்ள தொழிலியல் பேட்டைகளையும் அவை இணைக்கும். போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரிசியாவ் அதனை தெரிவித்தார். புதிய நிலையங்கள் 2030களின் இறுதியில் தயாராகிவிடும். அப்போது வட்டாரவாசிகள், ஊழியர்கள் ஆகியோர் பல இடங்களுக்கு சென்று திரும்புவது மேலும் எளிதாகும் என்று போக்குவரத்து அமைச்சர் கூறினார். 3 கட்ட பணிகள் குறுக்குத்தீவு ரயில் பாதையின் மொத்த நீளத்தை 67 கிலோமீட்டர் ஆக்கும். சிங்கப்பூரின் நீளமான நிலத்தடி பெருவிரவு ரயில் பாதையாக அது இருக்கும். சிங்கப்பூரின் வேலைச்சந்தை இந்த ஆண்டின் 2 காலாண்டில் தொடர்ந்து வளர்ச்சியடைந்திருக்கிறது. உலக பொருளாதாரத்தின் நிச்சயமற்ற சூழலுக்கிடையே வேலைச்சந்தையில் முன்னேற்றம் தொடர்கிறது. மனிதவள அமைச்சின் முன்னோடி மதிப்பீட்டின்படி 2 காலாண்டில் மொத்த வேலைவாய்ப்பு 10,700 அதிகரித்திருக்கிறது. 19 காலாண்டாய் வளர்ச்சி தொடர்கிறது. வேலையின்மை விகிதம் 2 விழுக்காடாகவே தொடர்கிறது. ஆட்குறைப்பு செய்யப்பட்டோர் எண்ணிக்கை சற்று அதிகரித்து 4,500 ஆனது. ஏற்றுமதி சார்ந்த துறைகளில் நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட்டது ஆட்குறைப்புக்கு முக்கிய காரணம். உலகளாவிய சவால்கள் தொடர்ந்தாலும் நிறைய நிறுவனங்கள் ஊழியர்களை வேலைக்கு சேர்க்க முனைகின்றன. வரும் மாதங்களில் வேலைவாய்ப்பில் குறைவிருக்காது என்று மனிதவள அமைச்சு தெரிவித்திருக்கிறது. ஜப்பான் நிலநடுக்கத்தில் சிக்கியோரை உயிருடன் மீட்பதற்கான காலம் கடந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை கியூஷு தீவை 7.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உலுக்கியது. மாண்டோர் எண்ணிக்கை 34 உயர்ந்திருக்கிறது. 9,000 அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். நிலநடுக்கத்துக்கு பிந்திய அதிர்வு பயம் நீடிப்பதால் பலரும் தெருக்களில் இரவை கழிக்கின்றனர். இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளோரை உயிருடன் மீட்பதற்கான 72 மணி நேர அவகாசம் விரைவில் கடந்துவிடும். மீட்பு நிவாரணப் பணிகள் முக்கியமான கட்டத்தை எட்டியிருப்பதாக பிரதமர் சானை தக்காட்சி கூறினார். காசாவில் ஆயுதங்களை கைவிட ஹமாஸ் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் காசா அமைதி திட்டத்தை அறிவித்த பிறகு ஹமாஸ் அவ்வாறு கூறியது. ஆனால் காசா போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேல் இதுவரை எதுவும் சொல்லவில்லை. காசாவில் ஹமாஸ் உள்ளிட்ட குழுக்கள்

ஏற்படுவதை இஸ்ரேல் தொடர்ந்து கட்டுப்படுத்துகிறது. மசகு எண்ணெய், உதிரி பாகங்கள் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு. ஐக்கிய நாட்டு நிறுவன பாலஸ்தீன அகதிகள் அமைப்பின் வாகனங்களில் பாதிக்கும் மேற்பட்டவற்றை இயக்க இயலவில்லை. எரிபொருள், மசகு எண்ணெய் பற்றாக்குறையால் 62 நன்னீர் கிணறுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தண்ணீர் சுத்திகரிப்பும் விநியோகமும் 42 விழுக்காடு குறைந்து விட்டதாக அமைப்பு கூறியது. ஈரானில் உள்ள பல்வேறு ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. குவைத், ஜோர்தான், பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. மத்திய கிழக்கு போரில் சவுதி அரேபியாவும் ஈராக்கும் இப்போது இழுத்து விடப்பட்டுள்ளன. ஏமனில் உள்ள ஈரான் ஆதரவு ஹவுதி குழு பதிலடி கொடுத்து வருகிறது. தொடரும் மோதல் மத்திய கிழக்கு போரை மேலும் விரிவுபடுத்தி விடுமோ என்ற அச்சம் நீடிக்கிறது. சமரசத்துக்கான முயற்சிகள் தொடர்வதாய் சொல்லும் பாகிஸ்தான் நிச்சயமற்ற சூழல் நீடிப்பதாக எச்சரிக்கிறது. திரு ட்ரம்ப் மத்திய கிழக்கு போரை கையாளும் விதத்தை ஆதரிக்கும் அமெரிக்கர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக ஒரு கருத்தாய்வு சுட்டுகிறது. மத்திய கிழக்கு போருக்குள் எகிப்தும் கோத்துவிடப்படலாம். எகிப்தின் டேமியட்டா துறைமுகத்தில் இயற்கை எரிவாயு ஏற்றிச் சென்ற 2 கப்பல்கள் தாக்கப்பட்டன. இதுவரை எந்த குழுவும் அதற்கு பொறுப்பேற்கவில்லை. பாதுகாப்பு படை நிலைமையை ஆராய்ந்து வருகிறது. விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எகிப்திய பிரதமர் முஸ்தபா மத்பூலி கூறினார். இதற்கிடையே எகிப்தின் பாதுகாப்புக்கு மிகுந்த முன்னுரிமை அளிப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். இஸ்ரேலின் சதி, ஆள்மாறாட்ட தாக்குதல் ஆகியவற்றை பற்றியும் அவர் எச்சரித்தார். செங்கடலை இணைக்கும் சூயஸ் கால்வாய் அருகே அமைந்திருக்கிறது டேமியட்டா துறைமுகம். ஹோமஸ் நீரிணை முடக்கப்பட்டிருப்பதால் எண்ணெய் ஏற்றுமதிக்கான மாற்றுப்பாதையாக திகழ்கிறது செங்கடல். அங்குள்ள கப்பல் போக்குவரத்து வழித்தடத்தை பாதுகாக்க சவுதி அரேபியா 14 நாடுகளின் தற்காப்பு கூட்டணியை அமைத்திருக்கிறது. ஏமனில் உள்ள ஹவுதி குழுவினரும் ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு குழுக்களும் சவுதி அரேபியாவை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாடு திரும்பியதும் கைது செய்யப்படலாம் என்று அந்நாட்டு சட்ட அமைச்சர் அசதுசமான் தெரிவித்திருக்கிறார். அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திருவாட்டி ஹசீனா மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 2024 ஆண்டு பங்களாதேஷில் அரசாங்க எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்தது. அதை ஒடுக்கும் நடவடிக்கையில் பலர் மாண்டனர். 78 வயது திருவாட்டி ஹசீனா இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார். அவருடைய ஆட்சி அகற்றப்பட்டது. போராட்டத்தை மோசமான வழியில் ஒடுக்கிய குற்றச்சாட்டின் பேரில் திருவாட்டி ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. குற்றச்சாட்டுகளை மறுக்கும் அவர் வழக்கு அரசியல் நோக்கமுடையது என்கிறார். இந்த ஆண்டு இறுதிக்குள் பங்களாதேஷ் திரும்பவிருப்பதாக திருவாட்டி ஹசீனா கூறியிருக்கிறார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தித் தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: பதினான்காவது தாய்மொழிகளின் கருத்தரங்கு 2026
2: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 8:30 மணி வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. பிற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 9:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
1: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
2: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
1: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய்மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
3: விருந்துனா நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
4: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
3: இருக்காதா பெண்ணே, குமார் மேஸ்ல மாப்பிள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
4: உண்மையிலேயே இது மாப்பிள விருந்து தாங்க.
1: குமார் மேஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31 தேதி வரை.

உடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றுமில்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.

0: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்க.
1: ஆமாங்க, இப்போது முதல் ஆகஸ்ட் 6 தேதி வரை ஒரு சீசி 7 பீட்சாவும் ஒரு சாதாரண அளவு பீட்சாவும் 50 விழுக்காடு கழிவுல. ஆமாங்க, 50 விழுக்காடு கழிவுல 28 வட்டி 90 காசுக்கு நீங்க வாங்கலாம்.
0: நான் ஊற வைக்கும் பாலடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிட தோணும்.
1: ஒரிஜினல்
0: ஹவாயன்
1: சீசி ஸ்பினேஜ்
0: ட்ரஃபிள் ஷ்ரிம்ப் சிக்கன் பேக்கன் என பல சுவைகளில்
1: வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில போயிட்டு வாங்கி சாப்பிடுங்க.
0: இத்தகவலை வழங்கியது.

0: ரெண்டு படத்துல இருந்த நரிஷ் ஐயர் சுஜாதா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. இந்த பாடலை மாத்தலாம், மொபைலா பாடலை ஒளிபரப்பலாம்னு சொல்லி
1: முடிக்கிறீங்க
0: அப்படின்னு ஒருத்தர் பக்கத்துல இருந்து கட்டி விட்டுட்டாரு.
2: ரெண்டு உங்க சட்டல வண்டு.
0: ஐயோ
2: இல்ல இல்ல, ஏய் வாகனத்தை சரியா விட்டுங்க.
0: போக்குவரத்து நிலவரம்
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகன பழுதாக இருக்குது துவாசி நோக்கி செல்லும் PIE டோகோன் ரோடுக்கு பிறகு. இதனால் கிளெமண்டி அவென்யூ 6 வரைக்கும் போக்குவரத்து நெரிசலை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாம்.
2: AYE நோக்கி செல்லும் சிடி அங்கு ஆர்ச்சர்ட் ரோட் எக்ஸிட் கருகில போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. அதே போல AYE நோக்கி செல்லும் சிடி அங்கு PIE சாங்கி எக்ஸிட் கருகிலையும் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி
6: பிரம்மாண்டத்தின் அடையாளமான DMY ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். August 1st to August 11th வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகை DMY ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
7: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்ல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
8: அம்மா மாதிரியே மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ்ட் தனியார் வீடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டிலே பொருத்த தேவையா செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
7: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
8: ஈஸ்ட் தனியார் வீடமைப்பு திட்டம் தனியார் வீடுகள்ல வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
7: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
9: 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்தோர் October 1st விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு east-private.gov.sg க்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
0: எருதுகள் போல அந்த பழமொழி அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதே மாதிரிதான் ஆனா வேற ஒரு பழமொழியை எடுத்து வச்சிருக்கேன். ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு கழுதை மேய்க்க அப்படின்னு ஒரு பழமொழி. திரும்ப சொல்றேன், ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு கழுதை மேய்க்க.
2: அதிர்ஷ்டம் இருக்கு கழுதை மேய்க்க புரியுது, தாசில் பண்ண
0: அதுதான் நேர்கள் கண்டுபிடிக்க போறாங்க.
2: தாசில் பண்ண கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யமா இருக்கு.
0: ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு கழுதை மேய்க்க. என்ன சொல்ல வராங்க, இதை எப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க சம்மந்தப்படுத்தலாம் அப்படியோ நீங்க பகிர்ந்து கொள்ளலாங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 9688.
2: உங்களுக்காக அடுத்த பாடல் வசூல் ராஜா MBBS ஸ்ரீ படுத்த இடம் பெறப்போகுது. கே ஸ்ரீயா கோசல்.

0: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com. சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
3: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
2: தேச தினத்தை முன்னிட்டு உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவிச்சு கொண்டாடுங்க. 10 கோழித்துண்டிகள், தொட்டுக்கு 2 வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழித்துண்டிகள், 2 சாதாரண அளவு பிசைந்த உருளைக்கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு குளிர்பானங்கள். கடையில் சாப்பிட்டாலோ கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலோ 39 வெள்ளி 95 காசு மட்டும்தான். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44 வெள்ளி 95 காசு மட்டும்தான். KFC-ல ருசித்த மகிழுங்க.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
5: சத்ரி எந்திரிங்க.
6: நீங்கள்
7: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
6: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
7: ரவிஜி
6: சஜினி, வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.

0: இன்னொரு
1: பேருக்கு இந்த அரிய வாய்ப்பு கிடைக்க போகுது. 100 பேருக்கு 2 சாதாரண பரோட்டா மற்றும் சாம்பார், இது வந்து வெஜிடேரியன். அதன் பிறகு 100 பேருக்கு 2 சாதாரண பரோட்டா, அதோட மீன் கறி, இது வந்து அசைவம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: அதன் பிறகு பாருங்க 100 பேருக்கு என்ன கிடைக்குதுன்னு.
0: ஒரு சாதாரண பராட்டா, அதோட ஒரு முட்டை பராட்டா மீன் கறியோட சேர்த்து கொடுக்கறாங்க. இதுவும் அசைவமா இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல விருந்து காத்துட்டு இருக்கு. எப்ப சனிக்கிழமை ஆகஸ்ட் 3rd நண்பகல் 12 மணில இருந்து பிற்பகல் 1 மணி வரை கேம்பல் லேன் இந்திய மரபுடைமை நிலையத்திற்கு வெளியில் நாங்க இருக்க போகிறோம். நாங்க இல்லங்க,
1: நவீனும் ரஃபியும் இருக்க போறாங்க. இது முற்றிலும் இலவசம். நீங்க இந்த ருசியான பரோட்டாவை வாங்கி வீட்டுல சூடு காட்டி சாப்பிடுங்க.
0: வீட்டுல சூடு காட்டி
1: என்ன செய்யணும்னா,
0: வெளியே சாப்பிடலாம்.
1: அந்த பராட்டால வந்து மீன் கறி உள்ளுக்கே ஊத்தலாமா?
0: அது தெரியல, அது அங்கதான் கேக்குது.
1: இதை வழங்குவோர் மீடியா காப் ஒலி 968 ஸ்பிரிங் லீஃப் பிராட்டா பிளேஸ் உணவகம்.

கிட்ட நீயும் வேற லெவல், பொண்ண படிக்கவை வேற லெவல், மண்ணு செழிக்கவை வேற லெவல், தப்பு செய்ய இங்க வாய்ப்பு இருந்தும் கண்ணியமா நின்ன வேற லெவல், நம்ம பரிசலி வேற லெவல்.

0: குட் ஆஃப்டர்நூன் அலிமான் காதர்.
1: வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
0: ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு கழுதை மேய்க்க என்ற பழமொழி. பெரிய ஆசைகள் இருந்தாலும் அதற்கான உழைப்பு, தகுதி மற்றும் சூழல் இல்லாவிட்டால் சாதாரணமான அல்லது கடினமான வேலைகளையே செய்ய நேரிடும் என்பதை உணர்த்துகிறது. நன்றி,
1: வணக்கம். நாங்க வெட்டல அவங்களுடைய குரல் பதிவை, அவங்க குரல் பதிவை தானாகவே வெட்டி விட்டது. சரி, அவங்க சொன்ன பதில் சரியான பதில் தான், சரியான விளக்கம் தான். அதாவது இப்போ தாசில் பண்ண அப்படின்னு சொல்லும் போது காதர், பெரிய அதிகாரம் கொண்ட வருவாய்த்துறை அதிகாரியா இருக்கணும்னு நமக்கு ஆசையா இருக்கும். பெரிய ஒரு லட்சியம், பெரிய ஒரு துறையில ஒரு நிலையில நம்ம வேலை செய்யணும்னு நினைப்போம். ஆனா அதற்கான ஆசை மட்டும் இருந்தா பத்தாது, அதற்கான உழைப்பு நமக்கு இருக்கணும். சரியான பட்ட படிப்பு நீங்க படிக்கணும், சரியான வேலையில நீங்க இருக்கணும், முயற்சிகள் நீங்க எடுக்கணும், பயல்நிலை பயிற்சிகளுக்கு நீங்க போகணும், விட்டத்தை பார்த்து நீங்க கனவு மட்டும் காணக்கூடாது. ஆசைகள் மட்டும், கனவுகள் மட்டும் இருந்துட்டு செய்யல நம்ம காட்டலன்னா அதை எப்படி செய்யலாம் மாறும்?
2: அப்ப அதிர்ஷ்டத்தை நம்பி இருந்தா நீங்க கழுதத்தை தான் மேய்க்கணும்னு சொல்றாங்களா?
1: நீங்க லக்க மட்டும் நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை தான் நீங்க செய்யணும்னு சொல்ல வராங்க. ஏன்னா உங்களுடைய எண்ணமும் செயலும் முரணா இருந்துச்சுன்னா உங்களால நீங்க நினைக்கிற நிலையை அடைய முடியாது.
2: லக்குக்கு நான் இன்னொரு இது அர்த்தம் படிச்சிருந்தேன். லக்னா ஹார்ட் ஒர்க் மீட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
1: அந்த கதவுகள் திறக்கணும்னா அதற்கு நீங்க முன்னேறணும், முயற்சி செய்யணும். அப்படி கதவு இல்லைன்னு நீங்க தோல்வி அடையக்கூடாது. அந்த கதவை கூட நீங்களே கட்டலாம், கட்டி நீங்க திரும்ப உள்ள போகலாம்.
2: கதவை புடிட்டு நீலாம்பரி மாதிரி உட்கார்ந்து இருந்தா அந்த படையப்பா வந்தாலும் காப்பாத்த முடியாது.
1: ஒரே டேப்ப தேஞ்சி போன டேப் ரெக்கார்ட் மாதிரி அதே டேப்பை 20 வருஷமா நீங்க பிளே மட்டும் தான் பண்ண முடியும். படையப்பா கிடைக்க மாட்டாரு.

タケタドン、タケタドン、ディン、タケタドン、ディン、タケタドン。

0: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் அப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஆப்பில் முன்பதிவு செய்து 2200 மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: StarHub, we got you.
4: உலகத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நியூ வாட்சில் கால்பந்து மோகம் தொடரும். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்போர்ட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூ காசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
5: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வடக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வடக்கம் தமிழடியில் வளமை போலின்றும் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவதீசை.

தபிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய அதிகாலை பொழுதிலே வணக்கம் தமிழொலியில் இனி தொடர வருவது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது நட்டசா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகளில் இனி இஸ்லாமிய கீதமாக முகமது ரிஸ்வான், சுகந்த் சேகர், அபிஜித் ஆகியோர் பாடிய இந்த பாடல்.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக முகமது ரிஸ்வான், சுவந்த் சேகர், அபிஜித் ஆகியோர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது அம்மன் புகழ் மாலையுடன் உஷா ராஜ் குழுவினர் பாடிய

அம்மன் புகழ் மாலையாக உசாராஜ் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகளில் என தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக தெவினி குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது டெவினி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வடக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகளின் நிறைவாக ஒலிக்க வருகிறது கிறிஸ்த காணமாக சாந்தனின் குரலே.

0: கிறிஸ்துவுக்கான மகன் நீங்கள் கேட்ட அந்த பாடல் சாந்தன் குழுவினர் பாடியது நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் ஒலித்த டிஆர்டி தமிழதியில் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து
1: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79-29.

0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
1: நாங்களும் நலம், நன்றி.
0: தாருங்கள் உங்கள் நாட்சி.
1: ரகசியம் எந்திர புகழை பற்றிய சுவாரஸ்ய தகவல். வரலாற்று புகழ்பெற்ற கதிர்காம கந்தன் ஆலயத்தில் வருடாந்த ஆடிவேல் விழா தீர்த்த உற்சவம் மாணிக்க கங்கையில் நடைபெறுகிறது. இந்த ஆன்மீக நிகழ்வை முன்னிட்டு பலருக்கும் தெரியாத கதிர்காம ஆலயத்தில் சந்திர புகழை பற்றிய பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் மரபுகள் மீண்டும் கவனம் பெற்றுள்ளன. பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி கதிர்காம ஆலயத்தின் கருவறையில் முருகப்பெருமானின் சிலையோ அல்லது விக்கிரகமோ இல்லை. அதற்கு பதிலாக கல்யாண கிரியார் ஆகர்ஷணம் செய்து பிரதிஷ்டை செய்ததாக நம்பப்படும் புனிதமான சந்திர பீழை கருவறையில் பாதுகாக்கப்பட்டு வழிபடப்படுகிறது. மரபு குறிப்புகளின்படி இந்தியாவிலிருந்து பாத யாத்திரையாக வந்த கல்யாணகிரியர் தங்கம் அல்லது செப்பு தகட்டில் ஷட்கோண சரவண சந்திரத்தை மந்திர சக்தியுடன் பிரதிஷ்டை செய்து அதனை ஒரு புனித பீழைக்குள் நிறுவியதாக நம்பப்படுகிறது. இந்த பேழை எப்போதும் வண்ண திரையால் மூடப்பட்டு பாதுகாக்கப்படுவதுடன் கதிர்காம பிரகரா மற்றும் ஆடிவேல் திருவிழாக்களில் ஜானை மீது வைத்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுவது மரபாக இருந்து வருகிறது. மேலும் ஆடிவேல் தீர்த்த உற்சவத்தின் போது இந்த புனித பேழை பனை ஓலைகளால் மறைக்கப்பட்ட நிலையில் மாணிக்க கங்கைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு தீர்த்தமாடுவது பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்படும் பாரம்பரிய வழக்கமாக கருதப்படுகிறது. மேற்கண்ட தகவல்கள் கதிர்காம ஆலயத்துடன் தொடர்புடைய பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் சமய மரபுகளின் அடிப்படையில் பகிரப்படுகின்றன என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நற்பொழுதாக அமைய இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
2: இருக்கிறேன், நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் மீன்பிட்டுவாழ் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, கதிர்காமத்தில் ஏன் தீ மிதிக்கிறார்கள்? வள்ளி தேவியின் அக்னி பரிசோதனையா? மறைக்கப்பட்ட தெய்வீக ரகசியங்கள். கதிர்காம கந்தன் ஆலயத்தில் நடைபெறும் தீ மிதிப்பு சடங்கு உலக புகழ்வெற்றோர் வழிபாட்டு முறையாகும். இதன் பின்னணியில் பல புராண கதைகளும் ஆன்மீக கருத்துக்களும் நிலவுகின்றன. கதிர்காமத்தல வரலாற்றில் மிகவும் பிரபலமான புராண கதை முருகப்பெருமான் வள்ளி தேவி திருமணத்தோடு தொடர்புடையது. முருகப்பெருமான் சுப்பிரமணியராக தெய்வயானியை திருமணம் செய்திருந்தாலும் இலங்கையின் கதிர்காம வனப்பகுதியில் வாழும் வேடர் குல பெண்ணான வள்ளியை காதலித்து மனம் முடித்தார். இதனால் கோபமடைந்த தெய்வானை அம்மன் தனது உரிமையை நிலைநாட்ட கதிர்காமத்துக்கு வந்து முருகனிடம் முறையிட்டதாக கூறப்படுகிறது. அப்போது வள்ளி தேவி தனது கற்பின் தூய்மையையும் முருகனின் மீதான அளப்பரிய பக்தியையும் நிரூபிப்பதற்காக தனலில் இறங்கி நடந்து எந்த ஒரு காயமின்றி பவித்திரமாக வெளிவந்தார். அந்த புராண நிகழ்வை நினைவு கூறும் வகையிலேயே கதிர்காமத்தில் இன்றளவும் பக்தர்கள் தங்களின் பக்தியையும் மன தூய்மையையும் வெளிப்படுத்த தீமிரிக்கின்றனர். மற்றொரு ஆன்மீக கதை சூரபத்மனை சம்ஹாரம் செய்த நிகழ்வோடு தொடர்புடையது. சூர சம்ஹாரத்தின் போது முருகப்பெருமான் உக்கிரமான அக்னி சொரூபமாக மாறினார். அசுரர்களை அழித்த பின்னரும் அடங்காத அந்த தெய்வீக வெப்பத்தையும் கோபத்தையும் தணிப்பதற்காக தேவர்களும் முனிவர்களும் கதிர்காமத்தின் மாணிக்க கங்கைக்கரையில் வழிபாடுகள் செய்தனர். முருகனின் அந்த அக்னி சக்தியை தாங்கி அவரை சாந்தப்படுத்துவதற்காக பக்தர்கள் தீமிதித்து தங்கள் உடலையும் மனதையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் என்பது நம்பிக்கை. கதிர்காமத்துடனான சித்தர்களின் வரலாற்றிலும் அக்னி சடங்கிற்கு முக்கிய பங்குண்டு. கதிர்காமத்தின் எந்திரத்தை பிரதிஷ்டை செய்த கல்யாணகிரி சுவாமிகள், அதாவது முத்துலிங்க சுவாமி என்ற சித்தர் தீவிர தபஸ் இருந்தார். அவரது தபத்தின் வீரியத்தாலும் முருகப்பெருமானின் அருளாலும் கதிர்காமம் ஒரு சக்தி வாய்ந்த அக்னி சேத்திரம் ஆக மாறியதாக சொல்லப்படுது. தீமிதிப்பின் தத்துவத்த பொருள் உடலின் அகந்தியை சுட்டெரித்து இறைவனிடம் சேர நடைத தீயக் கண்டு பயப்படாமல் நடப்பது லௌகிய உலக

0: துன்பங்களை கண்டு பயப்படாமல் வாழும் மனப்பக்குவத்தை தருகிறது. பக்தி விரதம். பக்தர்கள் பல நாட்கள் கடுமையான விரதம் இருந்து மாணிக்க கங்கையின் நீராடி தூய்மை அடைந்து தீயில் இறங்கும் போது முருகனின் அருளால் அவர்களுக்கு எந்த சுடுதலோ காயமோ ஏற்படுவதில்லை என்று கூறி விடப்படுகிறேன். ராஜா நன்றி, வணக்கம்.
1: நன்றி. நீங்கள் எப்படி ரெண்டு பேரும் சதுராமத்தை பற்றி எடுத்திருக்கிறீங்க?
0: இது அங்க திருவிழா நடக்குது இல்லோ, தீமிதி பூ அது வந்திருந்தது. நான் எடுத்தேன், இதே கதையான அது அது வேற
1: அது போன என்ன அவர் சகோதரி திருமதி குணநாயகியை பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி சம்பந்தர். நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நந்தியனா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கவும், இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, ஆடி மாதம் 31ஆம் தேதி பொதுக்காலம் 13ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை, இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 26 இறைவசனங்கள் 1-9 வரை. ஜோசியாவின் மகனும் ஜூதாவின் அரசனுமான ஜோஜாக்கிமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் ஜூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனையை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவிகொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவிசாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்கள் இனத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்த போது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவை போல் மாறும், இந்நாள் குடியிருப்பாரற்று பாலாய் போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவாமக்கு நன்றி. சிந்தனைக்கு, சுவர்களை உடைப்போம், பாலங்களை கட்டுவோம், இணக்கமுடன் இசைந்து வாழ்வோம். தவறான புரிதல் தப்பெண்ணம் உறவுகளை சீர்குலைக்கின்றது, மனிதர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது, பரிச்சயம் அவமதிப்பை வளர்க்கின்றது. ஒருவருடைய நாடு இடம் ஊர் குடும்பம் இவர்களை வைத்து மனிதர்களை இடை போடுகின்றோம். இயேசு தான் சென்ற இடங்களில் எல்லாம் புதுமைகள் செய்தாலும் சிறப்பாக விண்ணரசை பற்றி போதித்தாலும் தம் சொந்த ஊருக்கு வந்த பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இவர் சாதாரண தச்சர் மகன்தானே, அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே தம் சொந்த ஊரில் புனித லயோ இஞ்சாசிரியாரின் விழாவை கொண்டாடுகின்றோம். நோயிட்டிருந்த போது இயேசுவின் அன்பை உணர்ந்து முற்றிலுமாக மாற்றமடைந்து புது மனிதராக மாறி திருகவையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது போல் நம் வாழ்விலும் மாற்றம் ஏற்பட வர வேண்டும். நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். நன்றி. அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. யுவசரி குணராஜா நடிக்கிறேன்.
1: வணக்கம் யுவசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம், நன்றி. தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
3: உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு தில்லையில் அருளிய கீர்த்தி திரு அகவலின் தொடர். வேடுவனாகி வேண்டு உரு கொண்டு காடபு தன்னில் கரந்த கள்ளமும் மெக்காட்டு வேண்டு கொண்டு தக்கானொருவன் ஆகிய தன்மையும் உரை. பாண்டியனுக்காக சோழனோடு போர் புரிய பொருட்டு குதிரை மேல் வீடனாக சமயத்திற்கு வேண்டிய திருவடிவம் எடுத்து அவனால் தொடரப்பெற்று காட்டினகத்தே மறைந்த தந்திரமும் உண்மையை காட்டி விடுவதற்கு வேண்டிய வடிவம் எடுத்து ஒப்பந்த நீதிமானாகிய இயல்பும் ஓடியூரின் உன் உகந்து இனிய இனிது அருளி பாரிலும் பாலகன் ஆகிய வருஷம் ஓடி என்னும் திருப்பதியின் கண்ணே அடியவள் ஒருத்தியை ஆட்கொள்ள விரும்பி அவளுக்கு மகிழ்ச்சி மிகும்படி அருள் செய்து இவ்வுலகத்திலேயும் அவள் தாளாட்டக்கூடிய பிறவா பெருமையுடைய குழந்தையாகிய பண்பும் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் ஓவார் ஓலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோழ திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய தன்மையும் இடை மருது அதனில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வெட்ட அப்பரிசும் ஏகம்பத்தின் இயல்பாய் இருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்வர இருந்து மறுவார் உளலியோடு மகிழ்ந்த வண்ணமும் பாண்டூர் என்னும் திருப்பதியின் கண் அடியார்க்கு விளங்குமாறு நெருங்க வீட்டிலிருந்த அருளியும் தேவூர் தேவிற்கு தென்பக்கத்தில் விளங்கும் தீவின் கண் அரசியல் தன்மை பொருந்திய திருவடிவம் கொண்ட எழுந்தருளிய செயலும் பண்டுகள் தங்கும் பொழினையுடைய திருவாரூரில் முனிவர் பலருக்கு உயர்ந்து சிவஞானத்தை கொடுத்தருளிய உபகாரமும் திருவிடை மருதூரிலே அடியார்க்கு விளங்க வீற்றிருந்த அருளி தனது தூய திருவடிகளை அவர் சென்னி மீது வெட்ட கருண திறனும் காஞ்சிபுரத்திலே தமது இயற்கையான அருவுருவ திருவினியோடு திருமேனியோடு வீற்றிருந்து தம்மை வழிபட்ட உமை அம்மைய தனது இடது பாகத்தை அமர்த்தி பெற்று கொண்ட சிறப்பும் திருவாஞ்சியம் என்னும் திருப்பதியிலும் திருமணச்சீர் பெறுவதற்குரிய அளவுடன் வீற்றிருந்து இயற்கை மனமுடைய கூந்தலினாலாகிய அம்மையோடு கலந்து மகிழ்ந்து திருவிளையாடல் திருவிளையாட்டும் மிகுதி நாளை தலமுடைய

0: உலகளாம் உணர்ந்து உதற்கரியவன் நிலவுலாகிய நீர்மலிவேணியன் அழகு ஜோதியன் நம்பலத்தாருவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் திருச்சி தம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி யோகீஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8 மணியிலிருந்து 8:30 வரை வானொலியில் நிலம்பெறுகின்றது நச்சிந்தனை நேரம். நேரம் சரியாக 8:17 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:17. இந்த வேளையில் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். பாலனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் ராஜா ரோம நாணி ராஜான். அப்படி நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் நச்சிந்தனை.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த உலக ரட்சகருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுனங்களையும் விசாரித்தபடி நமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் உலக ரட்சகருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டும் சொல்லி அவருடைய நாமத்தில் ஜெய விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா பரிசுத்த வேதாமத்திலிருந்து புனித லூக்காளின் சுவிசேஷம் 14:24 இறைவார்த்தைகள் 23-35 முடிய இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அடியிலும் வீடு நிறையும்படியாக மக்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாயிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். பின்பு அநேக மக்கள் இயேசுவோட கூட பிரயாணமாய் போகையில் இயேசு மக்களிடமாய் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்த்தவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாத படித்து அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு இடமோ தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடே சுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனைத்தான் 10,000 சேவகனை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக் கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார்.
1: நேரம் சரியாக 8:21 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:21 அன்புறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். இந்த நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சன், நல்லமா இருக்கீங்களா? நன்றி தாருங்கள் உங்கள் நச்சிந்தனையே.
3: காலையில மேடம் வருவாங்க.
1: என்ன சௌரம்?
3: காலையில மேடம் வருவாங்க.
1: எந்த மடம்? நன்றி சகோதரம்.
3: இனிய காலை வணக்கங்கள். என் அன்பு உறவுகளை நிறந்தானே, நீங்கள் நிரம்பால இல்லாமல் தென்பா குராந்தா அபிராமி என்னை பாலங்களை பற்றி பிரார்த்தை இருந்து இல்லாமல் ரத்திராய் பவன் தெய்வீக லபரம் பள்ளிக்கிழமை கடவுளை நேர முடியாவிட்டால் என்று அர்த்தமா? பகவான் இன்று ஒரு அழகான உள்ளதோ அங்கு இருப்பின் உள்ளது. இது ஒரு சிறிய உதாரணம். சாய்பாபா மேடையில் இருக்கிறாரா இல்லையா? அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அப்படி சொல்வதற்கான அடிப்படை என்ன? பார்த்துவிட்டு அவர் இருக்கிறார் என்று கூறுகிறார். இந்த சொற்பொழிவை முடித்த பிறகு உள்ளே செல்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். இப்போது யாராவது உங்களிடம் சாய்பாபா மேடையில் இருக்கிறாரா என்று கேட்டால் அவர் இல்லை என்று சொல்கிறீர்கள். என் பொருள் சாய்பாபா அங்கே இருக்கிறார், மேடையில் இருக்கிறார். அவர் மேடை இல்லை, சாய்பாபா இல்லை என்றால் அவர் இருக்கிறாரா இல்லையா? இல்லை. அதே போல கடவுள் இருக்கிறார் என்பதாலேயே மக்கள் அவருடைய இருப்பை மறுக்கிறார்கள் அல்லது ஏற்றுக்கொள்கிறார்கள். கடவுள் இருக்கிறார் என்பதாலேயே மக்கள் அவருடைய இருப்பை மறுக்கிறார்கள். உண்மையிலேயே கடவுள் இல்லை என்றால் கடவுள் என்ற வார்த்தை எப்படி இருக்க முடியும்? சற்று முன்பு கடவுள் இருக்கிறார் என்று கூறப்பட்டது வாக்கியத்தின் முதல் பகுதியான இருக்கிறார் என்பது கடவுளின் இருப்பை பற்றிய உண்மையை குறிக்கிறது. இருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த கேள்வி அங்கே இருப்பது யார்? இந்த கடவுள் கடவுள் இல்லை என்கிறார்கள். இந்த வாக்கியத்தின் முதல் பகுதியும் இருக்கிறார் என்று இது கடவுளின் இருப்பை பற்றிய உண்மையை சுட்டிக்காட்டுகிறது. கடவுள் இல்லை என்பது வாக்கியத்தின் அடுத்த பகுதி மட்டும். கடவுள் இல்லை என்ற எதிர்மறை வாக்கியம் கூட இருக்கிறார் என்று நேர்மறையான கூற்றுத்தான் தொடங்குகிறது. ஒரு தாய் தன் பிள்ளைகள் என்ற நம்பிக்கை இல்லாமல் அவர்களை நேசிக்க முடியாது. அதனுக்கு நம்பிக்கை இருக்கும்போது மட்டுமே எங்கு நிறைந்திருக்கும் அன்பின் தத்துவத்தை அனுபவித்து அதிலிருந்து பேரின்பத்தை பெற முடியும். என்று பகவான் கூறுகிறார். குறிக்கணும் மற்றவர்களை சிந்தையில் நாளை சந்திக்கிறேன். உங்களை அன்புடன் நேசிக்கும் சொன்னான்
1: நன்றி. உங்களுக்கு நன்றிகள். கதவில தட்ட சொல்லுங்க. அவர் எங்கள் அன்புக்குரிய ஷன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8 மணியிலிருந்து 8:30 வரை நேர்களுடைய ஆக்கத்தினூடாக வானலையில் பலம் பெறுகின்றன. இந்த விலையில் இணைந்திருக்கின்றார் திருமதி ஜியா நடேசன் அவர்கள். வணக்கம் திருமதி ஜியா நடேசன் அவர்கள்.
4: இனிய காலை உற்சாக வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கிறேன். நீங்களும் சுகவலத்துடன் இருக்கிற யாசுடன் வளர்த்தி கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாள் அமையாதே இறைவனை வேண்டிக் கொண்டு திருமதி தியானடேசன். இன்று பொது காலத்தின் 14 ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை. இயேசு தன் சொந்த ஊருக்கு சென்று அங்குள்ள ஜெபக்கூடத்தில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். இயேசுவின் ஞானத்தையும் வெல்ல செயலையும் கண்டு மக்கள் வியந்து இவருக்கு இந்த ஞானத்தையும் அற்புத செயலும் எப்படி கிடைத்தது? இவர் தங்கு தச்சனின் மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா அல்லா என்று கேட்டனர். மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் தடைப்பட்டனர். இன்றைய இறைவாக்கினர் இவரும் சொந்த ஊரிலும் தம் வீட்டிலும் தவிர வேறு எங்கும் மதிப்பு பெறுவர் பெறுவர் என்று ஜீசு அவர்களிடம் கூறினார். மக்களின் நம்பிக்கையின்மை காரணமாக ஜீசு அங்கு பல அற்புதங்களை செய்யவில்லை. இன்றைய நற்செய்தி பற்றி ஆன்மீக சிந்தனை அல்லது விளக்கமான செய்தியாக என்று சிந்தித்தார்கள். இன்றைய நற்செய்தி ஒரு மனிதை நாம் எந்த இதை வைத்து மதிக்கிறோம் அல்லது இதை குறித்து சிந்திக்க வைக்கின்றது. ஒரு மனிதனுடைய பணம் பொருள் வைத்திருக்கிறார் என்றால் அந்த நபரை மதிப்போம். நல்ல செயல்களை செய்தாலும் மதிப்போம். நல்ல குணங்கள் இருந்தாலும் மற்றவரை மதிப்போம். நீங்கள் யார், எந்த கண்ணோட்டத்தோடு மற்றவர்களை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்று சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி.
1: அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் வலம் பெற இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? அதற்கு முதல் ஒரு வர்த்தக விளம்பரத்தை கேட்போம்.
5: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூத்தி லவ்சான், 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: மருந்து மருந்து.
1: வெற்றி, ஒற்றுமை, ஊக்கம், அறிவு, நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

0: ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி. வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.
1: நேரம் சரியாக 8:32 ஐக்கியராஜ்யத்தில் 7:32 தொடர்கின்றது. உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பல பலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 31 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமைக்கு உரியது. மேஷ ராசியிலிருந்து இருந்து மீன ராசி வரை உள்ள 12 ராசிகள்
2: நடக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள், பேர் புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ரொம்ப நாள் இருந்தால் மனக்கசப்புகள் தீரும். வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும். தம்பி தங்கைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். எதையும் மேனேஜ் பண்ணக்கூடிய தெளிவு உங்களுக்கு இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். மிதுனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களில் நம்ம எடுத்தது கரெக்டுங்கிறத பிடிவாதத்தை தவிர்த்துக்கணும். 2-3 நாளாக இந்த பிரச்சனை இன்னைக்கு கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப நாளாக மன யோசனைகள், மனக்கவலைகள் இருந்தால் அது சரியாகும். பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. இன்றைய தினத்தில் அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணுறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம் இருக்கங்காட்டி பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. காசிப்ஸ் பேச வேண்டாம், மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம். மற்றவங்க உங்கள்கிட்ட ஏதாவது இன்னொருத்தவங்களை பற்றி சொன்னால் காது கொடுத்து கேட்கறது தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் அவசர வேலைகள் செய்ய வேண்டாம். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடுவது விசேஷ பலன்கள் பிள்ளையார் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம், பேர் புகழ், அந்தஸ்து கிடைக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஹவுசிங் லோன், பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லபடியாக அமையும். உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. நினைச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திருக்கு. தெரியாத தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சொந்த பந்தங்கிட்ட பேச, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் பெரும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. துலாராசி நண்பர்கள் இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு துரும்பும் பல்குத்தவதுன்னு சொல்லுவாங்க, சின்ன பொருள் கூட உங்களுக்கு நிறைய உதவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அம்பாள் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். தம்பி தங்கைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யார்கிட்ட பணம் வாங்குறது கொடுக்கறது, நாலு பேர்ட்ட வாங்கி ஒருத்தட்ட கொடுக்கறது, இதை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. சில அது இன்ட்யூஷனா மனசுக்கு தோணும், அது கரெக்டாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனக்குழப்பத்தில் முடிவெடுக்காதீங்க. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல சாதகமா இருக்கும், பணவரவுகள் தேடி வரும், அதே சமயத்துல வேலை வாய்ப்பு கூடி வரும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான ஆன்சைட் வேலைகள் உங்களுக்கு சக்சஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேங்கிற யோசனை வேண்டாம், நீங்களும் நல்லா இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமா இருந்துருக்கு, வயசானவங்க கவனமா பாத்துக்கணும். இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய நட்சத்திரம் சார்ந்திருந்திருக்கங்காட்டி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், அவசியம் அனாவசியம் பார்த்துக்கோங்க. டக்குன்னு எதா இருந்தாலும் பேசிட்டு ஐயோ ஐயோ லூஸ்டா கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லப்படாது. எதை சொல்லணும், எதை சொல்லப்படாது, எதை மறைக்கணும், எதை தெளிவாக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல டென்ஷன் ஆகிக்காதீங்க, ஆக்கவும் செய்யாதீங்க. இன்றைய தினத்துல ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவெடுங்கள், நல்ல பலன்கள் இருக்கும். நீங்க ஐடியா சொல்லி பல பேர் ஜெயிச்சிருப்பாங்க, உங்க ஐடியாவை நீங்க வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நிறைய சாதகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் லாபத்தை கொடுக்கும். ஒரு சில காரியம் நடக்காம இருக்கும், சில நேரம் எதையாவது நினைச்சு தூங்காமையே இருந்துட்டு இருப்பீங்க, அதை விட்டுடுங்க. நிச்சயம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப ஆரோக்கிய விஷயத்துல ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான். மீனராசி நண்பர்களே, நினைச்சது நடக்கும், ஆரோக்கியமான விஷயங்கள் கை கொடுத்து வரக்கூடியதாக இருக்கும். சிலதுல பதட்டம் இருக்கும், அந்த பதட்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். கடைசி நேரத்துல ட்ரெயினை பிடிக்கிறது, கடைசி நேரத்துல பஸ்ஸை பிடிக்கிறது, கடைசி நேரத்துல ஃபிளைட்டை பிடிக்கிறது, இந்த அவசரம் உங்களால ரேட்டில் என்ன, மற்றவங்க ரேட்டில் என்ன, உங்களால இந்த மாதிரி சில தடுமாற்றங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். மனக்குழப்பம் வேண்டாம், தெளிவான முடிவெடுங்க. சில விஷயத்துல நேர்முகமா பேசுங்க, டிசிப்ளினை கடைப்பிடிங்க, அதே சமயத்தில் நேரத்தை கடைப்பிடிங்க, கண்டிப்பா உங்களுக்கு பணவரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் சுவாமிநாத சுவாமி, முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையுங்க.
3: சரி, எல்லாத்துலயுமே வந்து இந்த தடை தாமதம் இருந்துட்டே இருக்கு. ப்ரொமோஷனுக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்றாங்க, அதுல ஒரு தடை இருக்கு, ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஹைக் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு தொழில தடை இருக்கு, திருமண தடை இருக்கு. இப்படி பொதுவா இந்த தடை அப்படிங்கறதே எதனால சார் வருது?
2: மற்றவங்க எப்படி பாக்குறாங்கன்னு சொல்ல, நான் எப்படி ஜாதகம் பாக்குறேன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த காரியம் நடக்குமா நடக்காதான்னு
3: பாத்துருவேன்.
2: இட் வில் ஹேப்பன்ஸ் ஆர் நாட். இல்லாத விஷயத்தை நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? வெரி டஃப் டு பிரிங் பேக் இல்லையா? அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த காரியம் வந்து நடக்குமா நடக்காதா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, பித்ருதோஷம் இருக்கா? பித்ருதோஷம் இருந்ததுன்னா நான் பாக்குறது எல்லாமே ஃபெயிலியர்ல, ஒரு 40% ஃபெயிலியர் ஆயிருது. 60% சக்சஸ் ஆனாலும் அதுல அவங்களுக்கு திருப்தியும் கிடைக்கிறது கிடையாது. சார், நான் நினைச்சது மேனேஜர் போஸ்ட், கிடைச்சது சூப்பர்வைசர். என்கிட்ட எல்லா திறமைகளும் இருக்கு, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், பட் ஐ எம் நவ் லைக் திஸ் இங்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா திரும்பி பார்த்தா இந்த நேரத்துக்கு நாலு வீடு வாங்கியிருக்கணும், ஆனா எங்கிட்ட
3: இல்ல.
2: இந்த ப்ராப்ளம் வந்து பித்ருதோஷத்தினால வருது. அப்ப ரெண்டாவது பாயிண்ட் முடிஞ்சா, மூணாவது பாயிண்ட் ராகுகேது. யாராவது ஜோதிடம் பார்க்கக்கூடிய முறைகளை சொல்லுவாங்களா? நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. மூன்றாவது பாயிண்ட் வந்து ராகுகேது தோஷம். அந்த ராகுகேது தோஷம் எந்த இடத்துல எப்படி பாதிக்குது? அவங்க கேட்கிற கேள்விக்கு ராகுகேது கோச்சார் ரீதியாகவோ, தசா ரீதியாகவோ, அல்லது அவங்களுக்கு இப்ப வேலை செய்தா இருந்ததுன்னா அதை ரொம்ப டஃபா தான் கொடுக்கும். அதாவது நைட்ல வந்து ஒரு ரூமுக்குள்ள தங்க கம்மலை கீழே போட்ட கதை, இருட்டுக்குள்ள கம்மலை கீழே போட்டா என்ன
3: ஆகுங்க?
2: ரொம்ப தேடி தப்பி தப்பி தப்பி தப்பி தேடுவீங்க. வெளிச்சத்துல தேடினா ஈஸியா கிடைக்கும். சோ இதுதான். சோ இந்த மாதிரி அந்த நேரம் வந்து எப்படின்னா, அவங்களை அளவழிக்கும். அதுக்கு வந்து ராகுக்கு ஏதோ ஒரு பிரதான காரணமா இருக்கும். இப்போ மூணு ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டேன். ஃபோர்த் ஸ்டெப் பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப கோச்சார் ரீதியா டைம் நல்லா இருக்கா, அதை பார்ப்பேன். ஃபோர்த் ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப் பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஜாதக கட்டத்தில் தெய்வ அனுகிரகம் இருக்கா. இந்த அஞ்சு விஷயங்கள் நான் பாப்பேங்க. கடைசியா பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து ஒரு ஜாதகத்துல பர்ஃபெக்டா இருந்ததுன்னா, நீங்க நினைச்சது நடக்கும். சில பேர் அது பர்ஃபெக்டா இருந்து கூட அது தனக்கே அந்த பலம் தெரியாம இது பண்ணுவாங்க. அதாவது கடவுள் வந்து கேட்டாராம், இந்த உலகத்திலேயே வச்சு யார் யார பயன்படுத்தல சரியா அப்படின்னா, பெண்கள் வந்து தன்னைத்தானே தன்னுடைய பலம் தெரியாம வீக்னஸா இருக்காங்க, அதுதான் அவங்க பயன்படுத்தலன்னு
3: சொன்னாங்களாம்.
2: ஆண்கள் தன் பலம் தெரிஞ்சு அதை பாதி பயன்படுத்துறாங்க, முழுசா பயன்படுத்தலன்னு சொன்னாங்களாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா? சோ இந்த மாதிரி
4: தன்னுடைய ஜாதகத்தினுடைய பலம் தெரிஞ்சு அவர்கள் பயன்படுத்தினால் நிச்சயம் வெற்றியாகும். ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வராரு, அவருக்கு ஒரு தொழில் சொல்றேன், அதுல ஐடியாவே கிடையாது, பட் 10 வருஷம் கழிச்சு அதே தொழில் நான் சொன்னது பண்றாரு, மிகப்பெரிய பணக்காரரா மாறுறாரு. இது எப்படி வித்தியாசமாச்சு? அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரால் அது சொன்னாலும் எனக்கு தெரியலன்னாரு, 10 வருஷமா அதை ஸ்டடி பண்ணாரு, கரெக்டா நடந்தது. சோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஜாதகம் அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது.
3: சரி, இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க சார், ஜாதகம் யாராவது சொல்லுவாங்களா நான் சொல்றேன் அப்படின்னு. சோ கிளாஸஸ்ல சொல்றது அப்படிங்கறது வேற, நம்ம நிகழ்ச்சியில வந்து ஓபனா பேசுறது அப்படிங்கறது வேற. இப்போ கிளாஸஸ் இப்ப எதுவும் நம்ம எடுக்கிறோமா?
4: கிளாஸஸ் வந்து ஆஞ்சநேய கிளாஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு.
3: சரி,
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலங்களை கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் மகேசையா அவர்கள், அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகள்.
5: ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கிறீங்களா?
6: கடவுள் கைவிடுத்த மாதிரி இருக்குமா? நான் போறேன் அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எடுத்து புது வீடுன்னு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வாரு சொல்லி நினைக்கிறேன்.
5: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்னத்தை.
6: ஓ, கடைசுவரையும் மறக்க மாட்டேன்.
0: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
1: நேரம் சரியாக 8:42, ஐக்கியராஷ்டிரத்தில் 7:42. இந்த நேரத்தில் வானலையில் பலம் வருகின்றது.

0: மாற்றுவோர் வாழ்த்தலாம்.
1: பிறந்த இன்று
0: உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இந்திய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா பத்மராணி?
2: அதிர்ந்து
0: போன காலையில குணநாயகம் கதிராமத்தை எடுத்து வரா, நீங்களும் கதிராமத்தை எடுத்து வாருங்கள். இது எப்படி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? ரெண்டு பேரும் பேசி பறஞ்சு வர மாதிரி வாரீங்க. நல்லா இருந்து கேட்க நன்றி. தாருங்க.
2: உதயன் நல்லி தம்பதியரும் செல்வத்தினி பூமா தகவல் பிறந்தநாளை கொண்டாடுகிறேன். அவர் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் சிறப்பாக வாழ வேணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. இந்த தகவலை அறிய தந்த உங்களுக்கும் எங்கள் நன்றிகள். அதாவது எங்கள் அன்பு நேயர் உதயன் மல்லி தம்பதிகளின் செல்வ புதல்வி பூமா அவர்கள் இன்று தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல ஆண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழர் குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பதனா தயாளம். நலமா இருக்கீங்களா பதனா?
3: நல்லா
0: இருக்கிறோம். நன்றி.
3: நன்றி ராஜாண்ணா. இன்று பிறந்த நாளை காணும் உதயன் மல்லி தம்பதிகளின் செல்வ புதல்வி பூமாவுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் என்றும் ஆரோக்கியமாக நல்ல வளங்களும் பெற்று வாழ வேணும் என்று வாழ்த்திக் கொண்டு விடப்படுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. உங்களுடைய வாழ்த்துகளுக்கு நன்றி. அவர் சகோதரி வதனா தயாளன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் ரஜினி நாகேந்திரம் அவர்கள். வணக்கம் ரஜினி.
4: நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பூமா உதயனுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி. நலமா இருக்கீங்களா?
5: ஓம் ஓம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். உங்க அன்போடு தாருங்கள்.
5: நன்றி. நன்றி. இந்த பிறந்த நாளை கொண்டாடும் செல்வி பூமா உதயனுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் உடல் ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மங்கள் இதை நிறைந்த நன்றிகள்.
5: நன்றி. வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா. கிடைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரியம்மா. நலமா இருக்கிறீங்களா?
6: நாங்கள் நலமா இருக்கிறோம். நன்றி. உங்களை குறிக்கொண்டு இன்று பிறந்த நாள் கொண்டாடும் மல்லி உதயன் இந்த செல்வி உமாவுக்கு எங்களுக்கு நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களை விருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பவதி அவர்கள். வணக்கம் புஷ்பவதி.
7: இனிய வணக்கம் அன்பான ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
7: இருக்க வேண்டும். ஓ கடவுள் துணியோட நலமா இருக்கிறேன்.
0: நன்றி.
7: நீங்களும் அப்படியே இருக்க வேண்டுகிறேன். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பூமாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பூமா நீண்டாள் நிறை செல்வம் மற்ற ஐஸ்வரியம் சகல செவ்வாக்கியங்களோடு ஈரோடு சிறப்போடு செல்வாக்கால் 16 பெட்டி பெருவாழ் வாழ்க வாழ்க என்று என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க பல்லாண்டு. எல்லோரும் நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
7: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் வைபர் ஊடாக வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் வைபர் ஊடாக வந்திருக்கும் அன்பு உறவை. வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி சிவசந்திரலிங்கம் அவர்கள். நலமா இருக்கீங்களா?
8: ஓ நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமா இருக்கின்றோம் அண்ணா. அதே போல நீங்களும் இனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பூமா உதயன் அவர்களுக்கு எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவ இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போட்டும் பிள்ளையாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விட விரும்பேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகள் பூமாவை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வேலை. உங்களுக்கு நன்றிகள்.
8: நன்றி அண்ணா.
0: அவர் திருமதி சிவசுந்தரம் அவர்கள், அவர்களை தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து தேவன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் தேவன். வணக்கம் தேவன், நலமா இருக்கிறீங்களா தேவன்?
1: ஓ நலம், நான் நலம், நீங்கள் நலமா என்று விரும்புகிறேன் என்று கொண்டு இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அன்பு உறவு பூமா அவர்களுக்கு என் குடும்ப சார்பாக பிறந்தநாள் வாழ்த்து. அவர் நோய் நொடியின்றி நலன் மூடன் நின்ற காலம் பாலம் என்று வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்த உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சோதரம் அணிந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் வைபர் ஊடாக இணைந்திருக்கும் மகேந்திரனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் மகேந்திரன்.
9: வணக்கம் ராஜா, நலமா இருக்கு?
0: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
9: நன்றி. இன்று சிறந்த நாளை கொண்டாடும் எமது உதயன் அவர்களின் மகள் பூமா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.
0: நன்றி சகோதரம் இணைந்து கொண்டு அந்த பூமாவை வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதை நிறைந்த நன்றிகள். அவர் மகேந்திரன் பாடகர் அவர்கள் இணைந்து கொண்டு பூமாவை வாழ்த்தி சென்றார். வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு பூமா அவர்களுக்காக நாம் தரும் பாடல். இந்த நேரத்தில் ராசாத்தியம் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது.

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். நேரம் சரியாக 8:53 ஐக்கியராஜ்யத்தில் 7:53 இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக உதயன் மல்லிகை தம்பதிகளுடைய செல்வ புதல்வி பூமா அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டுகாலம் தேக நிலத்தோடு வாழ்க வாழ்கையின டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்க்கை மகிழ்கின்றது.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவலர்.
2: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-0.
3: ஒரு கவிதை சொல்வாயா?
4: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
5: எத்தனை பேருக்கு?
4: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
5: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
4: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
6: என்ன சமயலோ
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 0155-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
0: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
7: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும் முகம் தந்தது.
0: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின்
2: ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறது அபராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: மருந்து மருந்து
1: வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

0: ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி. வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.
1: தொடர்கின்றது முதன்மை செய்திகள்.
2: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் மீதான வன்முறை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுந்தரபுரம் பிரதான வீதி மக்கள் பயன்பாட்டுக்காக நேற்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேகராவினால் உத்தியோகமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு மக்கள் சந்திப்பு நிகழ்வு மருதங்கேணி கலாச்சார மத்திய நிலையத்தில் இன்று மிக பிரமாண்டமான முறையில் ஆரம்பமாகி வெற்றிகரமாக நடைபெறுகிறது. வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற நோக்கோடும் மக்களின் பங்களிப்போடும் முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்வு பிரதேச மக்களுக்கு தங்கள்

செலவுகளை அதிகரித்து நிச்சயமற்ற தன்மையை ஆழமாக்கி வரும் நிலையில் இலங்கை மற்றும் கம்போடியாவின் பொருளாதாரங்களை வலுப்படுத்தவும் ஏழை குடும்பங்களை பாதுகாக்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி $480 மில்லியன் நிதியை ஒதுக்க இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. வடபகுதி மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கையை முழுமையாக பாதுகாப்போம், மீண்டும் ஒருபோதும் இனவாத அல்லது மதவாத மோதல்கள் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை, சிங்கள தமிழ் முஸ்லிம் ஆகிய அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் வாழக்கூடிய ஒரு இலங்கை தேசியத்தை கட்டியெழுப்புவோம் என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபியவர்த்தன தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகளின் வயதில்லை நீடிப்பு அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தின் 3-2 பெரும்பான்மையால் மட்டும் நிறைவேற்ற முடியாது என்று கழனி சட்டத்தரணி நளின் பத்திரன சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக சம்பவம் நிகழ்ந்தபோது கடமையில் இருந்த பிரதம சிறைச்சாலை அதிகாரி வழங்கிய சாட்சியத்தில் தேசிய பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய மிகுந்த உணர்வுபூர்வமான தகவல்கள் உள்ளதாக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தெரிவித்தது. இதனை அடுத்து அந்த சாட்சியத்தில் இடம்பெற்றுள்ள தகவல்களை எந்தொரு ஊடகமும் வெளியிடக்கூடாது என்று நீர்கொழும்பு நீதவான் சிலானி பெரேரா உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கண்டி அஸ்கிரிய காவல் பிரிவில் சேவையாற்றிய 26 உத்தியோர்வ காவல் நாய்கள் பொது ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளதாக காவல்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட போதைப்பொருள் வியாபாரியை பார்வையிடுவதற்காக கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு சென்று அங்கு ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த தெமிடகொடியைச் சேர்ந்த சிறையில் உள்ள போதைப்பொருள் வியாபாரியின் சகோதரர் மற்றும் நண்பர் ஆகிய இருவரை ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருட்களுடன் நேற்று முன்தினம் இரவு கைது செய்திருப்பதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வடமராட்சி நெல்லியடி பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 16 கிலோகிராம் எடையுடைய கேரள கஞ்சா பொதிகளை யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளார்கள். யாழ்ப்பாணம் புங்குடிதீவு பகுதியில் தனைவெட்டை சென்ற முதியவர் ஒருவர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி நேற்றிரவு உயிரிழந்தார். புங்குடிதீவு 10 வட்டாரத்தைச் சேர்ந்த 67 வயதுடையவரே உயிரிழந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். வானூர்தி பயணம் உள்ளிட்ட எந்தொரு பயணத்தின் போதும் பிறருக்கு சொந்தமான பொதிகள் அல்லது பயணப்பைகளை பெற்றுச் செல்வதை தவிர்க்குமாறு இலங்கை சுங்க திணைக்களம் வானூர்திலிய பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் விசேட கோரிக்கையை விடுத்திருக்கிறது. ஜோஜ்கிட் அறக்கட்டளை மற்றும் கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகராலயம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த 19 நூற்றாண்டின் இலங்கை காட்சிகள் கலை கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் பிரதமர் ஹர்னி அமரசூரிய கலந்து சிறப்பித்திருக்கிறார். இலங்கையிலே மிக உயரமான இயேசு கிறிஸ்துவின் சொரூபம் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நேற்று ஆசிர்வதிக்கப்பட்டு முறைப்படி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில், இந்தியாவில் வருகிற செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பங்கேற்பாரா மாட்டாரா என்பதற்கு அந்த நாடு மலுப்பலாக பதிலை வழங்கியிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையிலான பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக்கும் மசோதா மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. டெல்லியில் நடந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது பெல்லட் குண்டு மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஒரு மாணவனுக்கு கண் பார்வை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றங்களை சாட்டியிருக்கிறார். தலைமை தேர்தல் ஆணையர் நியமன குழுவில் இருப்பதால் பிரதமர் ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுவார் என்று கூற முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. போலி ஆவணங்களின் அடிப்படையில் கடவுச்சீட்டு பெற்ற வழக்கில் நிகழுலக தாதா சோட்டா ராஜனுக்கு சென்னை சிபிஐ நீதிமன்றம் 7 சிறை தண்டனை விதித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வாகன ஓட்டுநரிடம் செல்லுபடியாகும் அல்லது புதுப்பிக்கப்பட்ட உரிமம் இல்லாத பட்சத்தில் விபத்து வழக்குகளில் இழப்பீடு வழங்க காப்பீட்டு நிறுவனங்கள் பொறுப்பாக முடியாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் 1413 கோடி ரூபாய் சொத்துடன் சொத்து பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்கிறார். கர்நாடகாவில் 7000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்தின் பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள போலி இணையதளங்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று பக்தர்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எச்சரித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற அனுமதி வழங்கிய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கோவில் நிர்வாகம் சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை இன்று

சபரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து, ஒரு சபரன் 1,06,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து, ஒரு கிராம் 13,255 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் காசாவில் ஆயுதங்களை கைவிட ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசா அமைதி திட்டத்தை அறிவித்த பிறகு ஹமாஸ் இதனை தெரிவித்திருக்கிறது. உக்ரைன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய தீவிர ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட 8 பொதுமக்கள் உயிரிழந்தார்கள், 50 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். ஜெர்மனியில் இந்த ஆண்டில் இதுவரை வெப்ப அலை மற்றும் கடும் வெப்பம் சார்ந்த காரணங்களால் சுமார் 9,800 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த நாட்டின் சுகாதார மையம் தனது வாராந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. 2027 ஆண்டுக்குள் ஜெர்மனியில் உள்ள சுமார் 8,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக பிரபல கார் தயாரிப்பு நிறுவனமான BMW அறிவித்துள்ளது. சீனாவில் கடும் போட்டி நிலவுவதாலும் மந்தமான பொருளாதார சூழலாலும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அந்த நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் இனவாத கருத்துக்களை உதித்ததால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினா நீதிமன்றத்தில் சரண் அடைவதற்கு முன்னர் கைது செய்யப்படுவார் என்று அந்த நாட்டு சட்டத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான தற்காலிக அமைதி முடிவுக்கு வந்து மீண்டும் மோதல் வெடித்திருக்கிறது. அர்ஜென்டினாவில் ஏற்பட்ட தீயணைப்பு ஹெலிகாப்டர் விபத்தில் 7 பேர் பலியாகியுள்ளார்கள். சீன ராணுவத்துக்கு அரிசி கொடுத்த விவசாயி ஒருவருக்கு 80 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பணம் கிடைத்திருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நகரத்தை துரத்திய அழுகிய மீன் நாட்டம் இறுதியாக முடிவுக்கு வந்திருக்கிறது. கனடாவின் நியூஃபண்ட்லாந்து லாப்ரடர் மாநிலத்தில் உள்ள சிறிய நகரமான சென்ட் மேரிஸ் மக்களுக்கு இது நீண்ட காலமாக காத்திருந்த நற்செய்தியாக பார்க்கப்படுகிறது. கொங்கோவில் பரவி வரும் எபோலா பாதிப்புகளால் இதுவரை 1,500 அதிகமானோர் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் கொங்கோ என குடியரசில் சமீபத்திய மாதங்களில் 1,500 மேற்பட்டோரின் உயிரை பறித்த இபோலா வைரசுக்கான சோதனை கட்டத்தில் இருக்கும் தடுப்பூசி தன்னார்வலர் ஒருவருக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. சீனாவுக்கு உளவு பார்த்ததாக பிரான்ஸ் கடற்படையில் விமானியாக பணியாற்றியவரை அந்த நாட்டு அதிகாரிகள் பிடித்து தற்போது விசாரித்து வருகிறார்கள். மனித இயந்திரத்தை பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தும் திட்டம் அமெரிக்காவில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. வாடகை காரில் பயணம் செய்து கொண்டிருந்த இளம்பெண் ஒருவர் ஓட்டுநரின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் பலரின் பாராட்டை பெற்று வருகிறது. ஜப்பானின் கியூசி தீவில் வெடித்து சேதமடைந்த அயோன் கடை தொகுதியில் சிக்கியிருந்த 25 பூனைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளன. இந்த செய்தி சமூக ஊடகங்களில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. சலவை பைக்குள் அடைக்கப்பட்டு பேருந்தில் கைவிடப்பட்ட குரங்கு இறுதியில் பாதுகாப்பான புதிய இல்லத்தை பெற்றிருக்கிறது. லண்டனின் கென்சல் ரைஸ் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தில் சலவை பைக்குள் ஒரு பெண் மார்மோசெட் வகை குரங்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் புலிகளின் எண்ணிக்கை கடந்த 4 20 விழுக்காடு அதிகரித்துள்ளது. தற்போது அங்கு புலிகளின் எண்ணிக்கை 429 உயர்ந்திருக்கிறது. 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது அவர்களின் முதிர்ந்த வயதில் மூளை ஆரோக்கியத்தை பாதுகாப்பதோடு டிமென்சியா மறதி நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் குறைப்பதாக புதிய ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் டெஸ்ட் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியின் கேப்டனாக மீண்டும் ஜோரூட் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஹாக்கி இந்தியாவின் தலைவர் திலீப் திர்கி ஜெர்சி நிறம் மாற்றப்பட்டதற்கு வீரர்களின் பரிந்துரையின் பேரிலே ஜெர்சி நிறம் மாற்றப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்திருக்கிறார். உலக கிண்ண கால்பந்து போட்டிகளில் தனியார் முதலீட்டு திட்டத்தை ஃபிஃபா முன்னெடுத்தால் அதன் போட்டிகளை புறக்கணிக்கப் போவதாக ஐரோப்பிய கால்பந்து நிர்வாக அமைப்பு தெரிவித்திருக்கிறது. பிரேசில் தேசிய கால்பந்து அணியிலிருந்து ஓய்வு பெறுவதை நெய்மர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். உலகில் உயரமான மலைகளில் ஒன்றான பாகிஸ்தானின் பிரோட்பீக் மலையில் ஏற்பட்ட பனிச்சரிவில் உலக புகழ் பெற்ற மலையேறு வீரர் நிர்மல் புருஷா உட்பட 10 மலையேறு வீரர்கள் காணாமல் போயிருக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 385.78 ரூபாய் இந்திய பிரமதியில் 109.75 ரூபாய் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 335.25 ரூபாய் இந்திய பிரமதியில் 95.36 ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415.32 ரூபாய் இந்திய பிரமதியில் 118.15 ரூபாய் ஒரு கிராய்ச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 450.77 ரூபாய் இந்திய பிரமதியில் 128.23 ரூபாய் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.12 ரூபாய் இந்திய பிரமதியில் 68.05 ரூபாய் கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷிலா கோணிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris.
3: Viti Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: Mélodie et Tordurgalaké Viti Cash and Curry Paris Lachapelle Tordurgu Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்கின்றது.

0: காலைவேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக பயிருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பாடகர் கணேஷ்.
1: வணக்கம். வணக்கம்.
0: ஏன் பேசாம இருக்கிறீங்க? வணக்கம் சொல்ல
1: சொல்ல என்ன சொல்ல
0: போறீங்க? முதல் வந்திருக்கிறாங்க, நீங்க தானே போறீங்க?
1: சரியா
0: என்ன பாடல கேக்குறீங்க? நன்றி உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை பாடகர் கணேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியில் இருந்து நேரம் சரியாக 9:25, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:25. அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் நல்ல நல்ல பாடலா?
1: ஓ மைனாவா அல்லது ஓ மைனாவா
0: பாத்தீங்களா? வானத்து போல
1: போயிருக்கீங்க?
0: நன்றி, வாழ்த்துகள் உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் பிரான்சில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:31 ஐக்கியராஜ்யத்தில் 8:31. இந்த விலையில் காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலமணி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம் ராஜா, நீங்கள்?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி.
1: நான் ஏப்ரல் மாதத்தில் ஒரு எண்ணல் உரத்தில் அந்த நிலாவை நான் பார்த்தேன்.
0: போய் சொல்றீங்க, இப்ப பாத்தீங்க ஏப்ரல் மாதத்துல அந்த எண்ணல் வர நிலாவை நேற்று பின்னம்பெரிய நிலவா பௌர்ணமியாகும். நேற்று முந்த நாள் அது அந்த மாதிரி பிடியும் அட்டகாசமா நின்றது. இங்கேயும் எம்பிட்டு நிலத்துல எல்லாம் வெண்ணிலாவையும் பார்க்கல தானே. அப்ப வந்து வடிவான வெண்ணிலா அப்படி வந்து நின்றுது. அப்ப என்ன பாட்டு தொடங்குது?
1: ஏப்ரல் மாதத்தில் ஒரு எண்ணல் உரத்தில் அந்த நிலாவை நான்
0: பார்த்தேன். ஏப்ரல் மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் எண்ணல் உரத்தில் அந்த நிலாவை நீங்க பார்த்திருக்கீங்க.
1: இதுல எங்களுக்கு இந்த இதுல இருந்து அந்த கண்ணாடிக்குள்ள பார்த்தா அந்த பௌர்ணமி நேரம் தெரியும் எங்களுக்கு.
0: அப்புறம் போயிட்டு வாங்கல நிலவுக்கு நீங்க 15 போறதுக்கு
1: எடுக்கிறதா?
0: தேசிக்காயில பூசி அந்த இடத்த புனிதமாக வச்சிருக்கோம். தேசிக்காய சாயப்படத்துல உண்டே ஒரு மாதம் என்றாலும் அது பலதாகாது. அந்த தேசிக்காய் அம்மாவனுடைய கைவிட்டை
1: ஓமன்றன்
0: தேசிக்காய் அவ சரியான புளிப்பால் பக்தி உங்களோட நாதஸ்வர கலைஞர்கள் எல்லாருமே பக்தி
1: அவருக்கு உதண்ட ஒரு கலம் ஆகிதான். அந்த தேசிக்காய் இந்த கோயில போனாலும் கொண்டாடுவார், உப்பமில கொண்டாடுவார்.
0: அப்புறம் என்ன, அவர் சாமி ஆயிட்டார்.
1: நான் சொல்றேன் அகற்ற சாமி படத்தை விட அகற்ற அலுமாரிய பிறந்தாலுக்கு கோயில் வச்சிருப்பேன்.
0: டென்மார்க்ல நல்ல நாதஸ்வர கலைஞர்கள் சிலோன்ல இருந்து வந்தவர்கள் நான் பேர் கேட்கவில்லை. நல்ல அடிச்சார்கள், நல்ல நாதன் பாதிச்சார்கள் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு
1: இருந்தேன்.
0: அவர் எங்களுக்கு பக்கத்துல இருக்கணும் என்று
1: அக்காண்ட பிள்ளைகள் தானே உண்டவிட்ட அக்காண்ட பிள்ளைகள் எல்லாரும் தவிர நீங்க அங்க நிக்கிறீங்களா? ரேஞ்சால வாசிக்கணும்.
0: நீங்க என்ன, நான் அங்க நிக்கிறேன் பாக்காதீங்க, தயவு செய்து. இனிமேல நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சௌதரி திருமதி நவரட்ராஜா கமலவேணி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் வாலி திரைப்படத்தில் இருந்து.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி கமலமணி நவராஜ் அவர்கள். நேரம் சரியாக 9:41 மைக்க ராஜ்யத்தில் 8:41 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியான காலை பூந்தன்னல் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்து கொண்டு பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் மகிழ்வோடு இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம். பக்திமயமான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம்.
0: வணக்கம் சகோதரர் விபி, நலமா இருக்கிறீங்களா? விபி நல்ல தூக்கம் வருதா? விபி உங்களுக்கு நல்ல தூக்கம் வருதா?
1: என்னையும்
0: கஷ்டப்படுது அந்த ரேம்.
1: சரியான கஷ்டப்படுது.
0: 14ஆம் தேதி பிரதான ஓடும். என்ன பாடல கேட்க போறீங்க?
1: அப்ப கௌரி கல்யாணம் படத்துல இருந்து ஒருவர் மனதை ஒருவர் அறிய உறவும் பாலமீது என்ற பாட்டு. ஜெய்சங்கர் சைக்கிள்ல சவால் கொடுத்து கொண்டு வர பாட்டு.
0: ஒருவர் மனதை ஒருவர் அறிய.
1: ஆமாம்.
0: நல்ல பாட்டு. என்ன சௌந்தரராஜ்
1: நல்ல பாட்டு, சூப்பர் பாட்டு. ஓஹோ. டிஆர்டில ரெண்டு மூன்று அன்பு நேர்கள் பாட்டு
0: கேட்டுக்கிறேன். அதனால அந்த பாடலை கேட்டு மயங்கிட்டீங்க?
1: மயங்கிட்டேன். நான் பார்த்தேன், படமும் பார்த்தேன். ஆரம்பத்தில் இலங்கையிலேயே பார்த்துருக்கிறேன்.
0: சுசிலாமாக ஒரு பாடல் கௌரி கல்யாணத்துல சூப்பர் பக்தி பாடல்.
1: நல்ல ஒரு பாட்டு உண்டு. முருகன் பாட்டு ஒன்று இருக்கு. என்னடியா ஞாபகத்து வேற இல்ல.
0: சூப்பர் பாட்டு. ஓ, உடனே ஞாபகம் வருது. இல்லை, நல்ல பாட்டு. பக்தி திருப்புகளை பாட பாட வாய்மணக்கம்.
1: திருப்புகளை பாட பாட
0: அது என்ன? அந்த அது அது என்ற தமிழ் சரியா இருக்க சகோதரம்? திருப்புகளை பாட பாட வாய்மணக்கம்
1: திருப்புகளை
0: பாட பாட வாய் மணக்கும். அவர் பாடுகின்றவருடைய பாடுகின்றவருடைய வாய் மணக்குமா, முருகன் வாய் மணக்குமா, எப்படி நாங்க அர்த்தத்தை எடுக்கிறது?
1: அவர் வந்து கெட்ட எண்ணம் இல்லாம திருப்போல முருகன் நெஞ்சு பாடைகள் அவற்றை முருகன் அருள் பாலாக இனிமையாக
0: எல்லாருக்கும் இருக்கும். நன்றி. உங்களுடைய தத்துவத்துக்கான உங்களுடைய அறிவுரைக்கு நன்றி. நமக்கு என்ன என்ன அதுக்கான பொருள் விடையில நான் நல்ல நல்ல ஒரு புலவரை கேட்டால் தான் தெரியும். நன்றி நன்றி மிஸ்டர். அவர் எங்களுடைய அன்புக்குரிய விபி அவர்கள் இணைந்து கொண்டார். அவர் கேட்ட பாடல்

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் எங்களுடைய சகோதரர் விபி அவர்கள் பிரான்சிலிருந்து. விபியை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் தேவா தேவனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் தேவன்.
1: ஓ வணக்கம் முன் ராஜன,
0: நலமா இருக்கீங்களா தேவன்?
1: ஓ நான் இல்லாம நீங்க எப்படி உங்களை பொழுது போகுங்க? வெயில் எப்படி?
0: வெயில் எனக்கு தெரியாது சகோதரர், நான் காலையில வர்றபடியே வீட்டில் வந்து இருந்தேன்னா நான் வெளியால போக மாட்டேன். கடை ஏதாவது வாங்குறதுக்கு போனான்னு அந்த வெயில பற்றி அறியக்கூடியதான். வீட்டை போய்க்கல ஒரு சாய நல்ல இதாக இருக்கும் சோதரம். கொடுமையான வெயிலாக தான் இருக்குமோ? ஓ அப்படி போகும். ஜெர்மனிலும் அப்படித்தான், டென்மார்க் எல்லா இடத்திலும்
1: நாங்கள்.
0: என்ன பாடல் சோதரம்?
1: நான் கேட்கறது இது பக்தி பாண்டியன், அகிலம் எல்லாம் விளங்கும்.
0: பக்தி பாட்டு இந்த நிகழ்ச்சியில, அதுவும் நீங்க கேமா செய்கிற நிகழ்ச்சியில கேட்கலாம் சௌகரம். 12 மணியில் 12 படத்துல இருந்து 1:30 மட்டும் இதுல அதால பக்தி பாடல்கள் வந்து இதால கூட கேட்டுதான் நிகர் நேரத்துல வந்துடுற எங்களுடைய அன்பு உறவுகள். அதற்காக உங்களுக்காக திரைப்படத்தில்
1: இந்த பாட்டை போடுங்க.
0: என்ன பாடம்?
1: இது மௌனமான நேரம் பாட்டு.
0: ஓகே, சலங்கோலியில. சலங்கோலியில
1: இது மௌனமான நேரம்.
0: என்ன பாட்டு வருது இல்ல உங்களுக்கு?
1: ஜானகி
0: அம்மாவும் பாலாவும் இணைந்து பாடினது நினைக்கிறேன்.
1: நல்ல மட்டும் என்ன
0: வேணா பைரமுத்திட்ட கவிதை வரி இளையராஜாவுடைய இசை நல்ல எல்லா
1: பாட்டும். மற்ற நேருக்கு விட்டு கொண்டு இந்த பாட்டை அன்பா கேட்கும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல அமையும் சொல்லி வேண்டிக் கொண்டு இதோட விடுவேன்.
0: நன்றி சகோதரர், இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் தேவன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை தேவன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்ற நேரம். அன்பு உறவுகளே, வெகு வேகமாக நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்கலாம். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வருகின்ற நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. காலை பூந்தன்று நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ஏஞ்சல். நலமா இருக்கிறீங்களா ஏஞ்சல்?
1: நலமா இருக்கிறோம்,
0: நன்றி. வேலை அன்று விடுமுறையா?
1: காலையில விடுமுறை.
0: விடுமுறை,
1: பின்னேறம் வேலை.
0: பின்னேறம் வேலை, நன்றி. என்ன பாடலை ஏஞ்சல் கேட்க போறீங்க நீங்க? கமலஹாசன் ரசிகர்.
1: ஆமா, கமலஹாசன் பாட்டு பிடிக்கும். மன்மதனிலே பாட்டு போடுங்க.
0: என்ன பாட்டு? மன்மதி லீலையில. ஓ, அதுல வந்து நல்ல பாடல். மனைவி அமைவி எல்லாம் மறைவன் கொடுத்து வரும். நன்றி. எப்படி இருக்கிறார்
1: மார்சியன்? நலமா இருக்கிறார். வேலைக்கு சென்று விட்டார்.
0: வேலைக்கு போய்விட்டார். நன்றி அம்மா, உங்களுக்கான பாடலை தருகின்றேன்.
1: நன்றி, வணக்கம்.
0: மனைவி அமைவி எல்லாம் மறைவன் கொடுத்து வரும். ஓகே. அவர் சகோதரி ஏஞ்சல் மார்சிலியன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து

கேட்டவர்கள் கூடுவாஞ்சேரி கோபால், புதூர் சுந்தரம், கரூர் காமாட்சி, விண்கோநகர் ராமன், பெரம்பூர் ராமன் முருகன் நண்பர்கள், மயிலாப்பூர் சுகுணா, ஸ்வர்ணா, அபர்ணா மற்றும் சாந்தோம் விஸ்வநாதன்.

ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் ஏஞ்சல் மார்சலின் அவர்கள் ஜெர்மனியில் இருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் தொடர இருக்கின்றது மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து வெள்ளிமலர் வானொலியில் வலம் பெற இருக்கின்றது.

இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்சுடா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஒரு நாட்டை கட்டியெழுப்பும் செயல்பாட்டில் வெறும் பௌதீக அபிவிருத்தி மாத்திரம் போதாதென்றும், அந்த அபிவிருத்தியானது நாட்டின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியங்களுடன் இயல்பாக பிணைந்திருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை சாரணர் இயக்கம் ஏற்பாடு செய்யும் 11வது தேசிய சாரணர் அம்போரியின் முன்னேற்பாடுகள் மற்றும் அதன் தற்போதைய முன்னேற்றம் குறித்த கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் பல்வேறு விளம்பரங்களை வெளியிட்டதாக சந்தேகப்படும் போலீஸ் அதிகாரி ஒருவரை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் கைது செய்திருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் மீதான வன்முறை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுந்தரபுரம் பிரதான வீதி மக்கள் பயன்பாட்டுக்காக நேற்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேகராவினால் உத்தியோகமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு மக்கள் சந்திப்பு நிகழ்வு மருதங்கேணி கலாச்சார மத்திய நிலையத்தில் இன்று மிக பிரமாண்டமான முறையில் ஆரம்பமாகி வெற்றிகரமாக நடைபெறுகிறது. வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற நோக்கோடும் மக்களின் பங்களிப்போடும் முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்வு பிரதேச மக்களுக்கு தங்கள் கருத்துக்களை அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிகளிடம் நேரடியாக தெரிவிப்பதற்கான சிறந்ததொரு தளமாக அமைந்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். 2027 ஆண்டு ஜனவரி மாதம் வரை இலங்கையில் சுமார் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரையான மக்களுக்கு மனிதாயமான உணவு உதவி தேவைப்படக்கூடும் என்று அமெரிக்காவின் ஆதரவுடன் செயல்படும் பஞ்சம் தொடர்பான முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகளின் வலையமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதலானது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் செலவுகளை அதிகரித்து நிச்சயமற்ற தன்மையை ஆழமாக்கி வரும் நிலையில் இலங்கை மற்றும் கம்போடியாவின் பொருளாதாரங்களை வலுப்படுத்தவும் ஏழை குடும்பங்களை பாதுகாக்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி $480 மில்லியன் நிதியை ஒதுக்க இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. வடபகுதி மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கையை முழுமையாக பாதுகாப்போம், மீண்டும் ஒருபோதும் இனவாத அல்லது மதவாத மோதல்கள் ஏற்பட இடமளிக்க போவதில்லை, சிங்கள தமிழ் முஸ்லிம் ஆகிய அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் வாழக்கூடிய ஒரு இலங்கை தேசியத்தை கட்டியெழுப்புவோம் என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபியவர்த்தன தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகளின் வயதில்லை நீடிப்பு அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தின் 3-2 பெரும்பான்மையால் மட்டும் நிறைவேற்ற முடியாதென்று கழனி சட்டத்தரணி நளின் பத்திரன சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக சம்பவம் நிகழ்ந்தபோது கடமையில் இருந்த பிரதம சிறைச்சாலை அதிகாரி வழங்கிய சாட்சியத்தில் தேசிய பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய மிகுந்த உணர்வு பூர்வமான தகவல்கள் உள்ளதாக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தெரிவித்தது. இதனை அடுத்து அந்த சாட்சியத்தில் இடம்பெற்றுள்ள தகவல்களை எந்தொரு ஊடகமும் வெளியிடக்கூடாதென்று நீர்கொழும்பு நீதவான் சிலானி பெரேரா உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். உடுகம நீதவான் நீதிமன்றத்துக்கு கைதிகளை ஏற்றிச் சென்ற சிறை கைதிகள் பேருந்தை தனது கைபேசியில் ரகசியமாக வீடியோ எடுத்த பெண்ணொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேவளை பகுதியில் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பணக்கொள்ளை சம்பவம் தொடர்பில் 2 முன்னாள் போலீஸ் அதிகாரிகளுக்கும் நபர் ஒருவருக்கும் கொழும்பு மேல்நீதிமன்றம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நீண்ட விசாரணைகளுக்கு பின்னர் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரஸ்மி சிங்கப்புலி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். கண்டி அஸ்கிரிய காவல் பிரிவில் சேவையாற்றிய 26 உத்தியோர்வ காவல் நாய்கள் பொது ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளதாக காவல்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது.
நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட போதைப்பொருள் வியாபாரியை பார்வையிடுவதற்காக கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு சென்று அங்கு ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த தெமிடகொடியைச் சேர்ந்த சிறையில் உள்ள போதைப்பொருள் வியாபாரியின் சகோதரர் மற்றும் நண்பர் ஆகிய இருவரை ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருட்களுடன் நேற்று முன்தினம் இரவு கைது செய்திருப்பதாக மட்டக்களப்பு தலைமையக போலீஸ்

இலங்கை சுங்க திணைக்களம் வானூர்திய பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் விசேட கோரிக்கையை விடுத்திருக்கிறது. ஜோஜ்கிட் அறக்கட்டளை மற்றும் கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகராலயம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த 19ஆம் நூற்றாண்டின் இலங்கை காட்சிகள் கலை கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் பிரதமர் ஹர்னி அமரசூரிய கலந்து சிறப்பித்திருக்கிறார். இலங்கையிலே மிக உயரமான இயேசு கிறிஸ்துவின் சொரூபம் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நேற்று ஆசிர்வதிக்கப்பட்டு முறைப்படி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில், இந்தியாவில் வருகிற செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பங்கேற்பாரா மாட்டாரா என்பதற்கு அந்த நாடு மலுப்பலாக பதிலை வழங்கியிருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள 2027 சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைக்கப்படுவார் என்பதை பாகிஸ்தான் உறுதி செய்திருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையிலான பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக்கும் மசோதா மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. டெல்லியில் நடந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது பெல்லட் குண்டு மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஒரு மாணவனுக்கு கண் பார்வை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றங்களை சாட்டியிருக்கிறார். தலைமை தேர்தல் ஆணையர் நியமன குழுவில் இருப்பதால் பிரதமர் ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுவார் என்று கூற முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. போலி ஆவணங்களின் அடிப்படையில் கடவுச்சீட்டு பெற்ற வழக்கில் நிகழுலக தாதா சோட்டா ராஜனுக்கு சென்னை சிபிஐ நீதிமன்றம் 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வாகன ஓட்டுநரிடம் செல்லுபடியாகும் அல்லது புதுப்பிக்கப்பட்ட உரிமம் இல்லாத பட்சத்தில் விபத்து வழக்குகளில் இழப்பீடு வழங்க காப்பீட்டு நிறுவனங்கள் பொறுப்பாக முடியாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் 1413 கோடி ரூபாய் சொத்துடன் சொத்து பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்கிறார். கர்நாடகாவில் 7000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்தின் பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள போலி இணையதளங்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று பக்தர்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எச்சரித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற அனுமதி வழங்கிய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கோவில் நிர்வாகம் சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,040 ரூபாய்க்கும் கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,255 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில், காசாவில் ஆயுதங்களை கைவிட ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசா அமைதி திட்டத்தை அறிவித்த பிறகு ஹமாஸ் இதனை தெரிவித்திருக்கிறது. உக்ரைன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய தீவிர ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட 8 பொதுமக்கள் உயிரிழந்தார்கள். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். ஜெர்மனியில் இந்த ஆண்டில் இதுவரை வெப்ப அலை மற்றும் கடும் வெப்பம் சார்ந்த காரணங்களால் சுமார் 9,800 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த நாட்டின் சுகாதார மையம் தனது வாராந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. 2027ஆம் ஆண்டுக்குள் ஜெர்மனியில் உள்ள சுமார் 8,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக பிரபல கார் தயாரிப்பு நிறுவனமான BMW அறிவித்துள்ளது. சீனாவில் கடும் போட்டி நிலவுவதாலும் மந்தமான பொருளாதார சூழலாலும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அந்த நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் இனவாத கருத்துக்களை உதித்ததால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினா நீதிமன்றத்தில் சரண் அடைவதற்கு முன்னர் கைது செய்யப்படுவார் என்று அந்த நாட்டு சட்டத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான தற்காலிக அமைதி முடிவுக்கு வந்து மீண்டும் மோதல் வெடித்திருக்கிறது. அர்ஜென்டினாவில் ஏற்பட்ட தீயணைப்பு கெலிகோப்டர்பத்தில் 7 பேர் பலியாகியுள்ளார்கள். ஆப்பிரிக்காவின் வடமேற்கு முனையில் அமைந்துள்ள ஸ்பெயினின் ஆளுகை பிரதேசமான சியூட்டா பகுதியின் அதிகாரிகள் அங்குள்ள மொரோக்கோ எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக தேசிய அவசர நிலையை நேற்று அறிவித்திருக்கிறார்கள். சீன ராணுவத்துக்கு அரிசி கொடுத்த விவசாயி ஒருவருக்கு 80 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பணம் கிடைத்திருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நகரத்தை துரத்திய அழுகிய மீன் நாற்றம் இறுதியாக முடிவுக்கு வந்திருக்கிறது. கனடாவின் நியூஃபண்ட்லாந்து லாப்ரடர் மாநிலத்தில் உள்ள சிறிய நகரமான சென்ட் மேரிஸ் மக்களுக்கு இது நீண்ட காலமாக காத்திருந்த நற்செய்தியாக பார்க்கப்படுகிறது.
கொங்கோவில் பரவி வரும் எபோலா பாதிப்புகளால் இதுவரை

500க்கு அதிகமானோர் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் கொங்கோ ஜன குடியரசில் சமீபத்திய மாதங்களில் 1500க்கும் மேற்பட்டோரின் உயிரை பறித்த இபோலா வைரசுக்கான சோதனை கட்டத்தில் இருக்கும் தடுப்பூசி தன்னார்வலர் ஒருவருக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. சீனாவுக்கு உளவு பார்த்ததாக பிரான்ஸ் கடற்படையில் விமானியாக பணியாற்றியவரை அந்த நாட்டு அதிகாரிகள் பிடித்து தற்போது விசாரித்து வருகிறார்கள். மனித இயந்திரத்தை பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தும் திட்டம் அமெரிக்காவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. வாடகை காரில் பயணம் செய்து கொண்டிருந்த இளம் பெண் ஒருவர் ஓட்டுநரின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் பலரின் பாராட்டை பெற்று வருகிறது. ஜப்பானின் கியூசி தீவில் வெடித்து சேதமடைந்த அயோன் கடை தொகுதியில் சிக்கியிருந்த 25 பூனைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளன. இந்த செய்தி சமூக ஊடகங்களில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. சலவை பைக்குள் அடைக்கப்பட்டு பேருந்தில் கைவிடப்பட்ட குரங்கு இறுதியில் பாதுகாப்பான புதிய இல்லத்தை பெற்றிருக்கிறது. லண்டனின் கென்சல் ரைஸ் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தில் சலவை பைக்குள் ஒரு பெண் மார்மோசெட் வகை குரங்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் புலிகளின் எண்ணிக்கை கடந்த 4 ஆண்டுகளில் 20 விழுக்காடு அதிகரித்துள்ளது. தற்போது அங்கு புலிகளின் எண்ணிக்கை 429 உயர்ந்திருக்கிறது. 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது அவர்களின் முதிர்ந்த வயதில் மூளை ஆரோக்கியத்தை பாதுகாப்பதோடு டிமென்சியா மறதி நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் குறைப்பதாக புதிய ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் டெஸ்ட் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியின் கேப்டனாக மீண்டும் ஜோரூட் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஹாக்கி இந்தியாவின் தலைவர் திலீப் திர்கி ஜெர்சியின் நிறம் மாற்றப்பட்டதற்கு வீரர்களின் பரிந்துரையின் பேரிலே ஜெர்சியின் நிறம் மாற்றப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்திருக்கிறார். உலக கிண்ண கால்பந்து போட்டிகளில் தனியார் முதலீட்டு திட்டத்தை பிஃபா முன்னெடுத்தால் அதன் போட்டிகளை புறக்கணிக்கப் போவதாக ஐரோப்பிய கால்பந்து நிர்வாக அமைப்பு தெரிவித்திருக்கிறது. பிரேசில் தேசிய கால்பந்து அணியிலிருந்து ஓய்வு பெறுவதை நெய்மர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். உலகில் உயரமான மலைகளில் ஒன்றான பாகிஸ்தானின் பிரோட்பீக் மலையில் ஏற்பட்ட பனிச்சரிவில் உலக புகழ்பெற்ற மலையேறு வீரர் நிர்மல் புருஷா உட்பட 10 மலையேறு வீரர்கள் காணாமல் போயிருக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் 1 யூரோ இலங்கை பிரமதியில் 385.78 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.75 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 335.25 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.36 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415.32 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.15 ரூபாய், ஒரு கிராய்ச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 450.77 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.23 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.12 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.05 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷுடா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாது, இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapalil,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gala Gonesse Sasselil,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris Lachapalil, Tordre Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Adanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:17, ஐக்கிய ராஜ்யத்தில் 9:17. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலியில் வலம் பெறுகின்றது வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியானது பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:15 to 11 வரை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் அன்பு உறவுகளையே மங்கள இசையோடு நாங்கள் ஆரம்பித்து வைக்கின்றோம்.

0: அன்பு உறவுகள், இதுவரை காயத்ரி மந்திரத்தில் ஒரு சில துளிகளை தந்திருந்தோம். அன்பு உறவுகளே, தொடர்ந்து வானொலியில் எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய காமாட்சி அம்மனாலய பிரதம குருக்கள் சுதன் சர்மா ஐயா அவர்கள் ஆன்மீக சிந்தனையை தருவதற்காக வந்திருக்கின்றார். அவரை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய சுதன் ஐயா, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ராஜா, நலமா இருக்கின்றோம்.
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நீங்கள் ஐயா எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை நாங்களும் இயந்திர வாழ்வுதானே வானம் ஓடிக்கொண்டு உங்களோட உரையாடுகிறோம்.
0: நன்றி சார், நன்றி. அதற்கும் உங்களுக்கு ஆண்டவன் உங்களுக்கு நல்ல அன்பாக எல்லாவற்றையும் அள்ளி தருவார். நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காமல் கவலைப்படாமல் பல ஆண்டுகளை கடந்து விட்டீர்கள் அந்த ஆன்மீக சிந்தனையோடு. அது எங்களுடைய எங்களுடைய
1: தத்தாத்த சீலம், அதாவது 70 தாண்டிய அகவை விழா நிறைவுற்று விட்டதா?
0: நல்ல நடைபெற்று நீங்க வந்து நின்றீங்களா? இறைவன் மாதிரி பிறகு என்ன,
1: அது பெரிய மகாநாடு மாதிரி ஒரு 4-5 நாள் ஓடிக்கொண்டிருந்தேன்.
0: எனக்கு தெரியாது, நான் அதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துட்டேன்.
1: இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, உங்களோட அன்பும் பண்பும் வெளிக்காட்டுறதுக்கு அது ஒரு அடையாள சின்னம்.
0: நான் நன்றி நன்றி. அது டிஆர்டிக்கு தான் அந்த எல்லா புகழும் போய் சேர வேண்டும். அந்த மூன்று எழுத்துக்கு உள்ள மகிமை எல்லாரும் பார்த்திருப்பார்கள், அறிந்திருப்பார்கள். நன்றி ஐயா. இந்த நேரத்தில் வேலைப்பாளர்களுக்கு மத்தியிலும் எங்களுடைய ஆன்மீக சிந்தனையை வார வாரம் தந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எங்களுடைய அன்பையும் பாசத்தையும் தெரிவித்துக் கொண்டு தாருங்கள் ஐயா.
1: நன்றி நன்றி. நாங்கள் நேரடியாக நினைப்போம். அன்பான உறவுகளே, அன்பான டிஆர்டி தமிழ் நேயர்களே, அன்பு அறிவிப்பாளர் தத்தாத்த சீலர் ஆளுமை நண்பர் அன்புக்குரிய ஏஎஸ் ராஜா அவர்களே, டிஆர்டி என்ற சிந்தனையை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்து இன்றைய தினம் நல்ல சிந்தனையாக தொழில்நுட்பம் தெளிவாக இருக்கின்றதோ தெரியாது, இருந்தாலும் நாங்கள் இன்றைய தினம் இந்த சிந்தனைகளை தருகின்ற பொழுது உங்களுக்கு அது சிந்தனைகள் நிச்சயமாக பலன் அடைய வேண்டும், அதன்படி நமக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த சிந்தனைகளை வழங்குகிறோம். இன்றைய சிந்தனையில ஒரு அன்பான பண்பான விடயங்கள் எப்படி நமது சமுதாயம் தனியொருவனுக்கோ சமுதாயத்திற்கோ ஒரு ஊடகத்திற்கோ ஒரு நிறுவனத்திற்கோ ஒரு ஆன்மீக சன்னதிக்கோ ஒரு நாட்டு ஜனாதிபதிக்கோ ஒரு அரசியல்வாதிக்கோ எப்படி வந்து சேருகின்றது என்ற தன்மையை மனித நேயத்திலே மனித பண்பாடுகளிலே ஆறறிவு என்ற சிந்தனையின் வாயிலாக நமக்கு அது சில தெளிவான வரலாற்றுகளை முத்திரை பதித்து செல்லுகின்றது. இதை ஏன் நான் இன்றைய சிந்தனையில் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு இயம்புகின்றேன் என்றால், இந்த குறிக்கப்பட்ட ஒரு டிஆர்டி தமிழ் வானொலி குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுமிய குழாமூடாக இந்த வானொலி நேயர்களின் அறிஞர்கள் ஊடாக வருகின்ற அறிவிப்பாளர்கள் ஊடாக வருகின்ற இந்த நேயர் குழாமின் ஊடாக ஒரு திரட்டி உருட்டப்பட்ட ஒரு நல்ல பண்பு அன்பை நிலைநாட்டுகின்றார்கள், அதை செயல்பாட்டிலே காட்டி இருக்கின்றார்கள் என்றால் நல்ல சிந்தனையிலே வருகின்ற அன்புக்கும் பண்புக்கும் உரிய அது அடையாள சின்னமான ஒரு பெரிய பாரிய பரிசு. பணம், பந்தம், பவுன், பொன், பூமி, பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை எல்லாம் நம்மை விட்டு அகன்றுவிடும். இது நான் கூறவில்லை, நாயன்மார்கள், ஆழ்வார்கள், பெரியோர்கள், ரிஷிகள், மகான்கள் வழி காட்டி அன்பர விதியாக தந்து சென்றிருக்கின்றார்கள். நம்மோடு கூட வருவது அன்பும் பண்பும். ஒரு நல்ல நிலையில் அவன் நடந்து கொண்டு போகின்றானாக இருந்தால் அதை நாம் பகர் சான்று பெருமைப்பட தேவையில்லை. தன்னகத்தே பொதுநலவாதிகளும் அதன் தன்கூடாக தன்னோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற பொது குலாமும் பொது குடும்பங்களும் அதை அவதானித்து நல்ல புள்ளிகளை வழங்கி கொண்டிருப்பார்கள். இதுதான் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பெரியோர்களும் ரிஷிகளும் நமக்கு தந்துவிட்ட அறிவு பொக்கிஷம், ஆன்மீக பொக்கிஷம், நிறைவான நல்ல ஒரு தாத்பரியமான ஒரு பண்பான பாசமான பிணைப்பான ஒரு ஒரு அன்பு கருத்து. இவற்றை இந்திய காலகட்டத்திலே மேலத்தைய நாகரிகத்திலே பணமிதவாதத்தின் கொடிய நோயிலே நாம் புதைந்து மாண்டு கிடந்து பலவிதமான வன் செயல்கள் பலவிதமான இன்னல்களை அரசியலில் இருந்து ஆன்மீகம் வரை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே தனியொரு மனிதனுக்கு அன்பையும் பண்பையும் பாராட்டி வழிநடத்தி செல்லுகின்றார்கள் என்றால் அது மனித நேயத்தின் ஒரு நல்ல பண்பானவனுக்குரிய பரிசாக அந்த சிந்தனையிலே மலர்கின்றது. இது உதாரணமாக நான் கூறுகின்றேன் என்னவென்றால், நல்ல சிந்தனைகளை வழங்குகின்ற பொழுது உண்மையான வரலாறு, உண்மையான சம்பவங்கள், உண்மையான வரலாற்றிலே கற்பனா சித்திகள், அதாவது கற்பனை பாத்திரங்கள் அல்லாத, கட்டுக்கதைகள் அல்லாத, உருவாக்கப்படாத கதைகள் அல்லாத நல்ல சிந்தனைகளை உண்மையாக நீதியாக நிதியின் அந்த நல்ல கோட்பாட்டின் அடிப்படையிலே நீதிகளை வகுத்து வழங்குகின்ற பொழுதுதான் அது உண்மையான சிந்தனையாக நேயர்களிடையே சென்றடைகின்றன. இதை ஏன் நான் கூறுகின்றேன் என்றால், இந்த பன்னெடுங்காலமாக இந்த சிஆர்டி தமிழ் வானொலி ஊடகத்தினூடாக நாங்கள் வழங்குகின்ற இந்த ஆன்மீகத்துக்குரிய நல்ல வாய்ப்பின் சிந்தனையிலே நாம் அனுபவ ரீதியாக கண்கூடாக உள்ளங்கை நெல்லிக்கனியாக ஒட்டி பார்த்திருக்கின்றோம். ஒன்றை பார்க்கின்ற பொழுது நமக்கு நல்ல சிந்தனை சிறப்பாக கிடைத்திருக்கின்றது. இந்த சிந்தனையின் வாயிலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது தனியொருவனது அர்ப்பணிப்பு, தனியொருவனது சுயநலமற்ற பொதுநல கொள்கையை அகவை எழுவதிலே அங்கே ஆள் குறிப்பிட வேண்டிய அவசரமில்லை. அந்த ஒரு மூத்த கலைஞருக்கு, மூத்த அறிவிப்பாளருக்கு அதை நிரூபித்திருக்கின்றார்கள் என்றால் இந்த நல்ல சிந்தனையை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, அன்பான உறவுகளே, அன்பான அறிவிப்பாளர்களே, ஒரு பொது நல நோக்கிலே ஒரு நான் உங்களுக்கு நெடுக ஒரு உதாரணமாக மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றேன். பொது நலத்திலே இருக்கக்கூடிய ஊடகங்களோ தொலைக்காட்சி நிறுவனங்களோ பொதுநல கூட்டு ஸ்தாபனங்களோ முக்கியமாக இவற்றுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஆன்மீக சன்னதிகள், ஆன்மீக அடையாள வரலாற்று சின்னங்கள், தெய்வீக ஊற்றெடுக்கக்கூடிய சின்னங்களிலே நிதியை நீதியாக கௌரவமாக வரட்டு கௌரவமின்றி சுயநல நோக்கமின்றி சர்வாதிகார போக்கின்றி உண்மையான வரவு செலவுகளை ஒப்படைக்கின்ற அந்த பண்பின் ஒரு அன்பான பரிசுதான் சிஆர்டி தமிழ் வானொலி ஊடக பேசக்கூடிய அகவை தப்பாக்க சீரம் கண்ட அகவை எழுவதற்குரிய நபருக்கு கிடைத்த, ஏ எஸ் ராஜாவுக்கு கிடைத்த பண்பான பாசப்பரிசு. இந்த பரிசையை நான் சொல்லுகின்றேன் என்றால், அகவை எழுபது, அகவை எண்பது, அகவை தொண்ணூறு, சப்தாத்தம், சதாசிவம், அஷ்டோத்திரம் இது எல்லாம் தாண்டுகின்ற பொழுது பண்பை பார்த்துத்தான் அவர்கள் எடை போடுவார்கள். உதாரணமாக ஒரு சாதாரண உதாரணத்துக்கு கூறுகின்றேன். இந்த ஒரு பண்பான ஒரு நல்ல பாராட்டை, ஒரு அகவையை நான் உங்களுக்கு தெரியும், அந்த பெயரை கூப்பிடுகின்றேன். நான் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ அவர்களுக்கு வழங்குவார்களா? அங்கே அரசியலிலே பலதரப்பட்ட இன்னல்கள் இருக்கின்றன, பலதரப்பட்ட சுற்றுமாற்றுகள் சூதுகள் இருக்கின்றன, பலதரப்பட்ட வன்செயல் நோக்கங்கள், இனவிதவாதம் எல்லாம் இருக்கின்றன. எனவேதான் இவை எல்லாவற்றையும் கடந்து நாம் போகின்ற பொழுது நமக்கென்ற பண்பை சேர்க்கின்ற நல்ல சிந்தனையை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது ஆன்மீகமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஊடகமாக இருக்கலாம், எதிர்த்தும் நாங்கள் நமக்கென்ற ஒரு நல்ல ஒரு வரலாற்று முத்திரையை பதிக்க வேண்டுமாக இருந்தால் பண்பான அன்பான நல்ல பண நோக்கமற்ற சிந்தனைகளை நாங்கள் உள்வாங்கி நல்ல பிள்ளையாக நல்ல முறையிலே எல்லோருக்கும் பயன்படக்கூடிய முறைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்பாக வேண்டி, இன்றைய தினம் அகவை சப்தாப்த சீலம் கடந்தாலும் அந்த வயது சென்றடைந்தாலும் இனிமேலும் நாங்கள் இந்த உதாரணத்தை வைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி அன்பாக வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி என்றென்றும் சத்தாத்த சீலருக்கு நன்றி தெரிவித்து ஆளுமை நண்பரின் அன்பும் பண்பும் தொடர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணி அடுத்த சுக்கிரவாரம் நல்ல ஒரு சிந்தனையோடு சந்திக்கலாம் என்று விடைபெறுகின்றேன். உங்கள் சுதனையா. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.
0: நன்றி சுதனையா அவர்களே. நிச்சயமாக உங்களுடைய அன்பும் பண்பும் எங்களுக்கு இருக்கும் வரை எந்த குறையும் இல்லாமல் நாங்களும் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று கூறி விடைபெறுவோம். நன்றி ஐயா, இந்த ஆன்மீக சிந்தனையை தந்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சுதனையா அவர்கள் இணைந்து கொண்டு எங்களோடு ஆன்மீக சிந்தனையில் இந்த ராஜாவினுடைய பிறந்த நாள் விழாவினுடைய பலாபலன்கள் பற்றி கூறியிருந்தார். நன்றி. அவரை தொடர்ந்து பத்மராணி அவர்கள் வைபரூடாக இணைந்திருக்கின்றார். அவரை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சகோதரி. நன்றி சகோதரம். நலமாயிருக்கிறீங்களா? நன்றி தாருங்கள் உங்கள் பஞ்சபுராணங்களை.
2: திருச்சிதம்பரம் மாதத்து

கண்டேன் கண்களிரண்டும் அவன் கலல் கண்டுகளே பெணவாகாதே.

வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே. மீன் வேலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே.

அந்தம் பிரிய பெருந்தவனே என்று தல்லாண்டு கூறுதுமே திரிபுர.

தினத்தந்தூழி கோடிகள் புடை சூழ இரத்தம் பாயமே நிகழ் உரத்தும் சாடி வேலோடு எதிர்த்தும் சூரன் மாடவே பொறும் வேலா இசைக்கும் தாளமேளமே தனத்தந்தான தானன

0: திருச்சி தமிழம் நன்றாகங்கய்யா.
1: நன்றி சகோதரியை பஞ்சபுரம் அவர்களை தந்த உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரட்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்து பஞ்சபுராணங்களை தந்திருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் யோகிறேன்.
1: வணக்கம் யோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் பாடு.
2: உங்களுக்கு வணக்கம் கூறிய நேற்று தினம் வந்த ஐயாவுக்கு நன்றிகளையும் பாட்டுகளையும் கூறிக்கொண்டு நான் ஒரு சித்தி விநாயகர் பாடு பாடல் தரப்போறேன். நன்றி. தேடுங்கள் தேடுங்கள் சித்தி விநாயகனை, ஓடுங்கள் ஓடுங்கள் அருள் வேண்டி ஓடுங்கள். தேடுங்கள் தேடுங்கள் சித்தி விநாயகனை, ஓடுங்கள் ஓடுங்கள் அருள் வேண்டி ஓடுங்கள்.

தருங்கள், புகழ் ஏந்தி பாடுங்கள், தேடுங்கள் தேடுங்கள் சித்தி விநாயகனை, ஓடுங்கள் ஓடுங்கள் அருள் வேண்டி ஓடுங்கள்.

ஓங்காரவித்தவன் நாமத்தை போற்றுங்கள். ஓங்காரவித்தவன் நாமத்தை போற்றுங்கள். ஒளி தரும் பிள்ளையார் பெயர் சொல்லி வாழுங்கள். தேடுங்கள் தேடுங்கள் சித்தி விநாயகனை, ஓடுங்கள் ஓடுங்கள் அருள் வேண்டியோடுங்கள். வினைதீக்கும் வேந்தனின் வரம் பெற்று வாழுங்கள். வினைதீக்கும் வேந்தனின் வரம் பெற்று வாழுங்கள். வந்ததுயருக்கு வழி கண்டு மகிழ்ந்திட, வந்ததுயருக்கு வழி

0: நீங்கள் அருள் வேண்டியோடுங்கள். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு பாடல் ஒன்றை தந்திருந்தார். அவருக்கு மேமது இதயபூர்வமான நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வள்ளிமலர் வள்ளிமலர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் மாமா. நான் அபிவிரதன் கதைக்கு.
1: அபிவிரதன் நலமா இருக்கீங்களா? அபிவிரதன்
2: ஓமம். நான் நல்ல சுகமா இருக்கேன்.
1: வீட்டில் எப்படி இருக்கு? நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கோம். வீட்டில் எப்படி இருக்கிறார்கள்?
2: ஓமம். எல்லோரும் இறைவனுடைய அருளால எல்லோரும் சுகமா இருக்கிறோம்.
1: நல்லா கதைக்கிறீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
1: சாருங்கள் உங்களுடைய பாடலை.
2: ஓமம் நன்றி.

நடமாடினான் வடிவேலனே. தத்தியும் தகுதி மிதக தருகிறவன் தாளினை நடமிட தன்மை முழங்கிட நடமாடினான் வடிவேலனே. தத்தியும் தகுதி மிதக தருகிடவன தாளினை நடமிட தன்னுமை முழங்கிட நடமாடினான் வடிவேலனே. போர்க்களம் வந்தான் சூரபத்மன், போர்க்களம் வந்தான் சூரபத்மன், புன்னகை மறந்தான் திருமுருகன், போர்க்களம் வந்த

நெடும்பகை போர்க்களம் நடமிடும் அரங்கன கூடையொரு திரையிட கொடுமைகள் விலகிட நடமாடினான் வடிவேலனே. தத்திம் தகதி மிதக தருகிறவன தாளினை நடமிட தன்னுமை முழங்கிட நடமாடினான் வடிவேலனே. கடலில் மறைந்தான் சூரபத்மன் கடலில் மறைந்த

0: தான் தொடர்ந்தான் திருமுருகன், புரிந்தான் வேளவன் துடிக்கூத்து, அலையோடு அலையென அலைக்கடல் அரங்கென துடியோடு பதமிட அரும்பகை பொடிபட நடமாடினான் வடிவேலனே. தத்திம் தகதிமி தகதறிகிடவென தாளினி நடமிட தன்னுமை உலகிட நடமாடினான் வடிவேலனே. ஹலோ,
1: நன்றி அபிவர்தன், உங்களுடைய பாடலுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் செல்வன் அபிவர்தன் சத்யராஜ் அவர்கள் பக்தி பாடலோடு இணைந்திருந்தார். அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சியில் ஆன்மீக சிந்தனையை தந்திருந்தார் எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய சுதனையா அவர்கள். அவர்களை தொடர்ந்து பஞ்சபுராணத்தை தந்திருந்தார் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து ஜோகிசூரியம்மாருடைய பாடலை கேட்டோம். அவரை தொடர்ந்து அபிவிருதன் அவர்களுடைய பாடலை கேட்டோம். அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய மகேந்திரன் அவர்கள். வணக்கம் மகேந்திரன்.
2: ஓம் வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: திரும்பவும் நலமா இருக்கிறேன்.
1: நாங்களும் நலமாக உங்கள் அன்போடு இருக்கின்றோம். நன்றி சகோதரம்.
2: இன்று ஆன்மீக நற்சிந்தனையை தந்த நமது ஐயா ஐயா அவர்களுக்கும் பஞ்சபுராணம் தந்த சகோதரிகள் மற்றும் அபிவர்தன் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு விநாயகர்
1: தாருங்கள்.

0: தோனே ஞால முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. நன்றி.
1: நன்றி சகோதரர். முடிந்து கொண்டு சிறப்பீட்ட உங்களுக்கும் விநாயகன் அருள் கிடைக்க பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் அன்புக்குரிய மகேந்திரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் ஷன். நலமா இருக்கிறீங்களா ஷன்?
2: நன்றி. இனிய காலை வணக்கங்கள். என் அன்பு வள்ளி வள்ளிமல உறவுகளை நலந்தானே. நீங்கள் இளம்பால் இல்லாமல் தென்மா குழந்த அபிராமையினை பாதங்களை பற்றி கொண்டு வள்ளிமல நிகழ்ச்சிக்காக வள்ளலார் சொல்லும் வழிகள் ஜீவகாருண்யம் அனைத்து உயிர்களிடமும் கருணை. எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. பசியால் பாடுபவர்களுக்கு உணவளிப்பது உயர்ந்த தர்மம். பாரிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற அவரது உணர்வே இதற்கு சான்ஸ். அன்பே இறைவன் மனிதனை நேசிப்பதை இறை வழிபாடு இறைவனை வழிபடுவதாகும். மதம் சாதி இனம் மொழி வேறுபாடின்றி அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும். அஹிம்சை வாழ்க்கை உயிர்கொலை செய்யக்கூடாது. புலால் உணவை தவிர்த்து சைவ உணவை பின்பற்ற வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் வாழும் உரிமை என்று வலிமை ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும். செல்வம் குவிப்பதை தவிர்க்க வேண்டும். செல்வம் குவிப்பதை விட பகிர்ந்து வாழ வேண்டும். சத்தியம் மற்றும் ஒழுக்கம் பொய் வஞ்சகம் பேராசை ஆகியவற்றை விட்டுவிழாக வேண்டும். நேர்மை தூய்மை நட்பண்புகளுடன் வாழ வேண்டும். சமத்துவம் சாதி மத இன வேறுபாடுகளை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். அனைவரும் ஒரே இறைவனின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். இறை ஒளி உணர்வு அருப்பெருஞ்சோதி என்ற பேரொழிய இறைவன் வெளிப்புற சடங்குகளை விட உள்ள தூய்மைக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வள்ளலாரின் வாழ்விய சுருக்கம் பசித்தோருக்கு உணவழியுங்கள். உயிர்களை நேசியுங்கள். அருமையாக வாழுங்கள். உண்மையை பின்பற்றுங்கள். சமத்துவத்தை நிலைநாட்டுங்கள். அற்பரஞ்சோதியை உணர்ந்து வாழுங்கள். வள்ளலார் கூறிய மகாமந்திரம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. இந்த நான்கு வரிகளில் வள்ளலார் சொல்லும் முழு வாழ்வியல் தத்துவம் அடங்கியுள்ளது. அன்பு கருணை உயிர்நேயம் சமத்துவம் மற்றும் ஆன்மீக ஒளியுடன் வாழ்வதே வள்ளலார் காட்டிய தென்மார்க்க வாழ்வியல் வழியாகும். அந்த கூறிக்கான மற்றொரு வழிமுறை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். உங்கள் அன்புடன் நேசிக்கும் சன்மா லாக்குனா.
1: நன்றி சண்முகம். நினைந்து கொண்டு சிறப்பித்த சிறிய உரையை தந்த உங்களுக்கு நன்றிகள். அவர் அன்புக்குரிய சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:15 to 11 வரை இந்த சிறப்பு நிகழ்ச்சி வானொலியில் மலர்கின்றது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி கமலமணி அவர்கள். நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்க நலமா இருக்கிறோம் ராஜா. அது போல நீங்களும் இந்த நச்சிந்தனை எடுத்து வந்து சொன்ன ஐயாவுக்கும் மற்றும் வந்து பாடின சௌரங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நானும் ஒரு சின்ன ஒரு பாடல்
1: பஞ்சபுராணத்தை தந்த பத்மபுராணிக்கும்.
3: ஆமா,
1: நன்றி.
3: நன்றி ராஜா. நச்சிந்தனை நம் வாழ்வில் நல்விளக்கு. நச்சிந்த

அந்த உறவுகள் இதுவரை வெள்ளிமலர் சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். வெள்ளிமலர் சிறப்பு நிகழ்ச்சியின் ஊடாக காமாட்சி அம்மன் ஆலய பிரதமர் குருக்கள் சுதன் சர்மா அவர்கள் இணைந்து கொண்டு ஆன்மீக சிந்தனை மன்னிக்க ஒரு உரையை வழங்கியிருந்தார். அவரை தொடர்ந்து சகோதரி பத்மராணி அவர்கள் பஞ்சபுராணங்களை வழங்கியிருந்தார். அவர்களை தொடர்ந்து பாடகர்கள் வந்து பாடி எங்கள் எல்லோரையும் மகிழ்வித்தார். அந்த வகையில் யோகேஸ்வரி அம்மா அவர்கள், அபிமிருதன் அவர்கள், மகேந்திரன் அவர்கள், ஷன் அவர்கள் உரையொன்றை வழங்கியிருந்தார். அவரைத் தொடர்ந்து திருமதி கமலவேணி அவர்கள் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். நிகழ்ச்சியை சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருகின்றது வெள்ளிமலர் சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து மணித்தியால செய்திகள், அதனைத் தொடர்ந்து வானொலியில் தேனும் பால நிகழ்ச்சி வானொலியில் இடம்பெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பு பாகம் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்சுடா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஒரு நாட்டை கட்டியெழுப்பும் செயல்பாட்டில் வெறும் பௌதிக அபிவிருத்தி மாத்திரம் போதாதென்றும், அந்த அபிவிருத்தியானது நாட்டின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியங்களுடன் இயல்பாக பிணைந்திருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை சாரணர் இயக்கம் ஏற்பாடு செய்யும் 11வது தேசிய சாரணர் அம்போரியின் முன்னேற்பாடுகள் மற்றும் அதன் தற்போதைய முன்னேற்றம் குறித்த கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் பல்வேறு விளம்பரங்களை வெளியிட்டதாக சந்தேகப்படும் போலீஸ் அதிகாரி ஒருவரை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் கைது செய்திருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் மீதான வன்முறை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுந்தரபுரம் பிரதான வீதி மக்கள் பயன்பாட்டுக்காக நேற்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேகராவினால் உத்தியோகமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு மக்கள் சந்திப்பு நிகழ்வு மருதங்கேணி கலாச்சார மத்திய நிலையத்தில் இன்று மிக பிரமாண்டமான முறையில் ஆரம்பமாகி வெற்றிகரமாக நடைபெறுகிறது. வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற நோக்கோடும் மக்களின் பங்களிப்போடும் முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்வு பிரதேச மக்களுக்கு தங்கள் கருத்துக்களை அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிகளிடம் நேரடியாக தெரிவிப்பதற்கான சிறந்ததொரு தளமாக அமைந்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். 2027 ஆண்டு ஜனவரி மாதம் வரை இலங்கையில் சுமார் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரையான மக்களுக்கு மனிதாயமான உணவு உதவி தேவைப்படக்கூடும் என்று அமெரிக்காவின் ஆதரவுடன் செயல்படும் பஞ்சம் தொடர்பான முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகளின் வலையமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதலானது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் செலவுகளை அதிகரித்து நிச்சயமற்ற தன்மையை ஆழமாக்கி வரும் நிலையில் இலங்கை மற்றும் கம்போடியாவின் பொருளாதாரங்களை வலுப்படுத்தவும் ஏழை குடும்பங்களை பாதுகாக்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி $480 மில்லியன் நிதியை ஒதுக்க இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. வடபகுதி மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கையை முழுமையாக பாதுகாப்போம், மீண்டும் ஒருபோதும் இனவாத அல்லது மதவாத மோதல்கள் ஏற்பட இடமளிக்க போவதில்லை, சிங்கள தமிழ் முஸ்லிம் ஆகிய அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் வாழக்கூடிய ஒரு இலங்கை தேசியத்தை கட்டியெழுப்புவோம் என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபியவர்த்தன தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகளின் வயதில்லை நீடிப்பு அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மையால் மட்டும் நிறைவேற்ற முடியாது என்று கழனி சட்டத்தரணி நளின் பத்திரன சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக சம்பவம் நிகழ்ந்தபோது கடமையில் இருந்த பிரதம சிறைச்சாலை அதிகாரி வழங்கிய சாட்சியத்தில் தேசிய பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய மிகுந்த உணர்வு பூர்வமான தகவல்கள் உள்ளதாக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தெரிவித்தது. இதனை அடுத்து அந்த சாட்சியத்தில் இடம்பெற்றுள்ள தகவல்களை எந்தொரு ஊடகமும் வெளியிடக்கூடாது என்று நீர்கொழும்பு நீதவான் சிலானி பெரேரா உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். உடுகம நீதவான் நீதிமன்றத்துக்கு கைதிகளை ஏற்றிச் சென்ற சிறை கைதிகள் பேருந்தை தனது கைபேசியில் ரகசியமாக வீடியோ எடுத்த பெண்ணொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேவளை பகுதியில் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பணக்கொள்ளை சம்பவம் தொடர்பில் 2 முன்னாள் போலீஸ் அதிகாரிகளுக்கும் நபர் ஒருவருக்கும் கொழும்பு மேல்நீதிமன்றம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நீண்ட விசாரணைகளுக்கு பின்னர் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரஸ்மி சிங்கப்புலி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். கண்டி அஸ்கிரிய காவல் பிரிவில் சேவையாற்றிய 26 உத்தியோர்வ காவல் நாய்கள் பொது ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளதாக காவல்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது.
நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட போதைப்பொருள் வியாபாரியை பார்வையிடுவதற்காக கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு சென்று அங்கு ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த தெமிடகொடியைச் சேர்ந்த சிறையில் உள்ள போதைப்பொருள் வியாபாரியின் சகோதரர் மற்றும் நண்பராகிய இருவரை ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருட்களுடன் நேற்று முன்தினம் இரவு கைது செய்திருப்பதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வடமராட்சி நெல்லியடி பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 16 கிலோகிராம் எடையுடைய கேரள கஞ்சா பொதிகளை யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளார்கள். யாழ்ப்பாணம் புங்குடிதீவு பகுதியில் பனைவெட்டை சென்ற முதியவர் ஒருவர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி நேற்றிரவு உயிரிழந்தார். புங்குடிதீவு 10 வட்டாரத்தைச் சேர்ந்த 67 வயதுடையவரே உயிரிழந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். வானூர்தி பயணம் உள்ளிட்ட எந்தொரு பயணத்தின் போதும் பிறருக்கு சொந்தமான பொதிகள் அல்லது பயணப்பைகளை பெற்றுச் செல்வதை தவிர்க்குமாறு இலங்கை சுங்க திணைக்களம் வானூர்திலிய பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் விசேட கோரிக்கையை விடுத்திருக்கிறது. ஜோஜ்கிட் அறக்கட்டளை மற்றும் கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகராலயம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த 19ஆம் நூற்றாண்டின் இலங்கை காட்சிகள் கலை கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் பிரதமர் ஹர்னி அமரசூரிய கலந்து சிறப்பித்திருக்கிறார்.

மோடி தலைமையிலான பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக்கும் மசோதா மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. டெல்லியில் நடந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது பெல்லட் குண்டு மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஒரு மாணவனுக்கு கண் பார்வை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பரபரப்பு குற்றங்களை சாட்டியிருக்கிறார். தலைமை தேர்தல் ஆணையர் நியமன குழுவில் இருப்பதால் பிரதமர் ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுவார் என்று கூற முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. போலி ஆவணங்களின் அடிப்படையில் கடவுச்சீட்டு பெற்ற வழக்கில் நிகழுலக தாதா சோட்டா ராஜனுக்கு சென்னை சிபிஐ நீதிமன்றம் 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வாகன ஓட்டுநரிடம் செல்லுபடியாகும் அல்லது புதுப்பிக்கப்பட்ட உரிமம் இல்லாத பட்சத்தில் விபத்து வழக்குகளில் இழப்பீடு வழங்க காப்பீட்டு நிறுவனங்கள் பொறுப்பாக முடியாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் 1413 கோடி ரூபாய் சொத்துடன் சொத்து பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்கிறார். கர்நாடகாவில் 7000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்தின் பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள போலி இணையதளங்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று பக்தர்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எச்சரித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற அனுமதி வழங்கிய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கோவில் நிர்வாகம் சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை இன்று சபரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து ஒரு சபரன் 1,06,040 ரூபாய்க்கும் கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,255 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் காசாவில் ஆயுதங்களை கைவிட ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசா அமைதி திட்டத்தை அறிவித்த பிறகு ஹமாஸ் இதனை தெரிவித்திருக்கிறது. உக்ரைன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய தீவிர ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட 8 பொதுமக்கள் உயிரிழந்தார்கள். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். ஜெர்மனியில் இந்த ஆண்டில் இதுவரை வெப்ப அலை மற்றும் கடும் வெப்பம் சார்ந்த காரணங்களால் சுமார் 9,800 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த நாட்டின் சுகாதார மையம் தனது வாராந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. 2027ஆம் ஆண்டுக்குள் ஜெர்மனியில் உள்ள சுமார் 8,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக பிரபல கார் தயாரிப்பு நிறுவனமான BMW அறிவித்துள்ளது. சீனாவில் கடும் போட்டி நிலவுவதாலும் மந்தமான பொருளாதார சூழலாலும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அந்த நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் இனவாத கருத்துக்களை உதித்ததால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினா நீதிமன்றத்தில் சரண் அடைவதற்கு முன்னர் கைது செய்யப்படுவார் என்று அந்த நாட்டு சட்டத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான தற்காலிக அமைதி முடிவுக்கு வந்து மீண்டும் மோதல் வெடித்திருக்கிறது. அர்ஜென்டினாவில் ஏற்பட்ட தீயணைப்பு ஹெலிகாப்டர் விபத்தில் 7 பேர் பலியாகியுள்ளார்கள். ஆப்பிரிக்காவின் வடமேற்கு முனையில் அமைந்துள்ள ஸ்பெயினின் ஆளுகை பிரதேசமான சியூட்டா பகுதியின் அதிகாரிகள் அங்குள்ள மொரோக்கோ எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக தேசிய அவசர நிலையை நேற்று அறிவித்திருக்கிறார்கள். சீன ராணுவத்துக்கு அரிசி கொடுத்த விவசாயி ஒருவருக்கு 80 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பணம் கிடைத்திருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நகரத்தை துரத்திய அழுகிய மீன் நாட்டம் இறுதியாக முடிவுக்கு வந்திருக்கிறது. கனடாவின் நியூஃபண்ட்லாந்து லாப்ரடர் மாநிலத்தில் உள்ள சிறிய நகரமான சென்ட் மேரிஸ் மக்களுக்கு இது நீண்ட காலமாக காத்திருந்த நற்செய்தியாக பார்க்கப்படுகிறது. கொங்கோவில் பரவி வரும் எபோலா பாதிப்புகளால் இதுவரை 1,500க்கும் அதிகமானோர் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் கொங்கோ ஜனநாயக குடியரசில் சமீபத்திய மாதங்களில் 1,500க்கும் மேற்பட்டோரின் உயிரை பறித்த இபோலா வைரசுக்கான சோதனை கட்டத்தில் இருக்கும் தடுப்பூசி தன்னார்வலர் ஒருவருக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. சீனாவுக்கு உளவு பார்த்ததாக பிரான்ஸ் கடற்படையில் விமானியாக பணியாற்றியவரை அந்த நாட்டு அதிகாரிகள் பிடித்து தற்போது விசாரித்து வருகிறார்கள். மனித இயந்திரத்தை பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தும் திட்டம் அமெரிக்காவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. வாடகை காரில் பயணம் செய்து கொண்டிருந்த இளம் பெண் ஒருவர் ஓட்டுநரின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் பலரின் பாராட்டை பெற்று வருகிறது. ஜப்பானின் கியூசி தீவில் வெடித்து சேதமடைந்த அயோன் கடை தொகுதியில் சிக்கியிருந்த 25 பூனைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளன. இந்த செய்தி சமூக ஊடகங்களில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. சலவை பைக்குள் அடைக்கப்பட்டு

கைவிடப்பட்ட குரங்கு இறுதியில் பாதுகாப்பான புதிய இல்லத்தை பெற்றிருக்கிறது. லண்டனின் கென்சல் ரைஸ் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தில் சலவை பைக்குள் ஒரு பெண் மார்மோசெட் வகை குரங்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் புலிகளின் எண்ணிக்கை கடந்த 4 ஆண்டுகளில் 20 விழுக்காடு அதிகரித்துள்ளது. தற்போது அங்கு புலிகளின் எண்ணிக்கை 429 உயர்ந்திருக்கிறது. 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது அவர்களின் முதிர்ந்த வயதில் மூளை ஆரோக்கியத்தை பாதுகாப்பதோடு டிமென்சியா மறதி நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் குறைப்பதாக புதிய ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், டெஸ்ட் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியின் கேப்டனாக மீண்டும் ஜோரூட் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஹாக்கி இந்தியாவின் தலைவர் திலீப் திர்கி ஜெர்சி நிறம் மாற்றப்பட்டதற்கு வீரர்களின் பரிந்துரையின் பேரிலே ஜெர்சி நிறம் மாற்றப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்திருக்கிறார். உலக கிண்ண கால்பந்து போட்டிகளில் தனியார் முதலீட்டு திட்டத்தை பிஃபா முன்னெடுத்தால் அதன் போட்டிகளை புறக்கணிக்கப் போவதாக ஐரோப்பிய கால்பந்து நிர்வாக அமைப்பு தெரிவித்திருக்கிறது. பிரேசில் தேசிய கால்பந்து அணியிலிருந்து ஓய்வு பெறுவதை நெய்மர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். உலகில் உயரமான மலைகளில் ஒன்றான பாகிஸ்தானின் பிரோட்பீக் மலையில் ஏற்பட்ட பனிச்சரிவில் உலக புகழ்பெற்ற மலையேறு வீரர் நிர்மல் புருஷா உட்பட 10 மலையேறு வீரர்கள் காணாமல் போயிருக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பிரமதியில் 385.78 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.75 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 335.25 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.36 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415.32 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.15 ரூபாய், ஒரு கிரேஷிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 450.77 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.23 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.12 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.05 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷுடா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gala Gonesse Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Hélèque, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 11:16 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது

நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். தேனும் பாலம் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனி வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் ஆசி பூஷரி அம்பாள் ஸ்டோர்ஸ் அவர்களோடு இணைந்து பொந்துபொண்டியில் அமைந்திருக்கும் பொந்துபொண்டி மார்க்கெட். அந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களது அனுசரணையோடு தொடர்கிறது. தேனும் பாலும் அந்த வகையில் தேனும் பாலம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒலிக்கிறது சலங்கை ஒலி திரைப்படத்திலிருந்து.

0: ராஜாண்ட மாதிரி இருக்கு.
1: ராஜாண்ட? ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
0: என்ன
1: அடையாளம் மனுஷன் முளைக்கிற காசு நெஞ்சு இல்லை, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சொண்டு போறோம். முக்கியமா வீடு எண்டிக்க ஓடும், புது வீடு வாங்க ஓடும், ஆறுமுகளை தெரிஞ்சாக்கள் இருக்கணுமா.
0: நீங்க அந்த பவாரத்தின தெரியுமா உங்களுக்கு?
2: அவர் கனடாவில் வன்கூரில் பெரிய பிரபலியமான இன்சூரன்ஸ் கடை வச்சு
0: நம்பர் தெரியுது உங்களுக்கு. அவருக்கு மகன் இல்லை
2: எனக்கு தெரியாது, நான் தெரியாத தெரியாது தானே சொல்லணும். இப்ப அவர் மகன் செய்யறோ
0: ஜோஸ் ராஜரத்னம் மறக்காதீங்க ராஜாண்ணா.
2: ஓ
3: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

0: செல் நகரில் எமபர் நிறுவனமான பல் பொருள் வாங்கும்
1: ஒரு கவிதை சொல்வாயா.
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ அப்படி என்ன, டிஆர்டி கிட்ட சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
4: என்ன சமயலோ, என்ன சமயலோ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: பொன்னுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுப்பண்டி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுப்பண்டி மார்க்கெட்.
1: டிஆர்டி தமிழ் ஒலி, தமிழொலியில் தேனம்பாலம் முயற்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேனம்பாலம் முயற்சிக்காக ஒலித்த அந்த பாடல் பகவதி திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது. தேனம்பாலம் முயற்சிக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பொந்துபொண்டியில் அமைந்திருக்கும் பொந்துபொண்டி மார்க்கெட், பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் ஆசி பூஷரி அவர்களோடு அம்பாள் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினர், அவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களது ஆலோசனையோடு தொடர்கிறது தேனம்பாலம். தேனம்பாலம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கின்றது. மயக்கம் என்ன திரைப்படத்தில்

0: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கொண்டிருக்க பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1 42 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: கொந்தளிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 76 4 3 40 அல்லது 678 384 375 0 5 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: நேரம் சரியாக 11:53 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தேனம்பாலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேனம்பாலம் நிகழ்ச்சிக்காக முதலில் ஒலித்த அந்த பாடல் தாளம் திரைப்படத்தில் இருந்து ஒலித்திருந்தது. தேனம்பாலம் நிகழ்ச்சிக்காக தொடர்கிறது காக்க காக்க திரைப்படத்தில் இருந்து.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நிரமம் இணைந்திருந்த தேனும் பாலம் தேனும் பாலம் நிகழ்ச்சிக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் ஆசி பூஷரி அம்பாள் ஸ்டோர்ஸ் அவர்களோடு இணைந்து பொந்துபொண்டியில் அமைந்திருக்கும் பொந்துபொண்டி மார்க்கெட் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.
1: பாரிஸ் லாஷப்பிலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 9 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாஷப்பலில் ஷெரிமஹால்

நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்குரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். ஒரு நாட்டை கட்டியெழுப்பும் செயல்பாட்டில் வெறும் பௌதிக அபிவிருத்தி மாத்திரம் போதாது என்று அந்த அபிவிருத்தியானது நாட்டின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியங்களுடன் இயல்பாக பிணைந்திருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். திறமையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட இளைஞர் சமுதாயத்திற்கு புதிய கல்வி மறுசீரமைப்பின் மூலம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். கொழும்பு மேயரின் உத்தியபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை சாரணர் இயக்கம் ஏற்பாடு செய்யும் 11வது தேசிய சாரணர் யாம்பூரியின் முன்னேற்பாடுகள் மற்றும் அதன் தற்போதைய முன்னேற்றம் குறித்த கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் மீதான வன்முறை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்தப்பட்டது. 2027 ஆண்டு ஜனவரி மாதம் வரை இலங்கையில் சுமார் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரையான மக்களுக்கு மனிதமான உணவு உதவி தேவைப்படக்கூடும் என அமெரிக்காவின் ஆதரவுடன் செயற்படும் பஞ்சம் தொடர்பான முன்கூட்டி எச்சரிக்கை அமைப்புகளின் வேலை அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடபகுதி மக்கள் அரசாங்கத்தின்

மீது வைத்த நம்பிக்கையை முழுமையாக பாதுகாப்போம். மீண்டும் ஒருபோதும் இனவாதம் அல்லது மதவாத மோதல்கள் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை. சிங்கள, தமிழ், முஸ்லீம் ஆகிய அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் வாழக்கூடிய ஒரு இலங்கை தேசியத்தை கட்டியெழுப்புவோம் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்தார். கண்டி ஆஸ்கிரிய காவல் பிரிவில் செவ்வியாட்டி 26 உத்தியோகபூர்வ காவல் நாய்கள் பொது ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளதாக காவல்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட போதைப்பொருள் வியாபாரியை பார்வையிடுவதற்காக கொழும்பிலிருந்து மட்டக்களப்பிற்கு சென்று அங்கு ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த டெமட்டுக்கோடியைச் சேர்ந்த சிறையில் உள்ள போதைப்பொருள் வியாபாரியின் சகோதரர் மற்றும் நண்பர் ஆகிய இருவரை ஐஸ் மற்றும் ஹெரோயின்

தொடரும் இந்திய செய்திகள். இந்தியாவில் வருகிற செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பங்கேற்பாரா மாட்டாரா என்பதற்கு அந்த நாடு மலுப்பலாக பதிலளித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. டெல்லியில் நடந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது பெல்லட் குண்டு மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஒரு மாணவனுக்கு கண் பார்வை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். சுமார் 23 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் இருந்த தனது வீட்டிலிருந்து வெளியேறி பல்வேறு இன்னல்களை அனுபவித்து இந்திய பாகிஸ்தான் எல்லை அருகே கொத்தடிமையாக அடைக்கப்பட்டிருந்த ஒருவர் இறுதியாக தனது குடும்பத்துடன் மீண்டும் இணைந்துள்ளார். கர்நாடகாவில் 7,000 மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பழம்பெரும் பின்னணி பாடகி ஜமுனா ராணி தனது 88 வயதில் காலமானார். தமிழ், தெலுங்கு, சிங்களம், கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 6,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள அவர் இந்திய திரையுலகில் தனக்கென தனி இடத்தை பெற்றிருந்தார். தொடரும் உலக செய்திகள்.

சர்ச்சையை ஏற்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்றை நியூசிலாந்து கையாண்ட முறை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றது. மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான தற்காலிக அமைதி முடிவுக்கு வந்து மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. காங்கோவில் பரவிவரும் எபோலா பாதிப்புகளால் இதுவரை 1500 அதிகமானோர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோ ஜனநாயக குடியரசில் சமீபத்திய மாதங்களில் 1500 மேற்பட்டோரின் உயிரை பறித்த எபோலா வைரசுக்கான சோதனை கட்டத்தில் இருக்கும் தடுப்பூசி தன்னார்வலர் ஒருவருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. வெறும் 8 ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தடுப்பூசி பிரிட்டனின் ஆக்ஸ்போர்டில் அந்த நபருக்கு செலுத்தப்பட்டது. ஆப்பிரிக்காவின் வடமேற்கு முனையில் அமைந்துள்ள ஸ்பெயின் ஆளுகை பிரதேசமான சியூட்டா பகுதியில் அதிகாரிகள் அங்குள்ள மொரோக்கோ எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக தேசிய அவசர நிலையை அறிவித்தனர். வாடகை காரில் பயணம் செய்து கொண்டிருந்த இளம் பெண் ஒருவர் ஓட்டுநரின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் பலரின் பாராட்டை பெற்று வருகிறது. நேபாளத்தில் புலிகளின் எண்ணிக்கை கடந்த 4 20 அதிகரித்துள்ளது. தற்போது அங்கு புலிகளின் எண்ணிக்கை 429 உயர்வடைந்துள்ளது. இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது அவர்களின் முதிர்ந்த வயதின் மூளை ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் டிமென்சியா பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் குறைப்பதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். டெஸ்ட் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியின் கேப்டனாக மீண்டும் ஜோ ரூட் நியமிக்கப்பட்டுள்ளார். உலகக்கண்ட காற்பந்து போட்டிகளில் தனியார் முதலீட்டுத் திட்டத்தை பிஃபா முன்னெடுத்ததால் அதன் போட்டிகளை புறக்கணிக்கப் போவதாக யுஏஎஃப்ஏ எனும் ஐரோப்பிய காற்பந்து நிர்வாக அமைப்பு தெரிவித்துள்ளது. பிரேசில் தேசிய காற்பந்து அணியிலிருந்து ஓய்வு பெறுவதை நெய்மார் உறுதிப்படுத்தியுள்ளார். நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபூர்வ இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 385.78 இந்திய பெறுமதியில் 109.75 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.25 இந்திய பெறுமதியில் 95.36 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.32 இந்திய பெறுமதியில் 118.15 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450.77 இந்திய பெறுமதியில் 128.23 ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 239.12 இந்திய பெறுமதியில் 68.05 காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருப்பது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்கு போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம் அன்றும் என்றும் என்றும்.

சித்தர் நெறி சித்தர் வழிகாட்டுதல் ஆலய தரிசனம் என்ற அற்புதமான நீண்ட நெடிய பதிவில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். இறை சிந்தனைதான் ஒரு மனிதனை இதயத்தில் கருணையும் அன்பும் ததும்பும் ஒரு உள்ளமாக மாற்றும். நிறைகுடம் தழும்பாது என்ற நிலையை உருவாக்க இறையியல் என்ற ஆழ்ந்த அனுபூதியான சிந்தனையால் மட்டுமே அந்த இலக்கை எட்டிப்பிடிக்க முடியும். உள்ளுக்குள்ளே இருக்கும் காமம், குரோதம், வன்மம், மானவம், சுயநலம் முதலிய மனமாச்சரியங்களை நீக்கி இறைவன்பால் நம்முடைய சிந்தனை திரும்பும் பொழுது நம்முடைய உள்ளுணர்வு மேன்மையடைகிறது. நம்முடைய வினைப்பதிவுகள் மெல்ல மெல்ல அகழ்கிறது. பிறப்பு இறப்பு என்னும் பெருநாடகம் முடிவுக்கு வரும். இந்த உன்னத நிலை அடைவதற்கான பயணமாக இந்த பயணம் தொடரட்டும். திரௌபதியின் கண்ணீருக்கு பதிலளித்த கிருஷ்ணர். வனவாச வாழ்க்கையை மேற்கொண்டிருந்த பாண்டவர்கள் பல்வேறு துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்த காலகட்டம் அது. காடுகளில் வாழ்ந்தாலும் தங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை வெறுங்கையுடன் அனுப்பாமல் உபசரித்தே அவர்களின் வழக்கமாக இருந்தது. ஆனால் விருந்தோம்பலை தங்கள் உயிருக்கு இணையாக கருதி வாழ்ந்தனர். பாண்டவர்களின் இந்த தர்மத்தை அறிந்த சூரிய பகவான் தர்மபுத்திரருக்கு அட்சய பாத்திரம் என்ற அதிசயமான பாத்திரத்தை அருளினார். அந்த பாத்திரத்தின் சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் திரௌபதி உணவு உண்ணும் வரை அதிலிருந்து எவ்வளவு பேருக்கு வேண்டுமானாலும் உணவு எடுத்து பரிமாறலாம். ஆனால் திரௌபதி சாப்பிட்டு முடித்துவிட்டால் அடுத்த நாள் சூரிய உதயம் வரும் வரை அந்த பாத்திரத்தில் ஒரு பருக்கை கூட உணவு கிடைக்காது. இதற்கிடையில் பாண்டவர்களை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் துரியோதனன் மனதில் எப்போதும் இருந்தது. அவர்களின் தர்ம புகழை குலைப்பதற்கான சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருந்தான். அப்போது கோபத்தின் பெயர் பெற்ற துர்வாச முனிவர் துரியோதனனை காண வந்திருந்தார். அவரை மிகுந்த மரியாதையுடன் உபசரித்து பலவிதமான உணவுகளை வழங்கி மகிழ்வித்த துரியோதனன் முனிவர் மனம் மகிழ்ந்ததும் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்காகவே காத்திருந்த துரியோதனன், முனிவரே, என்னைப் போலவே என் சகோதரர்கள் பாண்டவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் தற்போது வனவாசத்தில் இருக்கிறார்கள். தாங்களும் தங்கள் ஆயிரக்கணக்கான சீடர்களும் அங்கே சென்று விருந்து உண்ணுங்கள். ஆனால் திரௌபதி சாப்பிட்டு முடித்த பிறகு மட்டும் செல்லுங்கள் என்று மிகவும் சூழ்ச்சியாக கூறினான். துர்வாச முனிவரும் அதிலிருந்த வஞ்சகத்தை அறியாமல் சம்மதித்தார். அந்த நாளில் பாண்டவர்கள் அனைவருக்கும் உணவு வழங்கி முடித்துவிட்டு இறுதியாக திரௌபதியும் உணவு உண்டுவிட்டால் அட்சய பாத்திரத்தையும் சுத்தம் செய்து வைத்துவிட்டாள். அப்போது திடீரென்று துர்வாச முனிவர் தமது ஆயிரக்கணக்கான சீடர்களுடன் அங்கு வந்தார். அவர்களை பார்த்ததும் பாண்டவர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். துர்வாசர், நாங்கள் முதலில் அருகிலுள்ள ஆற்றில் நீராடிவிட்டு வருகிறோம், அதற்குள் எங்களுக்கெல்லாம் உணவு தயாராக இருக்கட்டும் என்று கூறிவிட்டு சீடர்களுடன் ஆற்றுக்கு சென்றார். அவர் சென்றவுடன் திரௌபதியின் முகம் வாடிவிட்டது. அட்சய பாத்திரத்தில் இனி ஒரு துளி உணவு கூட கிடையாது என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். ஆயிரக்கணக்கான முனிவர்களும் அவர்களுடைய அடியவர்களும் உணவு வழங்காவிட்டால் துர்வாசரின் கோபம் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது அவளுக்கு தெரியும். பாண்டவர்களும் என்ன செய்வது என்றால் தெரியாமல் திகைத்தனர். மனித சக்தியால் தீர்க்க முடியாத அந்த சிக்கலில் அனைவரும் இறைவனையே நினைத்தனர். அப்போது திரௌபதி கண்களில் கண்ணீர் மல்க முழு மனதுடனும் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து சரணடைந்தாள். கண்ணா, உன்னை தவிர எங்களை காப்பாற்ற வேறு யாரும் இல்லை. இந்த ஆபத்தில் இருந்து எங்களை மீட்டருள வேண்டும் என்று மனம் முருகி பிரார்த்தனை செய்தாள். அந்த வேண்டுதல் முடிவருவதற்குள் கிருஷ்ணர் அங்கே புன்னகையுடன் தோன்றினார். அவரை கண்டதும் பாண்டவர்களுக்கு சிறிது நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் கிருஷ்ணர் மிகவும் இயல்பாக, திரௌபதி, எனக்கு மிகவும் பசிக்கிறது, முதலில் எனக்கு சாப்பிட ஏதாவது கொடு என்றார். திரௌபதி கண்கலங்கினாள். கண்ணா, என்னை சோதிக்காதே. பாத்திரத்தில் ஒரு பருக்கை கூட உணவு இல்லை. அனைவருக்கும் உணவு கொடுத்து நானும் சாப்பிட்டு விட்டேன். இப்போது

என்னிடம் ஒன்றுமில்லையே என்று வருத்தத்துடன் கூறினாள். கிருஷ்ணர் அமைதியாக அட்சய பாத்திரத்தை எடுத்து பார்த்தார். அதன் ஓரத்தில் கண்ணுக்கே தெரியாத அளவில் ஒட்டியிருந்த ஒரு சிறிய பருக்கை சோறும் ஒரு கீரை துண்டும் இருந்தது. அதை மகிழ்ச்சியுடன் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டார். பின்னர், இந்த ஒரு பருக்கை உணவால் என் பசி மட்டுமல்ல, இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் பசியும் தீரட்டும் என கூறி திருப்தியுடன் புன்னகைத்தார். அதே நேரத்தில் ஆற்றில் நீராடி கொண்டிருந்த துர்வாச முனிவரும் அவருடைய ஆயிரக்கணக்கான சீடர்களும் திடீரென்று வயிறு நிறைந்த உணர்வை பெற்றனர். யாராலும் இனி ஒரு துளி உணவு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு அவர்கள் திருப்தி அடைந்தனர். இப்போது பாண்டவர்களிடம் சென்றால் அவர்கள் அன்புடன் உணவு பரிமாறுவார்கள். ஆனால் நம்மால் சாப்பிட முடியாது, அது அவர்களை அவமதிப்பதாகிவிடும் என்று எண்ணிய துர்வாசர் சீடர்களுடன் அமைதியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். சிறிது நேரம் கழித்து அவர்கள் திரும்பி வராததை கண்ட பாண்டவர்கள் ஆற்றங்கரைக்கு சென்று பார்த்தனர். அங்கு யாரும் இல்லை. அப்போது கிருஷ்ணரின் அருளால் மிகப்பெரிய ஆபத்து விலகிவிட்டதை அவர்கள் உணர்ந்தனர். திரௌபதி நன்றியுடன் கிருஷ்ணரின் திருவடிகளை மனதில் நினைத்து வணங்கினாள். மனித அறிவால் முடியாத காரியங்களை கூட இறையருள் ஒரு கணத்தில் மாற்றிவிடும் என்பதை இந்த நிகழ்வு உலகிற்கு உணர்த்துகிறது. இந்த நிகழ்வின் சாராம்சம் என்னவென்றால், இறைவன் வெளிப்படையாக நம்முடன் இல்லாவிட்டாலும் உண்மையான பக்தியுடனும் முழு நம்பிக்கையுடனும் அவரை சரணடைபவர்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடுவதில்லை. எல்லா வழிகளையும் அடைந்து போன போது கூட அடைந்து போனது போல தோன்றினாலும் தோன்றும் நேரத்திலும் கூட மனிதன் கற்பனை செய்ய முடியாத ஒரு வழியை இறைவன் உருவாக்கி தன் பக்தர்களை காப்பாற்றுவான் என்பதே இந்த நிகழ்வு நமக்கு கூறும் உயர்ந்த உண்மை. முழு நம்பிக்கையுடன் இறைவனை சரணடைபவர்களை மனிதர்களால் முடியாத வழிகளும் இறைவன் காத்தருள்வார். சர்வமும் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். அன்பிற்கினிய உறவுகளே, அற்புதமான சிந்தனை உள்ளுணர்வுகள் நம்முடைய எண்ணங்களை தூய்மையடைய வைக்கட்டும். பீஷ்மரின் வீழ்ச்சிக்கு காரணமான கிருஷ்ணரின் ஒரு தந்திரம். குருச்சேத்திர போர் 9 நாட்களை கடந்திருந்தது. ஒவ்வொரு நாளும் பாண்டவர் படை பெரும் இழப்புகளை சந்தித்தது. அதற்கு காரணம் ஒரே ஒருவர், பீஷ்மர். வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் போர்க்களத்தில் இளம் வீரனைப் போல் போரிட்டு ஆயிரக்கணக்கான வீரர்களை வீழ்த்தினார். அவரை எதிர்த்து யாராலும் நீண்ட நேரம் நிற்க முடியவில்லை. பாண்டவர்கள் அனைவரும் கவலையில் ஆழ்ந்தனர். பீஷ்மர் உயிருடன் இருக்கும் வரை இந்த போரில் வெற்றி பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெளிவாகிவிட்டது. அந்த இரவு ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களை அழைத்து கொண்டு பீஷ்மரின் கூடாரத்திற்கு சென்றார். எதிரி அணியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பீஷ்மர் அவர்களை அன்புடன் வரவேற்றார். அப்போது தர்மபுத்திரர், தாத்தா, உங்களை எங்களால் வெல்ல முடியவில்லை, இந்த போர் எப்போது முடியும் என்று மனவேதனையுடன் கேட்டார். பீஷ்மர் சிரித்தபடியே, நான் கையில் ஆயுதம் இருக்கும் வரை என்னை யாராலும் வெல்ல முடியாது. ஆனால் நான் ஒரு பெண்ணுக்கு எதிராகவோ, பெண்ணாக பிறந்து பின்னர் ஆணாக மாறியவருக்கு எதிராகவோ ஆயுதம் ஏந்த மாட்டேன். சிகண்டியை எனக்கு முன்னிறுத்தி அவன் பின்னால் இருந்து அர்ஜுனன் அம்புகளை எய்தினால் நான் எதிர்த்து போரிட மாட்டேன் என்று தனது பலவீனத்தையே அவர்களிடம் கூறினார். அடுத்த நாள் கிருஷ்ணர் அதேபோல் செய்யும்படி அர்ஜுனிடம் கூறினார். போர் தொடங்கியது. சிகண்டி பீஷ்மருக்கு நேராக முன்னால் நின்றார். அவரை பார்த்த பீஷ்மர் தனது வில்லை கீழே இறக்கினார். இவருக்கு எதிராக நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று உறுதியாக நின்றார். அந்த தருணத்தில் கிருஷ்ணர், அர்ஜுனா, இதுவே சரியான நேரம், தயங்காதே, இது உன் தனிப்பட்ட வெற்றிக்காக அல்ல, தர்மத்தின் வெற்றிக்காக என்று கூறினார். கிருஷ்ணரின் வார்த்தையை கேட்ட அர்ஜுனன் மனதை உறுதிப்படுத்தினார். காண்டிபத்திலிருந்து அம்புகள் மலையைப் போல பாய்ந்தன. எண்ணற்ற அம்புகள் பீஷ்மரின் உடலை துளைத்தன. சிறிது நேரத்தில் பீஷ்மர் தேரிலிருந்து கீழே விழுந்தார். ஆனால் பூமியில் படுக்கவில்லை. அவரது உடலை தாங்கியவை அர்ஜுனனின் அம்புகளே. அதனால் அவர் அம்பு படுக்கையில் படுத்திருந்தார். இறக்கும் வரம் அவருக்கு இல்லாததால் தான் விரும்பும் காலத்தை உயிர்விடும் இச்சா மிருத்யுஞ்சய வார்த்தையை பயன்படுத்தி
உத்தராயண புண்ணிய காலம் வரும் வரை அம்பு படுக்கையிலேயே இருந்தார். பின்னர் தர்மர், தர்மம், அரசியல், நல்லாட்சி, வாழ்க்கை நெறிகள் ஆகியவற்றை பற்றி தர்மபுத்திரருக்கு நீண்ட உபதேசங்களை வழங்கிய பிறகு உயிரை விட்டார். அந்த ஒரு இரவில் கிருஷ்ணர் கூறிய யோசனை இல்லை என்றால் பீஷ்மரை யாராலும் வீழ்த்த முடியாது. பீஷ்மர் தொடர்ந்து போரிட்டிருந்தால் குருச்சாத்திரத்தின் போரின் முடிவே வேறு விதமாக அமைந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். சில நேரங்களில் வெற்றி என்பது வெறும் வலிமையால் கிடைப்பதில்லை. சரியான நேரத்தில் சரியான அறிவும் தர்மத்தை நிலைநாட்டும் தந்திரமும் சேர்ந்தால்தான் வெற்றி முழுமையடையும் என்பதை இந்த மகாபாரத நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. சர்வமும் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். கம்சனை வதம் செய்த பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிறைக்கு சென்று அங்கு அடைக்கப்பட்டிருந்த தாய் தேவகியையும் தந்தை வசுதேவரையும் விடுவித்தார். அப்போது தாய் தேவகி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்டார், மகனே, நீ பரமாத்மா, உன்னிடம் அளவற்ற சக்தி இருக்கிறது. அப்படி இருக்க கம்சனை கொன்று எங்களை விடுவிக்க ஏன் 14 ஆண்டுகள் காத்திருந்தாய்? அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகையுடன் கூறினார், அன்னையே மன்னிக்கவும், கடந்த பிறவியில் என்னை 14 ஆண்டுகள் வனவாசத்திற்கு அனுப்பியதும் நீங்கள்தானே. இதை கேட்ட தேவகி அதிர்ச்சியடைந்து, கிருஷ்ணா, அது எப்படி சாத்தியம், இப்படி சொல்கிறாய் என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அன்னையே, உங்களுக்கு உங்கள் முந்தைய பிறவி நினைவில் இல்லை. அப்போது நீங்கள் கைகேயியாகவும் உங்கள் கணவர் தசரத மன்னராகவும் இருந்தீர்கள். இதை கேட்ட தேவகி மேலும் வியப்புடன், அப்படியானால் மகாராணி கௌசல்யா யார் என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அவரே இந்த பிறவியில் என்னை வளர்ப்பு தாயான யசோதையாக பிறந்துள்ளார். கடந்த பிறவியில் 14 ஆண்டுகள் தாயன்பை இழந்த எனக்கு இந்த பிறவியில் யசோதையின் அன்பை முழுமையாக அனுபவிக்கும் பாக்கியம் கிடைத்தது. இதன் கருத்து, இந்த மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் தன் கர்மத்தின் பலனை அனுபவித்தே தீர வேண்டும். அந்த விதியிலிருந்து தேவர்களுக்கு கூட விலக்கல்ல என்பது இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. அகங்காரம் என்னும் மாளிகைக்குள் ஒருபோதும் நுழையாதீர்கள். மனிதநேயம் என்னும் எளிய குடிலுக்குள் செல்ல தயங்காதீர்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அன்பு உறவுகளே, அற்புதமான சொந்தங்களே, நற்சிந்தனை நல்லெண்ணங்கள் நம்மை மென்மேலும் ஆன்மீக அறநெறியில் அழைத்து செல்லட்டும். என்றும் அன்புடன் உங்கள் உறவு. அடுத்த வெள்ளிக்கிழமையில் சந்திக்கும் உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். நன்றி, வணக்கம்.

0: அந்த உறவுகள் இதுவரை அக்கு அரபு அமிரகத்தில் இருந்து சுந்தரேஸ்வரன் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய ஆன்மீகம் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியா.
3: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
2: காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: 7 10 மணியில் இருந்து 7 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 4 சுதன் 74 40 35 அல்லது 604 375 0055.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
2: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: பரிசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால், 14 ரே கை, பாரிஸ், 10 லாஷப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 9 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட்சப்பலை ஷெரிமஹால்.
3: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
2: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
3: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
2: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
3: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
2: அத்த
3: நாட்டுடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்குவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
2: நிலவிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வன்குவரில் ஜியா பிரதர்ஸ்.
5: நேரம் சரியாக 12:32. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சி இளம் வரிசையில் தொடர்ந்து மாலைக்கு வருகின்றது.

0: நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் ஆன்மீக நிகழ்வை தொடர்ந்து இடம்பெறுகின்றது நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பக்தி பாடல்களோடு இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்பதை நேயர்களுக்கு அறிய தந்து, வந்திருக்க முதலாவது நேயர் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி.
0: ஆமாம், சதீஷ் இணைந்திருந்தார். சதீஷ் விரும்பி கேட்ட அந்த பாடல் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது ஜியாடி தமிழொலி. தமிழொலியில் நேயர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போரே மனித கொள்கின். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: நன்றி. எனக்கு வந்து பிள்ளையார் சுழி போட்டு என்ற பிள்ளையார் பாடல்.
0: ஆமா, பிள்ளையார். சரி, உங்களுக்கான பாடலையும் ஒலிபரப்புகின்றோம். நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். ஆமாம், சசியம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ஒலிக்கிறது.

0: நீங்கள் நினைத்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேயர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வைவரூடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சார். நன்றி பாலன்.
0: உங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி.
0: பெர்க்ஸ்மன் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஜெயமா, நான் வாசினி பத்மநாதன்.
0: நிலமா இருக்கீங்களா?
1: ஓ, நாங்க நிலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே எல்லோரும் நிலமா இருக்கோம். மண்டு ஓண்டி கொண்டு ஜெயமா, நான் வந்து வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோவிலுக்கு வேறுங்கள்.
0: ஆமா,
1: அந்த பாடல கேக்குறேன்.
0: பத்மநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் வாணிஜியராம் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.

0: தொடர்ந்து பக்தி பாடலுக்காக இணைப்பில் காத்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் மேமா.
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: நான் கேட்கும் பாடல், உன்னிடத்தில் என்ன இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்ற பாடலை போடுவேமா கேட்கிறேன்.
0: சரி, நீங்க கேட்ட பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி.
0: இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி. ஆமாம், ரொசாலி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த கிறிஸ்தவ பாடல்

0: நேரம் சரியாக 12:58 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேயர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வைவரோடாக இணைந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
1: நலமா இருக்கணும், நலமாக இருக்கணும். அவரை அம்மாவை வேண்டி நாங்கள் இந்த பாடலில் கந்தன் காலடியை வணங்கினால் என்ற பாட்டை கேட்போம்.
0: ஆமாம், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி.
0: ஆமாம், தர்மோதியம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: நீங்கள் இணைந்திருப்பதே டியாடி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போம். வணக்கம் வணக்கம் வாட்ஸ்அப் ஊடாக வணக்கம். அது முதல் இங்கதான் கேக்கலையா? கேக்கலையா? என்னோட பக்கம் தான் தவிர சொல்லுங்க. நல்லவா இருக்கீங்களா?
2: வணக்கம் சொல்லி
1: பத்மராணி ஓன் ஆகுது. இதுக்கு நாங்க தான் இயக்க வண்டி கிடக்கு.
2: அடிச்சு பார்த்தேன், என்கேஜ்
1: அதான் நாலு பேர் என்னபடியா எல்லாரும் நிக்கிற எல்லாருமே இப்ப தாமதமா தான் நான் நினைச்சு கொள்ளுவேன். ஒன்றும் செய்ய முடியாது. கேட்ட பாடலை உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் ஒளிபரப்பு என்றேன். நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி. வணக்கம். ஆமாம், பத்மநாணி ராஜரன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: ஆமாம், அந்த பாடலை சீர்காழி சிவ சிதம்பரம் அவர்கள் பாடியிருந்தால் நான் தவறாக குறிப்பிட்டிருந்தேன். ராஜான் அதை தீர்த்தியிருக்கின்றார் அவர். சரி, ஆமாம், நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி. தமிழ் ஒளியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. பக்தி ஆக்கி வச்சிருக்கீங்க நீங்க.
1: கொஞ்ச நேரம் பக்தியா இருக்குமே இந்த பாட்டு கேட்கும் போது.
0: அதுக்கு பிறகு பரவசம் ஆயிரும். நீங்கள் கேட்ட பாடலையும் உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புன்றோம். நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், கமலவணி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: நேரம் சரியாக 1:17 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேயர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து பக்தி பாடலோடு வைவரோடாக காத்திருப்போர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்கம்மா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழவுண்டு அம்மா லட்சிய பிரார்த்தித்துக் கொண்டு நான் சிவஞானம் சரஸ்வதி. எனக்கு ஒரு பெருமாள் பாட்டு தாங்கூட.
0: ஆமாம் சார், நீங்கள் திரும்பி உங்களுக்காக அந்த பாடலை ஒளிபரப்புன்றோம். திருமால் பெருமாள் எல்லாம் ஒன்று தானே?
1: ஓமடா ஓ.
0: சரி, என்ன சிலோட மாறிடுறேன். சரி, உங்களுக்கான பாடல் வருகிறது. நன்றி
1: நன்றிடா. நன்றி நன்றி.
0: ஆமாம், சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.
2: வெங்கடரமணா கோவிந்தா கோ.

0: நீங்கள் இணைந்திருப்பது பக்தி பாடலோடு. பக்தி பாடலுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போம். வணக்கம்.
1: நன்றி
0: இணைந்தோடு சிறப்பித்தமைக்கு. ஆமாம், ஜோயஸ்ரீமா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது பக்தி பாடலோடு. பக்தி பாடலை நிறைவு செய்வதற்காக வைவரூடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: இமயமான வெள்ளிக்கிழமை மதிய வணக்கம் திருமதி ஹேமா. பாரிஸ் நோவத்தல் ஹோட்டல்லேருந்து திக்கம் சுவிசிலேருந்து வந்திருக்கும் திக்கன் நடாவுடன் உங்கள் வீதி. நான் கேட்கும் பாடல் தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் என்ற பாடலை எல்லோருமாக சேர்ந்து கேட்போம்.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு.
1: நன்றி,
0: வணக்கம். ஆமாம், விபி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் பி சுசீலா அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.

0: அளிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நிறமும் இணைந்திருந்த நேர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள், சேமெடுத்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது நேர் விருப்பத்தில் பக்தி பாடல். நன்றி, நன்றி, வணக்கம்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: NWLULAGA நூலகம் நூலகம்.
5: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
8: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
7: VT Superstore, Gala Gones Sasselil,
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
7: Mélodie et Tordre-Gelak, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre-Bu, Tolibisi Lakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராச 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் ஃபினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். ஒரு நாட்டை கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் வெறும் பௌதிக அபிவிருத்தி மாத்திரம் போதாது என்றும் அந்த அபிவிருத்தியானது நாட்டின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியங்களுடன் இயல்பாக பிணைந்திருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அன்ரகுமார தீசநாயக்க சுட்டிக்காட்டினார்.
1: சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் ஒதுக்கீடுகள் தொடர்பான வரவு செலவு திட்ட கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. சமகால கலை மற்றும் கலைஞர்களுக்காக முறையான பொறிமுறையை கொண்ட புதிய நிதியம் ஒன்றை நிறுவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் விஞ்ஞான அடிப்படையின் கீழ் அந்த நடவடிக்கைகளை செயற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். 2018-2019 ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த அரசாங்கங்களின் கீழ் ஒழுங்கற்ற முறையில் கைவிடப்பட்டிருந்த தேசிய கலாபவனத்தை நவீனமயமாக்கல், ஜான் டி சில்வா ஞாபகார்த்த நாடக அரங்கம் மற்றும் அமரதேவன் நினைவிடம் போன்ற திட்டங்களின் பிரச்சனைகளை தீர்த்து அவற்றை உடனடியாக நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹிந்துதும சுனில் செனவி இதன்போது தெரிவித்தார்.
2: ගරු ජනාධිපතිතුමා අපේ අමාත්‍යාංශය යටතේ තිබෙන අපේ අධීක්ෂණය යටතේ ක්‍රියාත්මක වෙන
1: ගෞරවනීය ජනාධිපති මහතුමා අමාත්‍යාංශයෙන් කිල් සේපඩම් ප්‍රධාන 24 අරස නිර්මාණවල ඉරිකඳුන අන්ද 24 නිර්මාණවල නඩ මුන්නෙත්තේ මෙහෙම නුණකමහ ජනාධිපති ආරයිදා සත්‍ය කලාසර නිදී මුලිත නිර්මාණවල අවතිල අඩංගුකඳුන කඩන ගානංගලෝ පෙරන්තොකේ නිදි මොසරිගල් සේයපට පෙරම් පෙරචනෙගලේ ඒත්පත්ති යෝරු නිර්මාණම් එන්බදේ නාම අරිබෝ ජනාධිපති අවර්කේ විසදමහ කුරපටදී එනවන්දාල් ඉන්න නිර්මාණවලින් නිදී කුවිතු වයිපදාල් එන්න පයින්නම ඉල්ලයි இதுகள் பயன்படுத்தப்பட வேண்டும். கடந்த காலத்தை கட்டியெழுப்பி புனரமைப்பது போலவே நவீன கலைக்கும் சமகால கலைக்கும் இவை அனைத்திற்கும் இதிலிருந்து உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று கூறினார். கலைஞர்களின் அபிவிருத்திக்காக எதிர்காலத்தில் சமகால கலைஞர்களையும் கலையையும் மேம்படுத்துவதற்காக மத்திய கலாசார நிதியத்தின் மூலம் பாரிய வேலை திட்டம் ஒன்று உருவாக்கப்படும். அதுபோல் 2024 ஆண்டுக்காக வெப்பச்சுவடிகள் பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட 25 திட்டங்களை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். இவற்றை நாம் தேசிய திட்டமிடல் திணைக்களத்துக்கு முன்னரே சமர்ப்பித்துள்ளோம்.
0: நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள 104 புதிய மெட்ரோ பேருந்துகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் பொது போக்குவரத்திற்காக ஈடுபடுத்த உள்ளதாக மெட்ரோ பஸ் நிறுவனம் தெரிவிக்கிறது. பஸ்களை பராமரிப்பதற்காகவும் முகாமைத்துவம் செய்வதற்காகவும் 4 புதிய பஸ் டிப்போக்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாகவும் மெட்ரோ பஸ் நிறுவனத்தின் தலைவர் திலகரட்ன தெரிவிக்கின்றார்.
3: தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள இந்த 104 பஸ்களும் கொழும்பின் எந்தெந்த வீதிகளில் சேவையில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறது?
4: கொழும்பு முனமுன மார்கவரது தாவணிக்கிறான்
5: மிலேனியம் சிட்டி முதல் கொழும்பு கோட்டை வரைக்கும், மாக்குமரம் முதல் பத்திரமுலை வரையும், பொரளை முதல் பானந்துறை வரையும், பத்திரமுலை முதல் ஏக்கல வரையும், மாக்குமுறையிலிருந்து மீண்டும் கொழும்பு கோட்டை வரையும், பானந்துறையிலிருந்து நகர மண்டபம் வரையும், ராகமையிலிருந்து பத்திரமுலை வரையும் இந்த பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இதற்கு மேலதிகமாக இந்த அனைத்து பஸ்களும் சேவையில் ஈடுபடுத்தப்படும் மத்திய நிலையமாக பொரளை காணப்படும்.
4: தினட்டு மகின் கமன்கண்ண பஸ்
3: தற்போது பயணிகளுக்கான பஸ்களை விட இந்த பஸ்களில் காணப்படும் சிறப்பு அம்சங்கள் என்ன?
4: நீ பஸ் அட்டுகளை தீன சுவிசிஷித்தாவியான் மூலமாது வாயு சமீகரணம்
5: குளிரூட்டப்பட்ட சொகுசு வசதிகளை உள்ளடக்கிய மெட்ரோ பஸ்களை இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இவை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இந்த பஸ்களில் கொடுப்பனவு நடைமுறைகள் அனைத்தும் டிஜிட்டல் முறைமையின் கீழ் முன்னெடுக்கப்படும் பஸ்களாகவே சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. அதுவே ஏனைய பஸ்களுக்கும் மெட்ரோ பஸ்களுக்கும் வித்தியாசமாகும்.
3: மெட்ரோ பஸ்களின் பராமரிப்பு குறிப்பாக அவற்றின் நீண்டகால பயன்பாடு தொடர்பில் தற்போது இவ்வாறான திட்டங்கள்
5: புதிதாக 4 டிப்போக்களை நிர்மாணிப்பதற்காக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்திற்குள் அதற்கான செயற்பாடுகள் நிறைவு பெறும் என நான் நினைக்கின்றேன். அந்த டிப்போக்களின் ஊடாகவே பஸ்களை முகாமைத்துவம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 4 பஸ்களை சுத்தம் செய்யும் செயற்பாட்டை தற்போதைய திட்டத்திற்கு அமைய நாங்கள் செய்து வருகின்றோம்.
4: சுத்த கரணம் அப்படி தினகன கமிட்டி மே பஸ்
3: இந்த 104 பஸ்களின் சேவைகளை மக்கள் எந்த கால பகுதியில் பெற்றுக்கொள்ள முடியும்
4: இக்கசிய ஹதரஹி சேவாவன் ஜனதாவட்டு லபாகன் ஹெக்குவன்னி மொனு காலேது அப்படி மேக செப்டம்பர் மாச அத்துலத்து கிரியாத்மக்கி
5: செப்டம்பர் மாதத்தில் இதனை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் பாக் அண்ட் கோ எனும் துணி பொருளை விரைவில் அறிமுகப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் அதற்கமே தற்போது பாணந்துறையில் அத்தகையதொரு மத்திய நிலையத்தை அமைக்க எதிர்பார்க்கின்றோம் அத்துடன் தற்போது மாக்கும்புரவிலும் ஒரு மத்திய நிலையம் செயற்பட்டு வருகின்றது பணி நிமித்தம் கொழும்புக்கு தமது வாகனத்தில் தனிநபர் ஒருவர் வருகை தரும் பட்சத்தில் அந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு இது போன்றதொரு பஸ் சேவையை பயன்படுத்துவதன் மூலம் அவருக்கு பொருளாதார ரீதியில் பெரிய அளவில் பலம் ஏற்படும் என்பதையே நாங்கள் கருத்தில் கொள்கின்றோம்
0: திறமையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட இளைஞர் சமுதாயத்திற்கு புதிய கல்வி மறுசீரமைப்பின் மூலம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிக்கின்றார் கொழும்பு மேயரின் உத்தியபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார்
1: ஸ்கில்ஸ் ஃபார் லைஃப் எனும் தலைப்பில் 4வது முறையாக ஏற்பாடு செய்யப்படும் ஸ்ரீலங்கா ஸ்கில்ஸ் எக்ஸ்போ 2026 கல்வி கண்காட்சி நடைபெறவுள்ள நிலையில் நேற்று பிரதமரின் தலைமையில் அந்த கல்வி கண்காட்சி பிரகடனப்படுத்தப்பட்டது
6: பிள்ளைகளுக்கும் நாம் மிக குறைந்த தெரிவுகளையே வழங்கியுள்ளோம் கட்டாயமாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைய வேண்டும் சித்தியடைந்து பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டும் ஒன்றில் வைத்தியராக வேண்டும் இல்லையென்றால் சட்டத்தரணியாக வேண்டும் இல்லையென்றால் பொறியியலாளராக வேண்டும் ஒரு நாடாக நாம் அபிவிருத்தி அடைவதற்கு ஒரு சமூகமாக நாம் முன்னேறுவதற்கு அதைவிட பல துறைகளில் திறமைகளும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட ஒரு இளைஞர் சமுதாயம் நமக்கு தேவை என்பதை நாம் அறிவோம் அப்படியாயின் நாம் செய்யும் இந்த கல்வி மறுசீரமைப்பில் இந்த கட்டமைப்பில் நாம் செய்யும் பிரதான மாற்றம் என்னவென்றால் கல்வியின் மூலம் திறந்த உலகுக்கு செல்லும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பதாகும் கல்விக்காக எமது பெற்றோர்கள் எந்த ஒரு அர்ப்பணிப்பையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் நாம் எதிர்வரும் வருடங்களில் கல்விக்காக பாரிய முதலீட்டை செய்ய உள்ளதுடன் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் நாம் முதலீடு செய்யும் அளவை முறையே அதிகரித்து செல்வோம் நாம் சாதாரண படிநிலையை கருதினால் மிகச்சிறந்த புத்திசாலிகள் மருத்துவம் கற்கிறார்கள் அடுத்த பிரிவினர் பொறியியல் கற்கைக்கு செல்கிறார்கள் அடுத்த பிரிவினர் சட்டம் கற்கிறார்கள் கலைத்துறையை கற்கின்றார்கள் அதுவும் இயலாவிட்டால் தான் தொழிற்கல்வி அல்லது தொழில்முறை சார்ந்த கல்வியை தேர்ந்தெடுக்கின்றார்கள் அப்படியல்ல இந்த ஒவ்வொரு துறையும் இந்த ஒவ்வொரு தெரிவும் ஒவ்வொரு தொழில் வழியும் நமக்கு மிக முக்கியமானவை ஆகும்
7: discipline එකක්ම මේ හැම තෝරා ගැනීමක්ම හැම career pathway එකක්ම අපිට වටිනවා
1: கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு விவசாயத்துறை சார் திறன் சபை கைத்தொழில் திறன் சபை 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு ஆகியவற்றுடன் இணைந்து ஸ்ரீலங்கா ஸ்கில்ஸ் எக்ஸ்போ 2026 கல்வி கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கல்வி கண்காட்சி அக்டோபர் 23-24 மற்றும் 25ஆம் தேதிகளில் கொழும்பு 7 விகாரமாதவி பூங்கா வளாகத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது
0: இலங்கை சாரணர் இயக்கம் ஏற்பாடு செய்யும் 11வது தேசிய சாரணர் ஜாம்போரின் முன்னேற்பாடுகள் மற்றும் அதன் தற்போதைய முன்னேற்றம் குறித்த கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இலங்கை சாரணர் இயக்கத்தின் 115வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு 11வது முறையாக ஏற்பாடு செய்யப்படும் தேசிய சாரணர் ஜாம்போரி 2027 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தியகம மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விளையாட்டு வளாகத்தை மையமாக கொண்டு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது 11வது சாரணர் ஜாம்போரியை நடத்துவது தொடர்பான முன்னேற்பாடுகள் அதன் தற்போதைய முன்னேற்றம் அரசு மற்றும் அரை அரச நிறுவனங்களின் ஒத்துழைப்பை பெறுதல் மற்றும் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள பொறுப்புகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் பல்வேறு விளம்பரங்களை வெளியிட்டதாக சந்தேகப்படும் போலீஸ் அதிகாரி ஒருவரை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் கைது செய்துள்ளது மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் கணினி புலனாய்வு பிரிவு இன்று மேற்கொண்ட நடவடிக்கையின் போது சம்பந்தப்பட்ட அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் விளம்பரங்கள் குறித்த விசாரணை போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது விசாரணைகளின்படி கைது செய்யப்பட்ட சந்தேகத்துக்குரிய அதிகாரி எம்பிலிப்பிட்டிய சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணியாற்றுபவர் ஆவார் சந்தேகத்திற்குரிய போலீஸ் அதிகாரி இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் நடத்தி வருகிறது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் மீதான வன்முறை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஊடகவியலாளர்களால் போராட்டம் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணத்துக்கு இரண்டு நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். முன்னதாக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் ஊடகவியலாளர்களுக்கான கருத்தரங்கில் கலந்து கொள்ள இருந்த நிலையிலேயே இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரி ஊடக பிரதி அமைச்சரின் நிகழ்வினை யாழ் ஊடக அமையத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் புறக்கணித்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுதந்திரபுரம் பிரதான வீதி மக்கள் பயன்பாட்டிற்காக நேற்று வியாழக்கிழமை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேகரவினால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. பல வருடங்களாக புனரமைக்கப்படாமல் மோசமான நிலையில் இருந்த குறித்த வீதியானது 2025 ஆண்டின் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் முழுமையாக புனரமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மருதங்கனி கலாச்சார மத்திய நிலையத்தில் இன்று மிக பிரமாண்டமான முறையில் ஆரம்பமாகி வெற்றிகரமாக நடைபெறுகிறது. இந்த பகுதியைச் சேர்ந்த பெரும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் மக்களின் அன்றாட பிரச்சினைகள், அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கை குறித்து விரிவாக கலந்து ஆலோசிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பின்வரும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து சிறப்பித்தனர். அவர்களில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், கடற்றொழில் நீரியல் வள அமைச்சர் மற்றும் பிரசன்ன குணசேகர, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் மற்றும் பொதுமக்கள் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் மற்றும் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் நோக்கோடு மக்களின் பங்களிப்போடும் முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்வு பிரதேச மக்களுக்கு தங்கள் கருத்துக்களை அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளிடம் நேரடியாக தெரிவிப்பதற்கான சிறந்ததொரு தளமாக அமைந்திருந்தது. 2027 ஆண்டு ஜனவரி மாதம் வரை இலங்கையில் சுமார் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரையான மக்களுக்கு மனிதமான உணவு உதவி தேவைப்படக்கூடும் என அமெரிக்காவின் ஆதரவுடன் செயற்படும் பஞ்சம் தொடர்பான முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகளின் வலையமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் நாட்டின் உணவு பாதுகாப்பு நிலை மேலும் சவாலானதாக மாறக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் நகர்ப்புற வேலைவாய்ப்புகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் உணவுப் பொருட்கள் போக்குவரத்து, மின்சாரம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவுகள் தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது. இந்த அதிகரிப்புக்கு ஏற்ப மக்களின் வருமானம் உயராததால் குடும்பங்களின் பொருளாதார பாதிப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இதன் காரணமாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் உணவின் அளவையும் நாளாந்த உணவு வேளைகளில் எண்ணிக்கையையும் குறைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஈர வலய பெருந்தொட்ட பகுதிகளில் வாழும் குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்கள், மேற்கு, வடக்கு மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளைச் சேர்ந்த கடற்றொழிலாளர் குடும்பங்கள், அதேபோல் நகர்ப்புற மற்றும் நகர்ப்புறத்தை ஆண்மித்த பகுதிகளில் வாழும் வறிய மக்கள் ஆகியோர் அதிக ஆபத்தில் உள்ள குழுக்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் போக்குவரத்து செலவுகள் மற்றும் விவசாய உற்பத்திக்கான உள்ளீட்டு செலவுகள் அதிகரித்துள்ளதால் சந்தையில் உணவுப் பொருட்களின் விலைகள் செப்டம்பர் மாதம் வரை உயர்ந்த நிலையிலேயே நீடிக்கக்கூடும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரிய அளவிலான அவசர மனிதமான உணவு உதவி திட்டங்கள் தற்போது நடைமுறையில் இல்லாத நிலையில் உணவு பாதுகாப்பு தொடர்பான சவால்கள் எதிர்வரும் மாதங்களில் மேலும் தீவிரமடையக்கூடும் என்றும் இந்த அமைப்பு தனது அறிக்கையில் எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதலானது ஆசியா பசிபிக் பிராந்தியத்தில் செலவுகளை அதிகரித்து நிச்சயமற்ற தன்மையை ஆழமாக்கி வரும் நிலையில் இலங்கை மற்றும் கம்போடியாவின் பொருளாதாரங்களை வலுப்படுத்தவும் ஏழைகளை குடும்பங்களை பாதுகாக்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி $450 மில்லியன் நிதியை ஒதுக்க உள்ளது.
8: மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மோதல்களினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதுடன் வறிய மக்களை பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரத்தில் ஏற்படும் மோதல் காரணமாக எந்த ஒரு குடும்பமும் வறுமையில் சிக்குவதற்கு இடமளிக்க முடியாது என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசோட்டா கண்டாக் சுட்டிக்காட்டியுள்ளார்.
6: வர்த்தக முறைமைகளை நவீனமயமாக்குதல், சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் கட்டமைப்புகளை மேலும் போட்டித்தன்மை மிக்கதாக மாற்றுதல் மற்றும் பொருளாதார வலயங்களை நோக்கி முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தேவையான சீர்திருத்தங்களுக்கு இந்த கடன் தொகை உதவியாக அமையும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்றுமதி பன்முகப்படுத்தலினோடாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வெளிப்புற தாக்கங்களுக்கு வெற்றிகரமாக முன்கொடுப்பதற்காக நாட்டின் பொருளாதாரத்தில் தாங்கிக் கொள்ளக்கூடிய இயல்மையை இதன் மூலம் மேம்படுத்துவதே அவர்களின் எதிர்பார்ப்பாகும்.
0: வடபகுதி மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கையை முழுமையாக பாதுகாப்போம். மீண்டும் ஒருபோதும் இனவாத அல்லது மதவாத மோதல்கள் ஏற்பட இடமளிக்க போவதில்லை. சிங்கள, தமிழ், முஸ்லிம் ஆகிய அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் வாழக்கூடிய ஒரு இலங்கை தேசியத்தை கட்டியெழுப்புவோம் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்தார். பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் வடக்கு பிராந்திய ஆவண காப்பகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடமாகாண மக்கள் இதுவரை காலமும் பிறப்பு, திருமணம், இறப்பு சான்றிதழ்கள் உள்ளிட்ட அடிப்படை ஆவணங்களை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்பில் உள்ள பிரதான ஆவண காப்பகத்திற்கு செல்ல வேண்டியிருந்த அசௌகரியத்திற்கு தீர்வு காணும் வகையில் பதிவாளர் நாயகம் திணைக்களத்திற்கு சொந்தமான வடக்கு பிராந்திய ஆவண காப்பகம் நேற்று வியாழக்கிழமை முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன மற்றும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் செனரத்ன ஆகியோரின் தலைமையில் வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் உள்ள A9 வீதி மன்னகுளத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்று மக்கள் பயன்பாட்டிற்காக கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வடக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரதான நிர்வாக மற்றும் அன்றாட பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முறைப்படுத்துவது தொடர்பான முதன்மை விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் சந்தன அபிரத்ன, இதுவரை காலமும் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்பு மாளிகாவத்தை ஆவண காப்பகத்திற்கு செல்ல வேண்டியிருந்ததால் மக்களுக்கு பல நாட்கள் விரயமானதுடன் போக்குவரத்து மற்றும் தங்கும் இடத்திற்கான பெருமளவு பணத்தை செலவிட வேண்டியிருந்தது. இந்த நிலையில் இந்த புதிய பிராந்திய ஆவண காப்பகம் நிறுவப்பட்டதன் மூலம் மக்களின் நேரமும் பணமும் சேமிக்கப்படுவதோடு அந்த பகுதியின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கும் விவசாயத்திற்கும் ஏற்பட்ட தடைகள் முற்றாக நீக்கப்படும். மேலும் இந்த அலுவலகத்தை மையமாக கொண்டு மன்னங்குளம் பகுதியில் சிறிய நகரம் உருவாக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு புதிய வணிக மற்றும் சுய தொழில் வாய்ப்புகள் பல உருவாகும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவிய யுத்தத்திற்கு நிர்வாக அதிகாரங்களும் சேவைகளும் பரவலாக்கப்படாமையும் ஒரு காரணியாக அமைந்தது. இத்தகைய நடவடிக்கைகளை பல ஆண்டுகளுக்கு முன்பே மேற்கொண்டிருந்தால் மக்கள் எதிர்கொண்ட இன்னல்களை குறைத்திருக்க முடியும். ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் வடக்கில் நிலவும் கடுமையான குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதுடன் யுத்தத்தினால் இழக்கப்பட்ட காணி உரிமைகளை மீள வழங்கி தீர்த்து வைக்கும் விசேட திட்டமும், சேதமடைந்த வீடுகளுக்காக புதிதாக 13,000 வீடுகளை கட்டுவதற்கான திட்டமும் கலந்துரையாடல் மட்டத்தில் உள்ளது. கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் கால்நடைகளை பதிவு செய்யும் புதிய நடைமுறையின் கீழ் உரிமைகளை உறுதிப்படுத்தி அரசாங்க கடன் வசதிகளை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் வடபகுதி மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கையை 100% பாதுகாத்து மீண்டும் ஒருபோதும் இனவாத அல்லது மதவாத மோதல்கள் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை. சிங்கள, தமிழ், முஸ்லிம் ஆகிய அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் வாழக்கூடிய ஒரு இலங்கை தேசியத்தை கட்டியெழுப்புவோம். மேலும் இந்த ஆவண காப்பகத்தின் எதிர்கால வளர்ச்சி பணிகளுக்காக அரசாங்க நிதியுதவி மற்றும் கணனிகள் உள்ளிட்ட பௌதீக வளங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே வேளையில் ஒட்டுமொத்த அரச சேவையிலும் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக இந்த ஆண்டில் நிர்வாக சேவைக்கு 2,000க்கும் மேற்பட்டோரையும் 30,000 ஆசிரியர்களையும் ஆட்சேர்ப்பு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிபதிகளின் வயது எல்லை நீட்டிப்பு அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையால் மட்டும் நிறைவேற்ற முடியாது என்று கணனி சட்டத்தரணி நளின் பத்ரன சுட்டிக்காட்டியுள்ளார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிக்கும் அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஊடக சந்திப்பில் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி உபுல் குமார பெருமை கலந்து கொள்ளாத நிலையில் சிரேஷ்ட சட்டத்தரணி லால் விஜயநாயக்க இந்த திருத்தம் சட்டத்தின் ஆட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். தடையற்ற நிர்வாகத்துக்கு இந்த திருத்தம் அவசியம் என கூறினாலும் எந்த தடை இருந்தது என்பதை அவர்கள் விளக்கவில்லை. அத்துடன் கீழ் நீதிமன்ற நீதிபதிகளிடமிருந்து இவ்வாறான கோரிக்கைகள் வந்ததாக கூறுவது உண்மைக்கு புறமானதாகும். மேலும் பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளின் உதாரணங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் 2010 ஓய்வூதிய நிதி நெருக்கடி காரணமாக ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது உயர்த்தப்பட்டதே தவிர இலங்கையில் குறிப்பிட்ட சில உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் வயதை மட்டும் நீட்டிப்பதற்கு அதனை உதாரணமாக காட்ட முடியாது. அத்துடன் தங்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் சட்டமூலத்தை தற்போதைய நீதிபதிகள் விசாரிப்பது முரண்பாட்டை உருவாக்கும். 1978 அரசியலமைப்பின் 3 மற்றும் 4 பிரிவுகளின்படி நீதித்துறை அதிகாரம் மக்கள் இறைமையின் ஒரு அங்கமாகும். எனவே 83 பிரிவின்படி மக்கள் இறைமையை பாதிக்கும் எந்தவொரு திருத்தத்துக்கும் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பெற வேண்டியதுடன் கட்டாயமாக பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இதனால் இந்த பிரேரணையை பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையால் மட்டும் நிறைவேற்ற முடியாது. கட்டாயமாக பொதுமக்கள் வாக்கெடுப்புக்கு விடப்பட வேண்டும் அல்லது இந்த திருத்த சட்டமூலத்தை அரசாங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக சம்பவம் நிகழ்ந்தபோது கடமையில் இருந்த பிரதமர் சிறைச்சாலை அதிகாரி வழங்கிய சாட்சியத்தில் தேசிய பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய மிகுந்த உணர்வுபூர்வமான தகவல்கள் உள்ளதாக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அந்த சாட்சியத்தில் இடம்பெற்றுள்ள தகவல்களை எந்தவொரு ஊடகமும் வெளியிடக்கூடாது என நீர்கொழும்பு நீதவான் ஷிலானி பெரேரா உத்தரவிட்டுள்ளார். மேலும் குறித்த சாட்சி பதிவை பாதுகாப்பாக நீதிமன்றத்தின் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்குமாறும் நீதிமன்ற பதிவாளருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்தில் 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் 22 கைதிகளும் உயிரிழந்தமை தொடர்பாக விசாரணையின் போது சம்பவம் இடம்பெற்ற வேளையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பிரதம சிறைச்சாலை அதிகாரியாக பணியாற்றிய விக்ரம ஜயந்தகுமார நீதிமன்றத்தில் சாட்சி அளித்தார். இதற்கு இடையில் வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்து நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட 89 சிறைச்சாலை காவல் அதிகாரிகள் தொடர்பான விவரங்களும் கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் தொடர்பான விரிவான அறிக்கையும் சிறைச்சாலை திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. கண்டி ஆஸ்கிரிய காவல் பிரிவில் சேவையாற்றிய 26 உத்தியோகபூர்வ காவல் நாய்கள் பொது ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளதாக காவல்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பொது ஏலம் ஆகஸ்ட் மாதம் 1 காலை 9 ஆரம்பிக்கப்பட உள்ளதாக காவல்துறை நாய் பிரிவு தெரிவித்துள்ளது. வெடிப்பொருட்கள் மற்றும் போதைப்பொருள் சோதனை நடவடிக்கைகள், குற்றங்கள் மற்றும் திருட்டு சம்பவங்களை கண்டறிதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் பல ஆண்டுகளாக செவியாற்றிய இந்த நாய்களை ஏலத்திற்கு முன்னர் பார்வையிடும் வசதி ஆகஸ்ட் மாதம் 1 காலை 8 முதல் 9 வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காவல்துறை நாய் பிரிவில் சேவையாற்றும் நாய்கள் சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் அவற்றை பொது ஏலத்தின் மூலம் விற்பனை செய்வது வழமையான நடைமுறையாகும் என காவல் நாய் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட போதைப்பொருள் வியாபாரியை பார்வையிடுவதற்காக கொழும்பில் இருந்து மட்டக்களப்பிற்கு சென்று அங்கு ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த திமட்டுக்கொடையைச் சேர்ந்த சிறையில் உள்ள போதைப்பொருள் வியாபாரியின் சகோதரர் மற்றும் நண்பர் ஆகிய இருவரை ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் புதன்கிழமை இரவு கைது செய்துள்ளதாக மட்ட தலைமைக போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த ஏப்ரல் மாதம் 7 7.5 கிலோ கொண்ட ஐஸ் போதைப்பொருளுடன் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் வியாபாரியை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட படுகொலை சம்பவத்தை அடுத்து அங்கிருந்த குறித்த போதை வியாபாரி உட்பட 60 கைதிகள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபரை பார்வையிட அவரது தம்பியும் அவரின் நண்பன் ஆகிய இருவரும் கொழும்பில் இருந்து மட்டக்களப்புக்கு சென்று கல்லடி பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மட்ட தலைமைக போலீசாருக்கு இரகசிய தகவல் ஒன்றினை அடுத்து போலீஸ் நிலைய போதை ஒழிப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் சம்பவ தினமான நேற்று முற்பகல் இரவு குறித்த ஹோட்டலை முற்றுகையிட்டு சோதனை நடத்தினர். இதன்போது அங்கு ஆறையில் இருந்த தெமட்டுக்கொட பிரதேசத்தைச் சேர்ந்த 26 மற்றும் 31 வயதுடைய இருவரை 100 ஹெரோயின், 500 ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்துள்ளனர். இதில் போதைப்பொருள் வியாபாரியின் சகோதரன் ஏற்கனவே போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டு கடந்த 1.5 சிறையில் இருந்து நீதிமன்ற அண்மையில் வெளிவந்த உள்ளதாகவும் அவர்கள் இருவரும் போதைப்பொருள் வியாபாரிகள் எனவும் இவர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வடமராட்சி நெல்லியடி பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 16 கிலோகிராம் எடையுடைய கேரள கஞ்சா பகுதிகளை ஜாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். இன்று வெள்ளிக்கிழமை குறித்த கஞ்சா பகுதிகள் கொழும்பு பகுதிக்கு கடத்துவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த போதே அரச புலனாய்வு சேவையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இவை மீட்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக பாரித்துறை வேலிபுரம் கடற்கரை பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட 250 கிலோகிராமுக்கும் அதிகமான கேரள கஞ்சா தொகுதியின் ஒரு சிறு பகுதியே இவ்வாறு நெல்லியடியில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான கஞ்சிபாணி இம்ரானின் உதவியாளர்கள் என கூறப்படும் ரத்மலான சைமா உள்ளிட்ட மூவர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
9: ரத்மலானியைச் சேர்ந்த சைமா என்பவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சைமா என அழைக்கப்படும் நபர் கஞ்சிபாணி இம்ரானின் பிரதான உதவியாளர் என போலீசார் கூறியுள்ளனர். அவர் நிதி ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அடுத்த வாரம் மூவரும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு ஒன்றினால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
0: ஜாழ்ப்பாணம் புங்குடிதீவு பகுதியில் பனை வெட்டச் சென்ற முதியவர் ஒருவர் குளவி கோட்டுக்கு இலக்காகி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். புங்குடிதீவு 10 வட்டாரத்தைச் சேர்ந்த 67 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். உயிரிழந்த முதியவர் பனை வெட்டுவதற்காக புங்குடிதீவு காட்டு பகுதிக்கு சென்றுள்ளார். இதன்போது எதிர்பாராத விதமாக அவரை கரோங் குளவிகள் தீவிரமாக கொட்டியுள்ளன. இதனைத் தொடர்ந்து உடனடியாக அவரது மகனால் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டு அவர் புங்குடிதீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக அவசர சிகிச்சைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்துள்ளார். உடகம நீதவான் நீதிமன்றத்திற்கு கைதிகளை ஏற்றிச் சென்ற சிறை கைதிகள் பேருந்தை தனது கைபேசியில் இரகசியமாக வீடியோ எடுத்த பெண் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உடுகம நீதவான் நீதிமன்றத்தின் முன்பாக தனது கைபேசியை மறைத்து வைத்து அந்த பெண் சிறை கைதிகள் பேருந்தை இரகசியமாக வீடியோ எடுத்ததாக உடுகம போலீசார் தெரிவிக்கின்றனர். உடுகம போலீசாருக்கு கிடைத்த புகாரின் பேரில் அந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரால் குற்றம் செய்யும் நோக்கத்துடன் இந்த வீடியோ எடுக்கப்பட்டதா என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். மேலும் அந்த பெண்ணின் மகன்களில் ஒருவர் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடுகம பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபர் August 4 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தேகவள பகுதியில் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பணக்கொள்ளை சம்பவம் தொடர்பில் இரு முன்னாள் போலீஸ் அதிகாரிகளுக்கு நபர் ஒருவருக்கும் கொழும்பு மேல்நீதிமன்றம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நீண்ட விசாரணைகளுக்கு பின்னர் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி லட்சுமி சிங்கம்பொலி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். 2008 தேகவளையில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தர்க்கத்தை தொடர்ந்து பணத்தை கொள்ளையடித்ததாக இவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக கொள்ளை உட்பட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி நபர் ஒருவருக்கு 5 ஆண்டுகளும் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கும் தலா 3 ஆண்டுகளும் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நீண்ட விசாரணைகளின் முடிவில் குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்றம் இந்த தண்டனையை உறுதி செய்துள்ளது. முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் ஊடாக இலங்கை சுங்க திணைக்களத்தினால் 2025 அக்டோபர் மாதம் முதல் இதுவரை காலப்பகுதியில் 4.5 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவிக்கிறது. அத்துடன் வானூர்தி பயணம் உள்ளிட்ட எந்தவொரு பயணத்தின் போதும் பிறருக்கு சொந்தமான பொதிகள் அல்லது பயண பைகளை பெற்று செல்வதை தவிர்க்குமாறு இலங்கை சுங்க திணைக்களம் வானூர்தி நிலையப்பாணி பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் விசேட கோரிக்கையை விடுத்துள்ளது.
1: 2025 அக்டோபர் மாதம் 30 தேதியின் பின்னர் 2026 ஜூலை மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கை சுங்க திணைக்களம் மொத்தமாக 55 போதைப் பொருள் தொடர்பான சுற்றுவளைப்பு மற்றும் கைது நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அவற்றின் மூலம் மொத்தமாக 396 கிலோகிராமை விட அதிக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களில் மொத்த பெறுமதி சுமார் 4.5 பில்லியன் இலங்கை ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026 ஜூலை மாதத்தில் மாத்திரம் 5 தனித்தனி கைது நடவடிக்கைகளின் மூலம் 25 கிலோகிராமை விட அதிக போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவற்றில் முக்கியமாக குஷ் போதைப் பொருள் அதிக அளவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதற்கு மேலதிகமாக கொக்கைன் மற்றும் ஐஸ் அல்லது மெத்தம்பெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதற்கு 2026 ஜூலை மாதத்தில் மாத்திரம் கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருட்களின் மொத்த அளவு 25.4 கிலோகிராம் என கண்டறியப்பட்டுள்ளது. முழுநாடும் ஒன்றாக தேசிய வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாம் 55 கிலோகிராம் போதைப்பொருள் தொடர்பான கைது நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். இதன்போது இம்மால் மொத்தமாக 396 கிலோகிராமுக்கும் அதிக போதைப்பொருளை கைப்பற்ற முடிந்துள்ளது. கடந்த வருடம் முழுவதும் மொத்தமாக 127 சுற்றுவளைப்புகளின் மூலம் 435 கிலோகிராம் போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நடப்பு வருடத்தில் அரையாண்டு மாத்திரம் கடந்துள்ளது. எனினும் அந்த குறுகிய காலப்பகுதிக்குள் கடந்த வருடத்தின் அளவிற்கு நெருக்கமான அளவில் போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அண்மை காலமாக குறிப்பாக கடந்த 1 அல்லது 2 வாரங்களாக குறைந்த வயதுடைய இளைஞர்கள் போதைப்பொருள் கடத்தலுக்காக பயன்படுத்தப்படுகின்றனர் என்பதை நாம் கண்டறிந்துள்ளோம். அண்மையில் தாய்லாந்தின் ஊடாக போதைப்பொருளை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. தாய்லாந்திலிருந்து வருகை தந்த சில பௌத்த பிக்குகள் போதைப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றதை நீங்கள் அறிவீர்கள். அதேபோன்று பலர் சுற்றுலா விசாவில் தாய்லாந்துக்கு பயணம் செல்கின்றனர். அங்கு சிலருடன் அறிமுகமாகி அவர்கள் வழங்கும் பைகளை எந்த சந்தேகமும் இன்றி இலங்கைக்கு கொண்டு வருகின்றனர். அந்த பைகளில் என்ன இருக்கிறது என்பது தொடர்பான எந்த புரிதலும் அவர்களுக்கு இருப்பதில்லை. எனவே உங்களுக்கு சொந்தமற்றதும் அதன் முழுமை தொடர்பில் அறியாத பைகள் அல்லது பொதிகளை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டாம் என நாம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கிறோம். துறைமுகத்தில் உள்ள முகாமைத்துவ பரிசோதனைக்காக குறிப்பிட்ட கொள்கலன்களை நாம் சோதனைக்குட்படுத்துவோம். ஒவ்வொரு கொள்கலனும் ஸ்கேனிங் மற்றும் ஏனைய அபாய மதிப்பீட்டு நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னரே துறைமுகத்தில் இருந்து வெளியே அனுப்பப்படும். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு போதைப்பொருட்கள் அதிகமாக வருகை தரும் நாடுகளை அடையாளம் கண்டு அங்கிருந்து வரும் கொள்கலன்களை சிறப்பு கண்காணிப்பில் வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தொடர்பான அபாயம் உள்ள நாடுகளில் இருந்து வருகை தரும் கொள்கலன்கள் தெரிவு செய்யப்பட்டு 100% முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. எந்த நிலைமையிலும் இலங்கையை போதைப்பொருள் கடத்தலுக்கான இடமாற்று மையமாக பயன்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை. துறைமுகத்திலேயே பரிசோதனை நடத்தப்பட்டு போதைப்பொருட்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக பறிமுதல் மற்றும் கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. வெளிநாட்டு பயணங்களின் போது தமக்கு சொந்தமில்லாத பொருட்கள் அல்லது பயணப்பொதிகளை எடுத்து செல்ல வேண்டாம் எனவும் இலங்கை சுங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கிறது. அத்துடன் ஏதேனும் ஒரு நாட்டிற்கு இலவசமாக பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் அதன் பின்

0: இளைஞர்கள் இது தொடர்பில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு இலவசமாக விமான டிக்கெட் ஏற்பாடு செய்து தருகிறேன் என யாராவது கூறினால் அதன் பின்புலம் தொடர்பில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையில் அவரேனும் ஒருவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வந்து உங்களுக்கு விமான டிக்கெட்டை இலவசமாக வாங்கி தர மாட்டாரா அல்லவா? ஏன் இவர் எனக்கு டிக்கெட் வழங்கி வெளிநாட்டுக்கு அனுப்ப முயற்சிக்கிறார் என ஒவ்வொருவரும் தமக்குள் கேள்வி எழுப்ப வேண்டும்.
1: முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட 9 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் போதைப் பொருளுடன் தொடர்புடைய குற்றங்கள் 239,384 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
2: கடந்த 9 மாதங்களில் மொத்தமாக 239,384 சந்தேக நபர்களை கைது செய்ய முடிந்துள்ளது. இவர்களில் 995 முக்கிய போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் அடங்குகின்றனர். அவர்களுக்கு எதிராக நீதிமன்றங்கள் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 378 பேரின் சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கை போலீசார் இதுவரையில் 2,253 கிலோகிராம் 834 கிராம் ஹெரோயினை கைப்பற்றியுள்ளனர். இந்த ஹெரோயின் மொத்த மதிப்பு 549,584 மில்லியன் ரூபாவாகும். அதே போன்று 2,640 கிலோகிராம் 695 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன் மொத்த மதிப்பு 42,251 மில்லியன் ரூபாவாகும். சுமார் 36 லட்சம் போதை மாத்திரைகளை போலீசார் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளனர். 18 முதல் 21 வயதுக்குட்பட்ட 7,866 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே போன்று 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 743 சிறுவர்களும் சிறுமிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறப்பு சுற்றுவளைப்பின் ஓர் அங்கமாக 18-18 என்ற விசேட தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்தினோம். அதன் மூலம் மிகவும் பயனுள்ள தகவல்கள் கிடைத்தன. அந்த இலக்கத்தின் ஊடாக கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் முழுமையான இரகசியத்தன்மையுடன் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த வருடத்தின் கடந்த சில மாதங்களில் 772 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. 0112-121-942 என்பது சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவின் விசேட தொலைபேசி இலக்கமாகும். உங்களுக்கு தெரிந்த தகவல்களை இந்த இலக்கத்திற்கு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் இன்டர்போலின் ஊடாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட 35 பேரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 94 பேருக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று 2024-25 மற்றும் 2026 ஆண்டுகளில் மொத்தமாக 4,553 கிலோகிராம் 379 கிராம் போதைப் பொருள் இலங்கை போலீசாரால் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளது.
1: ஜார்ஜ் கிட் அறக்கட்டளை மற்றும் கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயிர் ஸ்தானிகராலயம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த 19ஆம் நூற்றாண்டின் இலங்கை காட்சிகள் கலை கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் பிரதமர் ஹேரனி அமரசூரிய கலந்து கொண்டார். இந்த நிகழ்வு பிரித்தானிய உயிர் ஸ்தானிகரின் உத்தியபூர்வ இல்லமான வெஸ்ட்மின்ஸ்டர் இல்லத்தில் ஜூலை 30ஆம் தேதி நடைபெற்றது. வெஸ்ட்மின்ஸ்டர் இல்லத்தின் பொதுமக்களுக்காக நடத்தப்படும் முதலாவது கலை கண்காட்சி என்ற வகையில் இந்த கண்காட்சி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக கருதப்படுகிறது. எட்வர்ட் லியர், ஆண்ட்ரூ நிக்கோல்ஸ் மற்றும் கான்ஸ்டன்ட் ஹார்டன் ஹோமிங் உள்ளிட்ட புகழ்பெற்ற பிரித்தானிய கலைஞர்களால் 19ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்ட இலங்கையை சித்தரிக்கும் அரிய கலைப்படைப்புகளின் தொகுப்பே இதில் காட்சிப்படுத்தப்பட்டது. பெரும்பாலும் தனிநபர் சேகரிப்புகளிலிருந்து பெறப்பட்ட இந்த கலைப்படைப்புகள் பல முதன்முறையாக பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருப்பதுடன் அந்த காலப்பகுதியில் வருகை தந்த கலைஞர்களின் பார்வையில் இலங்கையின் இயற்கை நிலப்பரப்புகள், கட்டடக்கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றின் குறிப்பிடத்தக்க காட்சி பதிவுகளாக விளங்குகிறது. கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் ஹேரனி அமரசூரிய கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்தல் மற்றும் கலைகளின் ஊடாக சர்வதேச கலாச்சார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட விருந்தினர்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். இந்த கண்காட்சி இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையிலான நீண்டகால கலாச்சார மற்றும் வரலாற்று ரீதியிலான உறவுகளை பிரதிபலிப்பதுடன் இலங்கையின் வளமான கலை பாரம்பரியம் பற்றிய ஆழமான மதிப்பீட்டையும் எடுத்துரைக்கிறது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக், ஜோர்ஜ் ஹீட் அறக்கட்டளையின் தலைவர் மாலக தல்வத, ஜோர்ஜ் ஹீட் அறக்கட்டளையின் பிரதிநிதிகள், ராஜதந்திர சமூகத்தின் உறுப்பினர்கள், கலைஞர்கள், கலாச்சார பிரம

0: பிரமுகர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையிலேயே மிக உயரமான இயேசு கிறிஸ்துவின் சொரூபம் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நேற்று வியாழக்கிழமை ஆசீர்வதிக்கப்பட்டு முறைப்படி திறந்து வைக்கப்பட்டது.
1: சீதுவை சுப்புவத் அரண ரோமன் கத்தோலிக்க பேராலயத்தில் இந்த சிலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 60 அடி உயரத்தில் இந்த சிலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையினால் சிலை நேற்று பொதுமக்களின் வழிபாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது. சீதுவை சுப்புவத் அரணவின் பங்கு தந்தை டரல் கூன்ய அடிகளாரின் கலைநயமிக்க கருத்தாக்கத்திற்கு அமையவே இந்த சிலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள், பௌத்த துறவிகள் மற்றும் பெருந்திரளான பக்தர்கள் உள்ளிட்ட பலரும் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இயேசு கிறிஸ்துவின் திருவுருவச் சிலை நாட்டின் கிறிஸ்தவ மத சிறப்புக்கும் கலை பாரம்பரியத்திற்கும் சேர்க்கப்படும் ஒரு தனித்துவம் மிக்க படைப்பாக கருதப்படுகின்றது.
0: நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரே, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் ஃபினான்ஸ் GmbH நிறுவனத்தினர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
3: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS Finance GmbH நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள VTS Finance GmbH நிறுவனத்தினர். இந்தியாவில் வருகின்ற செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள பாரிஸ் மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பங்கேற்பாரா மாட்டாரா என்பதற்கு அந்த நாடு மலுப்பலாக பதிலளித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த அமைப்பின் தலைவர் பதவியை உறுப்பு நாடுகள் மாறி மாறி வகித்து வருவது வழக்கம். அதன்படி பிரிக்ஸ் அமைப்பின் தலைவராக இந்தியா தற்போது உள்ளது. வருகின்ற செப்டம்பர் மாதம் 12-13 தேதிகளில் பிரிக்ஸ் மாநாட்டை இந்தியா தலைமையேற்று நடத்த இருக்கிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக செப்டம்பர் 12 பிரிக்ஸ் அமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் இந்தியா வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் செய்தியாளர்களுக்கு நேற்று செவியளித்த அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிக்கிடம் இந்தியாவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் ஜின்பிங் பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் இந்த கேள்விக்கான பதில் தற்போது தம்மிடமில்லை என்று மலுப்பலாக பதிலளித்தார். இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள 2027 சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைக்கப்படுவார் என்பதை பாகிஸ்தான் உறுதி செய்துள்ளது. அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் அழைப்பிதழ்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் நிறுவப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றி இந்த அழைப்பிதழ் அனுப்பப்படும் என்று இஸ்லாமாபாத் தெரிவித்திருக்கிறது. காவிரி விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகம் செல்ல உள்ளதற்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள், விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள்.
4: டெல்டா பாசனத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12 தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு ஒரு மாதம் கடந்த பிறகும் மேட்டூர் அணை திறப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பொய்த்து போனதுடன் சம்பா சாகுபடியும் கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் 12 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படும் சூழல் நிலவுகிறது. காவிரி ஆணைய உத்தரவுப்படி மே மற்றும் ஜூன் மாதங்களில் வழங்க வேண்டிய தண்ணீரையும் கர்நாடகம் திறக்கவில்லை. ஜூன் 1 முதல் ஜூலை 26 வரை தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய பங்கிடப்பட்ட நீரில் 9.46 TMC பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக காவிரி ஆணையத்திடம் தமிழகம் புகாரளித்த நிலையில் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு பிலிகுண்டுலுவில் தினமும் 3500 கன அடி வீதம் மொத்தம் 4 TMC தண்ணீர் திறக்குமாறு கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் நேற்று உத்தரவிட்டது. அதை வழங்க கர்நாடக அரசு மறுத்துள்ள நிலையில் காவிரி விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கு கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி, புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மற்றும் விவசாய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதனை மீறி வரும் 3 தேதி கர்நாடகம் செல்லும் திரு விஜய் திரு சிவக்குமாரை சந்தித்து காவிரி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்.
5: அணை கட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை. அதன் மீது அணை கட்ட அனுமதிக்கக் கூடாது என்று ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு விரிவான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது.
6: அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேரையும் அழைத்துத்தான் நீங்கள் செல்ல வேண்டும். நீங்கள் தனியே செல்வதற்கு இது ஒரு கட்சியினுடைய பிரச்சனை அல்ல, ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனை அல்ல. இது 8 கோடி தமிழருடைய உரிமை பிரச்சனை.
7: முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது டிவிக்கு பிரச்சனை கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இது வேற விதமா கர்நாடகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சூழ்ச்சியில முதலமைச்சர் அவர்கள் விழக்கூடாது. ஏன்னா மத்தியில் இருக்கிற பிஜேபியும் சரி, கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸும் சரி, இதுல வந்து கூட்டு சதி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சதியில தமிழ்நாடு அல்ல விழக்கூடாது, முதலமைச்சர் அல்ல விழக்கூடாது. இது ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை.
4: இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சிவக்குமார் நாளை மறுநாள் கர்நாடகாவில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க முடியாததற்கான காரணங்கள் மற்றும் மேகதாது அணை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாநிலத்தின் முக்கிய பிரச்சனையான காவிரி விவகாரம் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு சென்னையில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் பதிலளிக்காமல் சிரித்தபடியே சென்ற நிலையில் கோவை விமான நிலையத்தில் அமைச்சர் திரு செங்கோட்டையனும் பதிலளிக்காமல் கும்பிட்டபடியே கடந்து சென்றது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
3: தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டம் நேற்று நடந்தது. இந்த கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு விவகாரம், மேற்காசிய நிலவரம், கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, திரவ எரிவாயு, உரங்களின் உள்நாட்டு இருப்பு மற்றும் குறுகிய கால அல்லது நீண்ட கால விநியோகங்கள் குறித்து கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக்கும் மசோதா மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையிலும் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. டெல்லியில் நடந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது பெல்லட் குண்டு மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஒரு மாணவனுக்கு கண் பார்வை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டார், எனவே அவர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் கரப்பான்பூச்சி ஜனநாயக கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே தனது சொந்த ஊரான மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரபதி சம்பாஜி நகரில் நேற்று செவியளித்தார். நாட்டில் ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது, கட்சிகளை உடைக்க புலனாய்வு அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஜனநாயகத்தை காப்பாற்றுவ என்பது வெறும் எதிர்கட்சி பிரச்சனை மட்டுமல்ல, அதை காப்பாற்ற நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும். நீதித்துறையின் மீது ஒரு கேள்விக்குறி எழுந்துள்ளது. சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் போன்ற கட்சிகளை உடைக்க அமலாக்கத்துறையும் சிபிஐயும் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நாட்டில் உள்ள பெரிய அமைப்புகளுக்கு ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதும் ஒரு தனி மனிதனின் சர்வாதிகாரத்தை உருவாக்காமல் தடுப்பதும் கடுமையாக இருந்தது. ஆனால் அவர்கள் அதை நடத்த அனுமதித்து விட்டார்கள். இதை தடுக்க எதிர்கட்சிகள் மட்டுமல்ல மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். ஜூலை 20 மாணவர்கள் போராட்டத்தின் போது படைகளை பிரயோகிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் உத்தரவிட்டிருக்க வேண்டும். போலீசாரின் அடக்குமுறை தொடர்பாக அவர் பதவி விலக வேண்டும். நாட்டின் புதிய கல்வி அமைச்சர் பாலியல் குற்றவாளிகளை பாராட்டுகிறார் என்றால், தர்மேந்திர பிரதானை நீக்கிய பிறகு மற்றொரு விசித்திரமான மனிதர் கொண்டுவரப்பட்டுள்ளார் என்று அர்த்தம். அவர்களது கட்சி குண்டர்களால் நிரம்பி இருப்பதால் அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது. ராம் ரஹீம் பாலியல் குற்றவாளி போன்றவர்கள் அவர்களது பதவி காலத்தில் பரோலில் வெளிவருகிறார்கள். இந்த அரசாங்கம் குண்டர்களையும் பாலியல் குற்றவாளிகளையும் ஆதரிக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற தனிநபர்கள் மீது டெல்லி காவல்துறை எந்த பாதகமான சட்ட நடவடிக்கையும் எடுக்காது என்று டெல்லி அரசு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது.
4: நீட் வினாத்தாள் கசிவு முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் 36 போராட்டம் நடத்தினர். அவர்களுடன் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களும் போராட்டத்தில் பங்கேற்றனர். கடந்த 20 நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றவர்களை தடுத்த போலீசார் அவர்கள் மீது தடியடி தாக்குதல் நடத்தினர். மேலும் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். 13 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெறாவிட்டால் மீண்டும் டெல்லியில் போராட்டம் நடத்துவதாக சிஜேபி கட்சி எச்சரித்தது. இந்நிலையில் டெல்லி உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிஜேபி தலைமையில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற தனிநபர்கள் மீது டெல்லி காவல்துறை எந்தவிதமான பாதகமான சட்ட நடவடிக்கையும் எடுக்காது என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கைது அல்லது தடுப்பு காவல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் மறு ஆய்வு செய்து சம்பந்தப்பட்டவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் மாணவர்கள் போராட்டத்தை எந்த ஒரு சமூக விரோத கும்பல் பயன்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தியிருந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டெல்லி உள்துறை அமைச்சர் திரு ஆஷிஷ் சூத் தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு மோடியை அவமதிக்கும் வகையிலும் அரசியலமைப்பு பதவியின் கண்ணியத்தை குலைக்கும் வகையிலும் பேசியதாக போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வினாத்தாள்களை கசியவிடும் கும்பல்களை ஒருபோதும் தப்பிக்கவிட மாட்டோம் என்று திரு மோடி வீடியோ மூலம் தெரிவித்துள்ளார். வினாத்தாள் கசிவு முறைகேடுகளை தடுக்கவே பொது தேர்வுகள் முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டதாக திரு மோடி கூறியுள்ளார். நம்பகமான தேர்வு முறையை உருவாக்குவதில் இது ஒரு முக்கியமான தொடக்கம் என்று அவர் கூறியுள்ளார்.
3: தொடர்ந்து நீட் எதிர்ப்பு போராட்டத்தை கண்டு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசை விட தமிழக வெற்றி கழக அரசுதான் அதிகம் மிரளுகிறது. மேலும் பரப்புரை பயணத்துக்கு கடைசி நிமிடத்தில் அனுமதி மறுத்ததற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
4: நீட் தேர்வு மற்றும் EWS எனப்படும் உயர் ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் 4 இருசக்கர வாகன பேரணி நடைபெறும் என திராவிடர் கழகம் அறிவித்திருந்தது. கடந்த 18 அனுமதி கோரி DGPக்கு கடிதம் எழுதப்பட்டிருந்தும் அந்த பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் அனுமதி பெற்றுக் கொள்ளுமாறு 27 DGPயிடம் இருந்து பதில் வந்துள்ளது. ஆனால் சென்னையில் பேரணி புறப்பட இருந்த சூழலில் பெரியார் திடலில் போலீசார் குவிக்கப்பட்டு திடீரென பேரணி தடுத்து நிறுத்தப்பட்டது. இதேபோல தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு காரணங்களை கூறி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு ஸ்டாலின் விடுத்துள்ள பதிவில், நீட் EWS இடஒதுக்கீடு எதிர்ப்பு போராட்டத்தை கண்டு ஒன்றிய பாஜக அரசை விட தாவேக அரசுதான் அதிகம் மிரளுகிறது என தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாரை கொள்கை தலைவர் என சொந்தம் கொண்டாடும் தாவேக அரசு பெரியார் திடலிலேயே போலீசாரை குவித்தது ஏன், யாரின் அழுத்தத்திற்கு பணிந்து இதை செய்தீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்தால் கிடைப்பது காவி என்பது இதன் மூலம் உறுதியாகிவிட்டது என தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், அடக்குமுறை அரசியலை கைவிட்டு பரப்புரைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். நீட் வேண்டாம் என்ற நிலைப்பாடு கொண்ட ஆட்சி அதற்கு மாறாக நடந்து கொள்வது மக்களின் அதிருப்தியை தான் சம்பாதிக்கும் என திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தாவேக அரசின் தடைக்கு திராவிடர் கழகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
6: இந்த பயணம் நடக்கின்ற நேரத்தில் அனுமதி இல்லை என்று சொல்வது நீதி முறையிலும் தவறு, சட்ட ரீதியிலும் தவறு. இவ்வளவுக்கு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு, இவருடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்றாரு. பெரியாருடைய முக்கியமான கொள்கை சமூக நீதி தான், இடஒதுக்கீடு தான். இந்த நிலையிலே என்ன காரணத்திற்காக இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள்?
4: தந்தை பெரியாரை தன் கொள்கை தலைவர்களில் ஒருவராக முன்னிறுத்தி அரசியல் செய்யும் தாவேகா, பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்ட அவரின் வழியில் நிர்வகிக்கப்பட்டு வரும் திராவிடர் கழகத்தின் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுத்திருப்பதன் மூலம் தாவேகா ஆட்சி என்பது திராவிட கொள்கைகளை பின்பற்றும் ஆட்சி அல்ல என்பது தெள்ள தெளிவாக தெரிவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். அரசியல் சட்டம் வழங்கியுள்ள பேச்சுரிமை கருத்துரிமைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு செயல்படக்கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக நீதி பிரச்சாரத்தை தடை செய்த எந்த அரசும் தமிழ்நாட்டில் நிலைத்ததில்லை என தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் திரு கு ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார்.
3: தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையர் நியமன குழுவில் இருப்பதால் பிரதமர் ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுவார் என்று கூற முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது.
8: தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழுவால் தேர்வு செய்யப்பட்டு வந்தனர். ஆனால் கடந்த 2023 ஆண்டு மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி பிரதமர், அவரால் நியமிக்கப்படும் ஒரு மத்திய அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் தேர்வு குழுவில் இடம்பெற்றுள்ளனர். குழுவில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கப்பட்டுள்ளார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் திரு திபாங்கூர் தத்தா, திரு சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா, நீதிபதிகளே நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும் போது தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதில் பிரதமரை நம்பக்கூடாதா என கேள்வி எழுப்பினார். மற்றொரு அமைப்பை தேர்ந்தெடுக்கும் பணியில் நீதித்துறை பங்கேற்க விரும்பும் போது வெளிநபர் எவரும் இடம்பெறாத கொலீஜியத்தின் நியமனங்களை நம்ப மாட்டோம் என்று நீதித்துறையிடம் நாங்கள் கூற முடியுமா என திரு துஷார் மேத்தா வினவினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நீதிபதிகளே நீதிபதிகளை இப்போது தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று நீங்கள் கூறுவது ஆச்சரியம் அளிப்பதாக கூறினார். பிரதமரை தாங்கள் சந்தேகிக்கவில்லை என்றும், ஆனால் கடந்த காலங்களில் இத்தகைய 2-1 என்ற முறை பின்பற்றப்படவில்லை என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு சுதந்திரமான நபராக இருக்க வேண்டிய நிலையில் அவரை தேர்வு செய்ய அமைச்சரவை தரப்பில் இருவரும் எதிர்க்கட்சி தரப்பில் ஒருவரும் இருப்பது நியாயமா என நீதிபதிகள் வினவினர். நியாயத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்று நாங்கள் கூறவில்லை, ஆனால் தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தில் நீதி மற்றும் நேர்மை கடைபிடிக்கப்படுவது வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். பின்னர் வாதிட்ட திரு துஷார் மேத்தா இந்த வழக்கை 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் திரு பிரசாந்த் பூஷன், திரு விஜய் ஹன்சாரியா, திரு கோபால் சங்கர நாராயணன் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். எழுத்துப்பூர்வ வாதத்தை அனைத்து தரப்பினரும் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர்.
3: தொடர்ந்து போலி ஆவணங்களின் அடிப்படையில் கடவுச்சீட்டு பெற்ற வழக்கில் நிழலுலக தாதா சோட்டா ராஜனுக்கு சென்னை சிபிஐ நீதிமன்றம் 7 சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நிழல் உலக தாதா சோட்டா ராஜன் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்து பெற்றதன் மூலமாக சென்னை மண்டல கடவுச்சீட்டு அலுவலகத்தை ஏமாற்றியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்தது. சுமார் 23 முன்னர் தமிழ்நாட்டிலிருந்து தனது வீட்டிலிருந்து வெளியேறி பல்வேறு இன்னல்களை அனுபவித்து இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகே கொத்தடிமையாக அடைக்கப்பட்டிருந்த ஒருவர் இறுதியாக தனது குடும்பத்துடன் மீண்டும் இணைந்து விட்டார். விருதுநகர் மாவட்டம் பூமலைப்பட்டி அணைக்களம் கிராமத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி சுந்தரி தம்பதியருக்கு பிரகாஷ் பிரபு என்று 2 உள்ளார்கள். மூத்த மகன் பிரகாஷ் கடந்த 2003 பெற்றோருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக வீட்டை விட்டு வெளியேறினார். அவரது பெற்றோரும் உறவினர்களும் அவரை பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க அவர்களால் முடியவில்லை. இந்நிலையில் கடந்த ஜூலை 1 பத்திரிகையாளர் ஒருவர் சுந்தரியை கண்டறிந்து அவரது மகன் பிரகாஷ் பஞ்சாபில் உயிருடன் இருப்பதாக தெரிவித்தார். இறந்துவிட்டதாக கருதிய மகன் உயிருடன் இருப்பதை அறிந்து நெகிழ்ந்த சுந்தரி பிரகாஷை கோயம்புத்தூருக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்தார். அதனைத் தொடர்ந்து பிரகாஷ் இந்த சகோதரர் பிரபுவும் உறவினர்களும் உடனடியாக பஞ்சாப் சென்று பிரகாஷை மீட்டு அழைத்து வந்துள்ளார்கள். 23 பிறகு தன் மகனை பார்த்த தாய் கண்ணீருடன் பிரகாஷை கட்டிப்பிடித்து அழுத காட்சி கான்பூரை கண்கலங்க செய்திருக்கிறது. வாகன ஓட்டுநரிடம் செல்லுபடியாகும் அல்லது புதுப்பிக்கப்பட்ட உரிமம் இல்லாத பட்சத்தில் விபத்து வழக்குகளில் இழப்பீடு வழங்க காப்பீட்டு நிறுவனங்கள் பொறுப்பாக முடியாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் உரிமம் குறித்த விதிகளை பின்பற்றுவது குறித்து நாடு தழுவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நீதிமன்றம் வலியுறுத்தியது. கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் 1413 கோடி ரூபாய் சொத்துடன் சொத்து பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார். இதுகுறித்து ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 31 முதல்வர்களின் சுய உறுதிமொழி அளிக்கப்பட்ட பிரமாண பத்திரங்களின் அடிப்படையில் ஆய்வினை மேற்கொண்டது. அதன்படி கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் 1413 கோடியுடன் முதலிடத்தில் உள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு 931 கோடி ரூபாய் சொத்துடன் இரண்டாவது இடத்திலும் தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் 648 கோடி ரூபாய் சொத்துடன் மூன்றாவது இடத்திலும் அருணாச்சல பிரதேச முதல்வர் பேமா காண்ட் 332 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் நாலாவது இடத்திலும் உள்ளார்கள். ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா 55 லட்சம் ரூபாய் சொத்துடன் கடைசி இடத்தில் இருக்கிறார். இதேபோல் மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி 85 லட்சம் சொத்து மதிப்புடன் உமர் அப்துல்லாவுக்கு அடுத்த குறைந்த சொத்துடையவராக இருக்கிறார். ராஜஸ்தான் முதல்வர் பஞ்சன்லால் சர்மாவின் சொத்து மதிப்பு 1 கோடி ரூபாவுக்கு அதிகமாகும். ஆய்வு செய்யப்பட்ட 31 முதலமைச்சர்களில் 4 பேர் அதாவது 13% பேர் 100 கோடி ரூபாவுக்கு அதிகமான சொத்துக்களை கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த 31 முதல்வர்களின் சராசரி சொத்து மதிப்பு 118 கோடியாக உள்ளதென்று தெரிய வந்துள்ளது. கர்நாடகாவில் 7000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழகம் மாவட்ட செயலாளர் ஒருவர் மீது இளம் பெண் ஒருவர் DGP அலுவலகத்தில் பாலியல் புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
4: தாவேக்கா ஆட்சி அமைத்து 2 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகின்றனர். இந்நிலையில் தாவேக்காவின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு விஜய் மோகன் மீது திருமணமான இளம் பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்துள்ளார். ஆற்காட்டைச் சேர்ந்த அப்பெண் தாவேக்காவில் இணைவதற்கு திரு விஜய் மோகனை அணுகிய போது அவர் தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இன்ஸ்டாகிராம் மூலம் தமது புகைப்படத்தை தவறாக பயன்படுத்தி திரு விஜய் மோகன் பாலியல் தொல்லை அளிப்பதுடன் தனது மகளை பற்றியும் ஆபாசமாக பேசி வருவதாகவும் அப்பெண் வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் சென்னை மயிலாப்பூரில் உள்ள DGP அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இனியும் திரு விஜய் மோகன் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தற்கொலை செய்வதை தவிர தனக்கு வேறு வழி இல்லை என்று அப்பெண் வேதனை தெரிவித்துள்ளார்.
9: சூசைட் தான் சார் பண்ணிக்கணும், ஆக்ஷன் எடுக்கலனா வேற வழி இல்லங்க. அப்பாவது வந்து விஜய் அண்ணா பார்த்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறாரான்னு சொல்லி பாக்கலாம், அதுக்காவது வருவாரான்னு எனக்கு தெரியல.
4: தாவேக்கா நிர்வாகி திரு விஜய் மோகனை நம்பி இதேபோல் பல பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பெண் குற்றம் சாட்டியுள்ளார். தனக்கு ஏற்பட்ட இந்த நிலை இனி எந்த பெண்ணிற்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே தான் வெளிப்படையாக புகார் அளித்திருப்பதாகவும் திரு விஜய் மோகனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அப்பெண் வலியுறுத்தியுள்ளார்.
3: தொடர்ந்து புதுச்சேரியில் இன்று முதல் நடத்த இருந்த கோழி இறைச்சி விற்பனை நிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. எங்கள் போராட்டத்தால் யாரும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக போராட்ட அறிவிப்பை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது.
8: கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் கோழிகளை விற்பனைக்கு அனுப்பும் போது கழுத்து வரை தீவனங்களை கொடுத்து அனுப்புவதால் இறைச்சியில் அதிக அளவு கழிவுகள் கலப்பதாக புகார்கள் எழுந்தன. இதனால் விற்பனைக்கு அனுப்பப்படும் கறிக்கோழிகளுக்கு குறைந்தது 15 மணி நேரத்திற்கு முன்னரே தீவனம் வழங்குவதை உற்பத்தியாளர்கள் நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்திருந்தது. இதனை அனைத்து மண்டல மற்றும் மாவட்ட கால்நடைத்துறை அதிகாரிகள் மூலம் அரசு அமல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி வந்தது. ஆனால் தங்களின் இந்த கோரிக்கை ஏற்க மறுக்கப்பட்டதாக கூறி தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று முதல் 60,000 கடைகளை அடைத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதனால் மாநிலம் முழுவதும் கோழி இறைச்சிக்கு தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் நிலவி வந்தது. இந்நிலையில் தீவன கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதாக கோழி உற்பத்தியாளர்கள் அளித்த உத்தரவாதத்தை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
10: தரமான கோழி இறைச்சி, பாதுகாப்பான கோழி இறைச்சி மக்களுக்கு போய் சேர்றதுதான் முக்கியமான பிரதான பிரச்சனையா நாங்க நினைக்கிறோம். இந்த வணிகர்களுக்கு ரொம்ப துன்பப்படுத்துற மாதிரி தீவனங்களை மறுபடி திணிச்சாங்கன்னா திருப்பி இன்னொரு போராட்டத்தை சந்திக்கிற மாதிரி நிலைமை கூட வரலாங்க. ஏன்னா அது வராம கண்காணிக்கணும், அரசு அதிகாரிகள் இங்க உதவி பண்ணணும். நாங்க எல்லாரோட சிரமங்களை மனசுல வச்சு இந்த தற்காலிகமா இந்த போராட்டத்தை நிறுத்தி வச்சுக்கிறோம்.
8: பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் கடை அடைப்பு போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதை அடுத்து இன்று முதல் கோழிக்கறி விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அசைவ பிரியர்கள் நிம்மதி அடைந்துள்ளனர்.
3: தொடர்ந்து திருப்பதி தேவஸ்தானத்தின் பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள போலி இணையதளங்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று பக்தர்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எச்சரித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கிய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கோவில் நிர்வாகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பழம்பெரும் பின்னணி பாடகி யமுனா ராணி தனது 88வது வயதில் காலமானார். தமிழ், தெலுங்கு, சிங்களம், கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 6000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள அவர் இந்திய திரையுலகில் தனக்கென தனியிடத்தை பெற்றிருந்தார்.
11: யாரடி நீ மோகினி உள்ளிட்ட பல பாடல்கள் மூலம் பிரபலமான பழம்பெரும் பின்னணி பாடகி ஜமுனா ராணி வயது மூப்பு காரணமாக காலமானார். ஆந்திராவில் பிறந்த இவர் தனது 7வது வயதிலேயே தியாகையா படத்தின் மூலம் பாடகியாக அறிமுகமாகி தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் 6000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். தமிழில் கல்யாணி படம் மூலம் அறிமுகமான இவர் யாரடி நீ மோகினி, குங்குமப்பூவே கொஞ்சுபுறாவே, செந்தமிழ் தேன் மொழியாள் மற்றும் நாயகன் படத்தில் நான் சிரித்தால் தீபாவளி உள்ளிட்ட பல புகழ்பெற்ற பாடல்களை பாடி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். டி மிஸ் சுஷீலா உள்ளிட்ட பல ஜாம்பவான்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ள இவருக்கு தமிழக அரசின் கலை மாமணி மற்றும் அறிஞர் அண்ணா விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இவரது மறைவு தென்னிந்திய திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
3: தொடர்ந்து பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல் நகைக்கடையில் மோதிரம் சங்கிலி என திருட்டில் ஈடுபட்ட ஒரு எலியின் தொடர் திருட்டுத்தனம் சிசிடிவி கேமரா மூலமாக தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது.
8: அங்குள்ள பிரபல நகைக்கடை ஒன்றில் நேற்று முன்தினம் வழக்கம் போல நகைகளை கணக்கு பார்த்து வைத்துவிட்டு கடையை பூட்டி சென்றுள்ளனர். நேற்று காலை கடையை மீண்டும் திறந்து நகைகளை கணக்கு பார்த்தபோது பல நகைகளை காணவில்லை என்று ஊழியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அதில் 10க்கும் மேற்பட்ட வைரக்கற்கள், பதிக்கப்பட்ட மோதிரங்கள், 3 செயின்களை காணவில்லை என்பது தெரியவந்துள்ளது. கடையின் ஷட்டர் பூட்டு உடைக்கப்படாமலும் உள்ளே யாரும் நுழைந்ததற்கான தடயங்கள் இல்லாமல் இருந்ததாலும் நகை எப்படி காணாமல் போனது என்று ஊழியர்களுக்கும் கடை உரிமையாளர் குழப்பம் ஏற்பட்டது. இதையடுத்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஊழியர்கள் ஆய்வு செய்தனர். அப்போது கடைக்குள் நுழைந்த எலி ஒன்று நகைகள் வைக்கப்பட்டிருந்த பெட்டகத்தில் இருந்து ஒவ்வொரு நகையாக திருடிச் செல்வது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து எலி சென்ற பாதையை கண்டறிந்த ஊழியர்கள் எலி பொந்தை தேடிச் சென்று அங்கு எலி பதுக்கி வைத்திருந்த மோதிரங்கள் மற்றும் தங்கச் சங்கிலிகளை மீட்டனர். இதற்கு முன்பும் பலமுறை நகைகள் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்த கடை உரிமையாளர் அவை அலமாரிகளின் இடுக்கில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நகைகளை எலி திருடிச் சென்ற சம்பவம் தும்கூர் பகுதியில் பேசு பொருளாக உள்ளது.
3: இனி நிறைவாக சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,255 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 235 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
12: பலத்த காற்று காரணமாக கிரேக்க தீவான கிரீட்டில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதி மற்றும் அதன் கிராமங்களை அச்சுறுத்தும் காட்டுத்தீ மேலும் தீவிரமடைந்துள்ளதால் சுமார் 8,000 பேர் அந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் 3 தீயணைப்பு வீரர்கள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஐரோப்பாவின் பெரும்பகுதி வெப்ப அலைகள் மற்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் பேரழிவு தரும் காட்டுத்தீயால் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். ஜப்பானின் தெற்கில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து இதுவரை 34 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். கீஷு தீவில் உள்ள குமாமோட்டோ மாகாணத்தில் உயிர் பிழைத்தவர்களை மீட்பு குழுக்கள் தொடர்ந்து தேடி வருகின்றன. ஆரம்ப நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல பின் அதிர்வுகள் ஏற்பட்ட நிலையில் அது வீடுகளை தரைமட்டமாக்கியது. மேலும் 1,000,000 குடியிருப்பு வாசிகள் மின்சாரம் மற்றும் தண்ணீர் இன்றி தவித்து வருகின்றனர்.
3: காசாவில் ஆயுதங்களை கைவிட ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசா அமைதி திட்டத்தை அறிவித்த பிறகு ஹமாஸ் இதனை தெரிவித்திருக்கிறது. ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடுவது, இஸ்ரேல் அதன் துருப்புக்களை மீட்டுக் கொள்வது, காசாவில் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்துலக படையொன்றை நிறுவுவது, காசாவுக்கு அதிகமான மனிதாபிமான உதவி வழங்குவது ஆகியவை திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக இருக்கிறது. ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட்டால் அதை ஆட்சி புரிய புதிய பாலஸ்தீன அரசாங்கம் உருவாகும் என்ற நம்பிக்கை பிறக்கும் என்று டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்காவின் அமைதி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட தேசிய காசா நிர்வாக குழுவிடம் ஹமாஸின் ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படும். ஹமாஸின் ஆயுத களைவு நிறைவடைந்தவுடன் இஸ்ரேல் காசாவிலிருந்து படைகளை மீட்டுக் கொள்ளும் என்று டிரம்ப் தெரிவிக்கிறார். இஸ்ரேல் சொன்னபடி செய்வது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று ஹமாஸ் வலியுறுத்தியிருக்கிறது. ஆனால் காஸ் போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேல் இதுவரை எதனையும் சொல்லவில்லை. இந்நிலையில் காசா போரின் இரண்டாம் கட்ட சண்டை நிறுத்த திட்டத்தையொட்டி பேச்சு நடத்த எகிப்து தயாராகி வருகிறது. சமரச முயற்சியில் பங்காற்றும் அமெரிக்கா, கத்தார், துருக்கி ஆகியவை அதில் பங்கேற்கும். பேச்சு எப்போது நடக்கும் என்று இதுவரை கூறப்படவில்லை. உக்ரைன் நாட்டின் பல்வேறு பகுதிகள் மீது ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய தீவிர ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட 8 பொதுமக்கள் உயிரிழந்தார்கள், 50 மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். உக்ரைன் வசம் மேற்கத்திய நாடுகள் வழங்கிய வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு கடும் பற்றாக்குறை நிலவி வருவதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உக்ரைனின் நகரங்கள் மீது ரஷ்யா தனது தினசரி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருவதாக குறிப்பிடப்படுகிறது.
13: இது யுக்ரைனை அழிக்க வேண்டும் என்ற ரஷ்யாவின் நோக்கத்தையே காட்டுகிறது. போர்க்களத்தில் இலக்குகளை அடைய முடியாத ரஷ்யா எல்லைக்கு அப்பால் உள்ள பொதுமக்கள் வாழும் பகுதிகளை குறிவைத்து தாக்கி வருகிறது. இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சொல்லப்போனால் கடந்த ஓரிரு மாதங்களில் நடத்தப்பட்ட 10வது பெரிய தாக்குதல் இதுவாகும். யுக்ரைனிடம் போதுமான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இல்லை என்பதை ரஷ்யா நன்கறியும். குறிப்பாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கும் பேட்ரியட் ஏவுகணை அமைப்புகள் யுக்ரைனிடம் பற்றாக்குறையாக இருப்பதை பயன்படுத்தி பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்த ரஷ்யா முயல்கிறது.
3: தொடர்ந்து ஜெர்மனியில் இந்த ஆண்டில் இதுவரை வெப்ப அலை மற்றும் கடும் வெப்பம் சார்ந்த காரணங்களால் சுமார் 9,800 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த நாட்டின் RKI சுகாதார மையம் தனது வாராந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியின் பல பகுதிகளில் வெப்பநிலை மீண்டும் 40 டிகிரி செல்சியஸை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. வெப்பம் சார்ந்த உயிரிழப்புகளில் அதிக விகிதத்தினர் 75 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட வயோதிபர்கள் என்று அந்த சுகாதார மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. வாராந்த சராசரி வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸை கடக்கும் காலங்களில் இறப்பு வீதம் கணிசமாக அதிகரிக்கிறது. இதனால் இந்த கோடைக்காலத்தில் ஏற்படும் வெப்ப அலைகள் மேலும் பல உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று அந்த நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2027 ஜெர்மனியில் உள்ள சுமார் 8,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக பிரபல கார் தயாரிப்பு நிறுவனமான BMW அறிவித்துள்ளது. சீனாவில் கடும் போட்டி நிலவுவதாலும் மந்தமான பொருளாதார சூழலாலும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அந்த நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இதையடுத்து மின்சார வாகனங்களுக்கான அதிக செலவு, சீனாவுடனான கடுமையான போட்டி மற்றும் அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு போன்றவற்றால் ஜெர்மனியின் வாகன உற்பத்தி துறை கடும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது. இதன் காரணமாக பிரபல முன்னணி கார் நிறுவனங்களான Volkswagen, மெர்சிடஸ் பென்ஸ் ஆகிய நிறுவனங்கள் ஏற்கனவே ஊழியர்களை குறைப்பதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளன. முனிச் நகரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் BMW நிறுவனத்தில் உலகம் முழுவதும் சுமார் 150,000 பேர் பணிபுரிகிறார்கள். தற்போது நிறுவனத்துக்கும் தொழிலாளர் நல சங்கத்துக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி நிர்வாகம் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு பிரிவுகளை இலக்காக கொண்டு இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உற்பத்தி பிரிவுக்கு மட்டும் இதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர் வின்சென்ட் பீட்டர்ஸ் இனவாத கருத்துக்களை உதித்ததால் சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளன. கோவிட் பெருந்தொற்றை நியூசிலாந்து கையாண்ட முறை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றது. பீட்டர்ஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டாரா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் லோரன்ஸ் கேள்வி கேட்டார். திரு சு நன் சீனாவில் பிறந்தவர். அவரது கேள்விக்கு பதில் சொன்ன பீட்டர் சு நன்னை சொந்த நாட்டுக்கு திரும்பிச் சொல்லும்படி கூறினார். சீனாவின் அரசியலையும் அமைச்சர் பீட்டர்ஸ் குறை கூறினார். நியூசிலாந்துக்கான சீன தூதர் வாங்கி சியாவ்லோங் பீட்டர்ஸுக்கு எதிராக சமூக ஊடகத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார். பொதுவாக உள்நாட்டு அரசியலில் தலையிட விரும்புவதில்லை என்றும் இந்த விவகாரத்தில் கருத்து சொன்னவரின் குணம்தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது என்று வாங் தெரிவித்தார். வாங்கின் பதிவுக்கு பீட்டர்ஸ் பதில் தெரிவித்தார். ஜனநாயக நாட்டில் கருத்து சுதந்திரம் உண்டு என்று அவர் குறிப்பிட்டார். பீட்டர்ஸும் அவரது கட்சியினரும் இதற்கு முன்பும் இனவாத கருத்துக்களை தெரிவித்து கண்டனங்களை எதிர்கொண்டவர்கள். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினா நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு முன்னர் கைது செய்யப்படுவார் என்று அந்த நாட்டு சட்டத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் காரணமாக அந்த நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினா இந்தியாவில் தஞ்சம் புகுந்தது நேர்கள் அறிந்ததே. அவர் மீது அந்த நாட்டில் பல வழக்குகள் தொடரப்பட்டன. ஒரு வழக்கில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஷேக் ஹசினா அளித்த செவியொன்றில் தனது உயிரை பற்றி கவலைப்படாமல் வங்கதேசம் திரும்பப் போவதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடு திரும்புவது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வங்கதேச சட்டத்துறை அமைச்சர் அசாத் ஜமான் கூறுகையில், ஷேக் ஹசினா நாடு திரும்புவதற்கு உரிமை உள்ளது, ஆனால் சட்டம் தனது கடமையை செய்யும், நாங்கள் சட்டத்தை மீற மாட்டோம். மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் வங்கதேச குடிமகள் என்ற நிலையில் நாடு திரும்பி சட்டத்தை மதித்து சரணடைய அவர் விரும்பினாலும் அதற்கு முன்னர் அவர் கைது செய்யப்படுவார். சட்டம் எங்களுக்கு அளித்துள்ள அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான தற்காலிக அமைதி முடிவுக்கு வந்து மீண்டும் மோதல் வெடித்துள்ளது.
14: கடந்த சில நாட்களாக இந்த போர் பல்வேறு முனைகளில் பரவி வருவது குறித்த கவலைகள் தீவிரமடைந்துள்ளன. ஈராக்கில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் மீது அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் கூட்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளன. அதே சமயம் ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் விடுத்து வருகின்றன. இதனிடையே மத்திய தரைக்கடல் பகுதியில் நங்கூரமிடப்பட்டிருந்த இரண்டு கப்பல்களில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்திற்கு ட்ரோன் தாக்குதலே காரணம் என்று எகிப்து அமைச்சரவை உறுதிப்படுத்தியுள்ளது. எகிப்தின் இயற்கை எரிவாயு விநியோக தொடர்பில் இருந்த அந்த கப்பல்களில் ஒன்று அமெரிக்காவுக்கு சொந்தமானதாகும். ஒருவேளை இந்த தாக்குதலை ஈரானே நடத்தியிருந்தால் போர் தொடங்கியதிலிருந்து எகிப்து மீது நடத்தப்படும் முதல் நேரடி தாக்குதலாக இது அமையும். இந்த சம்பவம் குறித்து எகிப்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியாக இருந்த போதிலும் தன் நாட்டில் அமெரிக்க படைகளை நிலைநிறுத்தக் கூடாது என்ற நீண்டகால பாதுகாப்பு கொள்கையை எகிப்து பின்பற்றி வந்ததால் இதுவரை இத்தகைய தாக்குதலிலிருந்து அந்நாடு தப்பித்து வந்தது குறிப்பிடத்தக்கது.
3: இந்த மோதல் தொடர்பான மேலும் சில செய்திகள்.
8: அணுசக்தி செறிவூட்டல் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலை அடுத்து இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது அமெரிக்கா கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தாக்குதலை தொடங்கியது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே 14 அம்ச திட்டத்தை முன்வைத்து கடந்த மாதம் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. எனினும் அதைத் தொடர்ந்து இரு நாடுகளும் நடத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. இதனால் ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் போர் நடைபெற்று வருகிறது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் கடும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. அந்நாட்டின் ஹவாஸ் நகர் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. பதிலடியாக குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் அமெரிக்க விமானப்படை தளம் மற்றும் ஜோர்டானில் உள்ள அஸ்ரக் அமெரிக்க விமானப்படை தளம், பஹ்ரனில் உள்ள ஷேக் இசா தளம் ஆகியவற்றின் மீது ஈரான் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் எகிப்தின் சூயஸ் கால்வாய் அருகே ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. சவுதி அரேபியாவில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படும் முக்கிய வழித்தடமான மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடலை இணைக்கும் ஜமியத்தா துறைமுகம் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் போரை விரிவடைய செய்யும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. ட்ரோன் தாக்குதல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த எகிப்து அரசு உத்தரவிட்டுள்ளது.
3: தொடர்ந்து அர்ஜென்டினாவில் ஏற்பட்ட தீயணைப்பு ஹெலிகாப்டர் விபத்தில் 7 பேர் பலியாகியுள்ளார்கள். அர்ஜென்டினாவின் லாரியாகோ மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக காட்டு தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இதை அணைப்பதற்காக மேற்கு சான்வான் மாகாணத்திலிருந்து தீயணைப்புத்துறை ஹெலிகாப்டர் புறப்பட்டது. பெல்ரகத்தைச் சேர்ந்த அந்த ஹெலிகாப்டர் எதிர்பாராத விதமாக இசிக்வாஸ்கோ பூங்கா அருகே விபத்துக்குள்ளானது. இதில் தீயணைப்பு வீரர்கள், காவல் அதிகாரிகள் மற்றும் சிவில் பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்து போனார்கள். சீன ராணுவத்துக்கு அரிசி கொடுத்த விவசாயி ஒருவருக்கு 80 ஆண்டுக்கு பிறகுதான் பணம் கிடைத்துள்ளது. சீனாவில் 2 உலக போர்க்காலத்தில் ராணுவத்துக்கு வழங்கப்பட்ட தானிய கடனுக்கான பற்றிச்சீட்டு சுமார் 80 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 1947ஆம் ஆண்டு குவாமித்தாங் படைகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது மக்கள் விடுதலை ராணுவம் கடும் உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. அப்போது விவசாயி டிங் பான்மின் தமது குடும்பத்துக்காக வைத்திருந்த தானியத்தில் பெரும்பகுதியான 850 கிலோகிராமுக்கு அதிகமான அரிசியை ராணுவத்துக்கு கடனாக வழங்கினார். அதற்கு பதிலாக தானிய கடனுக்கான கையெழுத்திட்ட பற்றிச்சீட்டு ஒன்றை அவர் பெற்றிருந்தார். 1990களில் பழைய வீட்டை இடித்த போது செங்கற்களுக்கு இடையில் மறைந்திருந்த அந்த பற்றிச்சீட்டு குடும்பத்தினருக்கு தற்போது கிடைத்தது. அது குடும்பத்தின் நினைவு சின்னமாக பாதுகாக்கப்பட்டது. சீன அரசு கடந்த ஆண்டு வரலாற்று பொருட்களை சேகரிக்கும் முயற்சியை தொடங்கியதை தொடர்ந்து டிங்கின் பேரன் டிங் குவாங்கி அந்த பற்றிச்சீட்டை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். போர்க்கால கடன் இதுவரை திருப்பி செலுத்தப்படாதது தெரிய வந்தது. அந்த குடும்பத்துக்கு 70,000 யுவான் அதாவது 10,347 அமெரிக்க டாலர் வழங்கப்பட்டுள்ளது. அதில் 20,000 யுவானை 2,969 அமெரிக்க டாலரை முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு உதவும் அறக்கட்டளைக்கு டிங் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். அந்த தானிய கடன் பற்றிச்சீட்டு தற்போது உள்ளூர் வீரர் நிவிடத்தில் காட்சிக்கும் வைக்கப்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நகரை துரத்திய அழகிய மீன் நாட்டம் இறுதியாக முடிவுக்கு வருகிறது. கனடாவின் நியூ ஃபண்ட்லாந்து லப்ரோடர் மாநிலத்தில் உள்ள சிறிய நகரமான சென்ட் மேரிஸ் மக்களுக்கு இது நீண்ட காலமாக காத்திருந்த அவர்களுக்கு நற்செய்தியாக வந்திருக்கிறது. சுமார் 300 பேர் மட்டுமே அந்த நகரத்தில் வசிக்கிறார்கள். காற்று எந்த திசையில் வீசுகிறதோ அந்த திசை முழுவதும் அழகிய மீன் நாட்டம் பரவும். 20 ஆண்டுகளுக்கு முன்பு கைவிடப்பட்ட கடலுணவு சாஸ் தொழிற்சாலையில் இருந்த 110 பெரிய தொட்டிகள் தான். ஒவ்வொரு தொட்டியிலும் 11,356 லிட்டர் புளிக்க வைக்கப்பட்ட மீன் சோஸ் இருந்தது. தொழிற்சாலை மூடப்பட்ட பிறகும் அந்த சோஸ் தொடர்ந்து புளித்துக் கொண்டே இருந்தது. ஜன்னல்கள் உடைந்தன, கூரைகள் பறந்தன, புயலில் சுவர் கூட இடிந்தது. ஆனால் தொட்டிகளில் இருந்த மீன் சோஸ் மட்டும் அப்படியே இருந்தது. வாழ்க்கையில் நீங்கள் நுகர்ந்த மிக மோசமான அழுகிய மீன் நாற்றத்தை 100 மடங்கு பெருக்கினால் எப்படி இருக்கும், அதுதான் அந்த நாற்றம் என்று நகரின் தன்னார்வ மேயர் ஸ்டீவ் ரயன் தெரிவித்தார். அவர் சம்பளம் வாங்காமல் பணிபுரியும் மேயர் என்பதால் தன்னார்வ மேயர் என்று அவர் அழைக்கப்படுகிறார். பல ஆண்டுகள் போராடிய பிறகு அந்த தொழிற்சாலையை சுத்தப்படுத்த மாநில அரசாங்கம் நிதி ஒதுக்கியது. இன்னும் சில மாதங்களில் சுத்தப்படுத்தும் பணி நிறைவுக்கு வந்துவிடும். கொங்கோவில் பரவி வரும் எபோலா பாதிப்புகளால் இதுவரை 1,500க்கு அதிகமானோர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா தொற்றின் பரவல் அங்கு அதிகரித்து செல்கிறது. கடந்த மே 15 அன்று பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்ட புண்டிபுகியோ வைரஸ் தொடர்புடைய எபோலா பாதிப்புகளுக்கு இதுவரை எந்தொரு தடுப்பூசி மற்றும் சிகிச்சைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கின்ற இந்த சூழலில் கொங்கோ ஜன குடியரசின் சமீபத்திய மாதங்களில் 1,500க்கும் மேற்பட்டோரின் உயிரை பறித்த இபோலா வைரசுக்கான சோதனை கட்டத்தில் இருக்கும் தடுப்பூசி தன்னார்வலர் ஒருவருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. வெறும் 8 வாரங்களில் ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தடுப்பூசி பிரிட்டனின் ஆக்ஸ்போர்டில் அந்த நபருக்கு தற்போது செலுத்தப்பட்டுள்ளது.
15: ஒரே நொடியில் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. காங்கோ ஜனநாயக குடியரசில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் ஈபோலா வைரசுக்கான சோதனை கட்டத்தில் உள்ள தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட உலகின் முதல் நபராக 37 வயதான எட் ஹண்ட் திகழ்கிறார். இந்த சோதனையில் பங்கேற்க ஏன் முன்வந்தீர்கள்?
13: உதவி செய்யும் நோக்கில் தான். காங்கோ ஜனநாயக குடியரசில் என்ன நடக்கிறது என பார்க்கிறோம். ஆகவே இது பயனுள்ள ஒன்றாக தெரிந்தது.
15: ஈபோலாவின் பூண்டி பூஜ்ய வகைக்காக 4 தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்ட தடுப்பூசி தான் முதன் முதலில் மனிதர்களுக்கு செலுத்தப்பட உள்ளது. இந்த மருத்துவ சோதனைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 18 முதல் 55 வயதுக்குட்பட்ட 50 ஆரோக்கியமான தன்னார்வலர்களில் எட் ஹண்ட் முதல் நபர் ஆவார். இவர்களில் யாருக்கும் ஈபோலா வைரஸ் செலுத்தப்படாது. மாறாக அந்த தடுப்பூசிக்கு அவர்களது உடல் வெளிப்படுத்தும் நோய் எதிர்ப்பு திறனை ஆராய்ச்சியாளர்கள் கண்காணிப்பார்கள். இதன் மூலம் அந்த தடுப்பூசி ஈபோலா வைரஸில் இருந்து பாதுகாப்பை அளிக்குமா என்பது குறித்து தெரியவரும். ஆக்ஸ்போர்டின் அஸ்ட்ராஜெனிகா கோவிட் தடுப்பூசியில் பயன்படுத்தப்பட்ட அதே தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த ஈபோலா தடுப்பூசி 8 வாரங்களில் உருவாக்கப்பட்டது. பூண்டி பூஜ்ய வகை ஈபோலா வைரசின் மரபணு குறியீட்டின் ஒரு பகுதியை சிம்பன்சிகளுக்கு சளியை ஏற்படுத்தும் வைரசுக்குள் ஆராய்ச்சியாளர்கள் செலுத்தியுள்ளனர். இது ஒரு நுண்ணிய தூதுவரை போல செயல்பட்டு அந்த மரபணு குறியீட்டை உடலுக்குள் கொண்டு செல்கிறது. இதன் மூலம் ஈபோலா வைரசுக்கு எதிராக நீண்டகால பாதுகாப்பை வழங்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இது ஏதேனும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறதா என்பதையும் கண்காணித்து வருவதாக ஆக்ஸ்போர்ட் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்.
16: இது ஆபத்தான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றனவா என்பதை கண்காணித்து வருகிறோம். ஆனால் நாம் ஈபோலா வைரஸை எதிர்கொண்டு வருகிறோம். இந்த நோய் பாதித்தவர்களில் சுமார் 30-50% பேர் உயிரிழக்கின்றனர். எனவே இந்த தடுப்பூசிகளை சோதிப்பது மிகவும் அவசியம். அதே நேரத்தில் அதனை பாதுகாப்பான முறையிலும் மேற்கொள்ள வேண்டும்.
15: காங்கோ ஜனநாயக குடியரசில் ஈபோலா தொற்று தொடர்ந்து பரவி வருகிறது. இதனால் மேலும் 1,300+ மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 3,000+ மேற்பட்டவர்களுக்கு தொற்று பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. எனவே இதற்கான பயனுள்ள ஒரு தடுப்பூசி விரைவில் கிடைக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும்.
3: தொடர்ந்து சீனாவுக்கு உளவு பார்த்ததாக பிரான்ஸ் கடற்படையில் விமானியாக பணியாற்றியவரை அந்த நாட்டு அதிகாரிகள் பிடித்து விசாரித்து வருகிறார்கள். கடந்த ஆண்டு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்துக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வாயிலாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டது. இதில் இந்திய விமானப்படை ரபல் போர் விமானங்களை பயன்படுத்தியது. அப்போது பிரான்ஸ் கடற்படையில் விமானியாக பணியாற்றிய கென்றி சுயட் என்பவர் ரபல் போர் விமானங்களின் திறன் குறித்து கேள்வி எழுப்பியதோடு அதனை சீன விமானங்கள் தாக்கி அழித்து விட்டதாக தெரிவித்திருந்தார். ரபல் போர் விமானங்கள் குறித்த இந்த தகவலை இந்தியா மற்றும் பிரான்ஸ் மறுத்திருந்தன. இந்த நிலையில் இவர் முக்கியமான தவறுகளை திரட்டி சீனாவுக்கு அளித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது. பிரான்ஸ் கனடா குடியுரிமை பெற்ற இவர் 2021 வரை கடற்படையில் விமானியாக பணியாற்றியவர். ரபல் உள்ளிட்ட பல்வேறு போர் விமானங்களை இயக்கியிருக்கிறார். இந்த விகாரம் தொடர்பாக பிரான்ஸ் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரான்ஸ் கடற்படையில் பணியாற்றிய காலத்தில் 2018 செப்டம்பர் மற்றும் 2019 ஆகஸ்ட் மாதம் அவர் அரசுக்கு சொல்லாமல் சீனா சென்று வந்துள்ளார். அந்த பயணத்தின் போது அவர் தென்னாப்பிரிக்க விமானம் வாயிலாக சீன விமானப்படை விமானிகளுக்கு பயிற்சி அளித்ததோடு முக்கிய தகவல்களையும் பகிர்ந்திருக்கிறார். தற்போது அவரிடம் விசாரணை நடந்து வர நிலையில் கடந்த 20ஆம் தேதி அவரது வீட்டில் அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். ஆனால் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஹென்றி சுயட் ஒரு சில செமினார்களுக்கு மட்டும் தான் ஏற்பாடு செய்ததாகவும் அதுவும் சரியாக அமையவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அவர் மீது வெளிநாடுகளுக்கு உளவு பார்த்தது, நாட்டின் பாதுகாப்பு தகவல்களை கசியவிட்டது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அவர் நீதிமன்ற கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். ஹென்றி சுயட் கடந்த 2023 மற்றும் 2025 ஆண்டுகளில் சீனாவுக்கு ராணுவ தகவல்களை பயந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவின் வடமேற்கு முனையில் அமைந்துள்ள ஸ்பெயின் ஆளுகை பிரதேசமான சியூட்டா பகுதியின் அதிகாரிகள் அங்குள்ள மொரோக்கோ எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக தேசிய அவசர நிலையை அறிவித்திருக்கிறார்கள். அத்துடன் எல்லையை பாதுகாக்க ராணுவத்தை அனுப்புமாறு நேற்று மாட்ரிட் அரசாங்கத்திடம் கோரிக்கையும் விடுத்துள்ளார்கள். மொரோக்கோ மற்றும் ஸ்பெயின் பிரதேசங்களை பிரிக்கும் கடல் தடுப்பு சுவர்களை சுற்றி நடந்து செல்லவும் எல்லை வேலியை ஏறி கடக்கவும் மக்கள் கூட்டம் முயற்சிக்கும் காட்சிகள் காணொளிகளில் வெளியாகிய நிலையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் நிலைமையை சமாளிக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். அதே நேரம் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு ஆதரவளிப்பதற்காக தங்கள் ஆயுதப்படைகளைச் சேர்ந்த பணியாளர்களை சுயிட்டாவுக்கு அனுப்ப உள்ளதாக ஸ்பெயினின் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. வட ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள மற்றொரு ஸ்பானிய தன்னாட்சி நகரான மெலில்லாவுடன் சேர்த்து சீட்டா நகரமும் ஆப்பிரிக்காவுடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரு நில எல்லையாக திகழ்கிறது. ஐரோப்பாவை அடைய முற்படும் புலம்பெயர்ந்தோர் எல்லை வழியாக நுழைய முயற்சிக்கும் நிகழ்வுகள் அவ்வப்போது இந்த 2 நகரங்களிலும் அதிகரிப்பது குறிப்பிடத்தக்கது. மனித இயந்திரத்தை பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தும் திட்டம் அமெரிக்காவில் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் மாநிலத்தின் சலமாங்கா நகர பள்ளி அமைந்துள்ள மாவட்டம் சுமார் $60,000 செலவில் செயற்கை நுண்ணறிவு வசதி கொண்ட அந்த மனித இயந்திரத்தை வாங்க ஒப்புதல் அளித்தது. இயந்திரத்தின் பெயர் செலி. ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் போன்ற பாடங்களை பயிலும் உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு அது உதவும் என்று பள்ளி நிர்வாகம் நினைத்தது. அர்டியூனோ உள்ளிட்ட தொழில்நுட்ப கருவிகள் குறித்து மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதோடு இயந்திரத்தை பராமரிப்பது, புதிய தகவல்களை புதுப்பிப்பது, கோளாறுகளை சரி செய்வது போன்றவற்றையும் மாணவர்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்று பள்ளி நிர்வாகம் கூறியது. ஆனால் அதனை உருவாக்கிய ரியல் போட்டிக்ஸ் நிறுவனம் பாலியல் இயந்திரங்களை தயாரிக்கும் நிறுவனத்துடன் தொடர்புடையது என்ற தகவல் வெளியானதை தொடர்ந்து இந்த எதிர்ப்பு வந்திருக்கிறது. மாணவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படும் என்ற கவலையையும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முன்வைத்துள்ளார்கள். இரு நிறுவனங்களும் தனித்தனியாக செயல்படுவதாக ரியல் போட்டிக்ஸ் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளது. வாடகை காரில் பயணம் செய்து கொண்டிருந்த இளம்பெண் ஒருவர் ஓட்டுநரின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் பலரின் பாராட்டை பெற்று வருகிறது. சீனாவின் குவாங்டோங் மாநிலத்தில் ஜூலை 14 இந்த சம்பவம் நடந்தது. கே ஷிமின் குவாங்சோவில் இருந்து கன்டேவுக்கு செல்ல வாடகை காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். நெடுஞ்சாலையில் சென்றபோது ஓட்டுநரான வாங் திடீரென கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டார். நெடுஞ்சாலையில் இருந்து வெளியேறும் வரை காரை ஓட்டுமாறு அவர் கேயிடம் கேட்டார். அவசர நிறுத்தும் இடத்தில் காரை நிறுத்திய பிறகு கே ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தார். நெடுஞ்சாலையை விட்டு வெளியேறியதும் நேராக மருத்துவமனைக்கு காரை அவர் ஓட்டிச் சென்றார். மருத்துவமனையில் மருத்துவர்களை அழைத்து வந்தவுடன் ஓட்டுநரின் அடையாள ஆவணங்களையும் அவர் சாப்பிட்ட கஞ்சியையும் அவரது உறவினரிடம் ஒப்படைத்தார். வாங் சிறுநீரக கல்லால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக சிகிச்சை கிடைத்ததால் அவர் குணமடைந்து வருகிறார். அந்த வாடகை கார் நிறுவனம் கேக்கு நன்றி தெரிவித்து அவர் செலுத்திய பயண கட்டணத்தை திருப்பி வழங்கியுள்ளது. நான் செய்ய வேண்டிய உதவியைத்தான் செய்தேன் என்று கே கூறினார். இந்த சம்பவத்தை பாராட்டி சமூக ஊடகங்களில் பலரும் கேயின் மனித அபிமானத்தையும் துணிவையும் புகழ்ந்து வருகிறார்கள். ஜப்பானின் கியூசு தீவில் வெடித்து சேதமடைந்த அயன் கடை தொகுதியில் சிக்கியிருந்த 25 பூனைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த செய்தி சமூக ஊடகங்களில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. நேற்று முன்தினம் 7.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் தீவை உலுக்கியது. அப்போது தீவில் கஷிமா நகரில் உள்ள அந்த கடை தொகுதியில் இயங்கிய கற்கவே மூவில் 25 பூனைகள் இருந்தன. நிலநடுக்கத்துக்கு பிறகு கடை தொகுதி காலி செய்யப்பட்டது. பூனைகளை மீட்க ஊழியர்கள் சென்றபோது வளாகத்தில் பெரிய வெடிப்பு நிகழ்ந்தது. அவர்கள் உடனடியாக வெளியேறினார்கள். நிலநடுக்கத்தில் குறைந்தது 34 பேர் உயிரிழந்தார்கள். நேற்று அதிகாரிகள் கற்கவே உள்ளே சென்று 25 பூனைகளையும் பாதுகாப்பாக மீட்டார்கள். எந்த பூனைக்கும் காயம் கிடையாது. நேற்றிரவு அவை மேற்கு ஜப்பானின் கியூரோசிமா நகரில் உள்ள நிறுவனத்தின் மற்றொரு பூனை பாதுகாப்பு நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. பூனைகளை மீட்ட செய்தி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது. வெடிப்பு நடந்த கடை தொகுதியில் 7 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டன. மனிதர்களை விடுத்து பூனைகளின் பாதுகாப்பை பற்றி பேசுவோரை சில இணையவாசிகள் கடுமையாக சாடினார்கள். சலவை பைக்குள் அடைக்கப்பட்டு பேருந்தில் கைவிடப்பட்ட குரங்கு இறுதியில் பாதுகாப்பான புதிய இல்லத்தை பெற்றுள்ளது. லண்டனின் கென்சில் ரைஸ் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தில் சலவை பைக்குள் ஒரு பெண் மார்மோசெட் வகை குரங்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பேருந்தில் ஏறிய பெண்ணொருவர் அந்த பை வழியை மறைத்திருந்ததால் அதை அகற்றுமாறு ஓட்டுநரிடம் கூறினார். ஓட்டுநர் பையன் அகற்றிய போது உள்ளிருந்த குரங்கு சத்தமிட்டபடி துள்ளத் தொடங்கியது. குரங்குக்கு ஐஸ்டர் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. குரங்கு மிகவும் பயந்த நிலையில் இருந்ததாக விலங்கு வதை தடுப்பு சங்கம் கூறியுள்ளது. பேருந்து நிலையத்துக்கு சென்ற பின் ஓட்டுநர் விலங்குகள் நல அமைப்புக்கு தகவல் கொடுத்தார். புதிய சட்டத்தின்படி இங்கிலாந்தில் வளர்க்கப்படும் அனைத்து குரங்குகளுக்கும் உரிமம் பெறுவது கட்டாயம். அதன் காரணமாகவே இந்த குரங்கு கைவிடப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஒய்ஸ்டர் தற்போது சிறப்பு வசதிகள் கொண்ட விலங்கு சரணாலயத்தில் இருக்கிறது. நேபாளத்தில் புலிகள் எண்ணிக்கை கடந்த 4 20 விழுக்காடு அதிகரித்துள்ளது. தற்போது அங்கு புலிகளின் எண்ணிக்கை 429 உயர்ந்திருக்கிறது. சாலையோரத்தில் நின்றிருந்த ஒருவரின் பின்னால் ஒரு கரடி வந்து அமைதியாக நின்றது. அவர் அதை கவனிக்காமல் வேறு திசையில் பார்த்துக் கொண்டிருந்தார். கைத்தொலைபேசியை பயன்படுத்திக் கொண்டிருந்தார். சில நொடிகள் அந்த கரடி அவரது காலை நுகர்ந்தது, லேசாக கடிக்கவும் செய்தது. அப்போதும் அவர் எதையும் உணரவில்லை. சற்று நேரத்தில் அந்த கரடி அவருக்கு முன்னால் வந்து நின்றது. அதை பார்த்த அடுத்த நொடியே அவர் உயிரை கையில் பிடித்தபடி தமது காரை நோக்கி ஓடினார். கரடியும் அவரை துரத்து தொடங்கியது. அதிர்ஷ்டவசமாக பின்னால் வந்து கொண்டிருந்த மற்றொரு வாகன ஓட்டுநர் தொடர்ந்து கோணை எழுப்பி எச்சரித்தார். அதற்குள் அவர் காரை அடைந்து உள்ளே ஏறி பாதுகாப்பாக தப்பினார். இந்த சம்பவம் ருமேனியாவில் நடந்தது. சில வினாடிகள் தாமதமாக இருந்தால் இந்த சம்பவம் வேறு விதமாக முடிந்திருக்கலாம். அந்த பரபரப்பான தருணம் காணொளியாக பதிவாகி சமூக ஊடகங்களில் வேகமாக தற்போது பரவி வருகிறது. 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது அவர்களின் முதிர்ந்த வயதில் மூளை ஆரோக்கியத்தை பாதுகாப்பதோடு டிமென்சியா மறதி நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் குறைப்பதாக புதிய ஆய்வொன்று தெரிவிக்கிறது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் சர்க்கரை விநியோக கட்டுப்பாடு முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து சர்க்கரை நுகர்வு திடீரென அதிகரித்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. செப்டம்பர் 1953 சர்க்கரை விநியோக கட்டுப்பாடு நீக்கப்பட்ட பின்னர் ஒருவர் தினமும் உட்கொள்ளும் சர்க்கரையின் சராசரி அளவு சுமார் 41 கிராமில் இருந்து 80 கிராமாக உயர்ந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். யூகே பயோ பேங்க் திட்டத்தில் பங்கேற்ற சுமார் 65,000 பேரின் தரவுகளை பகுப்பாய்வு செய்து இந்த ஆய்வு தயாரிக்கப்பட்டது. இதில் 2 வயதுக்கு முன்பாக சர்க்கரை கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வளர்ந்தவர்களுக்கு டிமென்சியா நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு 23% குறைவாக இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு இந்த நோய் கண்டறியப்படுவது சராசரியாக 2.5 ஆண்டுகள் தாமதமாகியது. வாழ்க்கையின் தொடக்க காலத்தில் சர்க்கரை உட்கொள்ளலை குறைப்பது நீண்ட கால அடிப்படையில் மூளை ஆரோக்கியத்துக்கு நன்மை அளிக்கும் என்பதை இந்த முடிவுகள் உணர்த்துவதாக ஆராய்ச்சி குழுவைச் சேர்ந்த ஜியாஜியன் சிங் தெரிவித்தார். இருந்தாலும் இந்த தொடர்பை முழுமையாக உறுதிப்படுத்த கூடுதல் ஆய்வுகள் மேலும் தேவை என்று அவர் குறிப்பிட்டார். இதேவேளையில் இது ஒரு அவதானிப்பு ஆய்வு மட்டுமே என்பதால் குறைந்த அளவில் சர்க்கரை சாப்பிடுவது நேரடியாக டிமென்சியாவை

ஆரோக்கியத்தை பாதுகாக்க சீரான உணவும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களும் மிக முக்கியம் என்றும், நல்ல பழக்கங்களை தொடங்குவதற்கு எந்த வயதும் தாமதம் இல்லை என்றும் அவர்கள் வலியுறுத்தினார்கள். சிங்கப்பூரில் சமூக ஊடக கவனத்தை ஈர்ப்பதற்காக தோடம்பழ பானம் யந்திரத்தின் உறிஞ்சுக்கிழாயை சுகாதார முறையின்றி கையாண்ட பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 19 வயது மாணவருக்கு நீதிமன்றம் 600 சிங்கப்பூர் டாலர் அபராதம் விதித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் வணிக வளாகம் ஒன்றில் உள்ள தோடம்பழ பான யந்திரத்தின் உறிஞ்சு குழாயை சுகாதார முறையின்றி கையாண்டு மீண்டும் அதே இடத்தில் வைத்ததை அவர் காணொலி எடுத்துள்ளார். இந்த காணொலி இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் அவர் மீது பொது இடையூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தனது தவறை ஒப்புக்கொண்ட மாணவருக்கு அவரது வயது மற்றும் ஆரம்பத்திலேயே குற்றத்தை ஒப்புக்கொண்டதை கருத்தில் கொண்டு சிறை தண்டனைக்கு பதிலாக அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த நிறுவனம் யந்திரத்தை தூய்மைப்படுத்தி அதிலிருந்த 500 உறிஞ்சு குழாய்களையும் மாற்றியது. மேலும் பாதுகாப்பை உறுதி செய்ய தனித்தனியாக பொது செய்யப்பட்ட உறிஞ்சு குழாய்களை பயன்படுத்த உள்ளதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், டெஸ்ட் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியின் கேப்டனாக மீண்டும் ஜோ ரூட் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஹாக்கி இந்தியாவின் தலைவர் திலீப் திர்கி ஜெர்சியின் நிறம் மாற்றப்பட்டதற்கு வீரர்களின் பரிந்துரையின் பேரிலே ஜெர்சியின் நிறம் மாற்றப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் விளையாடும் இந்திய அணியின் ஜெர்சி நீல நிறத்தில் இருந்து காவி நிறத்துக்கு மாற்றப்பட்டிருப்பது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியிருக்கிறது. உலக கிண்ண கால்பந்து போட்டிகளில் தனியார் முதலீட்டு திட்டத்தை பிஃபா முன்னெடுத்தால் அதன் போட்டிகளை புறக்கணிக்கப் போவதாக ஐரோப்பிய கால்பந்து நிர்வாக அமைப்பு தெரிவித்திருக்கிறது. தனது 55 உறுப்பு நாடுகளும் ஒருமனதாக அந்த முடிவை எடுத்திருப்பதாக ஐரோப்பிய கால்பந்து நிர்வாக அமைப்பு தெரிவித்திருக்கிறது. உலக கிண்ணம் விற்பனைக்கான சொத்து அல்ல என்பதை அது சுட்டியிருக்கிறது. உலக கால்பந்து பாரம்பரியத்தின் ஒரு பகுதியை ஒருபோதும் முதலீட்டு பொருளாக கருதக்கூடாதென்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பிரேசில் தேசிய கால்பந்து அணியிலிருந்து ஓய்வு பெறுவதை நெய்மர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஏனென்ற கேள்விக்கு அவர் பதில் தெரிவித்தார். உலக கிண்ணத்தின் 2வது சுற்றில் நோர்வேயிடம் பிரேசில் தோல்வியடைந்தது அதுவே தேசிய அணிக்காக விளையாடிய கடைசி ஆட்டம் என்று நெய்மர் ஏற்கனவே கூறியிருந்தார். கோபா சுடா அமெரிக்கானா போட்டியில் சாண்டோஸ் அணிக்காக அவர் ஆடியிருந்தார். அதில் 4-2 என்ற கோல் கணக்கில் வெற்றியும் பெற்றார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய அணியுடன் என் காலம் முடிந்து விட்டதாக நினைக்கிறேன். அந்த அணியுடன் வரலாறு படைத்திருக்கிறேன். அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேசிய அணிக்காக என் ரத்தத்தை கொடுத்தேன், வாழ்க்கையை கொடுத்தேன். மஞ்சள் சட்டைக்காக கடுமையாக போராடினேன். ஆனால் இனி அந்த மஞ்சள் ஜெர்சி அணிய விரும்பவில்லை என்று நெய்மர் தெரிவித்திருக்கிறார். உலகின் உயரமான மலைகளில் ஒன்றான பாகிஸ்தானின் பீரோட் பீக் மலையில் ஏற்பட்ட பனிச்சரிவில் உலக புகழ்பெற்ற மலையேறு வீரர் நிர்மல் புர்ஜா உட்பட 10 மலையேறு வீரர்கள் காணாமல் போயிருக்கலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இனி நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 385 ரூபாய் 78 சதம், இந்திய பிரமதியில் 109 ரூபாய் 75 சதம். 1 அமெரிக்க டாலர் 335 ரூபாய் 25 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 36 சதம். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415 ரூபாய் 32 சதம், இந்திய பிரமதியில் 118 ரூபாய் 15 சதம். 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 450 ரூபாய் 77 சதம், இந்திய பிரமதியில் 128 ரூபாய் 23 சதம். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239 ரூபாய் 12 சதம், இந்திய பிரமதியில் 68 ரூபாய் 5 சதம். கேட்டது டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவிடமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில் நூலுலகம் .com.

0: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
5: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
5: Mélodie et Todorbrelaque VT Cash and Curry Paris Lachapelle Todorbe Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாக கலப்பார்கள்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டாக அல்லாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் தூர்தேசங்களில் இருப்பவர்கள் வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஏனைய நேர்கள் லேண்ட் போன் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்று.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: இது யாரடா? இது
1: யாரோ
0: ஒருவர். அஞ்சு வணக்கம் சொல்லிட்டீங்க.
1: மூன்று
0: இல்ல அஞ்சு
1: என்ன
0: பாடல்
1: ஒரு
0: பாடகி பிரபலியமான பாடகி என்றா சுசிலா அம்மா அவாதான் இருக்கிறா. தென்னகத்துக்கு குயில் ஏற்றுக்கொள்ள இல்லையா? அவ்வளவு ஒரு மெல்லிய குரலாம். பிறகுதானப்பா சீமாட்டி பெயரெடுத்தவா. நீங்க
1: தீர்வடத்தும் மாநிலமே அந்த பாட்டை கேட்கிறோம். யமுனா ராணிக்கு
0: சித்திரத்தில் பேர்
1: எழுதிட்டு
0: பாட்டு எழுதுவார் என்பது நாங்கள்
1: சிந்திக்கிறோம்.
0: நீங்க எங்க பார்த்து சொல்றீங்க?
1: இன்னத்துல
0: பார்த்தாலும் வர்ற எழுதுறத உங்களை மாதிரியோட நாலாறையும் படிச்சது ஒன்று தான் எழுதுறது. அதை எழுதியிரு போடுங்க. பின்னுக்கு அந்த இதெல்லாம் எழுதியிருப்பாங்க பாருங்கள். ஆஹா, இவர் இருந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்தவொண்டு ஓஹோன்ட்டு எழுதுவாங்க. பார்த்தா இவர மாதிரி ஒரு கடவுள் இல்லையென்று எழுதுவாங்க. இல்லைண்ணா, கடவுளையும் ஒரு மனுஷனையும் உண்டா சேர்க்கிறேன்டா, நீங்கள் நம்புவீங்களா?
1: கடவுளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம்.
0: அப்போ அப்படி கொஞ்சம் மாறுகிறாங்க. அதான் சித்திரத்தில் பேர் எழுதி
1: விளையாடுறாங்க.
0: ஏன் அப்படி ஆசைப்பட்டு எழுதுறவங்க? அவங்களுக்கு நல்ல சந்தோஷம் தானே. அப்படி வரக்கூடாது. ஒரு நாள் என்ன உங்களோட பாட்டை எனக்கு துன்பம் தருது எடுக்கிறது
1: கஷ்டம்
0: இல்லை துன்பம் தருதுங்க இணையத்தில்
1: சுத்துதா
0: போட்டு படுத்து அதை பாடுபடுத்துது உங்களுக்கான பாடலை தருகின்றேன் நன்றி
1: நன்றி வணக்கம்
0: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்

0: ஒலித்த பாடலை விரும்பி கொண்டிருந்தார் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி மேரி மேக்டலின் அவர்கள். வணக்கம் மேரி. நலமா இருக்கிறீங்களா மேரி? நலமா இருக்கிறீங்களா?
1: யா, நான் நலமா இருக்கின்றேன். நீங்க?
0: ஓம், நாங்களும் நல்லா இருக்கிறோம் நன்றி. என்ன பாடல்?
1: செவ்வந்தியே செவ்வந்தியே செய்தி ஒன்று சொல்லு. சொல்லு
0: செய்தியோட அனுப்புறன் செவ்வந்தியே. கேட்டு மகளுங்கள், நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: ஒலித்தப்பாடலை நேரியை மக்னியின் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. யோகரிக்குமா ராஜா கதைக்கிறேன்.
0: சரியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமாக சாப்பிட்டீங்களா?
0: நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்.
0: நன்றி. என்ன பாடல்?
1: எனக்கு செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென்ன சிரிக்கும் மலர் கோடியால் என்ற பாட கேட்கிறேன்.
0: சூப்பர் பாடல்.
1: யமுனாராணியா படிச்சது?
0: இல்ல இல்ல, அது வேற வந்து டி ஆர் மகாலிங்கம்.
1: அதே
0: நீங்க என்ன யமுனா ராணி பைத்தியத்துல நிக்கிறீங்க?
1: செய்தியில கேட்டு
0: எந்த செய்தியில கேட்டீங்க?
1: ஓடிடும்.
0: இருக்கும்
1: பாடல்
0: எல்லாம் பாடுவா?
1: ரெண்டு மூணு பாட்டு பாடுறவான்னு சொல்லி செய்தியில
0: சொன்னது. பாட்டா?
1: பினராயி கேட்ட பாட்டு. வேற
0: குங்குமம் அது வந்து கொஞ்சத்தை தான் செய்தியில போடுவாங்க. நீங்க எல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும்.
1: நிறைய
0: பாடினா கேவி மகாதனுடைய இசையில.
1: 6000 பாட்டோ?
0: 6000 இருக்கும்.
1: அப்படிதான் சொல்லி கேட்டது.
0: சிறந்த பாடகி
1: யமுனா ராணி.
0: வயது கூட? நல்ல வயது.
1: வயது கூட
0: செந்தமிழ் தேன்மொழியால் வருகின்றது. கேட்டு மழுங்கள்.
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 3:44 ஐக்கியராட்சியத்தில் 2:44 பைபிள் ரூடாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: பக்திமயமான வெள்ளிக்கிழமை மாலைவன் வீட்டில் நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு நான் தெய்வப்பிறவி படத்தில இருந்து கால வயசு கட்டான சைசு கலங்கமில்லா மனசு
2: புரோகிராம்
1: ஜாழ்ப்பணத்துல கட்டான சைசு கலங்கமில்லா மனசு, இதுவும் ஜமுனா ராணி அம்மையா பாடின பாட்டு தான். 80களில் ஜாழ்ப்பணத்துக்கு புரோகிராமுக்கு வந்திருந்தவர்கள் ஏ எல் ராகவனும் எம் என் ராயாவும் கணவன் நினைவு தெரியும் உங்களுக்கு. ஏம் ராஜம் தொகுச்சிய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த பாட்டை பாடச்சொல்லிக்காக பாட்டு முடிக்க எம் என் ராஜம் கேட்டார்கள், என் கணவரை பார்த்தா துணிவு, என் கணவரை பார்த்து இந்த பாட்டு பாடினார், கண்டிச்சு கொண்டு போறார். அந்த நிகழ்ச்சியில கோவை சரளான்னு ஒரு பாட்டு, சரளான்னு ஒரு பாட்டுக்காரர் இருக்கிறார், அவவும் வந்தவ அந்த ப்ரோக்ராம். சரளா, எம் என் ராஜம், கே எல் ராகவன், அஞ்சமுரானா 80-81 மருமன் பக்கத்துல இருந்தவர் அவரை கண்டு ஹலோ ஜெகன்
0: மற்றது
1: சொல்றாரு. ஆனால் ஆம்பளை அந்த சித்தப்பாண்டு சொல்றது வந்து நாகேசப்பா
0: தான். அதுக்கு பிறகுதான் நீங்க சொல்ற நாளை நமது திரைப்படத்திலிருந்து நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது. அதுல சுவாஜிக்கு ரெண்டு பாட்டு, மலரி குறிஞ்சி மலரி டாக்டர் சிவால
1: அந்தமான் காதலி. அதுக்கு பிறகுதான் அந்தமான் காதலி வந்திருக்கல. சி எம் சுந்தரன் வந்து மனோரா தியேட்டர்ல பல்கனில இருந்து பார்த்தவராம் ப்ரோக்ராம்
0: வாழ்க்கையில் சீரசியராமன் நடிச்ச திரைப்படத்தில்
1: கள்ளப்பாடு நடராஜன், சிவாஜி கணேசன் பத்மினி, இவருக்கு இவருக்கு இந்த பாட்டு என்ன என்ன கட்டிடத்துக்கு கைப்பொருத்தம் அவசியம், கல்யாணத்துக்கு மனப்பொருத்தம் அவசியம் என்ற பாட்டு எல்லாமே.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாடுங்கள்.
1: நன்றி, வணக்கம் ராஜாண்ணே.

0: நேரம் சரியாக 3:52 ஐக்கியராச்சியத்தில் 2:52. அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் என் ஒருவருக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இணைந்து கொள்வதற்கு வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
0: ஒலித்த பாடலை விபி அவர்கள் விரும்பி கருதார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுவாசினி, நலமா இருக்கீங்களா?
2: சாப்பிட்டேன்.
0: நல்ல
2: பாட்டு. நீங்க அடிக்கடி போடுறது எந்த பாட்டு போடுறது எந்த பாட்டு
0: பாடலுக்கு உங்களுக்கான பாடல் வருகின்றதம்மா. நன்றி.

ஒலித்துப்பாடலை திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சிகளில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட ஐந்து அன்பு உறவுகளுக்கு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி இருக்கும் அபிராமி வாசை தாயினுடைய நிகழ்ச்சி வானிலையில் மலர்கின்றது.

வணக்கம் நேர்களை, நேரம் சரியாக 4 மணி, ஐக்கிய ராச்சியத்தில் 2 மணி. மணித்தியால செய்திகள், மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசலாட்சியப்பில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷன் கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டு சூப்பர் ஸ்டோர், முல்லைத்தீவு மாவட்டத்தின் வட்டுவாகல் கேப்பப்பிளவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தின் சில காணிகளை விரைவில் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரா தெரிவித்துள்ளார். மக்களின் கோரிக்கைக்கு விருப்பங்களுக்கு மாறாக ராணுவத்தினால் அபகரிக்கப்பட்டுள்ள பூர்வீக நிலங்களுக்கு நஷ்டஈடு வழங்கும் சதி முயற்சியை அரசின் உதவுடன் சில அரசு அதிகாரிகள் முன்னெடுத்து வருவதாக வலிவடக்கு மேல்குடியேற்ற அபிவிருத்தி குழு கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தராவுக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்கியுள்ளது. இலங்கை ராணுவத்தின் புதிய தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரட்னா நியமிக்கப்பட்டுள்ளார். ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த டொட்டரிகோ ஓய்வு பெற்றுள்ள நிலையிலேயே இந்த புதிய ராணுவ தளபதி நியமிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 9400 மாற்று திறனாளிகள் உள்ளார்கள். அம்மையப்பன் மாற்றுத்திறனாளிகள் இல்லம் எமது மாற்றுத்திறனாளிகளுக்காக எமது மக்களால் கட்டப்படுகிறது. இந்த இல்லத்தின் கட்டுமான பணிகள் ஆரம்பமாகிவிட்டன என தமிழ் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் பணிப்பாளர் சாரங்கபாரணி அருண்மொழி தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டை கட்டியெழுப்பும் செயல்பாட்டில் வெறும் பௌதிக அபிவிருத்தி மாத்திரம் போதாது என்றும் அந்த அபிவிருத்தியானது நாட்டின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியங்களுடன் இயல்பாக பிணைந்திருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாயக்கா தெரிவித்துள்ளார். இலங்கை சாரணர் இயக்கம் ஏற்பாடு செய்யும் 11வது தேசிய சாரணர் எம்போரியின் முன்னேற்பாடுகள் மற்றும் அதற்கு தற்போதைய முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதலானது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் செலவுகளை அதிகரித்து நிச்சயமற்ற தன்மையை ஆழமாக்கி வரும் நிலையில் இலங்கை மற்றும் கம்போடியாவின் பொருளாதாரங்களை வலுப்படுத்தும் ஏழை குடும்பங்களை பாதுகாக்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி $650 மில்லியன் நிதியை ஒதுக்கவுள்ளது.

நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக சம்பவம் நிகழ்ந்தபோது கடமையில் இருந்த பிரதமர் சிறைச்சாலை அதிகாரி வழங்கிய சாட்சியத்தில் தேசிய பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய மிகுந்த உணர்வுபூர்வமான தகவல்கள் உள்ளதாக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட 9 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய குற்றங்கள் 2,39,384 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. டெல்லியில் நடந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது பெல்குண்டு மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஒரு மாணவனுக்கு கண் பார்வையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றத்தை சாட்டியுள்ளார். கர்நாடகாவில் 7,000 மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்தின் பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள போல் இணையதளங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என பக்தர்கள் திருமலை தேவஸ்தானம் எச்சரித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற அனுமதி வழங்கிய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கோயில் நிர்வாகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 200 உயர்ந்து 1 சவரன் 1,60,040 விற்பனையாகின்றது. தங்கம் விலை 1 கிராமுக்கு 25 உயர்ந்து 1 கிராம் 13,255 விற்பனை செய்யப்படுகின்றது. உலக செய்திகள். காசாவில் ஆயுதங்களை கைவிட ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. உக்ரைன் நாட்டில் பல்வேறு பகுதிகள் மீது ரஷ்யா வியாழக்கிழமை அதிகாலை நடத்திய தீவிர ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 8 பொதுமக்கள் உயிரிழந்தார்கள். 50 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். ஜெர்மனியில் இந்த ஆண்டில் இறுதி வெப்ப அலை மாற்றம் மற்றும் கடும் வெப்பம் சார்ந்த காரணங்களால் சுமார் 9,800 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டின் RKJ சுகாதார மையம் தமது வாராந்திர அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு முன்னர் கைது செய்யப்படுவார் என அந்த நாட்டு சட்டத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சீன ராணுவத்துக்கு அரிசி கொடுத்த விவசாயி ஒருவருக்கு 80 ஆண்டுக்கு பிறகு பணம் கிடைத்துள்ளது. இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நகரை துரத்திய அழகிய மீனாட்டம் இறுதியாக முடிவுக்கு வந்துள்ளது. காங்கோவில் பரவிவரும் எப்லோ பாதிப்புகளால் இதுவரை 1,500 அதிகமானோர் பலியானதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜப்பானின் கியூஷா தீவில் வெடித்து சேதமடைந்த கடை தொகுதியில் சிக்கியிருந்த 25 பூனைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளன. இந்த செய்தி சமூக ஊடகங்களில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சலவை பைக்குள் அடைக்கப்பட்டு பேருந்தில் கைவிடப்பட்ட குரங்கு இறுதியில் பாதுகாப்பான புதிய இல்லத்தை பெற்றுள்ளது. நேபாளத்தில் புலிகளின் எண்ணிக்கை கடந்த 4 ஆண்டுகளில் 70 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இரண்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது அவர்களின் முதிர்ந்த வயதினை மூளை ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் டிமென்ஷியா மறதி நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைப்பதாக புதிய ஆய்வொன்று தெரிவித்துள்ளது. தொடரும் விளையாட்டு செய்திகள். டெஸ்ட் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியின் கேப்டனாக மீண்டும் ஜோரூட் நியமிக்கப்பட்டுள்ளார். ஹக்கி இந்தியாவின் தலைவர் திலீப் டிர்கி ஜெர்சியின் நிறம் மாற்றப்பட்டதுக்கு வீரர்களின் பரிந்துரையின் பேரிலே ஜெர்சியின் நிறம் மாற்றப்பட்டுள்ளது என விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது.
உலகக்கண்ண கால்பந்தாட்ட போட்டியில் தனியார் முதலீட்டு திட்டத்தை ஃபீபா முன்னெடுத்தால் அதன் போட்டிகளை புறக்கணிக்கப் போவதாக யுஏஎஃப்ஏ எனும் ஐரோப்பிய கால்பந்து நிர்வாக அமைப்பு தெரிவித்துள்ளது. உலகில் உயரமான மலைகளில் உண்டான பாகிஸ்தானின் பிரோட்பிக் மலையில் ஏற்பட்ட பனிச்சிறவில் உலக புகழ்பெற்ற மலையேறும் வீரர் நிர்மல் புர்ஜா உட்பட 10 மலையேறும் வீரர்கள் காணாமல் போயிருக்கலாம் என அச்சம் வெளியாகியுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றனர் tamiloli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியின் மறு ஒலிபரப்பையும் அத்தோடு நமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியில் யாவும் புகைப்பட

அப்படின்னு சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கார்லஸ் முனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் அவருடைய இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்தான், வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Pelil,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Gala Gonesse Sasselil,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Todorbrelke, VT Cash and Curry, Paris Lacha Pelil, Todorbe Tolibisi Lakam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
6: வாழ்வி வசந்தம் வந்து அதை அம்மாவும் முகம் கண்டது.
5: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 91 44 79 26.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:14 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:14 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: டென்மார்க் பிரம்மபதியில் எழுந்தள்ளி அடியாரில் கடல் பாலித்துக் கொண்டிருக்கும் அந்த அபிராமி உபாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4 மணியிலிருந்து 5 மணி வரை இந்த சிறப்பு நிகழ்ச்சி வானொலியில் மலர்கின்றது. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கு அமைய நாங்கள் அன்னையிடம் சென்று ஒவ்வொரு இன்பங்களையும் பெற்று வருகின்றோம். அவருடைய அன்னையினுடைய அன்புகளை நாங்கள் பெற்று வருகின்றோம். அந்த வகையில் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற கூற்றுக்கு அமைய ஒவ்வொருவரும் அங்கே ஆலயத்தில் சென்று அன்னையிடம் தமது துன்ப துயரங்களை கூறி இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடியார்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்பிக்க போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றவர்களும் கேட்டு அவர்களும் ஆலயத்துக்கு சென்று அன்னையினுடன் தங்கள் தன் துன்ப துயரங்களை கூறி இன்பமாக வாழ்வதற்கு நீங்கள் வசதி செய்கின்றீர்கள். இந்த வசதி செய்து நீங்கள் செய்யும் போது அது உங்களுக்கு கூடான கோடி புண்ணியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பெற்றுத்தரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதும், மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லை என்று வாழக்கூடாது. அன்பு உறவுகளே, உங்களைப் போல் தான் மற்றவர்களுக்கும் உங்களுக்கு இருக்கின்ற ஆசை, பாசம், கோபம் எல்லாமே மற்றவர்களுக்கும் இருக்கின்றது. அதே போல் நீங்களும் மற்றவர்களுக்கு கூறி அந்த தாயிடம் செல்ல வையுங்கள். அன்பு உறவுகளே, இன்று அன்னையினுடைய ஆலயத்திலே அதாவது 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா இன்று, அதாவது சப்பர திருவிழா 9வது திருவிழாவாக இடம்பெற்றுகின்றோம். 9வது சப்பர திருவிழா இன்று மிக சிறப்பாக இடம்பெறுகின்றது. நானும் சென்று ஆலயத்திலே 2 நாட்கள் நின்று பார்த்தேன். அன்பு உறவுகளே, பக்தர்கள் புடைசூழ அங்கே இருக்கின்ற தெய்வங்களுக்கு ஒரு தனி மனிதராக இருந்து அந்த தாயார் நடமாடும் தெய்வமாக அத்தனை தெய்வங்களுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து உணவுகள் படைத்து அந்த அடியார்கள் புடை சூழ வீதி உலா வருகின்ற அலங்கார காட்சியுமே சிறப்பாக இடம்பெறுகின்றது அந்த ஆலயத்திலே. அந்த ஆலயத்திலே ஒரு நடமாடும் தெய்வமாக இருந்து கொண்டு சகல வேலைகளையும் கவனிக்கின்ற ஒரு அந்த தெய்வத்திற்கு நிகர் எந்த தெய்வங்களும் இல்லை. அன்பு உறவுகளே, நிச்சயமாக அந்த தாய் படுகின்ற ஒவ்வொரு நிமிஷம் கூட முகத்திலே ஒரு வேர்வை துளியோ அல்லது முகத்திலே ஒரு சோர்வு துளியோ நாங்கள் காண முடியாது. அந்தளவுக்கு ஆரோக்கியத்தோடு அந்த தாயான அந்த தெய்வத்தை எல்லாம் கவனித்து அந்த நவக்கிரங்களுக்கான பூசைகள் செய்து அபிஷேக ஆராதனைகள் 1 மணித்தியாலமாக இருந்து அந்த விழாவை செய்கின்றவர்களுடைய சிறப்பாக அந்த தெய்வங்களுக்கான அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் செய்து அந்த தாயோடு அவருடைய அன்பு அவருடைய அன்பு கணவரும் இருந்து உதவி செய்வதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பு உறவுகளே, அதேபோல் நீங்களும் தேர்திருவிழாக போகலாம். இன்னும் 2 நாள் இருக்கின்றது தேர்திருவிழா. அங்கால தீர்த்தம், அங்கால பூங்காவன திருவிழா, அதனை தொடர்ந்து வைரவர்மடையோடு அந்த நிகழ்வுகள் எல்லாம் இனிதே நடைபெற இருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றேன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு. வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமலவணி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: நீங்க சென்றீர்கள்.
0: மற்றவர்கள் வருகின்ற நாட்களை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். மற்றவர்கள் கடையில் கொடுக்க சொன்னார்கள். பிரேமா அவர்கள் தான் இல்ல, விடுமுறைக்கு போயிட்டார்கள்
1: நினைக்கிறேன். சில வரிய சேர்த்து சில பாடலை பாட போறேன்.
0: பாடுங்கள்.

அகிலம் காக்கும் அன்னையம்மா, அன்புடன் வந்தேன் உன் திருவடி சேர.

விளக்கேத்தி வந்தேன் வேண்டியவரமெல்லாம் முன்னிடமே தந்தேன். வெள்ளியின் நன்னாளில் விளக்கேத்தி வந்தேன் வேண்டியவரமெல்லாம் உன்னிடமே தந்தேன். துன்பங்கள்

அபிராமி கருணை பொழிந்தருள்வாய் காமா.

0: அபிராமி அம்மா அருளம்மா, அகிலம் காக்கும் அன்னையம்மா, அன்புடன் வந்தேன் உன் திருவடி சேர, அருள்மலை பொழிவாய் அபிராமி அபிராமி. நன்றி ராஜா.
1: நன்றியம்மா, இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்தமைக்கு நன்றி. உங்களுக்கும் நன்றிகள். உங்களுடைய அன்னையினுடைய அருக்கலாச்சம் உங்களுக்கு கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. நன்றியம்மா. அவர் சகோதரி கமலமணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார் ரவி.
2: எடுப்பம்

பார்க்கும் முகங்கள் எல்லாம் அம்மா விராமி உந்தன் பக்தி தெரியுதம்மா அபிராமி.

0: அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் நன்றியம்மா. நீங்களே ஏற்றினதா? நன்றி நன்றி, உங்களுடைய திறமைக்கும் நன்றி. அவர் எங்கள் அன்புக்குரிய திருமதி தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் சுவிஸிலிருந்து. அவரை தொடர்ந்து தலவாக்கலையிலிருந்து எங்களுடைய அறநிறைய ஆசிரியர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அந்த ஆசிரியரையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஆசிரியர்.
1: வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கிறீங்களாம்மா?
1: நலமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நல்ல சுகமாக இருக்கின்றோம். என்னுடைய அருளோடும் என்னுடைய அன்போடும் நாங்கள் எல்லாரும்
1: கண்டிப்பா நாங்கள் நல்லா அம்மாவோட அருளால நாங்களும் சிறப்பா இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லணும். நிம்மதியான ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறி இருக்கிறோம்.
0: நன்றி நன்றி. என்றும் அப்படியே இருப்பீர்கள் என்று அண்ணனுடைய அன்பு கிடைத்து விட்டாலே அவ்வாறு மாறி வந்து விடுவீர்கள் என்று. நான் ஆலயத்துக்கும் சென்று வந்தேன் சகோதரி.
1: திருவிழா போயிட்டு வந்தீங்களா? சரிங்க. நம்மளும் அதுக்கு காணிக்கையெல்லாம் எடுத்து அறநெறி பாடசாலை மாணவர்கள் விட்டு பெயர் நட்சத்திரம் எல்லாம் எழுத வச்சு
0: அவங்கள
1: வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டோம். காணிக்கை சேர்த்து அனுப்பி இருக்கிறோம் திருவிழாவுக்கு. எங்களாலும் ஆமாங்கயா, சின்ன உதவி ஒண்ணு இந்த விட ஆரம்பிச்சிருக்கோம்.
0: நிச்சயமாக தொடர்ந்து உங்களுடைய
1: பெரிய சந்தோஷத்தை
0: தந்திருக்கும். நிச்சயமாக தாயினுடைய நினைவோடு நீங்கள் தாயை வணங்கினால் எந்த துன்பங்களும் உங்களுக்கு பெரிய துன்பங்களாக வருவது சின்ன துன்பங்களாக மாறிவிடும்.
1: கண்டிப்பாக
0: கண்டிப்பாக. சரி, என்ன சொல்ல போறீங்க?
1: அம்மாவுக்கு அருளால எங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா நடந்த விஷயங்கள் இப்ப கொஞ்சம் வேகமாக நடக்குது. அந்த பணிகள் வந்து கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. அப்ப எங்கட ஊர்ல உள்ளவங்க இப்ப கொஞ்சம் மேனேஜ்மெண்டோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அம்மாவுக்கு அருளால ஒரு தியான மண்டபம் ஒண்ணு அமைக்கிறதுக்கான இடத்தை
0: அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. அவர் மீண்டும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் சரியாக 4:29 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:29 அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும். உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தள்ளி அடியாளர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரமும் அற்புதமும் இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. ஜோசரி கிடைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் நாங்கள் நலமா இருக்கிறோம். உண்டான அருளோட நலமாக இருக்கிறோம்.
0: சொல்லுங்கள்.
2: நான் அம்மா அந்த புத்தகத்துல இருந்து ஒரு பாடல் வர போன்றேன்.
0: பாருங்கள்.
2: முழுங்கி போய் பாரு. ஹலோ.
0: ஓ சொல்லுமா.
2: சரி, எனக்கு

வழக்கும் பட்டுடுத்தி வந்தவளே பன்னாடி பக்தர்களின் உள்ள நிறைந்தவளே பல பலக்கும் பட்டுடுத்தி வந்தவளே பன்னாடி பக்தர்களின்

கோலம் வைத்து வந்தவளே பண்ணாரி நம் திண்டனை துளியாக இருப்பவளே எம் தாயே பண்ண வண்ண மலராலே மாலை சூட்டுவோம் பண்ணாரி வண்ண வண்ண மலராலே மாலை சூட்டுவோம் பண்ணாரி

0: பாதம் வைத்தூவம் தவளே பண்ணாரி நம் திண்டனை துளியாக இருப்பவளே எம் தாயி. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையுடைய திருவள்ளம் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து அறநிறைய ஆசிரியை தலவா கொலையில் இருந்து மீண்டும் இணைந்திருக்கின்றார். அந்த ஆசிரியரை அன்போடு இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் ஆசிரியர், நிக்கிறீங்களா? வணக்கம், வணக்கம் அம்மா, வணக்கம், வணக்கம். ஏனம்மா துண்டிச்சது உங்களோட தொடர்பு? வணக்கம், வணக்கம், வணக்கம் அம்மா, கேட்க இல்லையா? நான் பேசுறது கேக்குதாம்மா, கேட்க இல்லையா?
2: வணக்கம்,
1: வணக்கம், வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
2: இப்ப கேக்குதுங்க?
1: நல்லா கேக்குதா? நன்றி. நீங்க இப்ப உரையாடுங்களம்மா.
2: நாங்க அம்மாவுக்கு ஆகஸ்ட் மாசம் அம்மா இங்க இலங்கைக்கு வருகை தரும் பொழுது நாங்க ஒரு தியான மண்டபத்துக்கான முதற்கட்ட வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம். அப்ப அம்மாவுக்கு சிறப்புகள், சேவைகள், மதத்தை வேண்டுமத்தை வளர்க்கறதுக்கு அவங்கட்டு அர்ப்பணிப்பு எல்லாத்தையுமே தெளிவுபடுத்துறதுக்கான மாணவர்களுக்கு சகல வசதிகளையும் மேலதிக வகுப்புகளை அறநெறி வகுப்புகள் இதெல்லாம் செய்வதற்குரிய வசதிகளோட மண்டபம் அமைக்கிறதுக்கு தயாராகிக்கிட்டு
1: இருக்கிறவங்க.
2: அதன் மூலம் இங்க உள்ள அந்த வறிய மாணவர்களுக்கு அவங்களுடைய நிறைய எதிர்கால முன்னேற்றத்துக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து கொடுக்கறதுக்காக தான் அம்மாவின் அருளால நாங்க அது தயாராகிட்டு இருக்கிறோம். அம்மா வருவதை நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்ப அந்த திகதிய அறிவிப்பாங்கன்னு சொன்ன அறிவிக்கல.
1: இப்பொழுது அவர்கள் ஆலயத்தினுடைய ஆலயத்தினுடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் இருப்பது குறைவாக இருக்கும். ஆலய வேலையெல்லாம் இன்னும் இன்று வந்து 9வது திருவிழா, அதாவது இன்றைக்கு சப்பர திருவிழா இடம்பெறுகிறது. நாளை தீர் திருவிழா, அடுத்த நாள் தீர்த்த திருவிழா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை பூங்காவினம், அங்காலை வைரவமடை என்னும் 5 தினங்கள் பெரும் வேலைகளோடு தயார் இருப்பார். அந்த வேலை முடிந்தவுடன் உங்களோடு தொடர்பு கொண்டு செய்வார் என்பதை நான் நினைக்கின்றேன் சகோதரி. உங்களுக்கு தந்த காரியங்களை நீங்கள் என்னம்மா?
2: அது கிறிஸ்தவ மதத்தோட ஊடுருவல் அதிகமாக இருக்குது மறைமுகமாக. அப்ப நாங்க இந்த சேவைகளை செய்ய போகத்தான் எங்களுக்கு அது தெரியுது. அப்ப அம்மாவுக்கு அருள் கடாட்சம் இந்த பார்வை இந்த பக்கம் படக்கண்டு தான் எங்களுக்கு அந்த மறைமுகமான தாக்குதல் விளங்கி இருக்குது. அப்ப இப்ப நாங்க நிதானமாக எங்களுடைய எதிர்கால சந்ததியினர தெளிவா மதமாற்றம் இல்லாம கொண்டு போறதுக்கும் பெரிய ஒரு உதவியாக இருக்குது இந்த அறநெறி பாடசாலையினூடாக.
1: நிச்சயமாக சௌதரி, நான் அம்மாவோட இந்த திருவிழாக்கள் முடிந்த பிறகு கதைக்கும் போது இந்த விடயத்தை நான் கூறுகின்றேன். கூடிய சீக்கிரம் தாயார் அங்கு வருவதற்கான முன்னெடுப்புகளை செய்வதற்கு தயாராக இருப்பார் என்று நான் நம்புகின்றேன் சௌதரி.
2: ஆமாயா, எல்லா வீடுகள்லயுமே அம்மா வீட்டு படத்தை வச்சு பூஜை அறையில வச்சு பூஜை செய்யற மரபையும் நாங்க ஏற்படுத்தி இருக்கிறோம். அப்ப அது அவங்க விருப்பத்தோட செய்யறாங்க. பிள்ளைகள் வந்து சொல்றாங்க நாங்க பூஜையில ஈடுபட்டது, கூட்டு பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப அதற்கு முன்னுக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கு. இப்ப அது மேலதிகமாக அவங்க அந்த பிரார்த்தனையில ஈடுபடுறது, நாங்களும் பூசை செய்யறோம், எங்களுக்கும் அந்த படம் அம்மா வீட்டு படத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போற நிலை இப்ப உருவாகி இருக்குதுங்க.
1: நன்றி, நன்றி, நன்றி. தாயை வந்து வாங்கி கொண்டு வைத்து வடிவா வணங்க வேண்டும் சகோதரி. நல்லா வணங்கி பசு, அதாவது திங்கட்கிழமையில பசும்பால் வைத்து, வெள்ளிக்கிழமையில பசும்பால் தாயாருக்கு காட்சி வைத்து அதை புனிதமாக இருக்கணும். அந்த நிகழ்வு கொஞ்சம் புனிதமாக இடம்பெற வேண்டும். நீங்கள் அதை சொல்லிக் கொடுங்க அந்த பிள்ளைகளுக்கு, தாயாருக்கு சொல்லிக் கொடுங்க. நன்றி, நன்றி. அடுத்த வாரம் தாயினுடைய ஆலய விசேஷங்கள் முடிந்த பிறகு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆசிரியர் என்ன அம்மா என்ன சொல்றான்னு பார்த்து செய்வோம்மா. நன்றி அம்மா, நன்றி
2: நன்றி
1: நன்றி நன்றி. அறநெறி ஆசிரியர் திருமதி தலவாக்குலையில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
3: வணக்கம் ரஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நல்லமா இருக்கிறீங்களா?
3: நன்றி
1: நன்றி. சொல்லுமா.
3: இரண்டாவில் எழுந்திருக்கும் அங்கே எழுந்தருளிருக்கும் உபாசி அம்மன் அற்புதாட்சியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அம்மாவை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு நான் ஒரு பாடலை தருகின்றேன். உன்னருளை பாட வந்தோம், உன்னடிகள் தேடி வந்தோம், உன்னிடத்தில் சரணடைந்தோமே அபிராமி அம்மா, உள்ளமெல்லாம் பக்தி கொண்டோமே. உன்னருளை பாட வந்தோம், உன்னடிகள் தேடி வந்தோம், உன்னிடத்தில் சரணடைந்தோமே அபிராமி அம்மா, உள்ளமெல்லாம் பக்தி கொண்டோமே. உன்னழகை காண வந்தோம், உன்னிழலில் வாழ வந்தோம், மண்ணுலகில் உன்னை போலவே அபிராமி அம்மா, மகாசக்தி யாரும் இல்லையே. டென்மார்க்கில் கோவில் கொண்டு பிரண்டாவில் அருள் வழங்கும், டென்மார்க்கில் கோவில் கொண்டு பிரண்டாவில் அருள் வழங்கும், கண் கண்ட அன்னையும் நீயே அபிராமி அம்மா, கைதொழுதோம் என்றும் உன்னையே. அன்பர்களின் துன்பங்களை அன்பாலே தீர்த்து வைக்கும் பெண் தெய்வம் நீயே அம்மா, அபிராமி அம்மா, பெருமை நூறு கொண்டாய அம்மா. மஞ்சகரின் செய்வினைகள் வலுவிழந்து போகும்படி, வஞ்சகரின் செய்வினைகள் வலுவிழந்து போகும்படி செய்பவளும் நீதானே அபிராமி அம்மா,

வாக்கு சொல்லியங்கள் சின்னம் சிறு வயது முதல் அருள்வாக்கி சொல்லி எங்கள் துன்பங்களை ஓட வைத்தாயே அபிராமி அம்மா துணையாக நீ இருப்பாயே அன்னை என்று உன்னிடத்தில் அபயம் என்று

0: அபிராமியம்ம என்றும் அருள் கொடுப்பவள் நீயே. சூளம் அதை ஏந்திக்கொண்டு சுந்தரியாய் ஆடிக்கொண்டு, சூளம் அதை ஏந்திக்கொண்டு சுந்தரியாய் ஆடிக்கொண்டு, நாலு திசையாள்பவள் நீயே அபிராமி அம்மா, நம்பி வந்தோம் காத்திடுவாயே. நாலு திசையாள்பவள் நீயே அபிராமி அம்மா, நம்பி வந்தோம் காத்திடுவாயே. உன்னருளை பாட வந்தோம், உன்னடிகள் தேடி வந்தோம், உன்னிடத்தில் சரணடைந்தோமே அபிராமி அம்மா, உள்ளமெல்லாம் பக்தி கொண்டோமே, உள்ளமெல்லாம் பக்தி கொண்டோமே. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்னைக்கான ஒரு பாடலையும் தந்திருந்தார். அவரை தொடர்ந்து பைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து திருமதி இந்திரா அவர்கள். வணக்கம் இந்திரா.
2: வணக்கம். வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா இந்திரா?
2: ஓம் அம்மாவின் அருளால் நலமா இருக்கிறோம். எங்களுக்கு சரியான சந்தோஷமா இருந்தது. நீங்கள் எங்களை கோயிலில் கண்டோம்
1: பாத்தீங்களா?
2: நீங்கள் அம்மாவிடம் அரிசனை எல்லாம் செய்து கொண்டு நின்றது என்ற நீங்கள், நாங்க நேரடி பூசையில எல்லாம் பார்க்கலாம் தானே, எல்லாம் இப்பவும் நேரடி பூசை போட்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சப்பர திருவிழா சுசமாக நடக்கும் நாளைக்கு தேர்.
1: அப்ப சித்ரா சித்ரா நிக்கிறாண்டு பாருங்க.
2: ஓ நிக்கிறா நிக்கிறாண்டு அவர் அவையல் இந்த பூசை தானே. அவரும் அவரும் தான் ஜாகத்துல எல்லாம் போட்டு போட்டவையல் ஜாகம் செய்ய நவதானியம் எல்லாம் கூட தங்க தங்கச்சி அவர் தங்கச்சியும் அவர் நண்டு செய்தவையல் பார்த்து பார்த்து கொண்டு இருந்த நாங்கள். அம்மாவின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கோனும், எல்லோரும் நலமுடன் வாழோனும். அம்மாவிடம் ஒவ்வொரு முறையும் போய் நிற்போம். இப்பொழுது எங்கள் மனம் உண்மையாகவே மன கஷ்டமாக இருக்கிறது.
1: சாமியாரோட உரையாடினர் உங்களை பற்றி
2: சாமியாருக்கு தெரியும். நாங்கள் அங்கு ஓடி ஓடி தொண்டு செய்வது அம்மாவுக்கு. எப்பொழுது அம்மாவிடம் போவோம் என்றுதான் கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம். மாதாய் நான் எங்கள் தெய்வம், கண்கண்ட தெய்வம் என்றுதான் கூற வேண்டும். அம்மாவிடம் என்ன குறையை கூறினாலும் தாய் நிறைவேற்றி கொண்டு இருப்பா. அம்பாலை நாங்கள் நம்பி எந்த காரியத்திலும் இறங்கலாம். அம்மா அம்மா இதை நடத்துங்கள் என்று கூறினால் அதை நடந்தே தீரும். அப்படியான தாய்தான் அருக்கடாட்சியம் கொண்ட தாய்தான் அபிராமி தாயார். அபிராமி தாயின் திருவிழா நடந்து கொண்டு இருக்கின்றது. எல்லா மக்களும் போய்கொண்டு இருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து நிறைய கனடாவில் சந்திச்சனை கூட தெரியா, கனடாவில் இருந்து கூட ஒரு ஃபேமிலி போயிருக்கிறார்கள். அவர்கள் தீட்ட பூட்டு செய்பவர்கள்.
1: நாங்கள் அமெரிக்கா அமெரிக்காவில் இருந்து வந்தவர்கள் குடும்பத்தை தான் கூட்டிட்டு போனாங்க.
2: வந்து அவையல் செவ்வாய்க்கிழமை போனவையல் அங்க கோயிலுக்கு திங்கக்கெல்லாம் திங்கேறம் போயிருக்கோணும். அவர்கள் கனடாவில் இருந்து போன தீர்த்த பூசை செய்பவர்கள். அவர்கள் அம்மாவின் அருளால் தான் அவருக்கு குழந்தை கிடந்து இப்பொழுது 25 வயது அவருக்கு. அவர் நல்லா படித்து நல்லதொரு அவையில் மூன்று பேரும் அங்க நிற்கிறார்கள். உண்மையாக அது சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு. நாங்கள் அவையிலே வழி அனுப்பும் பொழுது சொன்னோம், நாங்கள் இல்லாத இடத்துக்கு நீங்கள் போய், அவர் இல்லை நாங்கள் போய் 10 நாள் நின்று அம்மாவுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அம்மா எங்களுக்கு இவ்வளவோ செய்து கொண்டு இருக்கிறார். தாயிடம் போனால்தான் அந்த தீர்த்தக்கரையில் அம்மா தண்ணி ஊற்றினால்தான் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு நாங்கள் நிலையாக நிற்போம் என்று கூறிக்கொண்டு போகிறார். உண்மையா? அது உண்மை. அம்மா அந்த தீர்த்தக்கரையில் தண்ணி குடம் குடமாக ஊற்றுவா. அந்த தண்ணி எவ்வளவோ விசேஷமானது. அம்பாள் அந்த ரொம்ப அவசரம் செய்து எல்லோருக்கும் நீர் பார்ப்பா. கூடுதலான மக்கள் இந்த தீர்த்தமாட வைரவர் மடைக்கென்றே போவார்கள். வெளிநாடுகளில் இருந்து போய் அம்மாவிடம் தீர்த்தமாடி அந்த வைரவர் மடையில் அம்பாள் வந்துதானே விருப்பம் இல்லையால் எங்க வருத்தம் என்ன பிரச்சனையை வைத்து அம்மா அதை எடுத்து விடுவா. உண்மையாகவே அது பெரிய ஒரு சந்தோஷமான நாள். அம்மாவிடம் போய் நின்று தொண்டு செய்தால் அதை போல ஒரு ஒரு சந்தோஷமான நாள் எங்களோட வாழ்க்கையில் கண்டறிக்க காண முடியாது. அப்படியான தாய் தான் எங்கள் அபிராமி தாயார். அபிராமி தாயை எல்லோரும் வணங்குங்கள். எல்லோரும் அம்மாவிடம் பொங்கல். காசு பணம் பெருசா இல்லை, உண்மையாகவே எங்களுக்கு நிம்மதியும் மன சந்தோஷமும் அம்மா தருவா. நாங்கள் அம்மாவிடம் போனாலே அது ஒரு தனியொரு மகிமை. அம்மாவின் பார்வை பட்டாலே எங்களுக்கு அம்பாலை, நாங்கள் இந்த கோயிலுக்கு போறது விட அம்மாவை அம்மா அம்பாள் நேரையே வந்து காட்சி கொடுக்குறா. கற்று என்ன வேணும் என்று நாங்கள் கூறும் பொழுதே அது அருள்வாக்க கூறி இதை இப்படி செய்யுங்கள் எங்கள் என்று கூறுவார். அம்மாவின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும். எல்லோரும் போய் பால்ச்சம்பு எடுங்கள். பால்ச்சம்பு எடுப்பது சரியான விசேஷம். நாளைக்கு தேரில் பால்ச்சம்பு எடுத்தாலே இவ்வளவோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் போகும். எல்லோரும் போய் அம்மாவிடம் போய் எல்லோரும் நலம் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். எல்லோரும் போய் நீங்கள் போய் பால்ச்சம்பு அதோட தீர்த்தக்கரையில் போய் தீர்த்தமாடலாம். வைரவர் மடையில் போய் அம்மா வைரவர் மடையில் அம்பாள் வந்து நிறைய மக்களுக்கு ஆசீர்வதித்து உங்கள் பிரச்சனைகள் தீர்த்தி வைப்பார். எல்லோரும் போய் அம்மாவிடம் அருள் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் தாயான. நன்றி வணக்கம்.
1: நன்றி சகோதரி. தாயனுடைய அருள் கடாச்சம் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
2: நன்றி வணக்கம்.
1: அவர் கனடாவில் இருந்து திருமதி அன்னையனுடைய பக்தை திருமதி இந்திரா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் எமது நன்றிகளும் பாராட்டுகளும். நேரம் சரியாக 4:48 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:48. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியாரர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. என்ன ஏமலிருந்து புங்கையூர் ராஜா.
1: வணக்கம் புங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஓ, நாங்கள் அன்னையினுடைய அருளோடு நல்ல உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி.
3: அபிராமி தரிசனம் இன்று கிடைத்ததே, அன்னையின் அருள்மழை பொழிந்ததே, தென்மாத் நகரில் கோயில் கொண்டவனே, எங்கள் குறைகள் தீர்க்க வந்தவளே அம்மா அம்மா.

ங்கே தெய்வ அவதாரம் குங்கும வாசம் சந்தன மணமும் கோடி சூரியன் போல உன் முகமும் அன்னையுன் பாதம் பணிந்திட வந்தோம் அன்புடன் அணைத்திட வந்தோம் கருணை கடலே காப்பவளே கண்களில் நிறைந்த கனி அளமே அபிராமி தாயே அபயம் தருவாயே அடியவர் வாழ்வில்

விண்ணவர் வணங்கும் மகிமை நிறைந்தாயே, அபிராமி ரூபம் மனதின் வடிவம் அடியவர் மனதில் என்று முன் நினைவும். மங்கள தீபம் ஒளிரும் நேரம் மனதினில் மலரும் பத்தர்கள் பாரம். அபிராமி அன்னையின் திருவிழா நாடில் என்றும் நிறைந்தாய அன்பின் வடிவே. அம்மா உன் தரிசனமானந்தம் அதுதான் எங்கள் வாழ்வின் பேரின்பம். மல்லிகை பூவும் மருதாணி வாசமும் மங்கள இசையும் பத்தர்கள் கோஷமும் நாதேஸ்வரம் பாடும் திருப்புகழ் ராகம்

0: தாயே பரம கருணையில் காத்திடுவாயே, அம்மா காத்திடுவாயே அபிராமியே, அபிராமியே அபிராமியே அபிராமியே. நன்றி வணக்கம் ராஜானே.
1: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு அன்னைக்கான பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையனுடைய திருவள்ளல் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் இருந்தாலே அடியாரர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று அன்னையுடைய ஆலயத்தில் சப்பர திருவிழா இடம்பெறுகின்றது. நாளைய தீர்த்திருவிழா இடம்பெறுகின்றது. அதனை தொடர்ந்து தீர்த்த திருவிழாவும், தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து பூங்காவன திருவிழா திங்கட்கிழமை இடம்பெறும். அதனை தொடர்ந்து பைரவர் மடையோடு இவ்வா ஆண்டுக்கான 31வது ஆண்டு மகோத்சவ திருவிழா நிறைவுக்கு வரும். அன்பு உறவுகளே, அதனை தொடர்ந்து வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜானே.
1: வணக்கம் ராஜலிங்கம். நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமாம், நாங்கள் நிலமா இருக்கிறோம் ராஜா.
1: நன்றி.
2: நாங்கள் நிலமா இருக்க எல்லாம் வரல அன்னை அபிராமியும் ஆசியும் அருட்கடாச்சவும் என்றென்றும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் வணங்கும் அன்னை அபிராமியை வேண்டி மற்றும் அனைத்து நேர் நெஞ்சங்கள் அழைப்பாளர்கள் எல்லோருக்காகவும் வேண்டிக் கொண்டு ராஜா. எங்கள் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வெளியீட்டு சீடியில இருந்து ஒரு பாடல் ஒன்று எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது ராஜா. முத்துமாரியம்மன் பாடல் தான், அதை நான் தருகின்றேன். ஆயிரம் கண் உடையவளே அங்காளே ஈசரியாள், தம்பாட்டி எல்லையிலே கோவில் கொண்டு எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரியம்மா எங்களை காத்தருள வேண்டும் அம்மா. தாயே எங்களை காத்தருள வேண்டும் அம்மா. தம்பாட்டி பதியையாளும் எங்கள் முத்துமாரி, நம்பி வந்தோம் நாங்கள் உன்னை நாளும் வரம் வேண்டியம்மா. நுனிபுரத்து நாயகியே நுன் கலையின் தாயவளே, தனிமையிலே தானமந்து தாமாட்சி செய்பவளே, ஆடலுடன் பாடல்களைகள் அள்ளித்தரும் தேவியம்மா, தேடலுடன் கூடி வந்தோம் தேவி பதம் நாடியம்மா, தேவி பதம் நாடியம்மா. கற்பூர நாயகியே கருணையுள்ளம் கொண்டவளே, பொற்பாதம் பணிந்து உன்னை போற்றிடுவோம் அனிதினமும். தம்பாட்டி பதியையாளும் எங்கள் முத்துமாரி, நம்பி வந்தோம் நாங்கள் உன்னை நாளும் வரம் வேண்டியம்மா. நுனிபுரத்து நாயகியே உங்களையின் தாயவளே, தனிமையிலே தானம் வந்து தாமாட்சி செய்பவளே, ஆடலுடன் பாடல் கலைகள் அள்ளித்தரும் தேவியம்மா, தேடலுடன் கூடி வந்தோம் தேவிபதம் நாடியம்மா, தேவிபதம் நாடியம்மா. தம்பாட்டி பதியையாளும் எங்க

தாயி எங்கள் முத்துமாரியம்மா, நீயே எங்கள் முத்துமாரியம்மா, நீயே ஆதிபராசக்தியம்மா, அகிலமாளும் தேவியம்மா, நீலகிரி சூலியம்மா, நித்தமுமை காத்திடம்மா, காவலூரின் எல்லையிலே கோவில் கொண்ட மாரியம்மா, காவடிகள் ஆடி வந்தோம் காலமெல்லாம் காத்திடம்மா, காலமெல்லாம்

0: நம்பி வந்தோம் நாங்கள் உன்னை, நாளும் வரும் வேண்டியம்மா, மாரியம்மா மாரியம்மா, தம்பாட்டி பதியையாளும் எங்கள் முத்துமாரியம்மா, முத்துமாரி அம்மா. நன்றி ராஜா, நன்றி வணக்கம்.
1: நன்றி சகோதரம். மாரியம்மன் பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையனுடைய திருவள்ளல்களை கொண்டு வந்து பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அவர் ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் வந்து இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 5:57 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:57. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4 மணியிலிருந்து 5 மணி வரை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் அன்னையினுடைய அடியார்கள் மட்டுமல்ல எல்லோரும் இணைந்து கொண்டு தாயினுடைய, அதாவது தாய் செய்கின்ற தொன்பது இரங்களோடு வருபவர்கள் தங்களை நாடி வருபவர்களுக்கு காப்பாற்றி அவர்களுடைய திருவருளால் நல்ல சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி சமைத்து கிடக்கின்றார். நீங்கள் இன்று ஆலயத்தில் நின்றிருந்தால் அன்னை என்ன மாதிரி அந்த ஆலயத்திலே இருந்து தொண்டு செய்து அந்த தெய்வங்களுக்கு எல்லாம் அபிஷேக ஆராதனைகள் செய்து அந்த ஆலயத்தை எவ்வாறு நிர்வகிக்கின்றார் என்பதனை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஒரு நடமாடும் தெய்வமாக நாங்கள் பிறந்திருக்கின்ற காலங்களில் எங்களுக்காக அந்த தாயார் காத்திருக்கின்றார். ஐந்தடுக்கு கோபுர மாளிகையோடு கொடிமரம் முன்னுக்கு நின்று உங்களை எல்லாம் வரவேற்க அங்கே அந்த தாயை தேடி வருகின்ற பக்தர்கள் பல தேசங்களிலிருந்து வருகின்றார்கள். கனடா, அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற ஆலயங்கள், டென்மார்க் போன்ற ஸ்காண்டினேவியன் நாடுகளிலும் இருந்து பின்லாண்ட் மற்றும் ஸ்காண்டினேவிய நாடுகள் வந்து நோர்வே, டென்மார்க், ஸ்வீடன் மற்றும் பின்லாண்ட் மற்றும் இன்னும் ஒரு நாடு, 5 நாடுகள் கொண்டு தான் ஸ்காண்டினேவிய நாடுகள். அந்த நாடுகளிலிருந்து அன்னையை தேடி வருகின்றார்கள். வந்து தங்களுடைய துன்பதிகளை கூறி இன்பமாக வாழ்ந்து வாழ்த்து பெற்று அன்னையிடமிருந்து அது ஆலயம் தேர்திருவிழா முடிந்த பின் கையோடு அன்னையார் அந்த ஆஞ்சநீரோ அல்லது சிவலிங்கத்திற்கு முன்னால் வைத்து தண்ணி ஊற்றி உங்களுடைய வருத்தங்களை, நோய்களை, பிணிகளை, அங்கே பல தேசிக்கணிகள் இருக்கின்றது, மற்றது உங்களுடைய இல்லங்களை பாதுகாக்கின்றதுக்கான தேசிக்கணி, உங்களுடைய வர்த்தக நிலையங்களை பாதுகாப்பதற்கான தேசிக்கணி எல்லாம் அங்கே தாயார் வைத்திருக்கின்றார். அந்த தேசிக்கணிகளை பெற்றுக்கொள்ளலாம். விபூதி பிரசாதங்களோடு அந்த தேசிக்கணிகளை நீங்கள் பெற்று செல்லலாம் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, அன்பூர்வல் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள். பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வில் வசந்தம் வந்து
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசகி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டைசூழ வீதி உலாவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: மருந்து மருந்து.
1: வெற்றி, ஒற்றுமை, ஊக்கம், அறிவு, நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி. வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.

இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:07, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:07. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்றாம இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியானது வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று தினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை இடம்பெறுகின்றது. மனைவிபோல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதலெழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையை நீங்கள் கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளலாம். நிலைய கலையத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் எமது அன்பு உறவுகள், அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருள் அவர்கள். அமெரிக்காவில் இருந்து எங்களுடைய ராஜா, அவருடைய இல்லத்தரசு சத்தியவதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். கேள்வி

உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து பசியால் பாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. கடன் நீட்டு இந்த கேள்வியில் இணைந்து கொண்டீர்கள் அன்புறவர்களே. நீங்கள் யாருமே, அதாவது 14 அன்புறவர்கள் இணைந்து கொண்டார்கள். ஜே ஆர் நடேசன் அவர்கள், பதரு, பழையசோறு, தேவி தனராஜ் அவர்கள், பாறை, பசிப்பாறை என்று சொல்லியிருந்தார். பிலோமின் அவர்கள் பதபதப்பு, பரிசு பொருட்கள் என்று சொல்லியிருந்தார். ஷியாமலா அவர்கள் பதறி அடித்தல், பச்சை தண்ணி என்று சொல்லினார். சித்ரா அவர்கள் பதறி பரிசு பொருட்கள், குணா அவர்கள் பதறி பருப்பு பணம் என்று சொல்லியிருந்தார். சுபாஷினி அவர்கள் பதறி பச்சை தண்ணி என்று சொல்லியிருந்தார். மேரி அவர்கள் பதறி பணம் பொருட்கள், ராதா அவர்கள் பதறி பச்சை அரிசி, புஷ்பவதி அவர்கள் பதறி பச்சை அரிசி, வதனா அவர்கள் விசப்பு காத்து விசாலம் என்று சொல்லியிருந்தார். உதயன் அவர்கள் பதறல் பழஞ்சோறு, பத்மராணி அவர்கள் பதறல் பழஞ்சோறு, சசியம்மா அவர்கள் பதறல் பழஞ்சோறு என்று சொல்லியிருந்தார். யார் முன்பகுதி விடையையும் நீங்கள் சொல்லவில்லை, பின்பகுதி விடையையும் சொல்லவில்லை. இதோ பாடலை மீண்டும் தருகின்றேன்.

0: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? எப்படி அமெரிக்க காற்றா அல்லது ஐரோப்பிய காற்றா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கேக்குதா?
1: வணக்கம் வணக்கம் ராஜா, நான் கேக்குன்றா?
0: நல்லா கேக்குது.
1: எங்கள் அன்பு சியாச்சி அனைத்து உயிர்களும்
0: மேக்க பக்கத்தில் வச்சுக்காதீங்க.
1: இதுதான் இது மைக்கண்டா, ரெண்டு மூன்று மைக்கு இருக்கேண்ணா. இதை தூக்குறேன்.
0: நீங்கள் இதே நீங்கள் இப்போ முதல் கதைச்சது
1: முதல் ஒன்று நான் தூக்கல. இன்னும்
0: அது அது அந்த ஸ்டாண்டில் இருக்கிறது,
1: ஸ்டாண்டில்
0: அதைத்தான் கிட்ட வைங்க.
1: அப்போ ஸ்டாண்ட், ஓகே ஓகே ஓகே. ஆ, இது ரெண்டாவது ஆள். ஆ, ரெண்டாவது ஆள். ஓகே ஓகே,
0: அது தேவையில்லை. நீங்கள் போட்டுருக்கீங்க சார், சொல்கிறோம்.
1: ஆ, சொல்லுங்கண்ணா, இப்போ கேட்குதா?
0: ஓ, நல்ல வடிவாக கேட்குது, நீங்கள் சொல்லுங்க.
1: ஓம் ஓம் ஓம் ஓம். எங்களுக்கு எனக்கும் சத்தியாகன் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஒன்று. இந்த தாயின் வானொலி 9 வருஷமாக இந்த நிகழ்வை, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக எங்கள் அருமை அண்ணா ஏ.எஸ். ராஜா அண்ணாவின் பிறந்த நாளுக்காக ஓடி ஓடி பறந்து இந்த அமெரிக்காலேருந்து இங்கே வந்திருக்கிறோம் அண்ணா. இந்த விழாவை அழகாக வடிவாக சிறப்பிக்க வேண்டும் என்று வந்தபடியால் இந்த மண்ணிலே கால் வைத்ததற்கு காரணம் டிஆர்டி தமிழ் ஒலி என்ற ஒரு வானொலி இருந்தபடியால் இந்த மண்ணிலேயே காலை வைத்தோம். வெறும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற வந்த நாள் துவக்கம் இன்று வரை சத்யாவும் நானும் ரொம்ப மகிழ்ச்சியாக அமெரிக்காவில் இருந்ததை விட இங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என்னடா எங்களோட அன்பு உயிர் எல்லாத்தையும் சந்தித்ததால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம்ண்ணா.
0: அம்மாவை இப்போ டென்மார்க் சென்று சரி செய்து அன்னையினுடைய ஆசைகளை பெற்று.
1: ஓம் ஓம் ஓம் ஓம். அது ஒரு பெரும் பாக்கியம். நீங்கள் டெலிஃபோன் நம்பர் தந்திருந்தீங்கள், அதோட ஸ்பெஷலாக அம்மான்ற ஃபோனை கூடி தந்திருந்தீங்கள். நீங்கள் அடிக்கடி கேப்பீங்கள், ராஜா அம்மாவோட பேசுனீங்களா பேசுனீங்களான்ட்டு. அம்மாக்கும் பல தடவை நாங்கள் அழைப்படுத்து கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு பெரியொரு மகிழ்ச்சி, அதாவது 3 நாட்டுக்கு போனது போல. ஃப்ரான்ஸ்லேருந்து போர்டர் பெல்ஜியத்துக்கு போனோம். எங்கள் செல்வம் ஆர்த்திகன் அகேனி அவருடைய அண்ணா அந்த குடும்பத்தை சந்தித்தோம். பெல்ஜியத்திலேருந்து அங்கால
0: தாண்டி
1: டென்மார்க்குக்கு கொண்டு போனீங்கள். அம்மா பார்த்த உடனே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பக்தர்கள் அங்கே இருந்தார்கள். அதால் ஒரு சகோதரிகள் பெண்கள் ஒரு சைடில் இருந்தார்கள். நான் அரோரா சொன்ன உடனே என்ன பார்த்தார்கள், யாரப்பா ஒரு ஆள் வந்து
0: மின்னுக்கு முட்டும் அளவுக்கு
1: அரோஹராண்டு
0: அந்த
1: இறங்கி விட்டார்கள். இப்படித்தான் போய் சொல்லக்கூடாது. அமெரிக்காவில் ராஜராஜரி அம்மன்லேயும் அப்படித்தான் சொல்லுவேன். கனடாவிலிருந்து எங்கள் அன்பு நேயர்கள் எல்லாம் ரொம்ப நேயர்கள் வருவார்கள் ராஜராஜரி அம்மனுக்கு. அவர்களுக்கு தெரியும் இந்த குரல், நான் கூப்பிடுறது அங்க பிரதனை செய்கிறதெல்லாம் அவர்களுக்கும் தெரியும். தேரிலே ஒரு ஆண் ஒரு ஆள் அங்க பிரதனை செய்கிறார். ஒரு சில நேரம் இன்னும் ஒருத்தர் வருவார். போன முறை நான் தனியாக தான் செய்திருந்தேன். அம்மா பார்த்த உடனே இந்த கண்ணால் தண்ணி
0: ஆனந்த
1: காரணம் என்னென்னா எதிர்பார்க்கல. நாங்கள் இப்படி இங்கே வந்து அம்மாவை சந்திப்போமோ என்று நாங்கள் எதிர்பார்க்கல. இதெல்லாம் கொடுப்பனவும் அண்ணாண்ட பிறந்த நாள் தான். அண்ணாண்ட பிறந்த நாள் வேறு என்னென்னா நான்
0: சொன்னேன். நன்றி. நேர்களோடு நாங்கள் நேர்களோடு தொடர்பை எடுத்துக் கொள்கின்றேன். அந்த இந்த நேரத்தில் நேர்களும் உங்களுக்கு வணக்கம் சொல்லுவார்கள். அவர்களோடு சத்யா, சத்யா
1: அம்மா
0: சுகமாக இருக்கிறீங்களா? சத்யா
1: சொல்லுங்க.
2: நான் சுகமாக இருக்கிறேன் அண்ணே. நல்லது நல்லது. அன்றைக்கு நாங்கள் கோயிலுக்கு போனது, உங்களையும் அழைத்துக்கிட்டு போனது எங்களுக்கு பெரிய மிக மிக பாக்கியம் அண்ணே.
0: சந்தோஷம்.
2: இந்த நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடவருகிறேன்.
0: எங்கே ஓடுறீங்க? நிறைவுடன் தளம்பு, அது என்ன ஒரு சொட்டு தான் தளம்பு. சத்யா அவர்கள் வாயெடுத்து எங்களுடைய சொல் தன்னுடைய எங்களுடைய நேயர்களுக்கும் இதை நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார். மங்களகரமாக முதலில் வந்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் சகோதரி பிலோமினா அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
3: நலமே இருக்கிறோம்.
0: நன்றி. நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி.
3: ஓகே. இப்போது கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் ராஜா, சத்யா அருள் அவர்களுக்கும் சார்பாக வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். எல்லாரையும் அங்க கண்டது மகிழ்ச்சி. என்னடா குரல்கள் கேட்டிருக்கிறேன், ஆனால் நேரில் கண்டது நேற்று அன்றைக்கு தான்
0: சனிக்கிழமை.
3: அதாவது ராஜா அண்ணாவின் பிறந்த நாள் ஆள நாங்கள் அதற்கு பாக்கியம் பெற்றோம்.
0: நன்றி
3: ராஜா. இப்ப நான் விடைக்கு வரேன்.
0: விடைக்கு வாருங்க. சொல்லுங்க.
3: ஒடுங்கி என்ற சொல்லெடுத்து
0: என்னம்மா
3: ஒடுங்கி?
0: ஒடுங்கி ஒடுங்கி
3: நோன்மா ஓனா டீனா இஞ்சனா சூனா உடைஞ்சு போயிடுவோம். இருக்கும் அப்ப அந்த சொல்லு எடுத்து ஒரு ஒரு பிடி சோறு,
0: ஒரு
3: பிடி சோறு வேண்டா, ஒரு கையளவு நிறைய சோறு கொடுப்பான்.
0: ஒரு பிடி சோறு. நன்றி வாழ்த்துக்கள்.
3: நன்றி வணக்கம்.
0: அவர் அன்பு சகோதரி அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ஜோஸ்ரீமா. நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்கள் தானே?
0: ஓ நல்லா இருக்கிறோம்.
4: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி, அருளுக்கும் வணக்கம் கூறி, எங்க அமெரிக்க ராஜா சத்யா இருவர் மூவருக்கு நாகருக்கும் வணக்கம் கூறி கொண்டு நான் சத்யா ஒன்று கலக்க போறேன்.
0: சத்யா உங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிட்டா? இனி நான் வரமாட்டேன், விட போறேன்.
4: நிம்மதியோடு
5: நல்ல வடிவா நிறைவாக வந்து சேர்ந்தோம்.
4: நன்றி. உங்களை பார்த்ததும் சந்தோஷம், சந்தோஷம் ஆனந்தம் இல்லை. என்னென்று சொல்றேன்னு அது சொல்ல முடியாத சந்தோஷங்கள் எல்லாரையும் உங்களை கண்டது. சுகமாக இருங்கள். அவர் ராஜபடம் நடக்க
5: போறேன்.
1: எங்கள் தாயத்தில் பூநகரியின் சிங்கப்பெண் சகலதா வள்ளி, நலமா இருக்கிறீங்களாம்மா?
4: அடாய் குரலை கேட்டு அன்றைக்குதான் ஆளை பார்த்தது. ஆளே சூப்பர் ராஜா, அமெரிக்க ராஜா சூப்பர் ராஜா தானே?
1: நன்றி அம்மா, நன்றி.
4: ஓ நன்றி நன்றி. உங்களை கண்டது சந்தோஷம். என்ன ராஜாவின் பிறந்த நாள்ல எத்தனை பேரை கேட்டு இன்னும் சந்தோஷங்களே வளர்ந்தோம். என்ன
1: அது என்ன ஒரு மகிழ்ச்சியானடா எங்களோட குடும்பத்துல அமெரிக்கால ராஜா அண்ணா அந்த பிறந்த நாளில எனது மூத்த பேரன் பிறந்திருந்தார். அவர் சியாஜிக்கு ஒரு தரிசன், அமெரிக்கா ராஜாவுக்கு ஒரு திருசன்.
4: வணக்கம்.
1: நிலுங்க அப்படியே நிலுங்க அப்படியே நிலுங்க. எங்கள் சிங்கப்பன் எப்படி ஐயா சுகமா இருக்கிறாரா?
4: ஆம் சுகமா இருக்கிறார்.
0: அவர் போயிட்டாரம்மா?
4: போயிட்டாரம்மா,
1: கார்ல விட்டவர் போயிட்டார்.
4: சரிங்கப்பா, அவருக்கு நான் சொல்லி நன்றி சொன்னதாக சொல்லுங்க. கூட்டிகிட்டு காட்டுறவங்க நன்றி சொன்னதாக சொல்லிவிடுங்கள். சரி, மூவருக்கு நான் வாக்குகளை நன்றியில்லைன்னு சொல்லி நான் விடவிருந்தேன். நன்றி வணக்கம் ராஜா. எங்கட ராஜா, அமெரிக்க ராஜா, எல்லாரும் சத்யா எல்லாரும் வணக்கம் கூறி விடவிருந்தேன். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, நன்றி அம்மா.
0: அவரை தொடர்ந்து ராணி சம்பந்தர் அவர்கள் வைபருடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
6: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
6: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றி அண்ணா.
0: நன்றி.
6: நீங்களும் அனைத்து உள்ளங்களும் இந்த நேரமும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டேன்னா. வணக்கம் அமெரிக்கா ராஜா.
1: வணக்கம் வணக்கம். எங்கள் ராணி சம்பந்தர் நலமா இருக்கிறீங்களா?
6: ஆமா, நான் நிலமா இருக்கிறேன். நீங்க கதைக்கிறது எனக்கு வைபர்ல கொஞ்சம் கேட்காம இருக்கிற வழியா, நான் ரேடியோ சத்தத்தை கொஞ்சம் கூட்டித்தான் கேட்கணும்.
1: ஆனால் உங்கள் உரை வந்து எனக்கு கிளியரா இருக்கிறது, தெளிவாக வருகின்றது.
6: தெளிவா வருது. ஆனா எனக்கு இதுக்குள்ளால இப்ப கொஞ்சம் குறைவா தான் வருது. அதான் வானொலி சத்தமும் கூடித்தான் நான் கேட்கணும். நீங்க நலமா
1: இருக்கிறீங்களோ? நலமா இருக்கின்றோம் அண்ணா. அந்த பிறந்த நாள்ல வந்து இவ்வளவு அன்பு உள்ளங்களை கண்டது ரொம்ப மகிழ்ச்சி. அத்துடன் எங்களை அபிராமி அம்மன்கிட்ட கொண்டு போயிருந்தார்கள். வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஒரு நினைவென்றால் டிஆர்டி கலையத்துக்கு வந்ததும் போய் இந்த விழாவில நாங்கள் சிறப்பாக கொண்டாடினதும் அன்பு உள்ளங்கள் எல்லாரையும் கண்டு ஒரே சிரிச்சபடி கண்டு பார்த்து மகிழ்ந்து கொண்டே இருந்தோம்.
6: நீங்க இவ்வளவு தூரத்துல இருந்தே ராஜா அண்ணைய மகிழ்ச்சி படுத்துறீங்க, அப்ப கிட்ட வந்தா எப்படி மகிழ்ச்சி கொண்டாடி இருப்பீங்க?
1: எப்படி எங்க கணவன் ஹேண்ட்சம் எப்படி இருக்கிறார்? ஒரு சிரிப்பா?
6: என்றும் பதினாறுல இருக்கிறேன்.
1: சரி சரி, என்ன சோம்பு சார்ஜா சொல்லுங்க.
6: நன்றி நன்றி ராஜா. நான் அதோட நீங்க வந்து பெல்ஜியம்ல இருந்து டென்மார்க் போயிருக்கீங்க, அது போற வழிதான் எங்களோட இடம், அதால போய் வந்துட்டு போயிருக்கலாம்.
1: ஓ, நாங்கள் வரும்பொழுது வரும்பொழுது எங்கள் பாஸ்கரன் வீட்டை போய் வந்தோம். சாந்தி பாஸ்கரன் இரவு சாப்பாடு எல்லாம் தந்து எங்களை மகிழ்ச்சி பண்ணினார்கள். நாங்கள் அவர்களை கண்டதும் கண் எல்லாம் கரங்கி விட்டது ரெண்டு பேருக்கும். நாங்கள் ஆயிரம் இருந்தாலும் உண்மையை சொல்லவனும், நாங்கள் எவ்வளோ பாசமா அவரோட இருந்தோம் அதை மறக்க முடியாது. அங்கே போய் வந்தோம். ஆனால் நாங்கள் வந்தது ஒரு ஒரு கிழமை வெக்கேஷன் தானே, நாங்கள் இங்கே வந்தோம், அதால தான் பிரச்சனை. இன்னொரு கிழமை இருந்தால் நாங்கள் நீங்கள் சொன்ன போல ஜெர்மனில் வந்து ரெண்டு மூணு இடத்தை பார்த்து கொண்டெல்லாம் வந்திருக்கலாம். எங்களோட சியாஜி கவிஞர் பாரதி அக்கா, அவட்ட அவள் அக்கா இல்லை, எனக்கு தங்கச்சியாக இருக்கணும். அங்கே போனால் அவள் எல்லாம் இரவு சாப்பாடு தந்து அங்கே தங்க பண்ணி மகிழ்ச்சியாக எல்லாம் சுகமாக அனுப்பி விட்டினோம்.
2: மற்றவர்களும்
6: அவ சத்தியாகும் சுவங்கட்டன்னு சொல்லுங்க. நான் வந்து என்னண்டா எனக்கு கேள்வி வடிவா விளங்க இல்லையா, பல உள்ளங்களில் பாட்டி பதைத்ததா கேக்குறீங்க.
0: இயற்கை அனர்த்தங்களாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் வருத்தம் போல் பல மனித உள்ளங்களை வாட்டி பதைக்கக்கூடிய ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, பசியால் வாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்றினை பீடையாக பெறலாம்.
6: நான் வந்து கொள்ளி என்று எடுத்து, கொள்ளி என்று எடுத்து கொட்டாங்காய் அல்லது கொட்டாங்காய்ச்சி அந்த தேங்காய் அப்படி ஒன்று சாப்பிட்டவை தானே அந்த நேரத்தில்
0: அதை
6: சொல்லி பார்க்குறேன்.
0: நன்றி வாழ்த்து.
6: நன்றி அண்ணா.
0: அவர் சகோதரி ராணி சம்பந்தர் அவர்கள், அவர்களை தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பதி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் சகோதரி.
7: மகிழ்ச்சி கதைக்கிறவர் நேரடியா கலையத்துல வந்து கதைக்கிறேன்.
1: முன்னால தம்பி இருக்கும் பொழுது இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கின்றது, சிரிச்சு கொண்டுதான் கழிச்சு கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே சிரிச்சு கொண்டுதான் கழிச்சு கொண்டிருக்கிறேன். உங்களோட உரையாட முடியவில்லை, என்ன சொல்றேன்னு தெரியலை. ஆனந்த கண்ணீர் வருகின்றது. இந்த அன்பான உள்ளங்கள் எல்லாரையும் கண்டதும், இந்த நிகழ்வு அண்ணன் 70வது பிறந்த நாளில் நாங்கள் கலந்து கொண்டதும், இந்த பிரான்ஸ் மண்ணில நாங்கள் வந்து காலடி வச்சதும், அத்துடன் அபிராமி அம்மாட்ட போய் போனதும், அவன் ஆசிர் பெற்றதும், ஒரு புன்னக சிரிப்போட ஆசிர் பண்ணி விட்டா அவளுக்கு தெரியும், அவ கேள்விப்பட்டேன்னு சொல்லி இருந்தா, அவளா பக்தருக்கேயும் சொல்லி இருந்தா, நான் உங்கள பெரிய கேள்விப்பட்டேன். நான் ஏதோ பெரிய ஒரு நாட்டு பிரசிடன்ட் வந்தது போல, அவள அன்பு பாசம் இருக்கிறதே பெரிய ஒரு மகிழ்ச்சி எனக்கு உண்மையாவே. சத்யா வந்து நான் உங்களை தெரியும், சத்யா வைக்கப்பட்டவ எங்கள் டாக்டர் ரவியின் மனைவி போல. கொஞ்சம் வெக்கப்பட்டவ, ரெண்டு மூணு கதையோட கால போயிட்டா
7: போயிட்டா. சுகமா நிலமா இருக்கணும், கூட பயணம் சிறப்பாக அமைய வேண்டேன். பலர் கதைக்கு ஆசைப்படுவார்கள். நான் இங்கே லைன்ல நிக்கிறது சரியில்லை.
1: நன்றி அம்மா, நன்றி அம்மா. உங்களோட உங்களோட அன்புக்கும் பாசத்துக்கும் நன்றி. சும்மா இருங்கம்மா, நான் உங்களை ப்ரே பண்றேன்னு சும்மா இருங்கோ. நாங்கள் என்ன செய்தாலும் நான் நீங்களெல்லாம் கிளிநொச்சி பிள்ளைகளை மறக்க கூடாது. அது எங்கள் மனதில் எப்பவும் இருக்க வேணும். உங்கள் உதவியெல்லாம் அவர்கள் எனக்கு சொல்லுவார்கள். நிச்சயம் நிச்சயம் பெறுவேன், பெறுவேன் அம்மா, சந்திக்க பெறுவேன் பெறுவேன். ராஜானோட உரையாடுங்கள். நன்றி, சும்மா இருங்கோ.
0: என்ன என்ன விட சொல்றீங்க? என்ன விட
7: ஃப்ளோமினா சொன்னா ஒடிசன்ல இருந்து
0: ஒடிஞ்சு
7: போறது.
0: ம்,
7: ஒடிஞ்சு
0: ஒடிஞ்சில இருந்து ஒரு பிடி சோறு,
7: ஒரு பிடி சோறு.
0: நன்றி, வாழ்த்துக்கள் சோறு.
7: நீங்க நீங்க தான் ராஜானா இருக்கா? நிப்பாட்டி விடுங்க.
0: ஓ, நாங்கள் நிப்பாட்டி உங்களை மூடி போட்டு. என்ன ஒருத்தர் வந்துட்டார், ஆறுண்டு தெரியல, அவரை நிப்பாட்டி உங்களை நிப்பாட்டுறோம். நன்றி, அவர் சகோதரி கணிதி ஒன்று சிறப்பித்தார் புஷ்பவதி அவர்கள். புஷ்பவதியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் தேவி தனராஜ், நலமா இருக்கிறீங்களா?
8: நலமா இருக்கிறோம். வணக்கம் ராஜா.
1: எங்கள் அன்பு தேவி, நலமா இருக்கிறீங்களா அம்மன்? முதல் முதல் உங்களை கண்டபோது சத்யாக சொன்னேன், இவதான் எங்கள் அன்பு தேவி தனராஜன். அவ உங்களை வந்து கண்டுபிடிச்சா
8: தெரியாது, நீங்க எப்படி என்ன கண்டுபிடிச்ச? நீங்க எனக்கு எல்லாத்திலும் விட உங்களுக்கு அம்மா அபிராமி அம்மா கிடைச்சிருக்கின்றது பெரிய ஒரு சந்தோஷம். அம்மன் அறிவான் ராஜாண்ணாவின் பிறந்த தினத்தை கொண்டு
1: உண்மையா கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுடன் இதை பற்றி கதைக்கலாம். அவர்களுக்கு தான் நீங்க சொன்ன போல தெரியும். நீங்க சொன்னது உண்மை, நூறுக்கு நூறு.
8: என்னடா நீங்க கண்டுபிடிச்சு, நீங்க குசினிக்கதான் நின்றனா? நீங்க வேலை செய்ய வேண்டும். அப்ப நீங்கள் நான் அதுல சுற்றுண்டியல் கொண்டு வர என்ன மறைச்சு சோவிதன ராஜன் நான் தேய்ச்சி
1: போனேன்.
8: அப்படி நீங்கள் நலமா
1: உங்களுக்கு என்ன பதில் சொன்னு தெரியுமா?
8: கடவுள்
1: வேலை இருக்கிறவங்க
8: நான் மறக்கல. எல்லாத்துக்கும் ராஜாண்ணாவின் பிறந்த தினம் வந்தபடியே நீங்க வந்தீங்க.
1: ஓம், இதுல ரொம்ப கவலை. என் தம்பி சிங்க மூர்த்தி அவர்கள் நானும் தான் ரெண்டு வருஷமா தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தோம். தரிசனம் சொன்னா நடக்கும் பொழுது நடக்கும் ஜோசியா எங்க வருவீர்கள் என்று ஒரு வசனம் சொல்லி
8: இருந்தேன். நீங்க சொல்லி தந்திருந்தீங்க. அப்ப நான் இத்தாலி இயேசுதாஸ் அண்ணாக்கு சொன்னேன், அமெரிக்கா ராஜாண்ணாக்கு சொல்லும் ராஜாண்ணாவின் 70வது பிறந்த நாள் வருமா? வரும் இல்ல வரும் எனக்கு தெரியும், வரும். அதோட சேர்த்து உலாவ் எடுக்கலாமா வேற சொல்லுங்க.
1: சொன்னவர்
8: இப்ப யேசுதாசனா கேட்டுக்கொண்டிருந்தாரு. நான் யேசுதாசனை அடிச்சு உடனே சொன்னேன், இப்ப அவசரப்பட வந்தா 70வது பிறந்த நாளோட ராஜாண்ணாவுக்கு உலாவ் எடுப்ப வேண்டும். அதே மாதிரி அமைஞ்சது, நீங்க நலமா இருக்கணும். சந்தர்ப்பம் கிடைச்சா உங்களை அன்னைக்கு எனக்கு உரையாட முடியாம போயிட்டது. நான் ஒரு பிஸியா இருந்தபடியா?
1: இல்ல இல்ல, உங்களோட நீங்கள் செய்த சலுகைகளை பார்த்தனே, ஓடி ஓடி சாரியோடு அந்த அவ்வளவு வெறுக்கும் அந்த இனிப்புகள் சாப்பாடு எல்லாம் கொடுத்தீங்கள். எந்த ஒரு கலப்பையும்
8: ஒரு கோப்பையும் ஒரு குடியும் ஒன்று தான் எடுக்கலாம். ஒரு வயிறாண்டு சொல்லி பாக்குறோம், ஒரு வயிறாண்டு வராது அண்ணா. ஒரு குடியே நான் தோடுறேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரம்.
8: நன்றி அண்ணா.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் பதனா, நலமா இருக்கீங்களா?
9: ஆமா நலமா இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும்?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம் உங்க அன்போடு.
9: வணக்கம் ஏ ராஜா.
1: வணக்கம் வணக்கம். எங்கள் அப்பு காத்து
9: மனைவி,
1: என் மனைவி வணக்கம். உங்களை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி. தயாளனையும் பார்த்திருந்தேன், ரொம்ப மகிழ்ச்சி. ஏற்கனவே நீங்க சிங்கப்பூர் போன டைம்ல தம்பி உங்களை உரையாட பண்ணி இருந்தார், படம் எல்லாம் தெரியும், அதால
9: கண்டுபிடிச்சிட்டேன்.
2: நன்றி வணக்கம் சௌதரி. அவர் சௌதரி திருமதி பத்னா தயாளன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
10: வணக்கம் ராஜாண்ணா. ஜெர்மனியில் திருமதி நவுலேஸ்வரன்.
2: வணக்கம் நவுலேஸ்வரன் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
10: நலமா இருக்கிறோம். அபராமிய மகன் ஜனக்குராஜம் அமெரிக்கா ராஜாண்ணா எத்தனையோ துன்பப்பட நான் எத்தனையோ பக்தர்கிட்ட எடுத்து சொல்லியும் அவருக்கு அந்த கர்மா விடாதது. ஏதோ ஒரு வழியிலே அம்மா உங்களை சாட்டி அம்மா அவங்க அவரை அந்த பக்தர் நம்பிக்கை வைத்தால் எதுவும் நடக்கும். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலயும் நிற்பார்கள். அம்மாவிடம் போறது கஷ்டம், போனா இனி அடுத்த வேஷமும் ராஜாண்ணா தொடர்ந்து வருவேன். அம்மா விட மாட்டா, கைவிட மாட்டா. இன்றைக்கும் அமெரிக்கா ராஜாண்ணோட கதைக்கலாமா?
1: ஓம் ஓம் ஓம். தாராளமா கதைக்கலாம் சகோதரி. நலமா இருக்கிறீங்களா? ஹலோ
10: ராஜாண்ணா,
1: நலமா இருக்கிறீங்களா?
2: அவர் உங்களோட தான் கதைக்கிறேன், நீங்க என்ன கூப்பிடுறீங்க?
1: நலமா இருக்கிறீங்களா சகோதரி? அமெரிக்கா ராஜா பேசுறேன், தம்பி ராஜா பேசுறேன்.
10: உங்களுக்காக நான் எத்தனையோ பேரோட பக்தியிடம் சொல்லியும் கடைசியா அம்மா இறுதியாக ஒரு பதில் சொன்னாவாம். அது எனக்கு இப்ப நேரம் இல்லை, அவரை எழுதி போடுங்கள். அப்ப உங்களுக்கும் அந்த கர்மா விட இல்லை. இப்பதான் உங்களோட கர்மாக்கள் தீர்ந்தது. அம்மாவின் பிரசாதங்களை கொண்டே கொஞ்சம் மாமிசங்களை பாவிக்காம தொடர்ந்து உருட்டுங்க. சத்யாவன் நீங்களும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அம்மாவுக்கு பால் காய்ச்சி வச்சு அம்மாவுக்கு ஏலக்காய் பிடிக்காது. இது எழுதுறன்னு சொல்லி தர மாட்டார்கள். ஏலக்காய் பிடிக்காது, நல்ல வெள்ளை கற்கண்டு போட்டு பால் காய்ச்சி வச்சு நீங்க மட்டும் தான் கொடுக்கணும். வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. இன்னொரு மறுபேர் வந்து ராஜகனி. அந்த ராஜகனி எல்லாத்தையும் வெளுத்தெடுக்கும். நான் என்ன வைத்தியசாலைக்கே போறேன், அம்மாண்ட தேசிக்கனியோட தான் இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறேன்.
1: நல்லது நல்லது. எங்களுக்கு அந்த அம்மாவை பார்த்த உடனே அம்மாண்ட முகப்பார்வை, ஒரு ஒரு தாய் வந்து எவ்வளோ ஒரு எவ்வளோ மக்கள் அன்று பூசைக்கு தான் போயிருந்தோம். இருக்கும் பொழுது என்னோட அவர் தனிப்பட்ட முறையில் கதைக்கும் பொழுது எனக்கு ஒரு அம்மன்டே ஒரு ஒரு ஆசிர் தான் எனக்கு அதில் ஞாபகம் வந்தது. என்னென்னு சொன்னால், அடே உங்களை உங்களை பெரிய கேள்விப்பட்டதான்னு சொல்லியிருந்தா சிரிச்சு புன்ன சிரிப்போட தான் கதைச்சிருந்தா.
10: அம்மாண்ட முகத்தை பார்த்தாலே நாங்கள் போயிக்கு ஆச்சரியமா போவோம். பெரியக்களை அழுது கொண்டுதான் பெறுவோம். அந்த மண்ணை விட்டு பெறவே விருப்பம் இருக்கா ராஜாண்ட?
1: நிச்சயம் நிச்சயம் நிச்சயம், உண்மை உண்மை உண்மை.
10: என்னுடைய மகன் வளர்ந்துட்டார், அம்மாண்ட அருளாலதான் பிறந்தவர். நாங்கள் வார வருஷம் பல்கலைக்கழகம் அம்மாண்ட அருளால அம்மாவைதான் எடுந்துவாக்கினவா கொண்டு. சின்ன வயசுல இருந்தே நாங்கள் அம்மாண்ட பக்தியா வாழ்ந்த வழியா எங்கட வீட்டை புரிஞ்சுக்கல. ஒரு முட்டை விடவே இல்லை. நாங்கள் என்னுடைய கணவர் வந்து ஒரு சைவ பெருமையில அறுபடியா அது எங்களுக்கு அந்த மாமிசம் பாவிக்காம நாங்கள் அம்மாவை வழங்கினால் எல்லாமே நடந்து பெற்று கொண்டு வரும்.
1: நிச்சயம் கடவுளை நம்பின ஒரு கைவிடப்படாரு சொன்னது உண்மைதான் சொன்ன.
10: சத்தியாகிதான் சொல்லி கொடுங்க. பால் என்ன உங்களுக்கு நேரம் இல்லாட்டாலும் ஒரு ஒரு சின்ன கப்பண்டும் அம்மா வேணும் குறிம்பா வச்சிருங்க. நீங்க பாவிக்கிறதே கலக்க கூடாது, தூய்மையா இருக்கும். தூய்மை தான் முக்கியம்.
2: நன்றி சௌதரி. அடுத்து திருமதி ஜெயா நடேசன் அவர்களை நாங்கள் மறந்தே போனோம். வணக்கம் திருமதி ஜெயா நடேசன்.
11: வணக்கம் ராஜா.
2: நலமா இருக்கிறீங்களா?
11: நலமா இருக்கிறேன். வாழ்த்துங்களும் சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அமெரிக்க ராஜா அவர்களை சத்யாவை நாங்கள் நேரடியாக காணாவிட்டாலும் வீடியோல திரும்பி பார்த்தேன். உண்மையாக அவர்களை நேரடியாக சந்திக்க இல்லை, நீங்கள் சந்திக்க இல்லை. உங்களுக்கு அந்த கடவுள் பக்தி உள்ள இருக்கிறபடியா தான் அந்த முகம் எல்லாம் உங்களுக்கு ஒரு செந்தளிப்பான முகமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. எந்த நேரம் சிரித்த வழிவில் தான்.
1: நன்றி நன்றி அம்மா, நன்றி அம்மா. நாங்கள் உங்கள் உங்கள் நச்சிந்தனே
11: நிலங்கள் மீண்டும் சந்திக்க இயலமண்டா நாங்களும் சந்திப்போம். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, நான் வந்திருக்கலாம், சந்தர்ப்பம் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. உங்களுடைய பேச்சுகளுக்கும் வாழ்த்துகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நீங்கள் முதல் தரமான எல்லா விஷயங்களையும் நீங்கள் செய்தோண்டு நீங்கள் பார்த்துக் கொண்டீங்க.
1: நன்றி நன்றி. உங்கள் நற்சிந்தனையிலிருந்து நீங்கள் வார நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பேன், மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி. சத்யாகப்ப என்னென்று அப்பா ஒரு குரலை வச்சு என்ன ரெண்டு சொல்லுறீர்கள் ரெண்டு? அது காரணம் நான் இந்த வானொலியை வேதப்பாடுகளையும் காதல ஐயப்போனை வச்சு கேட்டுக்கொண்டே இருப்பேன். அந்த தொடர்ந்து கேட்கிறபடியா அத்தனை சகோதரிகளோட குரலையும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவேன். சத்யாக நன்றி. சோமாருங்க அண்ணா உரையாடுங்க.
0: என்ன விடியம்மா திருமதி ஜெயநடேசன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப்ல ராதா கனகராஜா அவர்கள் காத்திருக்கிறார். வணக்கம் ராதா.
12: வணக்கம் ராஜா, எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
12: நாங்களும் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். அமெரிக்கர் ராஜா அண்ணாவுக்கும் வணக்கம்.
1: வணக்கம் ராதா கனக ராஜா, எப்படி நலந்தானே அம்மா? நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்களா? நான் ராஜா, அமெரிக்கா ராஜா பேசுகிறேன்.
12: நாங்க நலமாக இருக்கிறோம். உங்களை எல்லாம் பார்த்தது மிகவும் சந்தோஷமா இருக்கு.
1: நன்றி நன்றி நன்றி. எல்லாம் அண்ணா அண்ணாண்ட பிறந்த நாளை ஒட்டித்தான் நாங்கள் எல்லாம் வந்தோம். அண்ணாக்கு தான் நன்றி சொல்ல வேணும்.
12: ஆமா, நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க தானே. எல்லாம் எல்லாம் கடவுள் செயல் தானே.
1: ஓம் ஓம் ஓம்.
12: அண்ணா ராஜண்ணா, நான் வந்து பொசுங்கியல் என்ற சொல்லில இருந்து பொசுங்கி போறாது, அதுல இருந்து நான் வந்து பொட்டலம் வந்து சொல்லி பாக்குறேன்.
0: நன்றி வாழ்த்துக்கள்.
12: நன்றி அண்ணா.
0: அவர் சகோதரி ராதா கனகராஜா அவர்கள், அவர்களை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
13: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி. நலமா இருக்கிறீங்களா?
13: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
13: நான் விடியே பொசுங்கி என்று நானும் கூறிக்கொண்டு பொட்டலம் உண்டு. உங்கள் அமெரிக்கா ராஜா சத்யாவுடைய இருக்க கதைக்கலாம்.
1: வணக்கம். எங்கள் சிரித்த முகத்தோட இருக்கும் குணா. வணக்கம் குணா.
13: வணக்கம் ராஜா.
1: அன்பாக வீட்டுல கூப்பிடுவார்கள் குணா என்று.
13: அப்படி இல்ல, அது வானொலியில்தான் குணான்றது. எனக்கு வீட்டுல மணி மணி என்று
1: வீட்டுக்கு என்ன
13: மணி மணி என்று நானும் கிழக்கி கொண்டு சிரிச்சு கொண்டு இன்னும்
1: அதான் புன்னகையோட சிரிச்ச முகத்தோட உரையாடுவீர்கள். அது கடவுளுடைய ஆசிர். எப்ப பார்த்தாலும் சிரிச்சபடி தான் இருப்பீர்கள். உங்கள் உங்களுடைய நன்றைய பதிவு செய்தனா நிச்சயம் உங்களுக்கு அனுப்புவேன். உங்களோட நம்பர் எடுத்தது எனக்கு சரிவர இல்லை. அதுல நாங்க உங்களோட நம்பர் அண்ணாட்ட வாங்குறேன் பிறகு. சத்யா பக்கத்தோட தள்ளி அங்கால போயிட்டேன். நான் பக்கத்துல மூத்த பார்த்து கொண்டிருக்கிறேன்.
0: சரி
13: தம்பி ராஜாவாக்கும் சொல்லுங்கோ. எங்கள் ராஜா சகோதரங்கள் எல்லாரும் சந்தோஷமாயிருங்கோ. நன்றி உறவிடவும்.
0: நன்றி சகோதரம்.
13: நன்றி.
0: அவர் சகோதரி திருமதி குணநாயகி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
14: வணக்கம்.
0: வணக்கம் சசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
14: வணக்கம் வணக்கம். எப்படி
1: இருக்கிறீங்கள்? எனக்கு பொறாமையா போச்சு. அருமையான பாடல்களை அண்ணாட்ட கேட்பீர்கள். அண்ணா அந்த படம் கேட்பார் ஆறேண்டு அதன் விளக்கம் எல்லாம் உடனுக்குடனே சொல்லுவீர்கள். அடே அதுதானா இவ சசி அம்மாண்டு உத்து பார்த்தேன் உங்களை.
14: சந்தோஷம் சந்தோஷம். எங்கட ராஜாண்ட எழுவதில் நாங்கள் அனைத்து நேயர்களும் ஒன்றாக சந்தித்தது, உங்களை எல்லாம் பார்த்தது.
1: ஓமம் சத்யாக என்ன விட பெருமகிழ்ச்சி ஐயா கண்டது.
14: அவருக்கு சந்தோஷம், அவன் முகத்திலே அது தெரிஞ்சது.
1: ஐயா ஐயா பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. அவ வந்து ஐயாண்ட பக்தன்.
14: பார்த்தோம், எங்களுக்கும் நல்ல சந்தோஷம். இந்த கண்டங்களை தாண்டி நீங்க இங்க வந்து எல்லாரையும் இந்த டிஆர்டி என்ற ஒரு அன்பு இணைத்து வைத்ததில் சந்தோஷம்.
1: நன்றி நன்றி அம்மா. நலமா இருங்கோ. அண்ணாவோட பேசுங்க.
14: நலமா இருங்கோ. நீங்க கூட பிரியாணம் சுகமாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு, மற்றது இன்னொரு நல்லொரு தருணத்தில் நாங்கள் எல்லோரும் சந்திக்கோம்.
1: நிச்சயம் நிச்சயம் மாமா நிச்சயம்.
14: எதிர்பார்ப்புடன் அன்புடன் விட வருகிறேன்.
0: நன்றி சசியம்மா, நன்றி. அவர் சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டால், அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார் சாந்தினி வடிவேல் அவர்கள். வணக்கம் சாந்தினி.
15: இனிய மாலை வணக்கம் ராஜா. நலமோ?
0: நலமா, நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
15: நாங்கள் நல்ல சுகமா இருக்கின்றோம். எங்கள் அபிராய அமெரிக்கா
1: ராஜாவோட
0: கதைக்கலாமோ? கேட்காதீங்க, வணக்கம் சொல்லி கதையுங்க.
1: ஓம்
15: வணக்கம் அமெரிக்கா ராஜா.
1: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீங்களோ?
15: நலமா இருக்கின்றீங்களோ?
1: ஓமும் நலமா இருக்கின்றோம். நீங்கள் எனது உங்களை மறக்க முடியாது அம்மா, உங்களை மறக்க முடியாது. எனது பேத்தியின் பிறந்த நாளில் வந்து வாழ்த்திருந்தீர்கள். அப்போ நான் அவங்க சொன்னேன், பாருங்கோ அம்மம்மா எப்படி வாழ்த்துறா உங்களை என்று பாருங்கோண்டு அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் நான் வச்சிருக்கிறேன். அவங்க ரொம்ப விருப்பம், உங்கள் குரல் வடிவத்தை கேட்டு அவங்க ரொம்ப சிரிச்சு கொண்டிருந்தா. அது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னம். சந்திப்போம் சந்திப்போம், ஒரு நாளை மீண்டும் சந்திப்போம். அது கடவுள் தருவர், படைத்த ஆண்டவர் தருவர்.
15: சந்தோஷம் அம்மாவை கண்டது உங்களுக்கு எவ்வளவு நல்ல பழங்கள் இன்னும் கிடைக்கும் என்று கூறி உங்களிடம் அன்பா விட பெறுகிறேன். நன்றி. நலமாக சந்தோஷமாக குடும்பத்தோட இருக்க வேணும் என்று அந்த தாயை வேண்டிக் கொண்டு உங்களிடந்து விட பெறுகிறேன்.
1: நன்றி. வாழ்க வளர நலத்துடன். நன்றி அம்மா.
0: நன்றி சகோதரி. அவர் சகோதரி திருமதி சாந்தினி வடிவேல் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வந்திருக்க அன்புற வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
16: வணக்கம் ராஜானே.
0: வணக்கம் ராஜலிங்கம். நலமா இருக்கீங்களா?
16: வணக்கம்
1: வணக்கம் தம்பி ராஜலிங்கம்.
16: கண்டவுடனும் வெளியே நாங்கள் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமாகிவிட்டோம்.
1: மகிழ்ச்சியா வரவேற்றீர்கள். என்னையும் அண்ணாவையும் அண்ணியையும் வரவேற்றீர்கள். அதுக்கு பிறகு உங்களை காணவே இல்லையே, ஓடி விட்டீங்க, எங்க போயிட்டீங்க?
16: என்னென்னு கேட்டார் ராஜா. என்ன என்னுடைய குடும்ப உறவுகள், ஒரு கொண்ட மூத்த அண்ணாட 4வது மகளிட மகளுக்கு மேரி எழுத்து ரிசப்ஷன்.
1: சரி சரி சரி.
16: நீங்களோட எல்லாரோட சொல்லி இல்லை, இப்போ எல்லாருமே இல்லை, என்னோட சொல்லி போட்டு தான் முடியாருனா 9 மணி மட்டும் நின்று பார்த்தேன். என்னுடைய பார்த்த மூத்த கலந்த குரலும்
1: ராஜா. ஓமாம், அதுவும் இம்பார்ட்டன் தானே, அதுவும் கட்டாயம். நீங்கள் அங்கே சமம் அளிக்க வேணும்.
16: நான் வந்து எல்லாம் அவரோட ரவுண்ட இசை கருவிகள் எல்லாம் இறக்கி விட்டு திரை முன்னாடி அரையோப்பாளரோட எல்லாம் பலூனோட எல்லாம் ஊதி கட்டி இதண்டி சிற்றுண்டி சாப்பா எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கலந்து
1: சத்தியாக வருமா. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை கண்டது. சத்தியாஜன இவரா நீங்கள் பாடகர் ராஜலிங்கம் அண்டு?
16: ஆமா, அவ ரெண்டாந்திரம் இங்க ராஜலிங்கம் உங்களோட வைபு
1: அண்ணாக்கு நீங்க விட சொல்ல போறீங்களோ?
16: அண்ணாக்கு விடா வந்து அந்த பொட்டலத்தோட போவோம். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி சொல்லுங்க.
16: நன்றி
1: ராஜண்ணா.
0: நன்றி. இருவருக்கும் இணைந்து கொண்டு சிறப்பித்த மிக நன்றி. அவர் ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து திருமதி வாட்ஸ்அப்ல சுபாசினி பத்மநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுபாசினி.
17: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
17: ஓ, நாங்க நலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே என்று நலமா இருக்கோம் வேண்டிக்கொண்டு. வணக்கம் அமெரிக்க ராஜண்ணா.
1: வணக்கம் எங்கள் அன்பு சுபாசினி. நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கின்றோம். அண்ணா இந்த மோத்த இங்கால கண்ணாடியில பார்த்து சிரிச்சு கொண்டு கேட்டு கொண்டிருக்கிறேங்க, அதை உரையாடி கொண்டு.
17: உங்களை எல்லோரையும் நேரடியாக பார்த்தது சந்தோஷமா இருக்குங்களே.
1: ஓமோம் எங்களுக்கும் தான், எங்களுக்கும் இந்த அன்பு அன்பு சகோதரிகள் எல்லாரையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
17: ரொம்ப ரொம்ப நீங்க எல்லாரையும் ஒரு குறிப்பா போட்டு எல்லாரையும் படம் எடுத்தீங்க.
1: ஓமோம் ஓமோம் கல கல கல கலன்னு இருந்தது, நல்ல மகிழ்ச்சியா இருந்தது.
17: இப்படி ஒன்று நாங்கள் இது நல்ல மிக்க சந்தோஷம்.
1: நிச்சயம் நிச்சயம் நிச்சயம்
17: நிச்சயம்.
1: மீண்டும் நாங்கள் ஒரு முறை அப்படி சந்திச்சு கொள்வோம். நலமா இருங்கோ அண்ணாட உரையாடுங்க.
17: நான் பூசுங்கியில இருந்து பொட்டால மண்டு சொல்லி கொண்டு மற்றவர்களும் சந்த பத்த கொடுத்து விடவர்கள்ண்ணா.
0: உங்களுக்கு நன்றிகள்.
17: வணக்கம்.
0: அவர் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபர் ஊடாக சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சரஸ்வதி. வணக்கம் சரஸ்வதி சிவஞானம். அவருடைய தொடர்பை துண்டித்து அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
18: மாலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
18: நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
0: சொல்லுங்கள்.
18: அபிராமி அம்மன் துணையுடன் எங்களை உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கும் அண்ணாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கின்ற ராஜா அவர்கள் அண்ணாவின் பிறந்த நாளை சிறப்பிக்க வந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு.
1: நன்றி அம்மா, நன்றி அம்மா. நீங்க யார் பேசுறீங்க? பேரை சொல்லுங்க.
0: நீங்க சொல்லுங்க. நீங்க தானே இப்ப சொன்னீங்க. நான் ஹெட்போனை போட்டு எல்லாரும் எங்க இருக்கணும். ஆனா இப்ப அடிக்கடி வார இல்லை.
1: பேரை சொல்லுங்க.
18: மனோரி சுப்பிரமணியா.
1: மனோரி சுப்பிரமணியம்.
0: கேக்க இல்லையா? கேக்க இல்லையா?
1: இல்ல இல்ல, இப்பதான் கேக்குது. நான் முதல்ல கேக்க இல்ல, பேர் சொன்னதா.
0: ரைட்.
1: நலமா இருக்கிறீங்களா?
18: நலமாக இருக்கின்றோம் அண்ணா. நீங்க அண்ணாவை சமைச்ச தெரியல, அம்பியா இருக்கலாம். அன்றைய கண்டனா நான்
1: மகிழ்ச்சியா இருந்தோம். சிறப்பான ஒரு கொண்டாட்டம்,
18: நல்ல தருணம். அண்ணா இந்த பிறந்த நாள எல்லாரும் சிறப்பித்தமைக்கு முண்டம் முண்டம் நடந்து கூறுகிறேன். நீங்க இருக்கிற சச்சமயம் இருக்கிற இடம் எதுண்ணா? ராஜா
1: இன்னொரு பயணத்துல சந்திப்பேன். நிச்சயம் நிச்சயம்.
18: நன்றி நன்றி எல்லோருக்கும். நன்றி. சத்யாவசன்.
0: இந்த வேளையில் ஷியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா.
19: வணக்கம் ராஜா. நான் நலமா இருக்கேன்.
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
19: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி ராஜாண்ணா. அதோட வந்திருக்கிற நவரத்ன ராஜாக்கும்
1: நன்றி. சியாமலா தங்கச்சி எப்படி இருக்கிறீங்க? பார்த்த உடனே பெரிய அப்செட் ஆயிட்டேன்.
19: எனக்கு வேற இல்ல.
1: கேக்கல சியாமலா? கேக்க இல்லையா? அண்ணா
19: கேக்குது.
1: பாரதியிட்டையும் போட்டு அங்கால வரும்பொழுது எங்கள் இவர்டையும் வந்த மேரன்னு
19: சொன்னால்
1: ஓம் ஓம் ஓம் ஓம்.
19: எங்களுக்கு என்னது யோசரியம்மா வானலையில தான் வாயாடி என்ன?
1: ஏன்
19: நேரில் கதைக்க பஞ்சு பெறா?
0: சொல்ல முடியாது.
19: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
20: வணக்கம் ராஜா. நான் வெளியே அனுக்கிறேன் ராஜா. அமெரிக்கா ராஜா அண்ணா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். எப்படி சுகமா இருக்கீங்களோ?
20: ஓ திருமதி கமலவேணி சொல்லாங்க.
1: ஓமோ எங்கட பாடகி கமலவேணி.
20: காலையில
3: அம்மன் போன அவரு பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு அவரோட அவர் வீட்டுக்கு பக்கத்துல. நிச்சயம் நிச்சயம் அடுத்த பயணம் சந்திப்போம் சோமா, நாங்கள் சந்திப்போம், எல்லாரும் இது போல ஒரு ஒன்று கூடல சந்திப்போம். அண்ணாண்ட பிறந்த நாளை எல்லாரும் சேர்ந்து சிறப்பிச்சது ரொம்ப ரொம்ப இரு கையும் கூப்பி வணங்குற ரொம்ப சிறப்பா இருந்தது, மிக சிறப்பா இருந்தது.
20: நன்றி.
3: எல்லா எல்லா சௌகரியங்களும் சிரிச்ச முகத்தோடு இருந்தார்கள்.
20: அவ்வளவு
3: சந்தோஷம் தானே. கலகல நடந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்கக்கூடியே இல்லாம போச்சு.
20: உண்மைதான்.
0: நன்றி, வாழ்த்துகள் சோதரம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
21: வணக்கம் ராஜா, ஜென்மந்தின் உதயம் பேசுறேன்.
0: வணக்கம் உதயன், நலமா இருக்கீங்களா?
21: சுகமா இருக்கிறோம். அன்றைக்கு ராஜா அண்ணன் சத்ய அக்கா இருவருக்கும் வணக்கம்.
3: நன்றி நன்றி அன்பு தம்பி உதயன்.
21: இன்று
3: காலையில அண்ணாண்ட நிகழ்ச்சி கேட்கும்பொழுது மகிழ்ச்சியா இருந்தது. எங்கள் பூமாதேவியின் பூமா உலகத்தை ஆள்ற பூமாதேவியின் பிறந்த நாள் என்று நீங்கள் பயங்கர பிஸியா இருப்பீங்கள், மகிழ்ச்சியா இருங்கோ. நாங்கள் பருத்திரையில தெரியும் பொழுது மல்லின்ற அந்த வேலியில தான் சைக்கிளை சாத்தி போட்டு அங்கால போறது, இப்பதான் தெரியும் மல்லியார் நீங்களார். அவ என்ன வீட்டுக்கு அடுத்த தெருவில் உள்ளதான் இந்த ஃப்ரெண்ட், அங்கதான் அடிக்கடி
21: வருவான்.
3: சுகமா இருங்கோ. பூமா
21: வானொலி அந்த கலிகத்துக்கு நீங்கள் வந்து இப்படி உங்களுடன் கலைப்பது மற்ற மகிழ்ச்சி.
3: நன்றி. பூமா தேவிக்கும் சொல்லுங்கோ இப்படி என்ன நலம் விசாரிச்சு, மல்லிக்கும் சொல்லுங்கோ நலமா இருங்க. நான் அன்னைக்கும் சொல்றேன், அண்ணி அயங்கால தள்ளி ஓடிட்டா பக்கத்துல. நலமா இருங்க ஐயா, அண்ணாவோட பேசுங்க.
0: நன்றி உதயன், நன்றி கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சி. ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ராஜாவோடு உரையாடிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் இதயம் பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ரகுவுக்கு இடத்தை விட்டு விடைபெறுகின்றோம். நன்றி நன்றி ராஜா.
3: நன்றி அண்ணா, நன்றி.
0: தொடர்ந்து நிகழ்ச்சியோடு நீங்கள் ராஜா ரகுவோடு இணைந்து சிறப்பீங்க.
22: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பிஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
23: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் தொடர்புக்கான
22: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6-67-20-40-0.
4: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
5: எத்தனை பேருக்கு?
4: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
5: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
4: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
22: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
6: வாழ்வில் வசந்தம் வந்து அதை அம்மாவும்
22: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-20.

தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: மருந்து மருந்து
1: வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி. வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026. உலக வான்தரப்பெங்கும் 26 ஆண்டுகளாக ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழொலி.

தமிழடி.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் எயிட்டல் சாட் 9 பாகையில் 11727 வேத்திக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் TRT தமிழடி.

0: வணக்கங்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ்மொழி. இப்பொழுது கலேக நேரம் சரியாக 6:11 ஆச்சு. ராஜ்யத்தில் 5:11. நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பமாக இருக்கின்றது பாட்டும் படமும். பாட்டும் படமும் நிகழ்ச்சி வழமை போல் தான் இடம்பெறும். அதாவது ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன், அந்த வரிகளில் இருந்து ஒரு சொல்லை கருவாக தருவேன், அந்த கருவில் இருந்து ஒரு பாடல் ஒரு பாட்டும். அது மட்டுமில்லை, இன்றைய சந்தோஷ நேரத்தை சந்தோஷமாக இணைந்து என்னுடன் சிரித்து சிரித்து நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்கள் யுஎஸ்ஏ ராஜா ஆயத்தமாக இருக்கின்றார். வணக்கம் ராஜா.
1: வணக்கம் ரவுண்ணா. வணக்கம் எனது அன்பு டிஆர்டி உயிர்களே, நேயர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு.
0: நீங்கள் தான் என்னுடைய நிகழ்ச்சியை முழுசாக நடத்தப் போகிறீர்கள். நான் அழைப்புகளை எடுத்து தருவேன். நான் வளமையாக என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். கேட்டளவில் இன்றைய அறிவிப்பாளராக நீங்கள் தான் செயற்படப் போகின்றீர்கள். இன்றைய என்னுடைய சந்தோஷ நேரத்துக்கு இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் நேரடியாக கலியாத்துக்கு வந்து எங்களுடன் இணைந்து இந்த சந்தோஷ நேரத்தில், அதாவது திருவூர் நிகழ்ச்சியில் இருந்தும் என்னுடைய சந்தோஷ நேரத்தில் சந்தோஷ புருஷனாக வந்திருக்கின்றீர்கள். உங்களை சந்தோஷமாக வரவேற்றுக் கொண்டே நான் நேர்களை வரவேற்று தருவேன். நீங்கள் தான் கேள்வி கேட்க வேண்டும். அதாவது நான் ஒரு பாடலை இப்பொழுது ஒளிபரப்புவேன். அந்த பாடலில் இருந்து அவர்கள் ஒரு சொல்லை எடுக்க வேண்டும். அந்த ஒரு சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் அவர்கள் தர வேண்டும். அதை நீங்கள் தான் கேட்க வேண்டும். கேட்டு அதை நான் பதிவு செய்து கொள்வேன். சரியா ராஜா?
1: நான் கேட்கறதுல பிரச்சனை இல்லையன்னா அந்த நிகழ்வு நான்
0: இல்லை நீங்க உண்டு இல்லை. அதாவது வந்து இப்ப நான் ஒரு பாடலை ஒளிபரப்புவேன். அந்த பாடலிலிருந்து அவர்கள் ஒரு சொல்லை கருவாக எடுப்பார்கள். உதாரணமாக என்ன என்ற ஒரு சொல் எடுத்தார்கள், என்ன என்ற சொல்லிலிருந்து ஒரு படம் ஒரு பாடல் அவர்கள் தருவார்கள். அதை நாங்கள் குறித்துக் கொள்வோம். என்ன அந்த வகையில் நீங்கள் தான் இன்றைய என்னுடைய பொறுப்பை முழுமையாக எடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தப் போகிறீர்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.

0: ஒலித்த பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 0314832154 அல்லது 0951414771 வைபர் இலக்கம் இருக்கின்றது. 0003633650 0774 7427 வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கின்றது. 0003689586529. இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை வளமை போல் ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கின்றார் எங்கள் கணேஷ் அண்ணா அவர்கள்.
1: வணக்கம்.
0: வணக்கம் கணேஷ். ஒரு புதிய அறிவிப்பாளர் இணைந்திருக்கின்றார், அவருடன் நான் நலமாக இருக்கின்றேன், அவருடன் உரையாடிக் கொள்ளுங்கள்.
2: வணக்கம். வணக்கம் எங்கள் அன்பு கணேசண்ணா. வணக்கம்.
1: வணக்கம்
2: கணேசண்ணா. வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். கேட்க இல்லையா
0: ராஜா? இவருடைய பாடல் கேட்டிருக்கின்றீர்களா? வானொலியில் ஆரம்ப காலத்திலிருந்து எனக்கு முன்பே இருந்து பாடலை பாடிக்கொண்டிருக்கும் ஒரு சிறந்த அருமையான நண்பர், ஒரு பாடகர், சிறப்பான பாடகர். அவர் ஒரு இடைக்காலத்தில் ஏற்பட்ட ஒரு சுவையின் காரணமாக பழைய மாறி பாட முடியாமல் கொஞ்ச காலம் இருந்தோர் இப்பொழுது பழையபடி அவர் தன்னுடைய குரலை அவருடைய முயற்சியால் இயன்றிருக்கின்றார். சரி, காய்ப்பு உரையாடி கொள்ளுங்கள் ராஜா.
2: நிச்சயம் நிச்சயம். அண்ணா வந்து அண்ணா வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
1: உங்களுக்கு விளங்க இல்ல,
2: இந்த குரல் கேட்க இல்லையா உங்களுக்கு?
0: இப்ப
2: கேக்குதா அண்ணா? கேட்க இல்லையா? கேட்க இல்லையா?
0: நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல எடுத்தீங்க? சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா? அதான் அல்லது
1: அந்த படம் போயிடுமோ?
0: சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டும்? வீட்டுல தனியவா இருக்கின்றீர்கள்?
2: நாங்கள் மறக்க முடியாது,
1: பார்க்க முடியாது.
0: ராஜா ஒரு டக்கன் அப்படியே மேக்க கட்டி போட்டு வாங்க, இதுல
2: அப்படியே அண்ணா நேரடியா பார்க்க வார்.
0: ஆமா ஆமா ஆமா. அவர் நடிகர் தான் பேத்த.
2: நன்றி.
1: அந்தக்கும் சரியா பொருத்தப்பட்டு
0: அந்த நாளே அவர் ஆனலகன் போட்டி போட்டோ இருக்கு, நம்ம வேண்டாம் அனுப்பிடுறோம் பாருங்க. அது நிப்பாட்டி இருக்கு. நீங்க சரி கணேஷ், அப்ப நீங்க கணேஷ் சின்ன வீடு எடுத்து சின்ன வீடா வரட்டுமாண்டு கேக்குறீங்க என்ன? சரி ஓகே. நன்றி கணேஷ்.
1: நன்றி.
0: மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் பசுபதி கொண்ணன் நாயகி. வணக்கம் பசுபதி கொண்ணன் நாயகி. எப்படி நலமா? ராஜாவும் இருக்கின்றார், ராஜாவுடைய உரையாடி கொள்ளுங்கள்.
2: வணக்கம்.
0: எனக்கு கேக்கின்றது.
2: சரி சொல்லுங்க
3: ராஜா, முத்துக்கு முத்தாக படம்,
0: முத்துக்கு முத்தாக படம் இருக்கா?
4: முத்துக்கு முத்தாக அதுவே பாட்டுதான்.
0: முத்துக்கு முத்தாக படம் இருக்கா?
3: முத்துக்கு முத்தாக படம் இருக்குதா?
0: அப்படியா? அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் தேவி
3: தனராஜ்.
0: வயது போய் பெறலாம் தொந்தி வச்சு அப்படி போயிட்டே இருக்கு. அப்பத்த கமலஹாசன். சரி சரி
3: தேவி தேவி வணக்கம். மன தொட்டுட்டீங்களா மண்?
0: ஒரு வெள்ள தலையோட வெள்ள தலையோட சாடியா ஒரு முழங்கால இழுத்து இழுத்து ஒரு ஆள் வருவேரண்டு. கொண்டாட்டத்துக்கு
5: வந்திருக்கேங்களத்துக்கு
0: வரையில அங்க அந்த மண்டபத்துக்கு வந்திருந்த போது இவர் ஒரு மூலையில நின்றவர். நான் அந்த ரேடியோ அந்த அந்த மியூசிக் பிரச்சனையில ஓடு பாட்டு திரிஞ்சது கவனித்தேல. ஆனா ஒருத்தர் ரெண்டு கேமராவால போட்டோ எடுத்து நீ கேக்க சரி யாரோ நிக்கிறேன். இவர் ரெண்டு நான் கணக்கிடையில பிறகுதான் பார்த்தேன். குரலை கேட்டுட்டு தான் எங்கட சிங்கன்.
3: தேவி நான் அண்ணா பார்த்தோன்னு நினைச்சேன். என் மீசி அழகன் நிக்கின்ற என்று நான்
5: கண்டுட்டேன்.
3: நல்ல ஆளா நீங்க, நல்ல ஆளம் ரவண்ணா எங்க ட்ரம் வந்து நிக்கிறேன்னு நினைக்கல. அந்த
5: நான் ராஜண்ணாவை எப்படி கேட்டேன்டா, எப்படி பாரு, எப்படி நினைக்கல. ரவண்ணா நினைச்ச மாதிரி தலைமுடி கொஞ்சம் இதா இருக்கும், கொஞ்சம்
3: கமல்ஹாசன் போல
0: என்ன சந்தோஷ நேரம். நீங்க எவ்வளவு நேரம் எடுத்து ராஜாவோட உரையாடி கொள்ளலாம்.
5: நானும் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு ராஜாவை கூப்பிட்டு
0: நிகழ்ச்சிக்கு பாத்தீங்க கிடைச்ச ஒரு
5: நினைச்சு கொண்டிருந்தேன். நிகழ்ச்சிக்கு 9 மணி மட்டும் ராஜாண்ணா வந்து கலந்து கொள்ள, நேரடியா கலந்து கொள்ளாத உறவுகளோட சத்யாக்காவும் ராஜாண்ணாவும் வடிவா கவிச்சு கொள்வாரண்டு. எனக்கு அதிசயம் என்னண்டா, என்ன ராஜாண்ணா கண்டு போட்டோவும் பார்த்தது இல்ல. என்ன ராஜாண்ணா பேஸ், ராஜாண்ணாவே எனக்கு தெரியவே தெரியாது. என்ன எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சவரண்டு? நான் எனக்கு வீட்டு வீட்டை வந்த பிறகும் எனக்கு ஒரு தியேட்டா இருந்தது. ரஹண்ணா உங்களுக்கு பக்கத்துல இப்ப ராஜாண்ணாவும் சத்யாக்கா உங்களை மீசியாளகன் மீசியாளகன்ட்டு ஆசையோட கூப்பிடுற
3: அன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அன்னைக்கு கேட்டுக்கொண்டிருப்போம்.
0: கார்ல வரையக்கிலே அண்ணி அடிச்சு சொல்லிட்டா ராஜா கலையத்துல இருக்கிற ரெண்டு.
5: நானும் கலாட்டாவும் கதைச்சோம். ராஜா நான் இளமே இருக்கிறாரே அது கனக கதை, கனக
3: கதை. உங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று படிச்சு விட்டேனே உங்களுக்கு பக்கத்துல உள்ள எங்கட ஆரண்டால எங்கட இவர் ஆர் ஜெகந்த மனைவிக்கு முன்னால ஒரு பாட்டு படிச்சு விட்டேன். உங்களை பாத்து பாவாடத்தாவணிய படிச்சுட்டு இந்த முத்து முத்தா அந்த வசனம் சொல்லும் பொழுது ரெண்டு சிரிஞ்சுங்க விழுந்து விழுந்து அதை கேட்டு பக்கத்துல உள்ளாக்களும் சிரிச்சார்கள்.
0: சசி வரையாரு
3: பக்கத்துல உள்ளது தெரியலையா? நான் படம் அனுப்புறேன் உங்களுக்கு, உங்களோட படம்.
5: நிகழ்ச்சியை கலந்து சந்தோஷ நேரத்தை கலந்து கொண்டிருக்கும் எங்கள ராஜண்ணா உடல் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷமாக இதே சிரிப்போடும் இதே கலகலப்போடும் சத்தியாக்கா பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லோரோடும் சந்தோஷமா இருக்கணும் நாகமலாட்சி அவராமி அம்மா வேண்டிக் கொண்டு
3: நான் விரும்பிய தெய்வங்கள் எல்லாத்தையும் சொல்றேன்.
0: என்னெடுத்து
5: பாட்டு படம் வந்து என் அண்ணன்,
3: என் அண்ணன் படம்.
0: ஓகே,
5: பாட்டு வந்து என் மனதில் ஒன்றுதான்,
3: உண்மையில என் மனதில் ஒன்றுதான்.
0: தேவி சரியா வருமா?
5: என்னெடுத்து
0: அண்ணன் சொல்றீங்க?
5: அங்காலோர்
0: உறவு இஞ்சாலோர் மனசு சரியா?
3: நடுவில் ஒரு கண்ணாடி
0: ராஜா பச்சைக்கொடி
3: காட்டிட்டு அண்ணாக்கு. ஓகே,
0: நன்றி
5: நன்றி, வணக்கம்.
3: வணக்கம் அம்மா, நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்
0: ரோசாலி.
3: ரோசாலி
6: வணக்கம்.
3: உங்கள் அன்பு ரோசாலி. அன்பு ரோசாலி நலமா இருக்கிறீங்களா?
6: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்கள் கலையத்துல வந்து எங்கள் மீசி அளவனோட சேர்ந்து அண்ணி சத்யாவும் நானும் சிரிச்சு கொண்டு உங்கள் உரைகளை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியா இருக்கின்றோம்.
6: அப்படித்தான் இருக்க வேண்டும்.
3: நன்றி நன்றி.
0: சரி ரோசாலி சொல்லுங்க, என்ன சொல்ல எடுத்தீங்க?
3: முத்து எடுத்து
6: படம் முத்து.
3: படம் முத்து
6: முத்துக்களை கண்டு
3: கண்கள்
0: முத்து ஒரு ஆளுடைய பெயரை குறிக்கின்றது.
6: முத்து வந்து பெயரை குறிக்கும். நான் பெயரை எடுக்கலையே.
0: நீங்க முத்து மண்டபத்தை எடுங்களேன்.
6: நான் முத்து எடுத்தேன். முத்து எடுத்து முத்து இருக்குதானே?
0: முத்து இருக்குதானே? அந்த படத்துல முத்து என்று ரஜினியை தானே குறிப்பிடுது.
6: என்னத்தை
0: குறிப்பிடுது? ஒரு
6: ஆளுடைய
0: குறிப்பிடுது ஒத்து வர மாதிரி இருக்கிறா முத்து மண்டபம் தான் சரியா வரும். அப்ப என்ன ராஜா, ராஜா நீங்க என்ன சொல்றீங்க?
3: சரி அண்ணாண்ட பதிலுக்கு நீங்கள் கொடுங்க.
0: இல்ல இப்ப நான் கேக்குறேன்னு சொன்னா முத்து சொன்னா ஒரு ஆளை குறிக்கின்றது.
3: முத்து முத்து ஒரு பேர்.
0: இஞ்சால முத்துக்களோ கண்கள். அப்ப முத்து என்று சொல்லிக்க அப்ப முத்து மண்டபம் என்று சொல்லிக்க சரியா வரும் என்ன? அப்ப முத்து மண்டபம், முத்து மண்டபம் போடுவோம் என்னமா?
3: சரி முத்து மண்டபத்தை போட்டு
6: முத்துக்களோ
3: நல்ல பாடல். முத்துக்களோ கண்கள் சித்திப்பதோ பெண்களா?
0: ரோசாலி அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வைபர் மூலம். வணக்கம் வதனா.
7: வணக்கம்
3: வணக்கம் வதனா. தயாள
7: இருக்கிறோம். நீங்க உங்க விருந்தினர்.
0: விருந்தினரின் அறிவிப்பாளர். இன்றைய அறிவிப்பாளர்.
7: இன்றைய அறிவிப்பாளர்.
0: சந்தோஷ நேர அறிவிப்பாளர்.
7: அறிவிப்பாளர் ஒரு நாள் ஒரு மனத்தியான அறிவிப்பாளர்.
0: மிச்சம் ஒரு மனத்தியான யாரு?
3: அமெரிக்கா ராஜா அவளான வச்சிருக்க கூடாது. வணக்கம் எங்கள் தயாளன். எப்படி எங்கள்
7: வணக்கத்தை சொல்லுங்க.
3: நன்றி நன்றி. சத்யா பக்கத்துல சிரிச்சு கொண்டு இருக்கிறா.
7: நான் ரகு பக்கம் எடுத்து
3: பக்கம் எடுத்து
0: பக்கம்
7: பக்கத்து வீட்டு ராஜா.
3: பக்கத்து வீட்டு ராஜா
0: படம் பாட்டு.
7: பக்கம்பா பக்கம்பா பக்கம் வேற வெக்கமா.
3: பக்கம்பா பக்கம்பா பக்கம் வர வெக்கமா.
0: என்ன ராஜா பச்சைக்கொடி காட்டுறீங்களா?
3: சரி சரி பச்சைக்கொடி காட்டுவோம்.
0: சரி ராஜா பச்சைக்கொடி காட்டியாச்சு
3: காட்டியாச்சு எங்களை அப்புகாத்து காண்டி காட்டியாச்சு.
0: ஓகே நன்றி வதனா.
3: நன்றி நன்றி வதனா.
0: சரி அவர் இணைந்திருந்தார் எங்கள் வதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் மூலம். வணக்கம்.
8: வணக்கம்
0: ஜெயா நடேசன்.
3: வணக்கம் ஜெயா நடேசன். அன்பு ஜெயா நடேசன். வணக்கம் அம்மா சுகமா இருக்கிறீங்களா?
0: சுகமா இருக்கின்றீர்களா ராஜா? வாட்ஸ்அப்ல கொஞ்சம் கேக்குறது கொஞ்சம் குறைவா இருக்கின்றதா?
3: உங்க குரல் நல்ல கிளியரா எங்களை விட எங்களுக்கு கேட்கின்றது.
0: சரி நீங்க சொல்லுங்கம்மா என்ன சொல்ல எடுத்தீங்க?
8: என்னை
0: பாருங்கள்.
3: என் தேவனே என்னை பாருங்கள்.
8: நன்றி
3: நன்றி. உங்களுக்கும் சுகமா இருக்கணும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நல்லமா இருங்கோ. நன்றி
0: நன்றி அம்மா.
3: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
9: பக்திமயமான வெள்ளிக்கிழமை மாலை வணக்கம் ரகு. வழக்கமாக பொண்டியிலிருந்து இன்று சற்று வித்தியாசமாக பாரிஸ் நோவத்தெல் ஹோட்டல்ல இருந்து ரிசெப்ஷன்ல இருந்து சுவிஸ் திங்கன்னடா குடும்பத்துடன் உங்கள் வீபி வணக்கம். மதிப்புக்குரிய திரு ராஜா சத்திகா தம்பதிகளுக்கு இனிய மாலை வணக்கம்.
3: வணக்கம் உங்கள் அன்பான விபிக்கு வணக்கம். அத்துடன் எங்கள் சிக்கன் நடா அண்ணாக்கும் வணக்கத்தை சொல்லிக் கொண்டு சொல்லுங்க. சுகமா இருக்கிறீங்களோ?
9: சுகமா இருக்கின்றேன் ராஜா அண்ணா. உங்களுக்கு அரவாசி பேருக்கு மேல அறிமுகப்படுத்திக்கிறது இவருக்கு பேர் ராதா கனகராஜா, அவருக்கு பேர் விஜய் ராஜேந்திரன். சொல்லிடாது நான் தான்
3: உங்களுக்கு. ஓம் ஓம் நிச்சயம். நன்றி நன்றி. அந்த நேரத்துல நீங்கள் அறிமுகம் எனக்கு தெரியாதானே உதரே. நன்றிகள் நன்றிகள்.
9: அதே மாதிரி பழைய பஞ்சாயத்தோண்டு தர காசில்
3: சினிமா
9: சொன்னதே ஞாபகத்தில் இருக்கு. நன்றி பாராட்டுகள். நான் எடுத்த சொல்லு வந்து விஷயத்தை முடிப்போம். முதல் மறந்து போவேன். வந்த சொல்லு வந்து நானும் என்னெடுத்து அப்ப என் கடமை என்றால் நான் என் தம்பி
3: என் தம்பி
9: பாட்டு வந்து என் உயிர் தோழி கேளு செய்தி இதுதானா ரகு அண்ணாவின் நீதி என்ற பாட்டு.
3: பிபி பிபி வச்சதால எங்க உங்களோட ஒரு கேள்வி ஒன்று இருக்கு அண்ணாட விளையாடுங்கள். முதல்
0: இல்ல இல்ல நீங்க
3: பிபி எனக்கு உங்களோட ஒரு கேள்வி இருக்கின்றது. காசில் சினிமா சினிமா அந்த தியேட்டர் முதல் முதல் ஓபன் பண்ணும் பொழுது என்ன படம் அங்கு ஓடினது என்று சொல்ல முடியுமா? நடிகர் நாகேஷ் என்ற படம்.
9: என்ன ஹலோ பாண்டாரா?
3: இல்ல கை நிறைய
9: நாகேஷ் படம் சொன்னால் ஹலோ பாட்னர் இல்ல. இது ஒரு படம் ஞாபகம் இருக்கு.
3: கை நிறைய காசு. கை நிறைய காசு.
9: எனக்கு
3: தெரியாது பொய் சொல்ல கூட. ஞாபகம் இருக்கு பாட்டு கேட்ட அந்த படம் தான் ஞாபகம் இல்ல.
9: இருக்கும் இருக்கும். நான் இந்த நாகேஷ் பாட்டு தெரியும். அந்த பக்கம் பாந்தவர் சாமி ஓமை சாமி கொண்டு கை நிறைய காசு நான் பாத்துக்கேன். லக்ஷ்மியோட ஞாபகம் இருக்கு.
3: ஓம் ஓம் ஓம். நன்றிகள் நன்றிகள்.
9: கலர் படமா அது?
3: இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்.
9: பிளாக் அண்ட் ஒயிட். அப்ப அந்த அந்த படத்துல நான் இந்த பாட்டு நான் இப்ப அடிச்சு பாக்குறேன்
3: பாருங்க. நான் சொன்னா சரியோ தெரியாது யாரும் அடிப்பார்கள். பிளாக் அண்ட் ஒயிட் தான் நான் நினைக்கிறேன். அப்படித்தான் தோன்றுச்சு.
0: நிகழ்ச்சி நடந்துட்டு 9 மணிக்கு பிறகு எடுங்கள் நிகழ்ச்சி நேரம்.
9: நிகழ்ச்சி சம்பந்தப்பட்டதான்
0: இல்ல இல்ல இல்ல இல்ல.
9: ஓகே பிரச்சனை
0: இல்ல. நிகழ்ச்சி நிகழ்ச்சி முடிஞ்ச 9 மணி பிறகு எடுங்களா. நேர்கள் நிறைய நேர்கள் காத்துட்டு இருக்கிறார்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் பிபி.
9: ஜமுனாராணி காலமாய் விட்டார் என்ற செய்தி போய் கொண்டிருக்கு.
0: ஓகே ஓகே.
9: ஜமுனாராணி சிங்கள பாட்டும் பாடி இருக்கிறார். நீங்க உங்களுக்கு சிங்களம் தெரியும் என்றால் கேட்கிறேன். சரி கொண்டு வரவா ஜீவனமே கணன சந்தாரை ஒன்று பாட்டு சதா துல்லான் என்ற படத்தில் 1955 ஜமுனாராணியும் ஹேமராஜாவும் சிங்கள பாட்டும் பாடியிருக்கேன்.
0: ஓகே, நன்றி பிபி.
9: நன்றி நன்றி ராகு, நன்றி ராஜா சத்யாகா.
3: நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் பிபி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
10: வணக்கம் ராகுண்ணன்.
0: வணக்கம்.
10: வணக்கம் ராகுண்ணன்.
0: ராஜா ராஜா
3: ராஜா, ராஜாக்கு மேல் ராஜா, எங்கள் சொந்தையூர் ராஜா. வணக்கம் ஐயா, நலந்தானே?
10: எங்களுக்கும்
3: இப்படியும் சந்தை பந்த ரவண்ணாக்கும் இந்த டி அடித்த கலையத்துக்கும் ஒரு நன்றி சொல்ல வேணும். இப்படி வாழ்க்கையில காண முடியாதது நடந்து கொண்டிருக்கிற
0: அவர் இன்னொரு ஒரு பதட்டம் இல்லாம ஏதோ பல பத்து வருடம் வானொலியில சேவை செய்தவர் மாதிரி உரையாடிக்கொண்டு இருக்கின்றார். எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கின்றது.
3: உண்மையான சத்யா பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து கொண்டிருக்க.
0: இல்ல இல்ல இல்ல, உண்மையா அந்த ஒரு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஒரு அனுபவம் உள்ள ஒரு அறிவிப்பாளர் மாதிரி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு ராஜா ஒரு கேளுங்கள்.
3: உங்களுடைய சொல்லுங்கள் பொங்கையூர் ராஜா.
10: மொழி
3: எடுத்து
10: மொழி திரைப்படம் இருக்கு. மொழி
3: திரைப்படம் மொழி
10: அமுதே தமிழே அழகிய மொழியே என்ற பாடல் இருக்கு.
3: ஓமம் பாடல் இருக்கு, தமிழே தமிழே அழகிய தமிழே.
10: அந்த அந்த பாடலே இருக்கு.
0: அது எடுத்தான் அது எடுத்து அது எடுத்தானே வராதே ராஜா.
10: அமுதே தமிழே அழகிய மொழியே வராதா?
0: இல்ல, மொழி என்றுதான் ஆரம்பிக்க வேண்டும்.
10: மொழி என்று
0: அமுது என்று ஆரம்பிக்க கூடாது, மொழி என்று ஆரம்பிக்கணும். மொழிக்கு பாடல் இருக்கின்றதால வேற சொல்ல எடுங்க. முத்தெடுங்க இல்லாட்டி சின்ன எடுங்க, என்ன எடுங்க, பக்கம் எடுங்க.
10: முத்து முத்து படம் இருக்குதானே?
0: முத்து படம் இருக்குதான். அது
3: அது பிரச்சனை போய் கொண்டிருந்தது ஏற்கனவே கேட்க இல்லையா நீங்க? முத்து என்றா ஒரு பேர், ஒரு ஒரு ஆணின் பேர் முத்து.
0: அப்ப முத்து இல்லாட்டி நீ என்னுக்கு எடுங்க பாப்போம். என்னுக்கு என்னென்ற சொல்லுக்கு?
10: என்
0: கடமை. ஓகே,
3: என் கடமை.
10: என்ன தெரியுமா
0: அது? என்னை என்ன என்னுக்கு
3: என் கேள்விக்கு என்ன பதில்?
10: என் கேள்விக்கு என்ன பதில் போட்டு
0: பாத்தீங்க? அப்ப நான் ராஜா தான் 50 கொடுக்க போறேன்.
3: சத்தி சத்தி பேக திறந்து
0: வச்சிருக்கிறேன். இப்பொழுது எங்கள் ஷியாமலா வந்திருக்காங்க. வாங்க ஷியாமலா, நலமா?
11: வணக்கம்.
3: நாங்க நலமா இருக்கிறோம் அன்பு ஷியாமலா. நன்றி நன்றி. ஓமம் வணக்கம் அம்மன். எப்படி இருக்கிறீங்க?
0: ஆற்ற குரல்
3: என்னுடையும்பொழுது
0: வரும். நீங்கள் அவருடைய உரையாடி உங்களோட பிரச்சனையை முடிச்சு கொள்ளுங்க.
11: என்ன
3: எனக்கும் மறந்துட்டீங்களா? என்னோட வாங்கின பணத்தை மறந்துட்டீங்களா? எனக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்றீங்க.
11: அதுல
3: இந்த பணம் வாங்க
11: நீங்க
3: மாறி உடனே போட்டுட்டீங்களா? அங்காலத்து கட்டிக்காரி கட்டிக்காரி சொல்லுங்க அம்மன்.
11: நானும் என்ன சொல்ல எடுத்த நான்
3: சொல்ல எடுத்து
11: சொல்லத்தான்
3: நினைக்கிறேன் படம்.
11: சொல்லத்தான்
3: பாட்டு சொல்லத்தான் நினைக்கிறேன்.
11: படம் வந்து சொல்லாமலே
3: சொல்லாமலே அண்ணா சரியா?
0: சரியண்டா சரி. என்ன
3: சில நேரம் நீங்களும் சொல்ல
11: முடியும்.
2: நடக்குமாமா
0: இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம் அமெரிக்கா ராஜா.
2: வணக்கம் எங்கள் கணேஷ் சண்முகநாதன் அண்ணா, பெரும் மதிப்புக்குரிய சண்முகநாதன் அண்ணா. வணக்கம்.
12: நலமாவும்
2: ஓம் அண்ணா. அண்ணா எங்கள் பிறந்த நாளுக்கு வருவியல் எதிர்பார்த்தேன், பெற முடியாத நிலைமைன்னு சொன்னார்கள். அண்ணா பார்க்க வேண்டிய ஆசையா இருந்தது. நிச்சயம் அடுத்த பயணம் உங்கள் வீட்டை வந்து நாங்க பார்ப்போம். மனைவி சத்யா என்னோட வந்திருந்தா, சிங்க மூத்தி வாரன்றது வேற இல்லாத நிலைமை, கடைசி டைம்ல எல்லாம் போச்சு. பரவாயில்ல, அடுத்த பயணம் வரும்பொழுது அண்ணா நீங்க வர தேவையில்லை, நாங்கள் உங்களோட வீட்டை பெறுவோம். நிச்சயம் உங்களோட அவ்வளவு அன்பு பாசம் எங்களுக்கு இருக்கிறது. சத்தியாக விரும்பினது உங்களோட கிளிதான் அண்ணா.
0: சரி, உரையாடுங்க சார். என்ன என்ன சொல்ல எடுத்தீங்க
2: அண்ணா? அப்படியே சொல்லுங்க, என்ன சொல்ல எடுத்தீங்க? என்ன எடுத்து
0: நல்லா விலப்படுது?
2: நல்லா விலப்படுது.
12: என் தம்பி.
2: என் தம்பி படம்
12: பாடல் என்ன வழி
2: அடி என்ன வழி
12: அடி என்ன வழி
2: அடி என்ன வழி
0: சரி. ஓகே, நன்றி சார்.
2: நன்றி நன்றி அண்ணா, நலமா இருங்கோ. நன்றி, பிரார்த்திக்கிறோம்.
12: நன்றி ராஜா.
2: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம், இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம், மீண்டும் ஒரு முறை வணக்கம் ராஜா. மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லுங்கள்.
2: மீண்டும் ஒரு முறை வணக்கம். வணக்கம், யார் லைன்ல நிக்கிறீங்க?
0: சரி பரவாயில்லை, அவருடைய அவர் மீண்டும் இணைந்து கொள்வார். இப்பொழுது வைஃபர் மூலம் ராணி சம்பந்தர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
13: வணக்கம் ரகு அண்ணா.
2: அப்படி வணக்கம் மகாராணி, எப்படி இருக்கிறீங்க?
13: நான் நல்ல, அதே சுகமா அதே நலமா இருக்கிறேன்
2: மகாராணி. அப்படித்தான் இருக்க வேணும். எப்படி எப்படி சொல்லுங்கோ சொல்லுங்கோ.
13: அதே காதிரியில மகாராணியா என்றும் ராணியாக
2: என்னம் ஒரு கால் சொல்லுங்கு.
13: கதாநாயகன் கதாநாயகி இருவருக்கும் முதல் கண் வாத்துக்களை
2: நன்றி நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி. விடிய சொல்லுங்க ஒரு கால்.
13: விட வந்து என்ன சொல்ல எடுத்தேன்.
2: சொல்ல எடுத்து
13: இது வந்து உண்மையில நான் பாட்டு கேட்கல. என்னன்னு சொல்லிச்சேன்னா, கீழே டீ ஊத்த போனேன், அப்ப அது கொஞ்சம் மீன கட்டு போனேன்.
2: சரி, எங்களுக்கு ஊத்திவே நாங்க வாரம்மா.
13: குடிச்சு கொண்டு சொல்ல எடுத்து.
2: ஆமாம்,
13: சொல்லத்தான் நினைக்கிறேன்,
2: சொல்லத்தான் நினைக்கிறேன் பாடல்
13: தவிக்கிறேன்.
2: இப்ப தவியா தவியாதுங்க, சொல்ல நெய்ங்க, பேந்து தவிக்கலாமா?
13: படமும்
2: பாடலும் அதுதானா?
13: சந்தோஷமா இருந்தது என்ன, நீங்க இப்படி இங்க வந்து நேரடியா வாழ்த்தி இவ்வளவு பேரையும் கண்டது, இதுதான் ஒரு சந்தோஷம்.
2: நிச்சயம்
13: கொண்டு போக போறோமே.
2: நிச்சயம் நிச்சயம். அந்த எப்படி சொல்றேன்னு தெரியல.
13: அதான்
2: உங்களுக்கு சிங்களம் தெரியாது, எனக்கு சிங்களம் படுவா தெரியாது, கீழே விடக்னே என்று சொல்லுவாங்க. சொல்லி வேலை இல்ல.
13: இல்ல நான் சொல்றேன்டா, இப்படி ஒரு சந்தோஷம் வந்து நாங்க எப்பவுமே அனுபவிக்க மாட்டோம். இந்த சந்தோஷத்தை தான் கொண்டு போறோம். சத்தியாக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன
2: சத்தியா எதிர்பார்க்கவே இல்லை, சத்தியா எதிர்பார்க்கவே இல்லை. சத்தியாவுக்கு இந்த அவ்வளவு நேர பெண் நேரில் காண காண காண சத்தியான மோத நீங்க பாக்கணும்.
13: சிரிச்சு கொண்டே இருந்தேன்
2: வீடியோ
13: இருக்கு. அந்த ஆண்டு தான் எங்களுக்கு ஹம் கோயில்ல வந்து தேரா இருந்தது. அதுல வந்து ஒரு இந்த முறை சரியான சனமா இருந்தது என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த மினிஸ்டர் அவரும் வந்திருந்தார், அப்ப ஜெர்மன் மினிஸ்டரும் வந்திருந்தார்.
3: அதோட பாடசாலை லீவுகள் மக்கள் வெக்கேஷன் விளக்கிட்டு வருவார்களும்
13: உண்மை உண்மை. குடியரசுத் தலைவர் ஜெர்மன் குடியரசுத் தலைவர் வந்தபடியோ நியாயமான நம்ம ஒரு 10,000 மீல வந்திருந்தோம். அப்ப அது அது வந்து சரியான இதா இருந்தது. அப்ப
3: நாங்க சொன்னீங்க அந்த இடமா?
13: நன்றி அம்மா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
14: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்
3: சரோ பரமேஸ்வர். சரோன்ற குரல் தெரியாமலா அண்ணா இருக்கிறேன். 9 வருஷம் இந்த வானொலி தாயின் வானொலியை கேட்டுருக்கிறோம். சரோக்கு அண்ணால புரிம்பான ஒரு பாச அன்பு இருக்கிறது. கவிதைகள் வந்து சொல்லுவீங்கள். எங்கள் எங்கள் கேதுன்ற நிகழ்ச்சியில வந்து தாறுமாறுல வந்து சொல்லுவீங்கள். கேது ஓமம் கேது கேது சொன்ன நாடகம் கேட்டிருக்கிறேன். கேது சொன்ன சிறுகதையை சிறப்பாக அவரை மகிழ்ப்பிப்பீங்க, மகிழ்ச்சியாக்குவீங்க, மகிழ்ச்சி ஆக்குவீங்க. தமிழ் வருது இல்லை டக்குன்னு இந்த சந்தோஷத்துல. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எப்படி குடும்பம் எல்லாரும் சும்மா இருக்கீங்களா?
14: ஒரு கிழமை வந்ததான் எங்களுக்கு
3: பிரச்சனை. எனக்கே பிரச்சனை.
14: எல்லாம் உங்களை கூப்பிடலாம் இங்கேந்து.
3: பிரச்சனை, ஒரு நாளை நிச்சயம் சந்திப்போம்மா. நாங்க வருவோம்.
14: கூடுதலான லீவ் எடுத்து எடுத்து நீங்க வந்து இங்க எவ்வளவு நிறைய இடங்கள் இருக்கு
3: பாப்போம் பாப்போம். நிச்சயம் நிச்சயம் கூடிய சீக்கிரம். என்ன ரிட்டையர் பண்ணிட்டேன். ஆனால் என்ன ஒரு 5 மணிக்கு மேல இருக்கிறதும் கூடிய சீக்கிரம் ரிட்டையர் பண்ணிட்டு அப்படி நாங்கள்லாம் வருவோம். ஜோசியாத எங்கோ விடிய சொல்லுங்க. முதல்
14: முதல் வந்து நான் சின்ன எடுத்து
3: சின்ன தம்பி படம் சின்ன ஆசை பாட்டு சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை சினோவில் விழ ஆசை சத்யா பக்கத்துல இருந்து சிரிச்சு கொண்டே இருக்கிறா.
14: நல்ல என்ன பார்த்தது இப்ப இப்படி ஒரு சந்தோஷம் மேல இனிமேல் இது வாழ்க்கையில மறக்கல.
3: ஓமம் நிச்சயம் அம்மா நிச்சயம் உண்மையா. நாங்கள் இதுல வராத அன்பு நேயர்களுக்கு சொல்லுறோம். அவர்கள் கவலைப்படுவார்கள், மகிழ்ச்சியா இருப்பார்கள்.
14: ஒரு
3: கொடுப்பனவன் கப்பல்
14: கொண்டு
3: வித்தியாசமா அந்த கோல் எடுக்காமல் இந்த கப்பலில அந்த பாரூக் அவர்கள் இதை ஒழுங்கு செய்திருந்தார். அது அவருக்கு சிறப்பான நன்றிகள் சொல்லணும். அருமையா இருந்தது, அருமையா இருந்தது. நாங்கள் என்ன ஒரு 200-300 மேல வச்சிருக்கலாம். என்ன வர வர இப்ப கீழே இருந்தா மட்டும்தான், மேலே சும்மா எம்ஜியா இருந்தது
14: என்ன.
3: நான் கேள்விப்பட்ட நீங்க நாட்டுக்கு போய் வந்திருக்கீங்க. எப்படி கூட
14: ஒரு சரியான மகிழ்ச்சி
3: மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு நாள் இப்ப நான் சொல்ற கதை 2 வருஷத்துக்கு முன்னம் எங்கட ஜெகனோட உரையாடும் பொழுது கூளை பற்றி சொல்லி இருந்தீங்க. கூப்பிட்டு அது அங்கத்தை கூழ் வந்து 1000 தான் சொன்னாலும் வல்லடுத்துறை பருத்துறை அவைகள் காய்ச்சறத விட அங்கத்தை கூழ் வித்தியாசம் தானம்மா. அதுவும் சொல்ல சொல்லி இருந்தீங்களா என்னென்ன போடணும். இப்ப எங்கள் எங்கள் எங்கள் அறிவிப்பாளர் இந்திரன் வந்து சொல்லுவார் கூளை பெட்டி என்ன மாதிரி என்று. ஆனால் வன்னியில காய்ச்சிற முல்லைத்தீவு அந்த அந்த பக்கத்துல காய்ச்சிற கூழ் வந்து உண்மையா வித்தியாசம்
14: தான்.
3: மூக்கால கண்ணானே தான் உழு.
14: அங்க பிலாமரத்துல வந்து அங்க நிறைய நல்ல பிலாப்பழம் தான்.
3: ஓமா பிலா கொட்டி எல்லாம் போட்டு
14: போட்டு நிறைய அந்த அந்த பிலாவிலையில குடிக்கிறது அந்த பழைய நாங்கள் அப்ப சின்ன வயசுல செய்ததெல்லாம் இப்ப போய்
3: அதையெல்லாம் அனுபவிக்கிறது. எல்லா இடமும் கடல் இருக்குதான் எங்கட கரையோரத்துல. அங்கே இன்னும்
15: நன்றி
3: அம்மன் உங்களோட விழா உரையான ரொம்ப மகிழ்ச்சி. நலமா இருங்கோ, சுகமா இருங்கோ.
0: இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்
3: கலாராணி. கலாராணி வணக்கம். வணக்கம் அம்மன், எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கின்றோம். குரலை கேட்போம், அண்ணி கேட்போம், நான் கேட்பேன்.
16: எனக்கும் ரொம்ப சந்தோஷமா உங்களோட குரல் கேட்கறது. அதான் என்ன நிலைப்பாடும் உங்களை அறிஞ்சிருப்பீங்கன்னு வந்து உங்களை பார்க்க முடியல.
3: பிரச்சனை இல்ல, அதுல என்ன உங்களை சிறப்பு ஒன்று இருக்கேன்டா, மனிச்சு கொடுங்க. இதை சொல்றது அடுத்த சகோதரிகள், அடுத்த நேயர்கள். அண்ணா ரவுண்ணா வந்து நிகழ்ச்சி முடிஞ்சு போகும் பொழுது நீங்கள் ரவுண்ணாவை கவனமாக, அண்ணா கவனமாக போய் வாருங்கள். அடுத்த முறை நாங்கள் சந்திப்போம். நல்ல சிறப்பாக வாழ்த்துவீங்கள். அது அந்த அந்த குரல் வளம், அந்த குரல் வளத்துல உங்கள் குரல் வளத்திலே ஒரு ஒரு சிறப்பு ஒன்று இருக்கிறது.
16: விருப்பம் அண்ணா, இந்த கூட பிறந்த ஒரு சகோதரங்கள் மாதிரி தான் அன்போட தான் அண்ணா அண்ணாண்டு கூப்பிடுறேன்.
3: நிச்சயம் நிச்சயம்,
16: அந்த அன்பு எனக்கு இன்னும் நீடிக்க வேணும். பணிகளும் மென்மேலும் தொடர வேணும்.
3: உங்கள் உங்கள் வாழ்த்துக்கள் தான் இந்த அனைத்து அறிவிப்பாளர்களும் இப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியா இந்த வானொலியில வந்து உரையாடி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை செய்து உலக வாழ்ச்சி ஆற்றி நேயர்களை மகிழ்விக்கிறார்கள்.
16: கண்டிப்பா அண்ணா, உண்மையா அண்ணா, அது ஒரு ஒரு குடும்பம் அண்ணா. நாங்கள் வந்து இந்த டிஆர்டி ஒரு குடும்பம்.
3: நிச்சயம் நடக்கும், எல்லாம் வெற்றியா தான் நடக்கும்.
16: சத்யாவுக்கும்
3: பக்கத்துல இருந்து சத்யா நீ கேட்டு கொண்டிருக்கலாம்.
0: இன்னைக்கு கலாராணி
16: இன்னைக்கு
0: எதிரொலி நிகழ்ச்சி இடம்பெறாது. அதற்கு போல இந்த நிகழ்ச்சி நடந்து 8 மணியில இருந்து சத்யா அவர்கள் உங்களுக்கு பல்ல சரணத்தை தருவார். நீங்க பல்லவிய கண்டுபிடிக்கணும். சத்யாவும் ராஜாவும் வந்து சரணத்தை தருவார்கள். அவர்களால் இன்றைக்கு பல்லவி தேடும் சரணத்தை தருவார்கள். ராஜா ஒரு சிறந்த ஒரு பாட்டுக்காரர், அவர் வந்து
16: இன்றைக்கு
0: ஒரு மலத்தியான அவற்றை கச்சேரிதான்
3: அண்ணா பாடுறன்னு சொல்லும்
0: போது இல்ல சத்யாவும் ஒரு ஒரு சரணம் தருவார். இப்பயே ஆயுதப்படுத்தி வையுங்கள், நீங்க ஒரு சரணத்தை கொடுங்கள். அந்த இல்லாடி வார்த்தையில என்னாலும் சொல்லுங்கள்.
3: சத்யா வந்து
0: நான் சொல்றேன், பாட்டு படிக்காட்டியும் பரவாயில்லை, ஒரு பாடல்ல வர வலிய நீங்க சொன்னா நிச்சயமாக அவர்கள் அந்த அதுக்குரிய சரணம் பல்லவியே தருவார்கள்.
3: நிச்சயம், அண்ணா பக்கத்துல இருக்கும் பொழுது எங்களுக்கு பயம் இல்லை.
0: இல்ல நீங்க 8 மணியில இருந்து நீங்க உங்களை இவருடைய அவரு நீங்க பாட்டு பாட்டை பாட்டு கொடுக்கலாம். இல்லாட்டி நீ சொல்லுமல சத்யா சொல்லுவா, அந்த அதுக்குரிய பல்லவியை அவ கண்டுபிடிப்பா இருந்தீர்கள் என்ன?
3: நிச்சயம் நிச்சயம் செய்வோம். எதிர்பார்க்கல, அவதான் அந்த பாடல் பாடி
16: எல்லாருக்கும் தெரியாது.
3: அவள காலத்துல அந்த நேரமே பாடி இருக்கிறா.
16: சொல்லத்தான் நினைக்கிறேன்
3: சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். நன்றி நன்றி நன்றி
0: நன்றி அம்மா.
3: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
0: அவர் இணைந்திருந்தார் கடைக்குட்டி கலாராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர், வணக்கம்.
17: வணக்கம்
0: சுபாஷினி.
3: சுபாஷினி எப்பவும் இப்படி சிரிச்சு கொண்டு தானே வருவீங்கள்.
17: அருமையான
3: பாடல்.
17: அது நான் கேக்குற ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா சத்தியா என்ன பெரிய நெச்சு பாடுறா போல.
0: சத்யா
17: சிரிச்சு கொண்டிருக்கா
0: இப்படியே
17: சொல்லுங்க. நான் வந்து சின்ன கவுண்டர் படம் பாட்டு வந்து சின்ன கண்ணன் அழைக்கிறான்
0: பாட்டு
17: அதான் பாட்டு படம் சின்ன கவுண்டர் படம். நன்றி வணக்கம்.
0: நன்றி அவர் இணைந்திருந்தார் சுபாஷினி அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் யாரு, சரஸ்வதி சிவஞானம். வணக்கம் அம்மா.
18: வணக்கம் ராகுல். நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்க அம்மாளாச்சி பிரார்த்தித்துக் கொண்டு
17: நாங்களும் உங்களுக்கு அம்மாளாச்சிய பிரார்த்திக்கிறோம். அம்மாள் ஆட்சி தான் எங்களை உயிரெல்லாம் காப்பாத்தி எங்களை இங்கே அமெரிக்காவுக்கு அனுப்பினவ. நீங்கள் அடிக்கடி சொல்லும் பொழுது அந்த அல்வாய் முத்துமாரி அம்மன் கோயில் அம்மாளாச்சியை தான் நினைப்போம். இருக்க விட்டுட்டு செல் அடிச்சு விட்டால் 128 உறவுகள் இறந்தார்கள். எனது ரத்த உறவு சத்தியான உறவு 25 பேர் இறந்தார்கள். நீங்கள் அடிக்கடி சொல்லும் பொழுது அந்த அம்மன் தான் நெப்பன். இன்று அருளும் அருணுட மனைவியும் இன்று பக்கத்தில் ஒரு முத்துமாரி அம்மன் கோயில் இருக்கிறது, அங்கே தான் காலையில் போய் வந்தோம். நீங்கள் சத்தியான உரையாடுங்கள் சொல்லுங்க.
18: எங்களோட குலதெய்வமும் ராஜா முத்துமாரி தான். எங்களோட குலதெய்வம் முத்துமாரி தான் ராஜா. அத்தூரத்துல இருந்து இத்தூரம் வந்தது உங்களுக்கு எங்க டிஆர்டி ராஜாவை மதித்து அத்தூரத்துல இருந்து இத்தூரத்துக்கு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லி கொண்டு நான் சத்தியோட கதைக்கு போறேன் ராஜா.
17: கொடுங்க கதைங்க கதைங்க.
19: வணக்கம் அம்மா.
18: வணக்கம் சத்யா. கொண்டு ராஜாவை மதித்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த விட கொள்றேன் சத்யா.
19: ஓகே தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ.
18: நன்றியடா, அவை மினைக்கெடுத்த கூடாது அதுக்காண்டி தரேன். நன்றியடா. நன்றி
0: நன்றி அம்மா. நன்றி நன்றி அம்மா. அவர் இணைந்திருந்தார் சரஸ்வதி அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
17: ஆர்த்தியன். ஆர்த்தியன் குட்டி, ஆர்த்தியன் குட்டி வணக்கம். நலமோ? நாங்க நலமா இருக்கிறோம். ஆர்த்தியன் குட்டிய பார்த்ததுதானே அம்மாக்கும் தாத்தாக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எங்களை அகேனி குட்டி மற்றது அண்ணா அப்பா அம்மா எல்லாரையும் பார்த்தல ரொம்ப மகிழ்ச்சி.
0: ஆர்த்திகன் வந்திருந்தவரா?
17: ஆர்த்திகனை போய் பார்த்தோம் நாங்கள் வீட்டு.
0: சரி சரி ஓகே. அங்க
17: அம்மன்கிட்ட போகும் பொழுது ஆர்த்திகன்கிட்ட போய் தான் போனாங்க.
0: சரி ஓகே.
17: ஆர்த்திகன் வடை சாப்பா தந்து எங்களுக்கு டீ போட்டு தந்து கேசரி தந்து நல்ல சிறப்பா எங்களை கவனித்து வந்து அம்மாக்கும் தாத்தாக்கும் சேட்டு அம்மாக்கு சாரி எல்லாம் தந்து தான் விட்டவர்.
0: அப்ப மாமா ரவு மாமா கொடுக்க சொல்லி ஒண்ணு தந்து விட இல்ல?
17: அவருக்கு தெரியாது நாங்க கலையத்துக்கு போக முடியும். என்ன ஆர்த்திகன்
0: என்ன ஐயா கெடுத்து விட இல்லையா?
17: வீட்டை வந்தீங்கன்னா தருவோம்.
0: சரி சரி ஓகே ஐயா. நான் வருவேன்.
17: ஒரு நேரம் வருவேன்.
0: சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக வருவேன். சரி ராஜா மாமோட ராஜா தாத்தாவோட உரையாடு
17: சொல்லுங்க. உங்களோட இப்படியே சொல்லுங்க முதல். சொல்லெடுத்து
0: சொல்லெடுத்து என்ன என்ன படம் ஐயா?
17: சொல்ல முடியவில்லையா?
0: சொல்ல துடித்த கதை.
17: சொல்ல துடித்த கதை கதை சொல்லாமலே அந்த பாடலா? சொல்லாமலே. ஓகே சொல்லாமலே யார் பார்த்தது?
0: எங்க அகேனி குட்டி எங்க
17: என்ன போயிட்டா? நல்ல பிளேஸ் உங்களுக்கு கடவுளுடைய ஆசிர் நல்ல ஒரு இடம் அமைதியான பேக்யார்டில் நல்ல சூஞ்சிங் ஊஞ்சால் இருக்கிறது, அங்கால விளையாட்டு இருக்கிறது, மற்றது உங்களோட வீட்டு எல்லைக்கு ஜம்ப் பண்ணுறதெல்லாம் அப்பா அம்மா வேண்டி போட்டிருக்கிறாங்க. நல்ல ஆரோக்கியமாக இருந்து படித்து பெரியவராக நீங்கள் எல்லாரும் பெற வேணும்.
20: என்ன
17: ஓம் ஓம் ஓம்
0: நன்றி ஐயா.
17: நன்றி அப்பன்.
0: நன்றி
17: நன்றி நன்றி நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
21: வணக்கம்
0: கமலவேணி.
17: கமலவேணி அம்மா எப்படி இருக்கீங்க?
21: நாங்க
17: நல்லமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? பாடகர் கமலவேணி. நாங்கள் சுகமா, நாங்கள் சுகமா நலமா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
21: எனக்கு
17: நவரத்தன் ராஜா, அவருக்கு நவரத்தன் ராஜா, ஒரே ரெண்டு உயிர் ஒரு உடல்.
21: சந்தோஷம் உங்களுக்கு.
17: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி
21: மகிழ்ச்சி.
17: ஆமா,
21: நீங்கள் இந்த உங்களுக்கு நானும் இந்த வாழ்த்து சொல்லுவாங்க, அங்க இருந்து சேடி வந்துட்டீங்க.
17: நல்லது நல்ல சத்தியாக்கு எங்கள் நவரத்தன் ராஜாவை உங்களுக்கு கணவரை நல்லா பிடிக்கும் என்றால் அந்த கலை, அந்த அவருடைய நாதஸ்வரம் என்ற உயிர் உங்களுடைய எதுவும் நாங்கள் அவற்றை கேட்கக்கூடிய நிலைமை இருந்தா எங்களுக்கு போன் நம்பர் இருக்கு, அனுப்புங்கள் எங்களுடைய இதுல. சத்யாக ஆசை சத்யா கேட்க சொல்லி சொல்ற அந்த உங்களுடைய எதுவும் சீரியலோ அதுல பதிஞ்சிருந்தா எங்களுக்கு அனுப்புங்க தயவு செய்து.
21: நன்றி நன்றி. நான் உங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நீங்க சந்தோஷமா போய் வாங்கோ. இனி ஒரு ஒன்று குழல் என்றால் எல்லாரும் சந்திச்சு ஒரு இடத்துல இருந்து
17: எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. உங்களை பார்க்க பார்க்க உங்களுக்கு சிரிப்பு சிரிப்பா வந்தது ஆசையா மகிழ்ச்சியில
21: எல்லாரோடையும் கதைச்சு பேச முடியாம
17: போயிட்டு
21: சத்தியோட
17: நான் செய்த முந்தி செய்த குறைகளை சொல்லிவிட எங்க சத்தியாக்கு. நல்லது நல்லது கூட விடுவே சொல்லுங்க அம்மன்.
21: நன்றி
17: வாழ்த்துக்கள்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கமலவணி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வைபர் மூலம் டாக்டர் ரவி. வணக்கம் ரவி.
22: வணக்கம்
0: ரவு. ராஜாவுடன் உரையாடுங்கள்.
17: வணக்கம் ஐயா டாக்டர் ரவி ஐயா. வணக்கம்
22: வணக்கம் வணக்கம் ராஜா.
17: ரஞ்சி தங்கச்சி எப்படி இருக்கிறா?
22: சுகமா இருக்கிறா
17: தங்கச்சி. தங்கச்சிய வடிவா பாக்குறீங்களோ? நீங்க சொல்றீங்க. நான் தங்கச்சியோட கச்சா தந்தி நல்லா பாக்குறீங்களோ இல்லையோ? நாங்கள் நல்லமா, நானும் சத்யா இருக்கும். சத்யா பக்கத்துல இருக்கிற கதைக்கு வைக்கப்படுறா. போக்குவரத்து மிக சிறப்பாக இருந்தது. மூன்று நாட்டுக்கு போய் மூன்றாவது நாட்டுல போய் அபிராமி அம்மனை பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் ஓமம் எங்கள் அண்ணா சுவாமிலாம் இருந்த பொழுது இது சொல்ல வேணும். சத்யா வந்து அழுதழுது நிலத்தில் சக்காப்பணியை இருந்து நேத்தி கடன் வச்சா அந்த நேத்தி கடன் எல்லாத்தையும் அம்மாட்ட போய் எல்லாத்தையும் அவ சந்தோஷமாக்கி மகிழ்ச்சியாக்கி போட்டு. அதுக்குத்தான் முதல் மெயின் இது அண்ணா பார்க்கணும். ரெண்டாவது சத்யான் ஆசை அந்த அம்மனுக்கு போய் அண்ணாவை எப்படி எங்களை காப்பாற்றி எங்களை அண்ணா சுகப்படுத்தி வந்ததுக்காக அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை செய்யணும்னு தான் சத்யான் ஆசை. அதான் சத்ய நீல மகிழ்ச்சியாக இருக்கின்ற அம்மா எங்களை அபிராமி அம்மா நல்ல ஆசீர்வதித்து புன்னகையோடு எங்களை அனுப்பினா சுகமாக போய் வாருங்கள். எந்த நேரமும் இங்கே வரலாம் என்று அதுவும் மகிழ்ச்சி. உங்களையும் கண்டதில் ஒரு மகிழ்ச்சி.
22: சரி இருக்க சத்யாடக்கும் சத்யாண்ட குரலையும் கேட்டுட்டு.
17: சரி சரி சரி நீங்கள் சத்யாண்ட குரலை கேட்கலாம். கேளுங்கோ கேளுங்கோ போடுங்க. இதை போட்டால் தான் கேட்கலாம்.
23: வணக்கம் சத்யா. வணக்கம். சுகமாக இருக்கிறீங்களோ?
22: ஓ ஆண்டவன் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
23: நாங்களும் இருக்கிறோம். நான் ஒரு கால் கால் பண்ணா நீங்கள் எடுக்கல, பிஸி போலடா.
22: ஓ ஞாயிற்று இல்லை இல்லை ஞாயிற்று நீங்க எடுத்தீங்க. நாங்கள் இந்த அவுட் லைன் வேல் செய்யாது மற்ற லைன் வேல் செய்யாது அதில் சமைக்காம இருக்கேன்.
23: ஆ சரி சரி. நான் அப்புறம் நாளைய வீட்டை போயிட்டு எடுத்து கதைக்கிறேன். ரவிக்கும்
22: சொல்லி. எத்தனை மணி ஃப்ளைட் நாளைக்கு?
23: நாளைக்கு எங்களுக்கு 12:30 ஃப்ளைட். நாங்கள் 9:00
17: நிற்கும்.
23: நிற்கும்
22: நைன் போயிருக்கோம் வீட்டு. சரி வீட்டை போங்க, நாங்கள் நாளைக்கு நாங்கள் அப்படி நீங்கள் நைன்டா நாங்கள் எடுக்க வர மூணு மணி இங்கே
23: இல்லை. நான் வந்து 9:00 ஏபோல நிற்பேன், வீட்டை வந்து 3:30 போல நிற்பேன்.
22: 3:30 மார்னிங் 9 போயிருக்க
23: இல்லை, ஃப்ளைட் ஏர்போர்ட்டுக்கு 9:00 போகிறோம்.
22: இரவு 9 போகிறீங்க?
23: இல்லை இல்லை, காலமே காலை காலை
22: அதிகாலம் 3 போகிறீங்க
23: ஐயா? இல்லை காலமே 1 ஆகஸ்ட் 1 காலையில் 9 போய் 12:30 தான் ஃப்ளைட். ஓ, ஆனால் வீட்டை நாங்கள் 3-4 போல் போய் சேர்ந்துடுவோம்.
22: தெரியும்
1: வாரம்
23: நீங்கள் வந்து சண்டே எடுங்க, நான் சண்டே வீட்டு
1: நிப்பேன்.
23: போக
1: மாட்டேன்.
0: ஆம், அவர் இணைந்திருந்தார், ரவி அவர்கள் இணைந்திருந்தார், ரவி அவர்கள் ரஞ்சி, ரவி ரஞ்சி அவர்கள் இருவரும் இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்பொழுது கலேக நேரம் சரியாக 7:06 ஆகிய ராஜ்யத்தில் 6:06 சின்ன என்ற சொல்லுடன் கணேஷ் இணைந்திருந்தார், முத்துடன் பசுபதி, குணநாயகி, என் என்ற சொல்லுடன் தேவி தன்ராஜ், முத்துடன் ரொசாலி, பக்கத்துடன் வதனா, என் என்ற சொல்லுடன் ஜெயாநடேசன், என்னுடன் பிபி, முத்துடன் ராஜா, சொல்லுடன் ஷியாமலா, என்னுடன் சன், சொல்லு என்ற சொல்லுடன் ராணி சம்பந்தர், சின்ன என்ற சொல்லுடன் சர்வ பரமேஸ்வரன், சொல் என்ற சொல்லுடன் கலாராணி, சின்ன என்ற சொல்லுடன் சுபாஷினி, சொல் என்ற சொல்லுடன் ஆர்த்திகன் குட்டி, சொல் என்ற சொல்லுடன் கமலமணி. அனைவருமே தாங்கள் எடுத்து சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அடுத்த கேள்விக்குரிய பாடல் வரி உங்களுக்காக காத்திருக்கின்ற இன்றைக்கு ராஜாவை கௌரவிக்கும் முகமாக இன்றைய எதிரொலி நிகழ்ச்சி இடம்பெறாது. அதற்கு பதிலாக அவர் தொகுத்து தரும் பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அவர் சரணத்தை தருவார், அதுக்குரிய பல்லவியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவர் நேரடியாக அந்த பாடலில் உள்ள சரணத்தை தருவார். இந்த பல்லவி பாட்டும் படம் நிகழ்ச்சி முடிவடைந்த பின் அநேகமாக 8:00 அவர் தரும் பாடலை நீங்கள் அவர் தொகுத்து தரும் பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து கொள்ளலாம். அந்த வகையில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது அடுத்த பாட்டும் படம் நிகழ்ச்சியின் அடுத்த கேள்விக்குரிய பாடல் வரிகள்.
4: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: ஆம், இப்பொழுது கலேக நேரம் சரியாக 7:09 ஆகிய ராஜ்யத்தில் 6:09 இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம், சந்தோஷ நேரத்தில் பாட்டும் படமும் பாட்டும் படம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்குரிய வரிகள் இதோ உங்களுக்காக.

0: ஆம், இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் பலவை போல் தான். 0318-3215-4 0-1-5-1-4-7-7-1 வைஃபர் இலக்கம் 0-0-33-650 சைபர் 74-77-24-27 வாட்ஸ்அப் இலக்கம் 0-0-33-689-86-55-29. அந்த வகையில் இப்பொழுது இணைப்பில் இணைந்திருக்கின்றார் எங்கள் அன்புக்குரிய கணேஷ் அண்ணா அவர்கள். வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் வணக்கம். நான் ராஜா பற்றி நான் நினைச்சிருந்தது
0: உரையாடுங்க. நான் உங்களோட உரையாடுனா நீங்கள் உரையாடுவது ராஜா கேட்காத நிலை. நீங்க ராஜாவோட உரையாடி கொள்ளுங்கள்.
2: கணேசண்ணா வணக்கம்.
1: அண்ணா
2: வந்து எப்பவும் வந்து மேக்கப் போடாமல் தெரியவேன். நான் எப்பவும் ஒரு சின்னல இருந்து ஒரு 15 வயது பிறகு எப்பவும் மேக்கப் அழகு போடாமல் தெரியவேன்.
1: நீங்க மேக்கப் இல்லாட்டியும்
2: வடிவுதான்.
1: பாடல் சொல்றேன், படத்தை சொல்லுங்க. முல்லைக்கு படம் தெரியல இருக்கு.
2: முல்லைக்கு ரவுண்ணா முல்லைக்கு படம் தெரியலையா அண்ணாக்கு கணேஷ் அண்ணாக்கு?
0: அப்ப 50 எடுத்துருவோம். பேந்தன்
2: 50 எடுத்தா நாங்கள் சத்யா பேக் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறா.
0: உங்களுக்காக சியாமலா வந்து படம் தந்தா அந்த 50 நான் எடுக்க மாட்டேன். சரியா? முல்லைக்கு ஒரு படம் தந்தா. ஓகே, நன்றி கணேஷ்.
2: குங்கும
0: போட்டு பாட்டுக்கு ஆடி களைப்பு இல்லையா? சொல்லுங்க
3: கொடி மலர்
2: கொடிய செந்ததும் காத்து வந்ததா
3: காத்து வந்ததும் கொடிய செந்ததும்
2: நல்ல குரல் வளம், நல்ல குரல் வளம். பாருங்க பாருங்க இந்திரன் அண்ணா.

0: நிகழ்ச்சியில பாட வாருங்க.
1: சரி, வந்தா போச்சு
0: வந்தா போச்சு.
2: வார நாள சொல்லிடுங்க.
1: ரெக்கார்ட் பண்ணவோ?
2: இல்ல இல்ல, வச்சிட்டு எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைக்கிறது. அப்படியே தலைவணியம் எடுத்து அப்படியே மூடி கண்டு படக்கூடாது.
0: நன்றி, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி வதனா.
1: நன்றி, வணக்கம்.
2: அவர் இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் ரஞ்சனா.
2: தேவி
0: மீண்டும் எங்கள் தேவி தனராஜ்.
3: நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். வந்து
0: என் கேள்விக்கு என்ன பதில் சொல்லுங்க? சொல்லுங்க, சொல்லுங்க.
3: ராஜண்ணா, வானொலியிலாம் உரையாடும் போது சரி, அந்த நேர கண்டு கிடைக்கும் போது சரி, இந்த நிமிடம் வரை எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்கெல்லாம் வந்து உண்டு.
0: என்ன சிரிச்ச மூத்த?
3: இல்ல இல்ல, சத்திய காக்கு முதல் உரிமை கொடுப்பீங்க. அந்த ஆர் மனைவிக்கு மனைவிய முதலுமை படுத்தி கதைக்கு நம்ம வச்சிருக்கணுமோ, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: என்ன இழிவுபடுத்துற மாதிரி இல்ல
0: ராவண அமத்ரா போல எனக்கு.
2: இது என்ன இழிவுபடுத்துற மாதிரி இல்ல?
0: அங்க கலாணி யோசிக்க போற அங்க ஜெகமா.
3: அது அது அண்ணா அதை அடுத்து கொடுத்தோம்.
0: நான்
3: கதைச்சிருந்தேனா, இங்க வீட்ட கதைச்சிருந்தேனா, ராஜாண்ணா சத்தியக்காவ முதன்மை படுத்தி வச்சு எல்லாரையும் முன்னுக்கு வச்சிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: தேங்க்யூ, நன்றி.
3: அதுதான் முதல், அதுதான் நீங்க
0: நிச்சயம்
3: குடுக்கிறோம்.
0: ராஜா
2: சொல்ல, ராஜுக்கு சொல்றீங்க. அதான் அவருக்கு தான் இந்த அட்வைஸ்.
3: நிச்சயம்
0: அவளாக வாளியில பருப்பு இருக்கு, பருப்பு கறி வாழியில வச்சுதான் குடுக்கறோம் நாங்க.
3: உறவெடுக்கிறீங்க? ஊட்டி வரை உறவு.
0: நல்லது, ஊட்டி வரை உறவு.
3: பாட்டு வந்து உறவு சொன்ன ஒருவன் நின்று வாழ்பவன்.
0: உறவு சொல்லி சொல்லி ஒருவன்
3: உறவு சொல்ல ஒருவன்
0: உறவு சொல்ல ஒருவன் உறவு சொல்ல ஓகே, அவன் தான்
3: கணவன்.
0: அவர் அவன் தான், அவர் தான் கணவன். அவன் தான் ரெண்டாம் அடிதாம்பளம். அவர் தான் கணவர்.
3: அவர்தான்
0: தேவி. ஏன் இப்படி ஒரு படம் அவங்க எடுக்கல? அவர் தான் கணவர் எடுத்திருக்கிறாங்களா?
3: எடுத்திருக்கேன்.
0: அவர் தான் கணவர்டா? நன்றி.
2: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் ராணி. வணக்கம் ராணி.
4: வணக்கம் ரகுவண்ணா. வணக்கம் ராஜா.
0: வணக்கம் எங்கள் மகாராணி சம்பந்தர். சொல்லுங்க.
4: வணக்கம் சத்யா.
0: சொல்லுங்க, சொல்லுங்க, வெல்லுங்க, சொல்லுங்க, வெல்லுங்க.
4: நாங்கள்
0: உடுப்பு தானே கொண்டு நாங்கள் போகும் பொழுது கொஞ்சதாக்க வச்சு கொண்டு போவோம் ரெடியா இருக்கிறா. ரவண்ணா சொல்ல சொன்னார், யோசியாதங்க அரவாசி பிடிச்சு தந்துருவேன்ட்டு.
4: அதான் அந்த கணேஷ் அண்ணா அவருக்கு வந்து கற்பூரம் உள்ளே என்ற ஒரு படம் இருக்குது.
2: கணேசண்ணாக்கு
4: ராணி உதவி செய்யறாங்க. அது பாடல், அது மற்றது படம் வந்து கற்பூர முல்லை.
2: ஓகே,
0: நன்றி நன்றி அண்ணா.
4: என்னன்னு சொல்லி சொன்னா, இனி நாளைக்கு விடிய வா, உங்களுக்கு போகணும்.
0: ஓமாம், நாங்க 9 மணிக்கு நிக்கணும் அங்க ஏர்போர்ட்ல.
2: ஒன்றிணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்,
2: எங்கள் சண்மநாதன் அண்ணா. சொல்லுங்க சண்முக அண்ணா.
5: படம்
0: சிரித்து வாழ வேண்டும்.
2: பாடல் பாடல்
5: பாடல்
2: சிரித்து வாழ வேண்டும், சிரித்து வாழ அந்த பாடலா? ஓகே, நன்றி ஷன்.
0: நன்றி அண்ணா, நன்றி
5: நன்றி
0: நன்றி.
2: ஆமா, இணைந்திருந்தார் சன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர் வணக்கம்.
0: வணக்கம் கலா ராணி. கலகலகலண்டு சிரிச்சு கொண்டு நிகழ்ச்சியை நடத்துவங்கள் அன்பு சகோதரி கலா ராணி.
6: எனக்கு மிக்க சந்தோஷம் அண்ணா, உங்களை பார்க்கத்தான் முடியாட்டிலும் உங்களோட நான் கலைக்கிறேன். எனக்கு நல்ல சந்தோஷம் அண்ணா.
0: நிச்சயம்,
6: மீண்டும் கண்டிப்பாக நான் உங்களை பாக்குறதுக்காக ஒரு நிகழ்வுண்டு இடம்
0: செய்வோம் செய்வோம் செய்வோம். இங்க எல்லா அறிவிப்பாளர்களும் எங்களுக்கு இப்படி செய்யணும்னு ஒரு மனதில் ஒரு ஆசை இருக்குன்றது நிச்சயம்.
6: நீங்கள்
0: நிச்சயம் செய்வோம், நிச்சயம் செய்வோம் மேம். நிச்சயம் நிச்சயம்
6: ஆசையா இருக்குது.
0: அறிவிப்பாளர்களும் எங்கள் அன்பு நேயர்கள சொல்லு, இந்த வாயில வார அந்த சொல்லு மூலம் அவர்கள் சிறப்பா இருக்கிறார்கள். ஏனென்னு சொன்னால், எந்த ஒரு ஊதியம் இல்லாமல் உலகத்திலே ஒரு வானொலி நடத்துறதுனால் சிஆர்டி தமிழ் ஒன்றுதான். காலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடும் பொழுது எல்லாம் ஒழுங்கா நடக்கும் அம்மா. நிச்சயம், ஒரு நாங்கள் ஒரு ஏர் கண்டிஷன் போட்டு சிறப்பாக எல்லாரும் இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் செய்வோம். ஜோசியா தான் எங்க
6: அவருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்த பிறகு வந்து கதை கேக்கு பார்க்க விடும் போல அந்த மனசு துடிக்கு.
0: நிச்சயம் நிச்சயம் நிச்சயம்,
6: நீங்க நல்லபடியா நீங்க அமெரிக்காக்கு போய் சந்தோஷமாக மீண்டும் நீங்க எந்த நேரம்
0: கேட்டுக்கொண்டுதானே
6: தொகுப்புகளையே நான் அதுக்காகவே நான்
0: உங்களோட எவ்வளவு பேர் சொன்னார்கள், வாழ்த்தினார்கள், எல்லாருக்கும் நன்றிகள். என்னன்னு சொன்னால், வேலை செய்து நான் வந்து ஒரு சமையல்காரன், சண்டு கையிலையும் கிளவுஸ் போட்டிருப்பேன். சில நேரம் கிறுக்கி கிறுக்கி எழுதி எழுதி எழுதி கொண்டு போய் சின்ன சின்ன துண்டாக தான் நாங்கள் சேர்த்து எழுதுறது. அத்துடன் அந்த கூலர்ன்னு சொல்லுவார்கள், ரீஃப்ரிஜரேட்டர், பெரிய ஒரு 10 அடி நீளம், 10 அடி அகலம், அதுக்குள்ளே போய் போய் வர வானொலி நின்றுரும். நின்றவுடனே அழுகையும் ஆத்திரமும் கோபமும் வரும். பேருந்து வழியால் வந்து திரும்ப அந்த விரலாலே அமர்த்த வேணும் இன்னும் ஒரு கால். அப்படி பல தடவை நடக்கும். அப்படி இருந்தும் இந்த தாயின் வானொலிய நேசிக்கணும். உண்மை உண்மை உண்மை உண்மை, இந்த அன்பு உயிர்கள் என்ற வசனங்கள் கேட்கணும். சில நேரம் இந்த பேரப்பிள்ளைகள் சொல்லுவார்கள், அவர்கள் கேம் விளையாடுவார்கள், ஓவரா விளையாடுவார்கள். அவர்களுக்கு சொல்வேன், இந்த கேமை நிப்பாட்டுங்கோ, நீங்க டூ மச் விளையாடிட்டீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, தாத்தா யூ ஸ்டாப் சிஆர்டி தமிழ் ரேடியோ ஃபர்ஸ்ட், நீங்கள அதை நிப்பாட்டுங்கோ, நாங்கள் இதை நிப்பாட்டோம். எப்படி இருக்கும்,
6: அப்படி இருங்க
0: சரி ராஞ்சனா ஓகே நீங்கள் நடத்துங்க நான் வேண்டும்
6: நன்றி
0: அம்மனோட அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி இப்படி சொல்லிடுறீங்களோ
6: போது நல்லா இருக்கணும் அண்ணீ நல்லா இருக்கணும் உங்களுக்கு இவ்வளவு பக்க பலமா இருக்கிறதா
0: என்ன அவரு அம்மன் அம்மன் அவங்க பேரு சத்தி எல்லாரும் கூப்பிடுவார்கள் அப்ப நவசக்தி சிவசக்தி நவசக்தி சொல்லுங்க உரையாடுங்கள் உரையாடுங்கள்
6: எல்லாருக்கும் நான் வந்து முத்திரம் எடுத்தேன்
0: முத்தாரம் எடுத்து
6: படம் வந்து முத்தாரம் இருக்கு
0: முத்தாரம் படம் இருக்கும்
6: பாட்டு வந்து முத்தாரமே மோகம் சொல்லும்
0: நல்ல அருமை அருமை அருமை அருமையான ஒரு
6: தொடர் காட்டுங்க
0: என்னண்டு
6: பாடி காட்டுங்க
0: முத்தாரமே உன் மோகம் மோகம் என்னவோ அப்படித்தானே நல்ல அருமையான பாடல் அது வந்து யார் படிச்சது தெரியுமா
2: இந்த
0: விஷயங்கள் எல்லாம் அண்ணா தான் கேக்கணும் அண்ணா வந்து எங்க உதவோமா சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் ஐயா போல மூல வளர்ச்சி ஞாபகங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும் உடனே டக்குன்னு சொல்லுவார் ஓமம் ஓமம் நன்றி அம்மன் சோமாரங்கோ நன்றி வாழ்த்துக்கள்
6: சந்திப்போம்
0: ஓம் ஓம் ஓம் நிச்சயம் நிச்சயம் நன்றி அம்மன்
2: நன்றி அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார் ஷியாமலா வணக்கம் ஷியாமலா
7: வணக்கம்
0: மீண்டும் எங்கள் அன்பு ஷியாமலா சொல்லுங்க அம்மன் ஓம் ஓம் ஓம் நலமா இருக்கின்றோம்
7: என்ன நீங்க உங்களோட விளமை என்ற ரகசியத்தை சொல்லிவிட்டா எல்லாரும்
0: நன்றி நன்றி நன்றி
2: ரகசியம் என்று சொல்ல போன விசா போடுறதுக்காக வயசை கூட்டி போட்டது அவ்வளவும் தான் வேற ஒன்றும் இல்லை
0: ஷியாமலா ஷியாமலா இது சொல்ல வேணும் அண்ணாக்கு 32
7: எல்லாரும் அதை பின்பற்றியும் எல்லாரும் விளமையா தான் இருக்கும்
0: ஓம் அண்ணாக்கு 32 பல்லும் இருக்கு
7: ரகு அண்ணா உட்பட
0: முத்து போல வச்சிருக்கிறேன் ராவில எத்தனை மணியானும் படுக்க போகும்னா அந்த நீக்கலுக்குள்ள இறைச்சியலோ மீன் துண்டுகளோ எந்த இதுவும் இல்லாதபடி இந்த பல்ல கிளீன் பண்ணிட்டு பல்ல தீட்டிட்டு தான் படுப்பேன் பல்ல தீட்டாம படுக்க மாட்டேன் இது வந்து இந்த அறிவுள்ள வரையில 20 வயதுலேருந்து நான் துவங்கி இருப்பேன் நான் நினைக்கின்றேன்
7: அது இப்ப கூடுதலா எல்லாரும் இரவுல பல்ல தீட்டி தான் படுக்கிறது
0: அப்படி என்ன சொல்லுவீங்க கூடுதல் ஆண்டு
7: 100 கடைசி 80% என்றாலும் பல்ல வெளிநாட்டுல இருக்கிறார்கள் எல்லாரும் அப்படித்தான் இருக்கீங்க
0: நான் அறிஞ்ச வரையில ரொம்ப கஷ்டம்
2: எடுக்கிறேன் பல்ல கலட்டி வச்சிட்டு படுப்பணும் என்ன செய்யாமல
7: போட்டுட்டு
0: எங்க ஊர்ல ஒரு நண்பன் மகள் கேட்டா மாமா நீங்கள் இந்த பல்லு கட்டி இருக்கிறீங்களா நான் சொன்ன பள்ளத்து போடும் நின்று எப்படி கேட்கிறேன் இல்ல உங்களோட பல்லு அப்படியே முத்து பல் நான் சொன்ன இங்க கொண்டா விரல கொண்டு வா இங்க ஆட்டி பேரு அவனை கட்டு பல்லாக்கு கொண்டு நன்றி அம்மன் உங்களோட அப்படியே சொல்லுங்க ஓம் அப்படியே சொல்லுங்க நிழல் எடுத்து
7: பாட்டு நீங்க சொல்றீங்களா
0: இல்ல இல்ல நீங்களே சொல்லுங்க
7: நிழல் தேடி வந்தேன் நிஜம்
0: நிஜம் ஒன்று
7: கண்டேன்
0: நிழல் நிஜமாகின்றது படம் நிழல் நிஜமாகிறது கமலாசன் படம் நிழல்
2: நிஜமாகின்றது ஷியாமலா
0: கட் பண்ணிட்டீங்களா நின்றுட்டுதா
2: இல்ல அது நின்றுட்டுதா ஆட்டோமேட்டிக்கா நின்றுட்டு சரி ஓகே அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்
8: வணக்கம் ரகு படம் சொல்லதான் வந்தேன் வசந்தமுல்லை என்ற படம் இருக்கு
9: ராஜா சொல்லிக்கல மோகன் கழுவி எல்லாம் பல்லு தீட்டுக்குள்ள எனக்கு அங்கே சரி அடுத்தது சொல்ல போறாராக்கு முன்னாச்சே எல்லாம் தீட்டு போட்டு கலாட்டி வச்சுட்டு
2: படுத்துறேன். அதான் சொல்ல வழிகிட்டவர்
0: பாத்தீங்களா கிருமியும் போவாது பல்லு சூத்தி எல்லாம் வாரது காரணம் இதாவில சாப்பிட்டுட்டு அதோட நாங்க படுத்துருவோம் ஆண்டு படுக்கைக்கு கொறுக்கட்டை விடுவோம் அப்படியே கிருமி தாயத்துல ஆடினவள உங்களுக்கு ஒரு நாளை கையால பிடிச்சி ஆட்டித்தான் காட்டுவிடும் பல்ல. நன்றி அம்மன் நன்றி நன்றி வசந்தமல்லி ஓகே நன்றி அம்மன் நன்றி.
2: இணைந்திருந்தார் அவர்கள் இப்படி இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
0: மீண்டும் ரொசாலி சொல்லுங்க. ரொசாலி
10: சத்தியம் எடுத்து
0: சத்தியம் எடுத்து
10: சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டிகள்.
0: ஓ சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர்
10: போட்டிகள்.
0: ஓகே
10: நன்றி
0: வணக்கம்.
10: நன்றி
0: நன்றி வணக்கம்.
2: அவர் இணைந்திருந்தார் ராஜா அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம் சொல்ல வந்த கதையோட
0: என்னோட கதைச்சிட்டு மறந்துட்டீங்க
2: கலாட்டி வச்சு எடுத்து எடுக்க மறந்துட்டீங்களா.
11: உறவு
2: என்ற சொல்லி சொல்லியிருந்தேன்.
11: நான் உறவு காத்த கிளி
0: உறவெடுத்து
11: நன்றி
0: வணக்கம்.
2: அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராணி. வணக்கம் ராணி.
12: வணக்கம் ராகுண்ணா
2: சொல்லுங்க.
0: மீண்டும் ராணி சொல்லுங்க.
12: முல்லை மலர் மேலே அந்த பாடல்
0: அவர் சொன்ன
12: முல்லை மலர் மேலே பாடல்
0: முள்ளி எடுத்து முல்லை மலர் மேலே பாடல்
12: படம் வந்து கற்பூர முல்லை என்று இருக்குது என்று சொல்லி சொன்ன நான் இல்ல
2: இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
13: வணக்கம்
2: பசுபதி
0: நாயகி. எப்படி சோமா சோமா இருக்கிறீங்களோ?
13: சோமா இருக்கிறேன்.
0: சத்யா சோமா இருக்கிறா சிரித்த முகத்தோட நாங்கள் பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சியா.
13: என்ன ஞாபகம் இருக்கும் கேளுங்க.
0: சத்யம்மா
13: சொல்றீங்கள
0: என்ன
13: கேட்டவர்ங்கிறேன். முல்லை எடுத்து எல்லாரும் முல்லை எடுக்கணும்.
14: முல்லைப்பூ
13: படம்.
14: முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே.
13: முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே.
14: ஓ வந்த பாட்டு சொல்றேன்.
13: நன்றி நன்றி அம்மா.
14: நன்றி நன்றி அம்மா.
13: ஓ போய்
14: வாருங்கள்.
13: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி வணக்கம். அருணைந்திருந்தார் சரஸ்வதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருப்பார் ஜெயா நடேசன். வணக்கம் ஜெயா. சரி அவருடைய
13: வந்துட்டேன். மீண்டும் ஜெயா நடேசன் சொல்லுங்க அம்மா. வணக்கம் வணக்கம். கேக்குதா
2: கேக்குதா அம்மா?
13: கேக்குதா? உங்களுக்கு கேக்குறது நன்றி நன்றி. உங்க நச்சிந்தலையிலிருந்து எல்லாம் நாங்களும் கேட்டுக்கொண்டுதான் இருப்போம். அமெரிக்கால
14: மாநிலத்துல
13: 13 மாநிலம் பக்கத்து பக்கத்து பக்கத்துல இருக்கிறது. உங்களை போல இங்க பிரான்ஸ் அப்படியே ஜெர்மன் அப்படி தொடர்ந்து இருக்கிறது. அப்படி போக போக ஆறுல போய்கொண்டு இருக்கலாம். நன்றி நன்றி அம்மா நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. எனக்கு அது ஒரு ஆசை. எனக்கு ஒரு ஆசை, இந்த தனிப்பட்ட ஆசை. உங்கள் பேரு கூட நிகழ்ச்சியில நீங்கள் இந்த பங்கு பெற்றினாலும் நிகழ்ச்சியில பங்கு பெற்றினாலும் மீண்டும் ஒரு முறை ராஜா சொல்லும் பொழுது உங்களுக்கு மனதில் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அமெரிக்கால இருந்து ராஜா எங்களை வாழ்த்துறாருன்றக்க நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு வருவீங்கள் என்ற ஒரு மன நம்பிக்கை இருக்கின்றது. ஓமாம் ஓமாம் ஓமாம். எத்தனை நேயர்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு எனக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள். காரணம் எங்கள் பேரை திருப்பி திருப்பி நீங்கள் இந்த வானொலியில சொல்றீங்கள். நன்றி நன்றி. உங்களோட வாழ்த்துக்கள் எங்களை குறித்தாக நன்றி. சொல்லுங்க மாபடியே. சத்தியமண்ட படம்.
14: சத்தியமே லட்சியமா கொள்ளடான
13: பாடல். சத்தியமே லட்சியமா கொள்ளடான பாடல்.
14: நன்றி
13: நன்றி நன்றி
2: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஜியா நடேசன் அவர்கள் வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருந்தார். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் யார் என்று பார்த்தால் தன யோகவதி. வணக்கம.
15: வணக்கம்
2: வணக்கம். என்ன தன யோகவதி
15: அப்படி இதுல வரைக்கும் என்ன செய்யறது?
2: எனக்கு இன்றைதான் தெரியும் தன யோகவதி என்று.
15: உங்களோட
2: பேரை சொல்லாதீங்க. உங்களோட பேரை சொல்லாதீங்க.
15: மனமார்ந்த நன்றியலும் வாழ்த்துக்கள்.
13: நன்றி நன்றி அம்மா. நான் பேரை யோசிக்கிறேன்.
2: எல்லா வாழ்த்துக்கள்லயும் முதல்ல வந்து காலையில வாழ்த்துவார். என்னுடைய நிகழ்ச்சியை தவறான வருவார். சண்டையும் பிடிப்பார்.
13: ராகினி ஆல்போன்ஸா?
2: இல்ல இல்ல இல்ல இல்ல.
15: நீங்க எங்க இருந்தாலும் நாங்க மறந்து நீங்க மறந்துட்டீங்களா?
13: இல்ல இல்ல எனக்கு வருதம்மா. இந்த தொண்டைக்கு
2: இந்த ராஜாவோட சேர்ந்து எனக்கு உங்களோட பேர் மறந்து போச்சு.
13: அடிசாக்கி என்ன
2: திருமதி சிவசுந்தரலிங்கம்.
13: திருமதி சிவசுந்தரலிங்கம்மா. நன்றி நன்றி நன்றி.
15: கலைக்கலாமா
2: அவரோட?
13: உரையாடுங்கள் உரையாடுங்கள்.
15: அமெரிக்கால
13: எங்க இருக்கணும் அவங்க?
15: அவன் நியூஜெர்சி.
13: நான் நியூஜெர்சில நான் இருக்கிறேன். நியூயார்க் சிட்டிக்கு எங்கடையில ட்ரெயின் ஒன்று இருக்கு, 20 மினிட்ல நியூயார்க் சிட்டிக்கு போகலாம். கார்ல போறண்டா 1.5 மணி ஜலம் வேணும். அவங்க நியூ ஜெர்சி என்றால் எங்க எந்த அவங்க சிட்டி தெரியும் எனக்கு. நான் வந்து
15: மகள் மகள் நிக்கிறா பாருங்க. வரம் வினோதம் இங்க வந்துருப்போம். இதுல ஒரு கதை இந்த மாமாவோட இந்த நியூ ஜெர்சியன்னு இந்த
13: வணக்கம் வணக்கம் பிள்ளை வணக்கம். எப்படி நலமா இருக்கீங்களோ? அமெரிக்கால நியூஜெர்சி மாநிலத்தில் இருக்கிறதாக. எங்க இருக்கீங்க? மெல்பர்ன் பக்கத்துல தான். நான் கார்ல வந்தா 5 மினிட் என்று. நான் சவுத் ஆரஞ்ச். மெல்பர்ன் மேபிள் வுட் சவுத் ஆரஞ்ச். சவுத்ரன் சிட்டிக்கு வந்திருக்கிறீங்களா ரயில்வே ஸ்டேஷனுக்கு? அங்கதான் நான் அங்கே வந்து 35 வருஷமா
15: இருக்கிறேன்.
13: மெல்பர்ன் எவ்வளவு தேர் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்போ
15: நாங்க மெல்பர்ன் ட்ரெயின் ஸ்டேஷன் தெரியுமா?
13: ஓம் ஓம் ஓம் ஓம்.
15: அதுக்கு பக்கத்துல மெல்பர்ன்ல பார்க் இருக்கு தெரியுமா?
13: ஓ பார்க் இருக்கு.
15: எனக்கு
13: தெரியும். நாங்கள் 35 வருஷமா இருக்கும் பொழுது அதெல்லாம் தெரியுறதுதானே. பிற புள்ளிகள் புள்ளிகளோட நல்ல அருமையான நீங்கள் இருக்கிற இடம் ரொம்ப ரிச்சான ஒரு அமைதியான அமைதியான இடம். ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. 12 மணிக்கும் ராவில விடிய கதல் நடந்து போலாம் சாமத்திலே. பாத்தீங்களா எப்படி அங்கே எப்படி சொல்றேன்னு பாருங்க. ஓம் ஓம் ஓம் ஓம். நான் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல சீனஹால் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குல்ல சவுத் ஆரஞ்சில. அதுல இருந்து 2nd பிளாக்ல நான் இருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல எங்களுடைய பக்கத்துல பெரிய குரோ பார்க்குன்ற ஒரு பார்க் இருக்கு. எல்லாரும் வந்து ஓடுவார்கள் நடப்பார்கள். சவுத் ஆரஞ்ச் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல. நான் ரிச் கிடையாது. என் வீதிக்கு பேர் ரிக்ஸ் பிளேஸ். RIGGS ரிக்ஸ் பிளேஸ் சவுத் ஆரஞ்ச். அதுல வந்தீங்கன்னா வழியால இந்த வீட்டை தான் பனானா பிளான் இருக்கும். நீங்க அதை ஞாபகம் வச்சுங்க. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ரிக்ஸ் பிளேஸ்ல அந்த பார்க்குக்கு சரியா நடுவில் உள்ள லைட்ல நீங்கள் அது பேர் ஒரு பக்கம் தான் ரெண்டு பக்கத்தால வந்தாலும் லெப்ட் ரைட் தான் திருப்பலாம். அதுல வந்தால் நாங்கள் பேருந்து நாங்கள் நான் அம்மா கொண்டு நான் உங்களோட இதை போன் நம்பர் எடுத்து கதைக்கிறோம். சும்மா இருங்கோ. நன்றி. அம்மாட்ட கொடுங்க.
15: நன்றி. ஹலோ சகோதரன்.
13: வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பக்கத்துல இருக்கிறான். 5 நிமிஷம் எங்கட வீட்ல இருந்து 5 நிமிஷம் டிரைவ் பண்ணி அவன் வீட்டுக்கு போகலாம். நல்ல ஏரியா, ரிச் ஏரியா, பணக்கார சிட்டி. அங்க வந்து வீடு வாடகையெல்லாம் பயங்கர காசம்மா. எங்களுக்கும் பயங்கர காசு. பக்கத்துல யூனிவர்சிட்டி இருக்கிறபடியால் அதாலதான் இந்த 50 ஸ்டேட்ல இருந்து இங்க படிக்க வருவார்கள். கூடுதலா ரிச்சான பிள்ளை எல்லாம் பெறுங்கள். நன்றி. உங்களோட உரையாடினது பிள்ளையோட உரையாட ரொம்ப மகிழ்ச்சி.
15: நன்றி சௌரம். நன்றி நன்றி நன்றி. என்று சாதிச்சு கொள்ளுவோம்
13: ராகுட்டின்.
15: நன்றி.
2: அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தர் லிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
16: வணக்கம் ரவண்ணா. வணக்கம் ராஜாண்ணா.
13: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: யாருன்னு சொல்லுங்க.
16: நீங்க சொல்லுங்க வாசன் ராஜாண்ணா.
13: இது
16: இப்ப மூன்றரும்
13: இல்ல இல்ல திடீர் திடீர்னு கேட்டபடியால்
16: சுவாசினி.
13: சுவாசினியா? மீண்டும் சுவாசினியா?
16: மீண்டும் சுவாசினி.
13: மீண்டும் சுவாசினி.
16: அப்ப நீங்கள் நல்ல கவனமா போட்டு வாங்க ராஜாண்ணா. நான் வந்து நான் என்ற சொல்லி எடுத்து
13: நான் என்ற சொல்ல எடுத்து
16: நான் ஏன் பிறந்தேன் படம்.
13: நான் ஏன் பிறந்தேன் அருமையானது.
16: பாட்டு வந்து நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும்.
13: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். நல்ல பாடல். நன்றி.
16: ஆமா அப்படியே எல்லோரும் நலமாக வேண்டும். உங்களை வந்து எல்லோரும் நன்றி வணக்கம் ரவண்ணா.
2: நன்றி சுபாஷினி.
13: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி. அருணைந்திருந்தார் சுபாஷினி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர்.
17: வணக்கம்.
2: வணக்கம் ராகிணி அல்போன்ஸ்.
17: கூப்பிட்டி
2: சரி ராஜா அவரா? ஒரு நிமிஷம் பெருங்கோம். சரி ராஜா உங்களுடன் ராகிணி அல்போன்ஸ் இணைந்திருக்கின்றார்.
13: ராகிணி அல்போன்ஸ் சொல்லுங்க. ராகிணி அல்போன்ஸ் அதுதான் பாத்தீங்களா? நான் அப்ப கூட சௌதரிய உரையாடணும் அவன் குரலை கேட்கணும் இருந்தேன். நீங்க கடைசியா வந்து
17: விட்டீர்கள்.
13: நலமா இருக்கிறீங்களா? நல்ல ஒரு பாட்டுக்காரி இடக்கிட்டதான் பெறுவீங்க. என்ன ஒரு மாதிரி மெல்லாம் எழுக்கிறீங்க. நல்ல பாட்டுக்காரர் நல்ல குரல் வளம்.
17: சந்தோஷமா இருக்கு. நான் இலங்கைக்கு போயிட்டு வந்தபடியா இதுல பங்கு வெற்றியில அப்ப இப்ப இன்றைக்கும் கூட குரல் கேட்டபடியா இருக்கா உங்களோட நேரடியா கதைப்ப.
13: நன்றி நன்றி. பாட வாருங்கள். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பாட வாருங்கள். நல்ல அருமையான குரல் சிறப்பிங்கள் நிகழ்ச்சியே வாருங்கள்.
17: எங்களுக்கு நேரடியா பார்த்த மாதிரி இருந்தது ராஜா பிறந்த நாள்.
13: அதெல்லாம் எல்லாம் ஒரு அபிராமி அம்மன் ஆசீர்வாதம். எங்களை எல்லாருக்கும்
17: இப்படியே சந்தர்ப்பம் கிடைக்காது.
13: ஓமம் நிச்சயம். அதுதான் திருப்ப திருப்ப சொல்லி கொண்டே இருக்கிறோம். மேல்பக்கம் கப்பலுக்கு மேல்
17: பக்கம் ஒரு பேர் பப்பா பழம் சாப்பிட்டு
13: உண்மையான சம்பவம்
17: தெரியாம பல்ல விழுங்கிட்டேன். இப்பதான் கத்தினா புதுசு. அந்த எக்ஸ்ரே எடுக்க மெஷின் பூட்டையில நீங்க எதுக்கும் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய்
13: மறிப்பாங்க.
17: அவர்நாதன் கேட்டுக்கொண்டு மற்றது நானும் சத்தியம் எடுத்து படம் சத்தியம்
13: படம் சத்தியம்
17: சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி
13: சத்தியம் சோதனைக்கு பல பேர் போட்டி.
17: ஆமா அவாக்கும் எல்லாருக்கும் சுகம் கேட்டு சொல்லுங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருந்த வச்சது.
13: நன்றி. அனைத்து அன்பு எனது உயிர்கள் என்று உயிர்கள் என்று தான் சொல்லுவேன். அவ்வளோ அன்பு பாசம் இந்த டிஆர்டி தமிழ்மொழியில் உள்ள அனைத்து அனைத்து நேயர்களும் என்னோட வந்து உரையாடினதற்கு இருகையும் கூப்பி வணங்கி நன்றி சொல்லுகிறேன். அண்ணா ஒரு வெளியாளருக்காக போக வேண்டியா இருக்கிறது. இத்துடன் இந்த நிகழ்வை நான் நிறுத்திக்கொள்கிறேன். ரகுண்ணா தொடர்ந்து செய்வர். நன்றி வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க டிஆர்டி தமிழ்மொழி. நன்றி வணக்கம்.
2: நன்றி ராஜா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராஜா அவர்கள். இப்பொழுது கலேக நேரம் சரியாக 7:50 அச்சராஜ்யத்தில் 6:50. இந்த நேரத்தில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
18: வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் சர்வோ பரமேஸ்வரன்.
18: உங்களோட உரையாடையில
2: ராஜா அவர்தானே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி இருந்தார்.
19: நான் பாடிக்கொண்டே இருப்பேன் அந்த பாடலா. நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சர்வ பரமேஸ்வரன் அவர்கள். ஆம், முல்லையுடன் கணேஷ் இணைந்திருந்தார்.
20: நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-0.
21: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
22: எத்தனை பேருக்கு?
21: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
22: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
21: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
20: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

நாம் இப்பொழுது கலைக நேரம் சரியாக 7:56 நிமிடங்கள் ஆகிய ராஜ்யத்தில் 6:56 நிமிடங்கள். இதுவரை என்னுடன் இணைந்திருந்தார் நண்பர் ராஜா அவர்கள் இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு முல்லையுடன் ஆரம்பித்திருந்தார் கணேஷ், கொடியுடன் பதனா, உறவுடன் தேவி தனராஜ், முல்லையுடன் ராணி சம்பந்தர், சிரித்து என்ற சொல்லுடன் ஷன், முத்தாரத்துடன் கலா ராணி, நிழலுடன் ஷியாமலா, சத்தியத்துடன் ருசாலி, உறவுடன் கமலவேணி, முல்லையுடன் பசுபதி குடனாகி, சத்தியத்துடன் ஜெயா நடேசன், அப்புறம் நான் என்ற சொல்லுடன் சுபாசினி, சத்தியம் என்ற சொல்லுடன் ராகினி, நான் என்ற சொல்லுடன் சரோ, திருமதி சிவசுந்தரங்க கூட இணைந்து சிறப்பித்திருந்தார். இணைந்த அனைத்து அன்பு உறவுகளும் தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய கேள்வி சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பாட்டும் படமும் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இத்தனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது பல்லவி தேடும் சரணம்.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூத்தி லவ்சான், 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ரூபாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8 மணி, ஐக்கிய ராஜ்யத்தில் 7 மணி. இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது பல்லவி தேடும் சரணம். பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எப்படி அன்பு உறவுகளே நலந்தானே நலமாக இருக்கலாமல் இறைவனை வேண்டிக் கொண்டு, இன்றும் பழமை போல் ஒரு பாடலில் உள்ள சரணத்தை தருவேன். அதற்குரிய பல்லவியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பலமை போல் தான் 0148321547 அல்லது 0951548471 இந்த 2 இலக்கத்திலும் இப்பொழுது 2 நேயர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அடுத்து இணைய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033650 0774 27 வாட்ஸ்அப் இலக்கம் 0033689586559. சரி, இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய சரணம் இதோ.

0: இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகள் சரணத்தில் இருந்து இதற்குரிய பல்லவி என்னவென்று கண்டுபிடித்தால் இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் ராவு.
0: வணக்கம் தயாளன்.
1: என்ன
0: பாட்டு
1: அழைப்பு
0: எடுத்து கொடுத்தேன். இந்த இதுல நிகழ்ச்சியில
1: நிகழ்ச்சியில
0: நான் கூட கவனம் செலுத்தவில்லை.
1: தேவி நல்லா பல்டி அடிச்சுடா என்ன
0: ஏன்
1: இல்ல உங்களே அண்ணே அண்ணே போட்டு இப்ப பாத்தீங்களா அடக்கண்ட அங்க ராஜாவே அண்ணே சொல்லி அப்படியே
0: அமெரிக்கா இல்ல அமெரிக்கா இல்ல அமெரிக்கா லண்டன் தான் தெரியும்.
1: இல்ல இங்க இருக்க மட்டும் ரவண்ணோட்தான் போவேன்.
0: நன்றி சொல்ல போறீங்க எனக்கா?
1: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லையான்னு சொல்லுவோம். என்ன
0: வார்த்தை வேற இல்லையான்றீங்களா?
1: என்ன என்ன செய்தி உள்ள தெரியல.
0: அதுவும் போதுதான் பிரச்சனை. நேர்களோட கதைக்கல அது ஒண்ணும் செய்யல. அதுல நீ ஒண்ணும் பேச கூட்டு காதை கூட்டி இதை கூட்டி தண்டை கூத்து ஏன் நிப்பின?
1: அதுக்கு முதல் அந்த என்ன மீசைக்கு பேப்பர் ஒட்டி கொண்டு தெரிஞ்சபடியா முதல் வந்தவை எல்லாரையும் கண்டுபிடிச்சா கதைச்சாச்சு. அதுக்கு அப்புறம் வந்தவே பெருசா தெரியல. ராஜாவும் கூடி
0: அடையாளம் காணவில்லை. யாரோ வந்து
1: ராஜா தெரியும். நான் முதலே முகம் தேடி கொண்டு தான் தெரிஞ்ச. நான் நாங்கள் சிங்கப்பூர்ல கேக்கல சிங்கமூர்த்தியோட நேரடியா காய்ச்சினாங்களா?
0: சரி சரியா.
1: அப்ப அதுல அதுல அதான் நபருக்கும் என்ன தெரியும். அப்ப அவரு வாட்டை கேட்டுருக்க அவளோடாக்கு எங்க ஆளுன்னு அப்பு காத்து நிக்கிறாரு.
0: அவரைத்தான் நிகழ்ச்சி நடத்த விடலாம் வந்துட்டே தரிசன். சரி ஓகே,
1: பிரச்சனை
0: இல்ல. சில போய் திடீரங்கிய போகுன போயிட்டு தான் போகும்.
1: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார். தயாளன் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம் இலக்கம் இரண்டு. வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இப்பொழுது ஷியாமலா இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம்.
0: நலமா?
2: நாங்க
0: நல்ல. நீங்க நம்பர் அனுப்புனா அது போகல போகலன்னு இருக்குது.
2: என்னன்னு
0: தெரியல. ரெண்டு தரக்கா அனுப்புனா அது கிடைக்கல போகல போகலன்னு வந்திருக்கு. நான் திருப்பி போய் பாக்கணும்.
2: என்னன்ட்டு என்னது முதல் பாட்டுல உள்ளம் என்ற சொல்லு
0: வரே இல்ல. நான் அதுல கூட கவனம் செலுத்தவில்லை.
2: சத்தியம் என்ற சொல்லு வரே இல்ல.
0: சரியா.
2: அப்ப நீங்க பதினஞ்சாம் தேதி போறீங்க இல்ல?
0: ஓ, அப்ப அது சத்தியா இல்ல. அதுக்கு என்ன போற? இல்ல
2: சத்தியா கொண்டு போயிட்டா இல்ல. அன்றைக்கு கச்சேரி நடக்கும் என்று பார்த்தேன். பேருந்து பார்த்தா எல்லாரும் படக்கு படக்குன்னு மூட்டைய கட்டிட்டு?
0: இல்ல இல்ல, அது எல்லாம் குழம்பிட்டது. நேர்களும் வந்து கூட இல்ல கூட நேரம் எடுத்து உரையாடனபடியா அது வந்ததும் பிந்தி அப்ப நேரத்துக்கு வந்திருக்க குறிப்பிட்ட மாதிரி அஞ்சு மணிக்கு நாங்க மேலுக்கு தான் ஆரம்பிக்கிறதுக்கு இருந்து நாங்க பிறகுதான் எல்லாம் வந்து தரிசனம் கீழே கொண்டு போவோம்னு சொன்னாப்பெல்லாம் எல்லாம் அப்புறம் எல்லாம் மாற்றி எல்லாம்
2: பார்த்துக்கொண்டிருந்தேன்.
0: அப்படித்தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இந்த மேலுக்கு வெட்டிட்டு ஆனால் அதுக்குள்ள வெளிச்சமாக இருந்திருக்கும் கொஞ்சம் காத்து ஓட்டமாகவும் இருந்திருக்கும் இல்லை இருக்காட்டி நின்று அந்த கேக்க வெட்டிட்டு கீழே வந்திருக்கலாம் ஆனால் அது சரி
2: எல்லாம் முடிஞ்சது காலம் கடந்த ஞானம். நானும் இந்த பாட்டு வந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை
0: அந்த பாடலா
2: சரி அவையில் இங்கேந்து 2:30 மூடத்தனை
0: வேணும்
2: அவை 10 ஆச்சு
0: போறதுக்கு.
2: நாங்க நேரம் பார்த்தது 12:30 புரதம் வந்து சேருவோம் என்று ஆனால் எல்லாரைக்கு நாங்க எங்கட இடத்துக்கு
0: வந்து சேர்ந்துட்டீங்க எல்லாரையும் நேரில் சந்திச்ச சந்தோஷம். ஆனால் கன நேரம் தான் ஓ கன நேரம் தான் ஒரே இந்த இதோட வந்தா எனக்கு அதுதான் நேர்களோட கதைக்கே இல்லாது அதுலயே நிக்க வேணும். அடுத்த முறைக்கு அதுதான் நான் சொல்லணும் அந்த பேச்சுக்கு இடம் இல்லையாண்டுவன். ஓகே நன்றி
2: நன்றி வணக்கம்
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷியாம்லா அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்
0: தேவி தனராஜ்.
3: அண்ணா தான் வந்தவர்களை நாங்கள் வர என்ன சொல்றது வந்தவர்களுக்கு முதலிடம் கொடுக்கணும் அனுங்களோட உரையாடாமலுக்கு தேவனோட தான் உரையாடுவேன். வந்தோரை வாழ வைக்க வேணும் கலையத்துக்கு தேவனா வந்தால்
0: எங்களுக்கு
3: தீ கிடைச்சிருக்காது முதல் தீ நான் நானும் அடுத்த முறை அந்த காலங்களை தூக்க

0: ஆமாம்.
1: நீங்கள் அது மேலே கீழையும் இதுல கொண்டு பொக்ஸ் என கொண்டு கலட்டி பூட்டி கொண்டிருந்தபடியே உங்களோடய ஒரு வெறும் உரையாட
0: முடியாது.
1: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்கினேன் என்ற பாடல் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல சந்திப்போம்.
0: நன்றி
1: நன்றி அண்ணா.
0: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் ராகு அண்ணா.
0: வணக்கம் ராணி.
2: ஓ என்னன்னா இப்படியான நேரங்கள்ல ராகு அண்ணா, இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு ஒன்று ரெண்டு பேர் அந்த முன்னுக்கு அங்க இங்கன்னு நிப்பினம் இல்ல, அந்த நேரம் டீ அளவுக்கு தண்ணி எல்லாம் வச்சிருவோம். என்னண்டா கஷ்டம், எந்த எல்லாரும் வந்து கிட்ட வரைக்கல களைச்சு போய் ஒரு டீயத்தான் எதிர்பார்ப்பினோம். இப்ப பலகாரத்தை உடனே சாப்பிடலாம், அது தீய ஊத்தி போட்டுதான் பலகாரத்தை குடுக்கலாம். என்ன இல்லையாண்டா ரெண்டாம் தரம் டீ ஊத்த வேண்டி வரும். அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, இப்ப தமிழ் பூசை முடிஞ்ச உடனே எங்கட கத்தோலிக்க இதுல தமிழ் பூசை முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 40 பேர் அப்படி வரும். ஆனா நாங்க உடனே பூசை முடிஞ்ச உடனே நாங்க போயிடுவோம் ஹோலுக்குள்ள. ஹோலுக்கு போய் தே தண்ணிக்கு எல்லாம் பாலை வச்சுட்டு கோப்பி எல்லாம் ஆயத்தப்படுத்தி தக்கண்டு இதன்றுவோம். என்ன பெரும்பாலும் தே தண்ணி கோப்பி ஊத்தி போடுவோம். ஊத்திட்டு ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர் வந்து இப்ப கோப்பி எல்லாம் அடக்கி ஒவ்வொரு பலகாரங்கள் எல்லாம் எடுத்து வச்சு இதாண்டா கோப்பி எல்லாருக்கும் விட்டு கொடுக்க சரியா வரும். இல்லையா அது கஷ்டம். அது வந்து இப்ப அவ வந்து நாங்கள் எல்லாம் முன்னுக்கு நின்று கதைச்சு படம் எல்லாம் எடுத்து இந்த அரவேரம் கூடத்தானே, பிறகு போய் தண்ணி வச்சா தண்ணி கொதிச்சு அப்படி இல்லை. இனி அதோட ஹீட்டர்லயும் கொதிக்க வைக்கணும், அடுப்பிலும் கொதிக்க வைக்கணும், ரெண்டு வேலை செய்யணும். அப்படியான இந்த ஃபங்க்ஷன் வழியா அந்த ரெண்டு வேலை செய்யணும். ஹீட்டர்ல நாங்க பிரிம்ப அஞ்சால கொதிக்க வச்சுட்டு அடுப்பிலும் தண்ணிய பாலை கொஞ்சம் கொதிக்க வச்சு கொண்டு இருக்கீங்கள, தண்ணியும் கொதிக்க வைக்கணும். என்னென்னா அப்பதான் இந்த தண்ணியை ஊத்தலாம். இல்லையா கஷ்டம்.
0: சரி சொல்லுங்க என்ன பாடல்.
2: இது நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு.
0: நன்றி அம்மா.
2: நன்றி அண்ணா. நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இணைந்திருக்கின்றார் அகிலன். வணக்கம் அகிலன். வணக்கம். நீங்க சொல்லுங்க. நலமா இருக்கிறேன். நீங்க?
3: நன்றி. நீங்க எல்லோரும்?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. ஆமா சொல்லுங்க.
3: என்ன இந்த இதே பாடுதல் செவ்வல நீ கொடுக்க செய்வியதை நான் கொடுக்க சிந்தியது ரத்தம் இல்லை.
0: அந்த பாடல். அந்த பாடல் என்ன?
3: மரராஜி படத்துல இருந்து மம்மட்டியின் தேவயானியம்.
0: ஓகே.
3: அதே கனக காய்க்கிறேன் நான் காய்க்கிறேன் அது அது நியமனத்துல வந்து காய்க்கிறேன்.
0: ஓகே அப்பன். ஓகே ஓகே. நன்றி. அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம் ரகு.
0: வணக்கம். பசுபதி கொண்ட நாயகி சொல்லுங்க.
4: போன அறியல கரைக்க கூடாது நாங்கள் பட்ட பாடண்டி உங்களுக்கு தெரியாத அடுப்படி குஜினிக்க நாங்க பட்டவாறு வந்தவே எல்லாருக்கும் பாவங்கள் பேர்த்து அது கஷ்டமா போச்சு. மூன்று மணி தினமா தீ கொடுக்காட்டி பிறகு நாங்கள் என்ன அப்ப மற்ற நாட்டுக்காரங்களை பகுடி பண்ணுவேன். அப்படியான ஒரு கட்டம் அண்டைக்கு வந்துட்டது. எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளி வீரம் என்று சொல்லிக்கொண்டு நானும் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லையே எனக்கு என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர்.
5: வணக்கம்
0: அம்மா. நலமா?
5: ஓ நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்க சுகமா இருக்கிறீங்களா?
0: ஓ நலமா இருக்கிறோம். நன்றி.
5: நம்பி நீங்களும் சுகமா இருக்க வேண்டும். இந்த ராஜாவுடன் இருந்து நீங்களும் கலகலப்பாக நிகழ்ச்சி நடத்தினீங்கள். சந்தோஷமாக இருந்து கேட்டுக்க. சரி நானும் பாட்டு நன்றி சொல்லு அந்த அந்த பாட்டு என்று சொல்லிக்கொண்டு நீங்க உங்களை விட வருகிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: நன்றி அம்மா.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர் ஒரு பாட எல்லாரும் ஒரு பாடலை குறிந்தார்கள். அந்த பாடலாண்டி இப்பொழுது சரி பார்த்து கொள்வோம்.

0: pensando.
1: ஆம், சரியான பாடலைத்தான் ஆரம்பித்து வைத்தார் தயாளன். அதனைத் தொடர்ந்து ஷியாமலா, தேவி, தனராஜ், ராணி சம்பந்தர், அகிலன், பசுபதி, குணநாகி, யோகஸ்ரீ அம்மா அனைவருமே சரியான பாடலை குறிந்தார்கள்.

0: அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வின் அடுத்த பாடல் உங்களுக்காக.
1: என்னுடைய மனசோ

0: ஆம், அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கோ.
1: ராசி
0: நல்ல ராசி அந்த பாடலா?
1: அந்த பாட்டு.
0: ஓகே, நன்றி அம்மா, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவரும் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம், இலக்கம் ஒன்றில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் தேவியா? இல்ல, குரல் ஒரு மாதிரி வந்த அடைச்சுக்கணும் வந்த மாதிரி இருந்தா
2: தான்.
0: ஓமோமோமோ, தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் ராவு.
0: தயாளன்.
3: எனக்கும் அந்த ராசி நல்ல ராசியா தான் இருக்கு.
0: ராசி நல்ல ராசியா தான் இருக்கா?
3: இல்ல அன்றைக்கு இல்ல, ராணிச்சந்திரன் நினைச்சா அவங்களுக்கு தீத்தண்ணி நாங்கள் வேண்டாம் இல்லையன்னு சொல்லி எல்லாம் முதலே எல்லாம் ரெடி பண்ண, நாங்கள் இங்க மீச டெக்கரேட் பண்ணிக்கி அங்க சுடுதண்ணி வச்சாச்சு. அதெல்லாம் கொதிக்க மட்டும் பார்த்து விடுந்தது, கொதிக்க நினைச்சுன்னா நின்று மஞ்சு நிமிஷம் கிடக்குன்னு போட்டு திரும்பி அங்க போனா அங்க எல்லாம் குத்தி வலிக்கிட்டு அதெல்லாம் குழப்பி அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவ்வளவு ஊத்தி தானே திருப்பி போட்டது.
4: அண்டைக்கு நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்ட நீங்கள் இந்த பாட்டுகளை எதையும் கேட்கலாம் ஜெடி வரையில அது நீ தாத்தி தொடங்கினதால எல்லாம் இனி எல்லாம் 6 மணிக்கு
0: தொடங்கணும். எல்லாம்
4: சிறப்பா வந்திருக்குமே. இது 9 மணிக்கு மாம் கதாநாயகன் வந்து தொடங்கினா இத்தனை மணிக்கு முடியும்? 6 மணிக்கு வந்திருக்கணும் மாம்பிள்ளை அழைச்சு கொண்டு. அது எல்லாம் தவிர விட்டுட்டமே நீ
0: அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: கலா ராணி.
5: கொஞ்சம்
0: ஐயர் நேரத்துக்கு வந்துட்டாரு, மாப்பிள்ள மாப்பிள்ள கொஞ்சம் நேரத்துக்கு வர
5: நார்மல் தானே அண்ணா, வீடியோக்காரர் எல்லாம் வச்சு பின்னம் அப்ப கஷ்டம் தானே?
0: ஆமா ஆமா.
5: சரி, நல்ல வழியா தாலி கட்டு முடிஞ்சு சந்தோஷமா ஒழிக்கிட்டு தேசனம்.
0: ஆமா ஆமா.
5: நன்றி அண்ணா. அதான் ராஜி நல்ல ராஜி என்னை மாலை இட்ட மன்னன் சுகவாஸ்.
0: ஓகே அம்மா. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சரு பரமேஸ்வரன். எத்தனை மணி போயிருந்தீங்க வீட்டை?
6: நாங்கள் இங்க 12:30 வந்துட்டோம் வீட்டை.
0: 12:30 வந்துட்டீங்க என்ன?
6: ஆமா.
0: பிரச்சனை எல்லாம் போயிச்சிருந்தா
6: ஜனேன்னு பிரச்சனையும் இல்ல. கலாகாக ஒரு ஒரு வசனம் உண்டாங்க இருந்தேன், எனக்கு சொன்னவோ வாழ்க்கையில அது நான் மறக்க மாட்டேன். இல்ல நல்ல ஒரு இது உண்டு, அது பிறகு நான் கலாகாவோட கதைக்கு.
0: ஓகே ஓகே ஓகே.
6: உண்மையில இப்படி என்ன உண்மையில அவ ஒரு என்ன குணம் அவ நல்ல நல்ல உண்மையில நல்ல உங்களுக்கு நல்ல ஒரு மனைவி கிடைச்சிருக்கா. நீங்களும் அப்படித்தானே?
0: நன்றி.
6: ரெண்டு பேரும் நல்ல
0: நன்றி அம்மா.
6: மன்னா நானும் ராஜி நல்ல ராஜி.
0: ஓகே நன்றி
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சரோ பரமேஸ்வரன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம்.
7: நன்றி
0: அம்மா. ஜோகசரி அம்மா நன்றி
7: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஜோகசரி அம்மா அவர்கள். அனைவருமே ஒரு பாடலை குறிந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி

0: சரியான சரியான பாடலைத்தான் ஆரம்பித்து வைத்தார் ஷியாமலா. அதனைத் தொடர்ந்து தேவி தனராஜ், தயாளன், பசுபதி குணநாயகி, ஜியா நடேசன், கலாராணி, சரோ பரமேஸ்வரன், யோகேஸ்வரி அம்மா அனைவருமே சரியான பாடலை குறிந்தார்கள். இப்பொழுது கலைக நேரம் சரியாக 8:26 ஆகிய ராஜ்யத்தில் 7:26 ஒரு விளம்பர பக்கம் சென்று அடுத்த பாடலுக்குரிய வரிகளை தருகின்றேன்.
1: ஒற்றுமை, ஊக்கம், அறிவு, நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி. வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.

இப்பொழுது கரையக நேரம் சரியாக 8:29 நிமிடங்கள், ஐக்கியராஜ்யத்தில் 7:29 நிமிடங்கள். இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரத்தில். பல்லவி தேடும் சரணம், பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சியின் அடுத்த கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதுவும்.

0: இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:30 நிமிடங்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் 7:31 நிமிடங்கள். அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் ஏஞ்சல் மாசினி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா?
1: என்ன
0: பாடல் சொல்லுங்க? நிறைய சந்தோஷம். நீண்ட நாட்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வரந்தானே, அப்பொழுது நிச்சயமாக உரையாடிக்கொள்வோம். வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம். அப்படியா? இன்னொரு மனுஷன் தானாண்டு கேட்டண்டா.
2: இல்ல அன்னைக்கு நான் இப்ப மாசிலின் நல்லா தெரியும் தானே, இப்ப ஏஞ்சலோட ஒருக்கா கண்டதான் ஒழிக்க அந்த என்ன பண்ணிக்க அதோட ஒருக்கா வணக்கம் சொன்னாதான் அதுக்கு பிறகு அவட கதைக்குவோம் இல்ல, அவன் முகம் ஞாபகங்களும் இல்லை என் படிவ. ஆனா உண்மை மாசிலன் என்னோட நல்ல உதவி நின்று வரும்.
0: உணவு
2: பரிமாறத்துக்கும் கொஞ்சம் நல்ல உதவி பண்ணி கொண்டு மற்ற வந்த உடனே என்ன நாங்க மீசைக்கு துணி இந்த பேப்பர் விரிச்சு ஒட்டி கொண்டு நிக்கல டக்கண்ட அவரும் வந்து.
0: ஆமா, ஒரு குடும்ப விழா மாதிரி நடந்து முடிஞ்சது. ஒரு குடும்ப விழா மாதிரி எல்லாம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் நடத்துற மாதிரி நடந்து முடிஞ்சது. சிறப்பா இருந்த உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த எல்லாரும் ஒருத்தரும் பின்னுக்கு நிக்காம எல்லாரும் ஒன்றா நின்று கூடி குலவி நல்ல சந்தோஷம்.
2: ஆனா என்ன ஒரு இந்த ஒரு கவிதை வாசிக்கிறது அந்த கவிதையா கேக்கையில தான் போச்சு. நான் உள்ளுக்கு நின்றாலும் எனக்கு தெரியல இங்க மற்றவை எல்லாரும் கட்சி வேணும்னா எல்லாரும் ராஜா உள்ளுக்கு வந்து அதுல ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அதுல நின்றான். அந்த எல்லாரும் இந்த என்ன அறிவிப்பாளர்கள் வந்து அதுல வாழ்த்து சொல்லிக்குள்ள அதுல கொஞ்சம் நின்றான். அப்பவே வந்து அந்த வாழ்த்து அந்த பிரிச்சா ஒரு டைம் கேட்கக்கூடியதா இல்லாம
0: எல்லாரும் கதைச்சு சொல்லி
2: பார்த்தோம். ஒரு தரம் நண்டிலே ஆனா ஒன்னும் செய்யலாது
0: இயலாத
2: கட்டம் தான் பெரிய பிரச்சனை. நானும் இப்ப எல்லாத்தையும் தெரியமா சொல்றேன்.
0: ஓகே,
2: ஆனா இதை என்ன நான் சொல்றேன் ஒரு தரம் குரணைக்க கூடாது.
0: நிச்சயமாக நிச்சயமா இல்ல, நடந்தே தானே சொல்றேன்.
2: நன்றி
0: தியாளன்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தா தியாளன் அவர் இணைந்திருக்கின்றார். ஷியாம்லா, ஷியாம்லா என்ன சொல்றான்னு பாப்போம். வணக்கம் ஷியாம்லா.
3: வணக்கம்.
0: நீங்க என்ன சொல்றீங்க?
3: சுதனையா கதைச்சது மட்டும் தெளிவா வந்தது, மற்றாக்கள் கதைச்சதெல்லாம் தெளிவில்லை. அப்ப கேக்கல யார் என்ன கதைச்ச வேண்டு வடிவா ஒண்ணும் விளங்க இல்ல. அடுத்த முறை நீங்க சொன்ன மாதிரி பிடிப்பான்.
0: ஆமா ஆமா,
3: தைரியமா பிடிப்பான்.
0: தைரியமா பிடிப்பவன்.
3: நானும் தைரியமாக சொல் நீ மனிதன் தானான்னு.
0: ஓகே, நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: தேவி தனராஜ்.
4: பாருங்கள் அந்த நானும் தான் மாசிலின் அண்ணா உடனே ரெண்டு மேச விரிப்பு விரிச்சேனா சொல்லவே இல்லையே. பாத்தீங்களா இருக்க அவருக்கு இருட்டடி
0: இருட்டடி இருக்கு. என்ன
4: என்ன நான் எல்லாத்தையும் கேட்டேனா என்ன சொல்லுங்க சார். நம்ம எனக்கு கேட்டது
0: முன்னுக்கு நீங்களா
4: மேசியோ மேசிய கேக்க கேக்கு வச்ச மேசிய நான் தானே எல்லாம் பூக்களால எல்லாம் அலங்கரிச்சு போட்டு மனோகர் சுப்பிரமணியம் அக்கா மாலை கொண்டு வந்தேன். அப்ப அதையெல்லாம் வடிவா அடிக்கி வடிவா அது செய்து கொண்டு வந்த படிக்க அப்படியே அங்காலையன் கதிரைகள் இங்க அலையனாக்கு இல்ல அங்காலன்னு இருந்துட்டேன். அப்ப எனக்கு எல்லாத்தையும் வடிவா கேட்டு நான் இப்ப பின்னுக்கு கேட்கலையேன்னு சொல்ல நான் அது எனக்கு தெரியாது பின்னுக்கு
0: கேட்கலையேன்னு சந்தர்ப்பம் இல்ல ஏன்னு சொன்னா
4: இல்ல மைக்கில தானே
0: மைக்கில கதைச்சானு அது அப்படியே போய் திரும்பி அந்த ஒளி சரியா வர இவர் முன்னுக்கே ரெண்டு பாக்ஸையும் வச்சு விட்டுட்டு சத்தமாவும் போட்டிருக்க தேவையில்ல அது சிலுவா போட்டிருக்க நல்ல தெளிவா
4: நாற்பதாவது
0: தேவி தனராஜ் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். பசுபதி கொண்ட நாயகி,
1: நானும் அந்த பாட்டை சொல்லி கொண்டு தைரியம் உண்டு. நானும் சில வார்த்தைகளை சொல்ல விடும் போல
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க தாராளமா சொல்லலாம். இப்ப இந்த நிகழ்ச்சியில நீ அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இல்ல சொல்லிடாதானே. இப்ப இந்த நிகழ்ச்சியில முடிஞ்ச வந்த நிகழ்ச்சி
1: ஆரம்பிப்போம்.
0: ஆமா
1: இப்பதானே முதற்கிழமை சுடு சுடுவா வேறு.
0: ஆமா ஆமா.
1: மேசை விரிப்பில நானும் தயாளனும் கூட பங்கெடுத்த நாங்கள் விரிச்சு விரிச்சு கூட தயாரன் செல்வத்தை போட்டு ஒட்டிக்கொண்டு வந்தவர் ஒரு பலூனு மூடி கொடுத்த வந்த வேகத்தில மேல அதுல ஊதி கொண்டிருக்க நானும் பின்ன ஏதேனும் ஊதி கொடுப்பமாண்ட உண்டு உதவி கஷ்டமாயிருந்தது. பின்ன விட்டுட்டேன். அதுக்கு பிறகு இந்த இது நான் ராஜா ராஜாவை கேட்ட நான் வாசிச்ச கவிதையும் உங்களுக்கு கேட்டதா விளங்கினான். ஓம் பிள்ளை நல்ல மதிவாயின கேட்டதுண்ட.
0: நான் அத மாத்தில நான் அந்த இதோட நின்றது அதை கூட்டி இதை கூட்டி அதுல நின்றவை எல்லாருமே அனுபவசாரிகள் அதை செய்திருக்கலாம். அதை யோசிக்க எல்லாமே தாங்க தாங்க
1: முடிஞ்ச அப்புறம் ஒவ்வொரு கதை வருவேன் சொல்லிக்கதானே தெரியுது. இனிமே செய்வதே என்ன திருந்தி செய்ய வேண்டிய
0: அது ஒரு ஆள் செய்தா சரியா செய்யலாம். எல்லாரும்
1: இது கும்பல்ல கோவிதான் ரெண்டு ரெண்டு பேருக்கும் பொறுப்புகளை கொடுத்த அந்த வேலை படிவா முடிஞ்சிருக்கும். அப்படித்தான் சரி. இந்த மடுத்த முறை கேட்டேன் வந்த கலந்து கொள்ள முடிந்தா கலந்து கொள்வோம். நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகர்கள் இப்ப இணைந்திருக்கின்றார் ராணி. வணக்கம் ராணி.
5: வணக்கம் ரகுண்ணா.
0: ராணி சொல்லுங்க.
5: உங்களுக்கு வந்து பொறுப்பு
0: எல்லாம்
5: முன்னுக்கெல்லாம் எழுதி இருப்பினோம் என்ன இன்னும் இன்னதுக்கு பொறுப்பு அப்படின்றா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் என்ன கொஞ்சம் அந்த உங்களுக்கு இல்லையே நாங்க செய்யக்கூடியதா இருக்கும் தானே. இது வந்து இவ செய்யட்டா நாங்க அவர் செய்யறா நான் அதுக்கு போவானுண்டு அப்படி எல்லாம் இருந்தானே.
0: அப்படி அப்படி மனநிலையோட ஒருத்தரும் இல்ல. ஆனா அந்த அந்த அவர் பார்த்து
5: பார்த்து அந்த என்னன்னு சொல்லிச்சேன்னா பின் தூரத்துல இருந்து வர்றவைய அல்லது கொஞ்சம் பின் வாங்குவினம் என்ன சில பேர் முன்னுக்கு கேட்காமலே உதவிக்கு போவினம். சில பேர் கொஞ்சம் பின் வாங்குவினம். இனி அதோட கண்ட சந்தோஷத்துல கதைச்சு கொண்டு
0: நிப்பினா
5: என்ன கணம கண்டது நீ இவ்வளவு நாளைக்கு ஐயோ இவா இவர் இவா ஓன்னு சொல்லி கதைச்சு கொண்டு இப்பந்தானே. அது சரி என்ன பாட்டு போட்ட நீங்க தைரியமாக அந்த பாடல்
0: பாடலாமா.
5: ஆ சரி சரி அத என்னவா தைரியமாக சொல்லி சொன்னவா. அப்ப அதை நான் கடல் கேட்கல ரகுண்ணா என்னடா கீழே சாப்பாடு செய்ய
0: போயிட்டேன்.
5: நீ அதோட இங்க நல்ல காத்தடிக்குது மாற போது போலவேதான்.
0: சரி
5: நன்றியண்ணா
0: நன்றியண்ணா. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள் இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார். ஜெயா வணக்கம். ஜெயா வணக்கம் ஜெயா. ஜெயா வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றீர்கள். சரி, அவருக்கு விடை கொடுத்து இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம், கலாராணியா?
6: ஓமண்ணா.
0: கலாராணி சொல்லுங்க.
6: அப்ப அண்ணா இந்த 40வது வந்த நாளே ஒரு இது குறையும் இல்லாம வடிவா நிறுத்தி விட வேண்டிய
0: செய்து விட வேண்டியான என்ன
6: அதான் தேவி இப்பய சொல்லிட்டுதான் கண்டிப்பா செய்வா.
0: ஓகே ஓகே.
6: அதுக்கு எல்லாரும் வருவினா ஒன்னா எல்லாரும் வந்து நின்று செய்ய வேணும். நானும் அதேதான் அண்ணா, தைரியமாக சொல்லி மனிதன் தானா.
0: ஓகே, நன்றி அம்மா.
6: நன்றி அண்ணா.
0: நன்றி. சரி, அனைவருமே ஒரு பாடலை குறிந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம்.

தாம் சரியான பாடலைத்தான் ஆரம்பித்து வைத்தார். ஏஞ்சல் மாசிரியர் குழந்த தயாளன், ஷியாமலா தேவி, தனராஜ், பசுபதி, குணநாகி, ராணி, சம்பந்தர், கலாராணி. இப்பொழுது காலை கலையக நேரம் சரியாக 8:42 ஆகிய ராஜ்யத்தில் 7:42. இன்றைய பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய இசை இதோ.

0: சுகம் இந்த இசை என்ற பாடலின் ஆரம்பம். அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் மாசலின் அவர்கள் வைபர் மூலம். வணக்கம் மாசலின்.
1: வணக்கம்.
0: எப்படி நலமா?
1: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்க?
0: ஓ நலமா இருக்கிறோம், நன்றி.
1: ஆமா
0: சொல்லுங்க.
1: சொல்றது போனகிழமை கண்டது பெரிய சந்தோஷம்.
0: எல்லாரையும் சந்திச்ச உண்மையிலே பெரிய சந்தோஷம்.
1: சாப்பாடு முதல் கொண்டு கொடுத்து கொண்டுதான் இருந்தோம் நாங்கள். ஆனபடியா வந்து கதைக்க நேரம் கிடைக்கலான்னு எல்லோரும் எல்லோருடைய மன்னிப்பு கேட்டு
0: கொண்டு
1: இந்த வாரதறி நாட்களும் நாட்கள் உங்களுக்கும் எல்லா நேர்களுக்கும் இனிதாக அமைய வேண்டு கொண்டு உன்னை பார்த்து கொண்டு இருந்தால் என்ன ஆவது அந்த பாடல்
0: நினைக்கிறேன்.
1: ஆனா என்ன பார்த்து சொல்ல வேண்டாம், உண்மையா பொய்யோ
0: தெரியா. நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம். சரி, அந்த அழைப்பில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கின்றது. இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் ரகு, அழைக்கிறேன்.
0: வணக்கம் ரகு, நலமா?
2: ஓமாம், நான் எல்லாம் கேட்டுதான் இருக்கிறேன். ஒன்றை யோசியாத ஒரு கிழமை ஒரு விரட்டியல் தரும் போவும் அடுத்த முறை என்னென்னு சிறப்பா செய்யலாம் அப்படின்னு யோசியாதீங்கன்னா நான் எம்எல்ஏந்து ரகு
0: அழைக்கிறேன்.
2: ஓ ராஜாதான் மண்ணில் அழைச்சவர் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். டெல்லி அடிக்கடி எல்லாம் சொன்னவர் நானும் கேட்கணும்னு பாத்தேன்னா எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடுச்சு.
0: பரவாயில்ல, இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் தானே, அப்படி அவரோட உரையாடி கொள்ளலாம்.
2: ஆமாம் நன்றி. என்ன நானும் இதே இந்த பாட்டு சொல்றேன், இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்ன ஆவது இந்த பார்வைக்கு தரா பொண்ணாங்க என்று சொல்லிக்கொண்டு நன்றி. அண்ணா ஒண்ணு ஜோசியாதீங்க, இப்படித்தான் ஒரு ஒரு நிகழ்ச்சி அடுத்தையும் ஒரு ஒரு பிள்ளையால் பந்தோன்றிருக்கும் அதை ஒண்ணும் செய்யலாது.
0: ஓகே நன்றி ராகு.
2: நன்றி அண்ணா, நன்றி நன்றி. நல்லா இருங்க அண்ணா, நன்றி.
0: இணைந்திருந்த ரகு அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் ராகு.
0: தயாளன்.
3: ஆமாம்,
0: நீங்க சொல்லுங்க தயாளன்.
3: இன்னும் பாத்து கொண்டா என்ன ஆகுது?
0: அதானே
3: நிகழ்ச்சியில இந்த ராஜாவுக்கு நேரடியா அந்த வாழ்த்து சொல்லாம இல்லாம போனது. மற்ற என்னன்னா நான் இப்ப ராஜாவுக்கு வந்து இது நான் வந்து இப்ப மூன்றாவது ராஜாண்ட பிறந்த நாளா கொண்டாடி இருக்கிறேன். அதாவது 50 வயசு, 60 வயசு, 80, 70 வயசு.
0: 60 நான் இருந்தேன், 50க்கு எங்கேயும் தெரியல.
3: 50 நாங்கள் பெருசா செய்யல.
0: சரியா,
3: அது வந்து அப்ப எல்லாரும் பெருசா இது இல்லத்தானே. அப்ப அதுல வந்து முக்கியமா இடம்பெற்றது வந்து ரவி ஜெயக்குமார் தான் அத மூலாதாரமா எடுத்தவ. அது கலையத்துல வச்சு செய்து முடிச்சு நாங்க.
0: கலையத்துல. ஓகே ஓகே.
3: ஆமா, நான் அன்னைக்கு அதோட என்ன ராஜாவோட ரெண்டு கதைக்கு அதுகளை ஞாபகம் ஊட்டணும் நினைச்சது எல்லாம் குசினிக்கல் இருந்தாலும் கதைக்கலாம் போச்சு.
0: வீட்டுலாம் குசினிக்கிறதுன்னு பார்த்தா வார இடத்துலயும் குசினி வேலையா போச்சு.
3: அப்படி
0: என்ன உங்களை குசினியில விட்டு போட்டு வதனா குங்குமம் பூக்கு டான்ஸ் ஆடி
3: நினைக்கிறான்.
0: இதுதான் வீட்டுல என்ன நடக்கிறது? அப்பா இதை செய்யுங்க போட்டு அவன் ஜாலன் ரேடியோ இல்ல ரேடியோ போட்டா என்ன அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: இன்னும் பார்த்து கொண்டு இருந்தால் என்னாவது இந்த பார்வைக்கு தானா பெண்ணானது. ரகு இன்னும் வரனாக்க நல்ல நாளாக அமையட்டும். நிகழ்ச்சிக்கு நன்றி கூறி மீண்டும் அதை சந்திச்சு கொள்வோம்.
0: நன்றி
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். உடனே பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம் தேவண்ணா.
0: வணக்கம் தேவி தனராஜ்.
5: நீங்க கூப்பிடுறீங்க அழைப்பு ரெண்டுல வாங்க
0: சத்தம் வர இல்ல
5: இல்ல அது ரிங் பண்ணி கொண்டே இருக்குது. நீங்க கூப்பிடுறீங்க
0: அப்ப இணைப்பு அப்ப இணையில நீங்க வடிவா.
5: நான் அழைச்சு கொண்டு எனக்கு ரிங் பண்ணுது அரகோண கூப்பிடுறாரு. நான் இங்க
0: எனக்கு அழைப்பு உங்களுக்கு அங்க கேட்டுருக்க எனக்கு இங்க கேட்க இல்ல வர இல்ல.
5: ஓ நான் நாளைக்கு என்னண்ட சல்து கொண்டு போட்டிருக்கோ நாளை காலம் 9:30 வந்துறங்குறேன்.
0: வந்துறங்குறீங்களா?
5: ஓ நாளைக்கு தான்.
0: நாளைக்கு தான் வந்துறங்குறீங்க.
5: நாளைக்கு முதலாம் தேதி அம்மாவை விட்டு அழுது அழுது வந்த நாள். நாளைக்கு தான் வரேன். சரியா 9:50 நான் வந்துறங்கினேன். மறக்க முடியாத முதலாம் தேதி கண்டா எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். ராஜாண்ணா நாளைக்கு முதலாம் தேதி தான் வந்துறங்கி நான் அண்ணா. நாளைக்கு ராஜண்ணா அமெரிக்கா ராஜண்ணா ஏர்போர்ட்டுக்கு போகணும்ட்டு நான் அதத்தான்
0: யோசிச்சேன்.
5: வந்து இறங்கி என்ன எல்லோரும் கூட்டி கொண்டு வந்தார்கள். ஓ முதல் அம்மா வந்துறங்கின முதலாம் தேதியை மறக்க இல்லாது அதை குறிக்காண்டு. நீங்கள எத்தனாம் தேதி என்ன மாசம் வந்த நீங்க?
0: ஜூலை மாசம் எனக்கு ஞாபகம் இல்ல டேட்.
5: அத மறக்காமல எழுதி வைக்கணும். நான் அது நடுக பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொள்வேன். இப்போ இன்னும் பார்த்து கொண்டிருந்தா என்னாவது அந்த பாடல் என்று சொல்றேன்.
0: ஓகே நன்றி அம்மா. அவர் இணைந்திருந்தார் தேவி தினராஜ். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சியாமலா. வணக்கம் சியாமலா.
6: வணக்கம்.
0: நீங்க சொல்லுங்க.
6: நானும் ஊரோட எனக்கு வடிவா தெரியல. நானும் இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது அடுத்த முறை ஒழுங்கா செய்யுங்க கூறி
0: கண்டு. நன்றி வணக்கம். என்ன சரி யாராவது இணைவதாக இணைந்து கொள்ளு. அவர் இணைந்திருந்தார் சியாமலா. இப்பொழுது இலக்கம் 2 இணைந்து கொள்ளு இருப்பவர் வணக்கம். வணக்கம் இலக்கம் 2 இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். இப்பொழுது இலக்கம் 1 இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
7: வணக்கம் அண்ணா. சரு
0: சரு பரமேஸ்வரன்.
7: ஆமா
0: நீங்க சொல்லுங்க.
7: நானும் இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது இந்த பாடலோட இணைந்து கொள்கிறேன்.
0: ஓகே நன்றி அம்மா.
7: நன்றி வணக்கம.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சரு பரமேஸ்வரன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர் வணக்கம். அவருடைய இழைப்பு சரியாக இணையவில்லை. இந்த நேரத்தில் இணைந்திருக்கின்றார் ராஜன். இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜன்.
8: வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கீங்க?
0: நான் நலமா இருக்கேன். நீங்க ராஜன்?
8: ஓம் அண்ணா சோமா இருக்கணும் அண்ணா. இப்பதான் வந்தேன்.
0: சரி ஓகே.
8: எல்லாரும் ஊரோட எடுத்து போறேன். சோமா இருக்கீங்க?
0: ஓ நலமா இருக்கேன். நீங்க ராஜன்?
8: ஓம் அண்ணா சோமா இருக்கணும் அண்ணா. அதே பாடல இது என்னை பார்த்து கொண்டதுல அதானே
0: அந்த பாடல சொல்றீங்க என்ன?
9: நன்றி
0: அவர் இணைந்திருந்தார். ஜெயா நடேசன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் 1 இணைந்திருப்பவர் வணக்கம்.
10: ஐயா வணக்கம்.
0: சுதாகர்
10: பிறந்த வீட்டுக்கு
0: சுதாகர் மாதிரி இருக்கு. என்ன
10: அரசியல் நீங்க எல்லாம் வந்தீங்கன்னு சொன்ன உண்மையில கேளாது நிறமா
0: இருக்க. நீங்க
10: நாங்களும் ஒரு தர சூழ்நிலையில இருந்து வந்து கடைசி நேரத்துல வந்து ஹாய் சொல்லிட்டு
0: வேற முடியுதா? வேற முடியுதா? முடிய இல்லையா? ஒரு மப்பு மந்தாரமா
10: இருக்கே
0: காலன் இல்லையா? காலன் இல்லையா?
10: அதுவும்
0: சரியா கட்டி வைக்க இல்ல ஒன்று கொண்டு மாறி இருந்ததா இல்ல நீங்களும் தடக்கப்பட்டுறங்க நீங்க அதான்
10: சொல்றேன். லாங் ட்ரிப் வந்து சரி சந்தோஷமா போயிட்டு வந்தோம். ரவணா வந்தது நானும் கொண்டு பதிவு செய்யணும்
0: என்ன
10: நானும் சேர்ந்து அஞ்சு பலூன் ஊட்டி கொடுத்துறாங்க.
0: உதவிக்கு ஆள் வந்துட்டு ஊதி கொடுக்கறதுக்கு
10: இல்ல அடுத்த முறை ஆடிஷன் என்ன கூட்டி கொண்டு வரீங்களோ வந்து எல்லாரோடையும் நிதானம் எடுத்து கதைக்கலாம்.
0: கதை பேர் என்ன?
10: இந்த முறை நானே கூட்டி கொண்டு கொஞ்சம் கதைக்கலாம் போயிட்டு சரி எல்லாருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கணும்னா அடுத்த வரைக்கும்.
0: நன்றி நன்றி சுதாகர், நன்றி அவர் இணைந்திருந்தார் சுதாகர் அவர்கள். சரி, அனைவருமே ஒரு பாடல் கூறியிருந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரிபார்த்து கொள்வோம்.

சரியான பாடலை தான் ஆரம்பித்து வைத்தார் மாசலின். அதனைத் தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து ரகு, தயாளன், சுபசுமதி, குணநாயகி, தேவி, தனராஜ், யாமலா, சரோ, பரமேஸ்வரன், சுவிசிலிருந்து ராஜன், ஜியா, நடேசன், சுதாகர் அனைவருமே சரியான பாடலை கூறினார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய சந்தோஷ நேரத்தில் பல்லவி தேடும் சரணம். கலந்து சிறப்பித்தனை நண்பர்களுக்கு கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் இதனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய சந்தோஷ நேரத்தில் என்னுடன் இணைந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ராஜா சத்யா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களை ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது.

0: ராஜான மாதிரி இருக்கு.
1: ராஜான? ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா? மனசையும் உழைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சுண்டு போறோம். முக்கியமா வீடு எண்டிக்க ஓடும், புது வீடு வாங்க ஓடும், ஆறு உங்களை தெரிஞ்சாக்கள் இருக்குமா?
0: கடவுள்
1: கை கொடுத்த மாதிரி இருக்குது கேமா. நான் போறேன் அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் பித்து புது வீடையும் இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ளை அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
0: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்.
1: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
2: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

0: தேர்வு படிப்பது போட்டியில் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தனத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: MWLULAGA நூலகம் நூலகம்.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 de Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
5: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: தொலைபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸ்லே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரை, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஒரு நாட்டை கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் வெறும் பௌதிக அபிவிருத்தி மாத்திரம் போதாது என்றும், அந்த அபிவிருத்தியானது நாட்டின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியங்களுடன் இயல்பாக பிணைந்திருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அன்ருகுமார தீசநாயக்க சுட்டிக்காட்டினார்.
1: சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் ஒதுக்கீடுகள் தொடர்பான வரவு செலவு திட்ட கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. சமகால கலை மற்றும் கலைஞர்களுக்காக முறையான பொறிமுறையை கொண்ட புதிய நிதியம் ஒன்றை நிறைவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன், விஞ்ஞான அடிப்படையின் கீழ் அந்த நடவடிக்கைகளை செயற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். 2018-2019 ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த அரசாங்கங்களின் கீழ் ஒழுங்கற்ற முறையில் கைவிடப்பட்டிருந்த தேசிய கலாபவனத்தை நவீனமயமாக்கல், ஜான் டிசில்வா ஞாபகார்த்த நாடகரங்கம் மற்றும் அமரதேவன் நினைவிடம் போன்ற திட்டங்களின் பிரச்சனைகளை தீர்த்து அவற்றை உடனடியாக நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹிந்துமா சுனில் செனவி இதன்போது தெரிவித்தார்.
2: ගරු ජනාධිපතිතුමා අපේ අමාත්‍යංශය යටතේ තිබෙන අපේ අධීක්ෂණය යටතේ ක්‍රියාත්මක වෙන
1: ගෞරවනීය ජනාධිපතිතුමා මම දමචින් ක්‍රීස්ලේ පුරම් ප්‍රධාන 24 අරසි නිර්මාණ දෙවිතුමා අන්න 24 නිර්මාණ දෙවිතුමා මම කිතු බොහෝ නිලකමහ ජනාධිපති ආනන්ද සත්‍ය කලාසාර නිදී මුලිත නිර්මාණ දෙවිතුමා අවචලන නිර්මාණ කලම කාලම

0: நவீன கலைக்கும் சமகால கலைக்கும் இவை அனைத்திற்கும் இதிலிருந்து உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று கூறினார். கலைஞர்களின் அபிவிருத்திக்காக எதிர்காலத்தில் சமகால கலைஞர்களையும் கலையையும் மேம்படுத்துவதற்காக மத்திய கலாசார நிதியத்தின் மூலம் பாரிய வேலை திட்டம் அது உருவாக்கப்படும். அதுபோல் 2024 ஆண்டுக்காக சுற்றுச்சுவடுகள் பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட 25 திட்டங்களை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். இவற்றை நாம் தேசிய திட்டங்கள் திணைக்களத்துக்கு முன்னரே சமர்ப்பித்துள்ளோம்.
1: நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள 104 புதிய மெட்ரோ பேருந்துகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் பொது போக்குவரத்திற்காக ஈடுபடுத்த உள்ளதாக மெட்ரோ பஸ் நிறுவனம் தெரிவிக்கிறது. பஸ்களை பராமரிப்பதற்காகவும் முகாமைத்துவம் செய்வதற்காகவும் 4 புதிய பஸ் டிப்போக்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாகவும் மெட்ரோ பஸ் நிறுவனத்தின் தலைவர் திலகரத்ன தெரிவிக்கின்றார்.
2: தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள இந்த 104 பஸ்களும் கொழும்பின் எந்தெந்த வீதிகளில் சேவையில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறது?
3: கொழும்பு மனுமன மார்க்கிறது தவறிக்கிறான்.
4: மிலேனியம் சிட்டி முதல் கொழும்பு கோட்டை வரைக்கும், மாக்குமரம் முதல் பத்திரமுலை வரையும், பொரளை முதல் பானந்துறை வரையும், பத்திரமுலை முதல் ஏற்கல வரையும், மாக்குமரையிலிருந்து மீண்டும் கொழும்பு கோட்டை வரையும், பானந்துறையிலிருந்து நகரமண்டபம் வரையும், ராகமையிலிருந்து பத்திரமுலை வரையும் இந்த பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இதற்கு மேலதிகமாக இந்த அனைத்து பஸ்களும் சேவையில் ஈடுபடுத்தப்படும் மத்திய நிலையமாக பொரளை காணப்படும்.
2: தற்போது பயணிகளுக்கான பஸ்களை விட இந்த பஸ்களில் காணப்படும் சிறப்பு அம்சங்கள்
3: என்ன? வாயு சமீகரணம்
4: குளிரூட்டப்பட்ட சொகுசு வசதிகளை உள்ளடக்கிய மெட்ரோ பஸ்களை இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இதை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இந்த பஸ்களில் கொடுப்பனவு நடைமுறைகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையின் கீழ் முன்னெடுக்கப்படும் பஸ்களாகவே சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. அதுவே ஏனைய பஸ்களுக்கும் மெட்ரோ பஸ்களுக்கும் வித்தியாசமாகும்.
2: மெட்ரோ பஸ்களின் பராமரிப்பு குறிப்பாக அவற்றின் நீண்டகால பயன்பாடு தொடர்பில் தற்போது இவ்வாறான திட்டங்கள்
4: புதிதாக 4 டிப்போக்களை நிர்மாணிப்பதற்காக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்திற்குள் அதற்கான செயற்பாடுகள் நிறைவு பெறும் என நான் நினைக்கின்றேன். அந்த டிப்போக்களின் ஊடாகவே பஸ்களை முகாமைத்துவம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 4 பஸ்களை சுத்தம் செய்யும் செயற்பாட்டை தற்போதைய திட்டத்திற்கு அமைய நாங்கள் செய்து வருகின்றோம்.

0: அவர்களுக்கு பொருளாதார ரீதியில் பெரிய அளவில் பலம் ஏற்படும் என்பதையே நாங்கள் கருத்தில் கொள்கின்றோம்.
1: திறமையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட இளைஞர் சமுதாயத்திற்கு புதிய கல்வி மறுசீரமைப்பின் மூலம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிக்கின்றார். கொழும்பு மேயரின் உத்திபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார்.
2: ஸ்கில்ஸ் ஃபார் லைஃப் எனும் தலைப்பில் நான்காவது முறையாக ஏற்பாடு செய்யப்படும் ஸ்ரீலங்கா ஸ்கில்ஸ் எக்ஸ்போ 2026 கல்வி கண்காட்சி நடைபெறவுள்ள நிலையில் நேற்று பிரதமரின் தலைமையில் அந்த கல்வி கண்காட்சி பிரகடனப்படுத்தப்பட்டது.
3: நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மிக குறைந்த தெரிவுகளையே வழங்கியுள்ளோம். கட்டாயமாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைய வேண்டும். சித்தியடைந்து பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டும். ஒன்றில் வைத்தியராக வேண்டும், இன்னொன்றால் சட்டத்தரணியாக வேண்டும், இன்னொன்றால் பொறியியலாளராக வேண்டும். ஒரு நாடாக நாம் அபிவிருத்தி அடைவதற்கு, ஒரு சமூகமாக நாம் முன்னேறுவதற்கு, அதைவிட பல துறைகளில் திறமைகளும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட ஒரு இளைஞர் சமுதாயம் நமக்கு தேவை என்பதை நாம் அறிவோம். அப்படியாயின் நாம் செய்யும் இந்த கல்வி மறுசீரமைப்பில், இந்த கட்டமைப்பில் நாம் செய்யும் பிரதான மாற்றம் என்னவென்றால், கல்வியின் மூலம் திறந்த உலகுக்கு செல்லும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதாகும். கல்விக்காக எமது பெற்றோர்கள் எந்த ஒரு அர்ப்பணிப்பையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். நாம் எதிர்வரும் வருடங்களில் கல்விக்காக பாரிய முதலீட்டை செய்ய உள்ளதுடன், ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் நாம் முதலீடு செய்யும் அளவை முறையே அதிகரித்து செல்வோம். நாம் சாதாரண படிநிலையை கருதினால், மிகச்சிறந்த புத்திசாலிகள் மருத்துவம் கற்கிறார்கள், அடுத்த பிரிவினர் பொறியியல் கற்கைக்கு செல்கிறார்கள், அடுத்த பிரிவினர் சட்டம் கற்கிறார்கள், கலைத்துறையை கற்கின்றார்கள். அதுவும் இல்லாவிட்டால் தான் தொழிற்கல்வி அல்லது தொழில்முறை சார்ந்த கல்வியை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அப்படியல்ல, இந்த ஒவ்வொரு துறையும், இந்த ஒவ்வொரு தெரிவும், ஒவ்வொரு தொழில் வழியும் நமக்கு மிக முக்கியமானவையாகும்.
4: டிசிப்ளின் எக்காக்ம மே ஹெம தோரா கனிமாக்ம ஹெம கரிய பாத்வே காக்ம அப்பிட வாட்டினவா.
2: கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு, விவசாயத்துறை சார் திறன் சபை, கைத்தொழில் திறன் சபை, மூன்றாம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு ஆகியவற்றுடன் இணைந்து ஸ்ரீலங்கா ஸ்கில்ஸ் எக்ஸ்போ 2026 கல்வி கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கல்வி கண்காட்சி அக்டோபர் 23, 24 மற்றும் 25 தேதிகளில் கொழும்பு 7 விகாரமாதவி பூங்கா வளாகத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
1: படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் மீதான வன்முறை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஊடகவியலாளர்களால் போராட்டம் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணத்துக்கு 2 விஜயம் மேற்கொண்டுள்ள வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். முன்னதாக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் ஊடகவியலாளர்களுக்கான கருத்தரங்கில் கலந்து கொண்டிருந்த நிலையிலேயே இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரி ஊடக பிரதி அமைச்சரின் நிகழ்வினை யாழ் ஊடக அமையத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் புறக்கணித்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுதந்திரபுரம் பிரதான வீதி மக்கள் பயன்பாட்டிற்காக நேற்று வியாழக்கிழமை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேகரவினால் உத்தியபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. பல வருடங்களாக புனரமைக்கப்படாமல் மோசமான நிலையில் இருந்த குறித்த வீதியானது 2025 ஆண்டின் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் முழுமையாக புனரமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மருதங்கனி கலாச்சார மத்திய நிலையத்தில் இன்று மிக பிரமாண்டமான முறையில் ஆரம்பமாகி வெற்றிகரமாக நடைபெறுகிறது. இந்த பகுதியைச் சேர்ந்த பெரும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் மக்களின் அன்றாட பிரச்சனைகள், அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கை குறித்து விரிவாக கலந்து ஆலோசிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பின்வரும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து சிறப்பித்தனர். அவர்களில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், கடற்றொழில் நீரியல் வள அமைச்சர் மற்றும் பிரசன்ன குணசேகர, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் மற்றும் பொதுமக்கள் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் மற்றும் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வளமான நாடு, அழகான வாழ்க்கை எனும் நோக்கோடு மக்களின் பங்களிப்போடு முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்வு பிரதேச மக்களுக்கு தங்கள் கருத்துக்களை அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளிடம் நேரடியாக தெரிவிப்பதற்கான சிறந்த ஒரு தளமாக அமைந்திருந்தது. 2027 ஆண்டு ஜனவரி மாதம் வரை இலங்கையில் சுமார் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரையான மக்களுக்கு மனிதமான உணவு உதவி தேவைப்படக்கூடும் என அமெரிக்காவின் ஆதரவுடன் செயற்படும் பஞ்சம் தொடர்பான முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகளின் வலையமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் நாட்டின் உணவு பாதுகாப்பு நிலை மேலும் சவாலானதாக மாறக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் நகர்ப்புற வேலைவாய்ப்புகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் உணவுப் பொருட்கள் போக்குவரத்து, மின்சாரம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவுகள் தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது.

0: வருகிறது. இந்த அதிகரிப்புக்கு ஏற்ப மக்களின் வருமானம் உயராதால் குடும்பங்களின் பொருளாதார பாதிப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இதன் காரணமாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் உணவின் அளவையும் நாளாந்த உணவு வேளைகளில் எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஈர வலய பெருந்தொட்டு பகுதிகளில் வாழும் குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்கள், மேற்கு, வடக்கு மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளைச் சேர்ந்த கடற்றொழிலாளர் குடும்பங்கள், அதேபோல் நகர்ப்புற மற்றும் நகர்ப்புறத்தை ஆண்மித்த பகுதிகளில் வாழும் வறிய மக்கள் ஆகியோர் அதிக ஆபத்தில் உள்ள குழுக்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் போக்குவரத்து செலவுகள் மற்றும் விவசாய உற்பத்திக்கான உள்ளீட்டு செலவுகள் அதிகரித்துள்ளதால் சந்தையில் உணவுப் பொருட்களின் விலைகள் செப்டம்பர் மாதம் வரை உயர்ந்த நிலையிலேயே நீடிக்கக்கூடும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரிய அளவிலான அவசர மனிதமான உணவு உதவி திட்டங்கள் தற்போது நடைமுறையில் இல்லாத நிலையில் உணவு பாதுகாப்பு தொடர்பான சவால்கள் எதிர்வரும் மாதங்களில் மேலும் தீவிரமடையக்கூடும் என்றும் இந்த அமைப்பு தனது அறிக்கையில் எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதலானது ஆசியா பசிபிக் பிராந்தியத்தில் செலவுகளை அதிகரித்து நிச்சயமற்ற தன்மையை ஆழமாக்கி வரும் நிலையில் இலங்கை மற்றும் கம்போடியாவின் பொருளாதாரங்களை வலுப்படுத்தவும் ஏழைகளை குடும்பங்களை பாதுகாக்கவும் ஆசிய அபிவிருத்தி வாங்கி $450 மில்லியன் நிதியை ஒதுக்க உள்ளது.
1: மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மோதல்களினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதுடன் வறிய மக்களை பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரத்தில் ஏற்படும் மோதல் காரணமாக எந்த ஒரு குடும்பமும் வறுமையில் சிக்குவதற்கு இடமளிக்க முடியாது என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசோதா கண்டாக் சுட்டிக்காட்டியுள்ளார். வர்த்தக முறைமைகளை நவீனமயமாக்குதல், சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் கட்டமைப்புகளை மேலும் போட்டித்தன்மை மிக்கதாக மாற்றுதல் மற்றும் பொருளாதார வலயங்களை நோக்கி முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தேவையான சீர்திருத்தங்களுக்கு இந்த கடன் தொகை உதவியாக அமையும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்றுமதி பன்முகப்படுத்தலாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வெளிப்புற தாக்கங்களுக்கு வெற்றிகரமாக மேம்படுத்துவதற்காக நாட்டின் பொருளாதாரத்தில் தாங்கிக் கொள்ளக்கூடிய இயல்மையை இதன் மூலம் மேம்படுத்துவதில் அவர்களின் எதிர்பார்ப்பாகும்.
0: வடபகுதி மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கையை முழுமையாக பாதுகாப்போம், மீண்டும் ஒருபோதும் இனவாத அல்லது மதவாத மோதல்கள் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை, சிங்கள, தமிழ், முஸ்லிம் ஆகிய அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் வாழக்கூடிய ஒரு இலங்கை தேசியத்தை கட்டியெழுப்புவோம் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்தார். பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் வடக்கு பிராந்திய ஆவண காப்பகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடமாகாண மக்கள் இதுவரை காலமும் பிறப்பு, திருமணம், இறப்பு சான்றிதழ்கள் உள்ளிட்ட அடிப்படை ஆவணங்களை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்பில் உள்ள பிரதான ஆவண காப்பகத்திற்கு செல்ல வேண்டியிருந்த அசௌகரியத்திற்கு தீர்வு காணும் வகையில் பதிவாளர் நாயகம் திணைக்களத்திற்கு சொந்தமான வடக்கு பிராந்திய ஆவண காப்பகம் நேற்று வியாழக்கிழமை முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன மற்றும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் உவான் செனரத்ன ஆகியோரின் தலைமையில் வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் உள்ள A9 வீதி மன்னக்குளத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்று மக்கள் பயன்பாட்டிற்காக கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வடக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரதான நிர்வாக மற்றும் அன்றாட பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முறைப்படுத்துவது தொடர்பான முதன்மை விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் சந்தன அபிரத்ன இதுவரை காலமும் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்பு மாளிகாவத்தை ஆவண காப்பகத்திற்கு செல்ல வேண்டியிருந்ததால் மக்களுக்கு பல நாட்கள் விரயமானதுடன் போக்குவரத்து மற்றும் தங்குமிடத்திற்கான பெருமளவு பணத்தை செலவிட வேண்டியிருந்தது. இந்த நிலையில் இந்த புதிய பிராந்திய ஆவண காப்பகம் நிறுவப்பட்டதன் மூலம் மக்களின் நேரமும் பணமும் சேமிக்கப்படுவதோடு அந்த பகுதியின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கும் விவசாயத்திற்கும் ஏற்பட்ட தடைகள் முற்றாக நீக்கப்படும். மேலும் இந்த அலுவலகத்தை மையமாக கொண்டு மன்னங்குளம் பகுதியில் சிறிய நகரம் உருவாக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு புதிய வணிக மற்றும் சுய தொழில் வாய்ப்புகள் பல உருவாகும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவிய யுத்தத்திற்கு நிர்வாக அதிகாரங்களும் சேவைகளும் பரவலாக்கப்படாமையும் ஒரு காரணியாக அமைந்தது. இத்தகைய நடவடிக்கைகளை பல ஆண்டுகளுக்கு முன்பே மேற்கொண்டிருந்தால் மக்கள் எதிர்கொண்ட இன்னல்களை குறைத்திருக்க முடியும். ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் வடக்கில் நிலவும் கடுமையான குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதுடன் யுத்தத்தினால் இழக்கப்பட்ட காணி உரிமைகளை மீள வழங்கி தீர்த்து வைக்கும் விசேட திட்டமும், சேதமடைந்த வீடுகளுக்காக புதிதாக 13,000 வீடுகளை கட்டுவதற்கான திட்டமும் கலந்துரையாடல் மட்டத்தில் உள்ளது. கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் கால்நடைகளை பதிவு செய்யும் புதிய நடைமுறையின் கீழ் உரிமைகளை உறுதிப்படுத்தி அரசாங்க கடன் வசதிகளை பெற்றுக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் வடபகுதி மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கையை 100% பாதுகாத்து மீண்டும் ஒருபோதும் இனவாத அல்லது மதவாத மோதல்கள் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை. சிங்கள, தமிழ், முஸ்லிம் ஆகிய அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் வாழக்கூடிய ஒரு இலங்கை தேசியத்தை காட்டியெழுப்புவோம். மேலும் இந்த ஆவண காப்பகத்தின் எதிர்கால வளர்ச்சிப் பணிகளுக்காக அரசாங்க நிதியுதவி மற்றும் கணனிகள் உள்ளிட்ட பௌதீக வளங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே வேளையில் ஒட்டுமொத்த அரசு சேவையிலும் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக இந்த ஆண்டில் நிர்வாக சேவைக்கு 2000 30,000 ஆசிரியர்களையும் ஆட்சேர்ப்பு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிபதிகளின் வயது எல்லை நீட்டிப்பு அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையால் மட்டும் நிறைவேற்ற முடியாது என்று கணனி சட்டத்தரணி நளின் பத்ரன சுட்டிக்காட்டியுள்ளார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிக்கும் அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஊடக சந்திப்பில் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி உபுல் குமார பெரும கலந்து கொள்ளாத நிலையில் சிரேஷ்ட சட்டத்தரணி லால் விஜயநாயக்க இந்த திருத்தம் சட்டத்தின் ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். தடையற்ற நிர்வாகத்துக்கு இந்த திருத்தம் அவசியம் என கூறினாலும் எந்த தடை இருந்தது என்பதை அவர்கள் விளக்கவில்லை. அத்துடன் கீழ் நீதிமன்ற நீதிபதிகளிடமிருந்து இவ்வாறான கோரிக்கைகள் வந்ததாக கூறுவது உண்மைக்கு புறம்பானதாகும். மேலும் பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளின் உதாரணங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் 2010 ஓய்வூதிய நிதி நெருக்கடி காரணமாக ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது உயர்த்தப்பட்டதே தவிர இலங்கையில் குறிப்பிட்ட சில உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் வயதை மட்டும் நீட்டிப்பதற்கு அதனை உதாரணமாக காட்ட முடியாது. அத்துடன் தங்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் சட்டமூலத்தை தற்போதைய நீதிபதிகள் விசாரிப்பது முரண்பாட்டை உருவாக்கும். 1978 அரசியலமைப்பின் 3 மற்றும் 4 பிரிவுகளின்படி நீதித்துறை அதிகாரம் மக்கள் இறைமையின் ஒரு அங்கமாகும். எனவே 83 பிரிவின்படி மக்கள் இறைமையை பாதிக்கும் எந்த ஒரு திருத்தத்துக்கும் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பெற வேண்டியதுடன் கட்டாயமாக பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இதனால் இந்த பிரேரணையை பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையால் மட்டும் நிறைவேற்ற முடியாது. கட்டாயமாக பொதுமக்கள் வாக்கெடுப்புக்கு விடப்பட வேண்டும் அல்லது இந்த திருத்த சட்டமூலத்தை அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக சம்பவம் நிகழ்ந்தபோது கடமையில் இருந்த பிரதமர் சிறைச்சாலை அதிகாரி வழங்கிய சாட்சியத்தில் தேசிய பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய மிகுந்த உணர்வுபூர்வமான தகவல்கள் உள்ளதாக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அந்த சாட்சியத்தில் இடம்பெற்றுள்ள தகவல்களை எந்தவொரு ஊடகமும் வெளியிடக்கூடாது என நீர்கொழும்பு நீதவான் ஷிலானி பெரேரா உத்தரவிட்டுள்ளார். மேலும் குறித்த சாட்சி பதிவை பாதுகாப்பாக நீதிமன்றத்தின் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்குமாறும் நீதிமன்ற பதிவாளருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்தில் 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் 22 கைதிகளும் உயிரிழந்தமை தொடர்பாக விசாரணையின் போது சம்பவம் இடம்பெற்ற வேளையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பிரதம சிறைச்சாலை அதிகாரியாக பணியாற்றிய விக்ரம ஜயந்தகுமார நீதிமன்றத்தில் சாட்சி அளித்தார். இதற்கு இடையில் வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்து நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட 89 சிறைச்சாலை காவல் அதிகாரிகள் தொடர்பான விவரங்களும் கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் தொடர்பான விரிவான அறிக்கையும் சிறைச்சாலை திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. கண்டி ஆஸ்கிரிய காவல் பிரிவில் சேவையாற்றிய 26 உத்தியோகபூர்வ காவல் நாய்கள் பொது ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளதாக காவல்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பொது ஏலம் ஆகஸ்ட் மாதம் 1 காலை 9 ஆரம்பிக்கப்பட உள்ளதாக காவல்துறை நாய் பிரிவு தெரிவித்துள்ளது. வெடிப்பொருட்கள் மற்றும் போதைப்பொருள் சோதனை நடவடிக்கைகள், குற்றங்கள் மற்றும் திருட்டு சம்பவங்களை கண்டறிதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் பல ஆண்டுகளாக சேவையாற்றிய இந்த நாய்களை ஏலத்திற்கு முன்னர் பார்வையிடும் வசதி ஆகஸ்ட் மாதம் 1 காலை 8 முதல் 9 வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காவல்துறை நாய் பிரிவில் சேவையாற்றும் நாய்கள் சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் அவற்றை பொது ஏலத்தின் மூலம் விற்பனை செய்வது வழமையான நடைமுறையாகும் என காவல் நாய் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட போதைப்பொருள் வியாபாரியை பார்வையிடுவதற்காக கொழும்பிலிருந்து மட்டக்களப்பிற்கு சென்று அங்கு ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த திமட்டுக்கொடையைச் சேர்ந்த சிறையில் உள்ள போதைப்பொருள் வியாபாரியின் சகோதரர் மற்றும் நண்பர் ஆகிய இருவரை ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் புதன்கிழமை இரவு கைது செய்துள்ளதாக மட்டு தலைமைக போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த ஏப்ரல் மாதம் 7 7.5 கிலோ கொண்ட ஐஸ் போதைப் பொருளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் வியாபாரி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட படுகொலை சம்பவத்தை அடுத்து அங்கிருந்த குறித்த போதை வியாபாரி உட்பட 60 கைதிகள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபரை பார்வையிட அவரது தம்பியும் அவரின் நண்பன் ஆகிய இருவரும் கொழும்பில் இருந்து மட்டக்களப்புக்கு சென்று கல்லடி பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மற்ற தலைமை போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவல் ஒன்றினை அடுத்து போலீஸ் நிலைய போதை ஒழிப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் சம்பவ தினமான நேற்று முற்பகல் இரவு குறித்த ஹோட்டலை முட்டுகையிட்டு சோதனை நடத்தினர். இதன்போது அங்கு ஆறையில் இருந்த தெமட்டுக்கொட பிரதேசத்தைச் சேர்ந்த 26 மற்றும் 31 வயதுடைய இருவரை 100 மில்லிகிராம் ஹெரோயின், 500 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்துள்ளனர். இதில் போதைப் பொருள் வியாபாரியின் சகோதரன் ஏற்கனவே போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு கடந்த 1.5 வருடங்கள் சிறையில் இருந்து நீதிமன்ற பிணையில் அண்மையில் வெளிவந்து உள்ளதாகவும், அவர்கள் இருவரும் போதைப் பொருள் வியாபாரிகள் எனவும் இவர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வடமராட்சி நெல்லியடி பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 16 கிலோகிராம் எடையுடைய கேரள கஞ்சா பொதிகளை ஜாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். இன்று வெள்ளிக்கிழமை குறித்த கஞ்சா பொதிகள் கொழும்பு பகுதிக்கு கடத்துவதற்காக தியான நிலையில் வைக்கப்பட்டிருந்த போதே அரச புலனாய்வு சேவையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இவை மீட்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக பாரித்தூத்துறை வேலிபுரம் கடற்கரை பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட 250 கிலோகிராமுக்கும் அதிகமான கேரள கஞ்சா தொகுதியின் ஒரு சிறு பகுதியே இவ்வாறு நெல்லியடியில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான கஞ்சிபாணி இம்ரானின் உதவியாளர்கள் என கூறப்படும் ரத்மலான சைமா உள்ளிட்ட மூவர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
1: இவர்களில் ரத்மலானியைச் சேர்ந்த சைமா என்பவர் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சைமா என அழைக்கப்படும் நபர் கஞ்சிபாணி இம்ரானின் பிரதான உதவியாளர் என போலீசார் கூறியுள்ளனர். அவர் நிதி ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அடுத்த வாரம் மூவரும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு ஒன்றினால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
0: ஜாழ்ப்பாணம் பொங்குடிதூர் பகுதியில் பனை விட்டு சென்ற முதியவர் ஒருவர் குளறி கோட்டுக்கு இலக்காகி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். பொங்குடிதூர் 10 வட்டாரத்தைச் சேர்ந்த 67 வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். உயிரிழந்த முதியவர் பனை வெட்டுவதற்காக பொங்குடிதூர் காட்டு பகுதிக்கு சென்றுள்ளார். இதன்போது எதிர்பாராத விதமாக அவரை கரும் குளவிகள் தீவிரமாக கொட்டியுள்ளன. இதனைத் தொடர்ந்து உடனடியாக அவரது மகனால் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டு அவர் பொங்குடிதீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிய அவசர சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்துள்ளார். உடகம நீதவான் நீதிமன்றத்திற்கு கைதிகளை ஏற்றிச் சென்ற சிறை கைதிகள் பேருந்தை தனது கைபேசியில் இரகசியமாக வீடியோ எடுத்த பெண் ஒருவர் போலீசானால் கைது செய்யப்பட்டுள்ளார். உடுகம நீதவான் நீதிமன்றத்தின் முன்பாக தனது கைபேசியை மறைத்து வைத்து அந்த பெண் சிறை கைதிகள் பேருந்தை இரகசியமாக வீடியோ எடுத்ததாக உடுகம போலீசார் தெரிவிக்கின்றனர். உடுகம போலீசாருக்கு கிடைத்த புகாரின் பேரில் அந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரால் குற்றம் செய்யும் நோக்கத்துடன் இந்த வீடியோ எடுக்கப்பட்டதா என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். மேலும் அந்த பெண்ணின் மகன்களில் ஒருவர் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடுகம பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபர் August 4 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தேகவள பகுதியில் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பணக்குள்ளை சம்பவம் தொடர்பில் இரு முன்னாள் போலீஸ் அதிகாரிகளுக்கு நபர் ஒருவருக்கும் கொழும்பு மேல்நீதிமன்றம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நேற்று விசாரணைகளுக்கு பின்னர் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி லட்சுமி சிங்கம்பொலி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். 2008 தேகவளையில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தர்க்கத்தை தொடர்ந்து பணத்தை கொள்ளையடித்ததாக இவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக கொள்ளை உட்பட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி நபர் ஒருவருக்கு 5 ஆண்டுகளும் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கும் தலா 3 ஆண்டுகளும் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நீண்ட விசாரணைகளின் முடிவில் குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்றம் இந்த தண்டனையை உறுதி செய்துள்ளது. முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் ஊடாக இலங்கை சுங்க திணைக்களத்தினால் 2025 அக்டோபர் மாதம் முதல் இதுவரை காலப்பகுதியில் 4.5 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவிக்கிறது. அத்துடன் வானூர்தி பயணம் உள்ளிட்ட எந்த ஒரு பயணத்தின் போதும் பிறருக்கு சொந்தமான பொதிகள் அல்லது பயணப் பைகளை பெற்று செல்வதை தவிர்க்குமாறு இலங்கை சுங்க திணைக்களம் வானூர்தி நிலைய பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் விசேட கோரிக்கையை விடுத்துள்ளது.
2: சதி

0: 45 கிலோகிராம் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நடப்பு வருடத்தில் அரையாண்டு மாற்றம் கடந்துள்ளது. எனினும் அந்த குறுகிய கால பகுதிக்குள் கடந்த வருடத்தின் அளவிற்கு நெருக்கமான அளவில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அண்மை காலமாக குறிப்பாக கடந்த 1 அல்லது 2 வாரங்களாக குறைந்த வயதுடைய இளைஞர்கள் போதைப் பொருள் கடத்தலுக்காக பயன்படுத்தப்படுகின்றனர் என்பதை நாம் கண்டறிந்துள்ளோம். அண்மையில் தாய்லாந்தின் ஊடாக போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. தாய்லாந்திலிருந்து வருகை தந்த சில பல்க் பிக்குகள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றது நீங்கள் அறிவீர்கள். அதே போன்று பலர் சுற்றுலா விசாவை தாய்லாந்துக்கு பயணம் செல்கின்றனர். அங்கு சிலருடன் அறிமுகமாகி அவர்கள் வழங்கும் பைகளை எந்த சந்தேகமின்றி இலங்கைக்கு கொண்டு வருகின்றனர். அந்த பைகளில் என்ன இருக்கிறது என்பது தொடர்பான எந்த புரிதலும் அவர்களுக்கு இருப்பதில்லை. எனவே உங்களுக்கு சொந்தமற்றதும் அதன் முழுமை தொடர்பில் அறியாத பைகள் அல்லது பொதிகளை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டாம் என நாம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கிறோம். துறைமுகத்தில் இன்று முகமைத்துவ பரிசோதனைக்காக குறிப்பிட்ட கொள்கலன்களை நாம் சோதனைக்கு உட்படுத்தினோம். ஒவ்வொரு கொள்கலமும் ஸ்கேனிங் மற்றும் ஏனைய அபாய மதிப்பீட்டு நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டன. பின்னரே துறைமுகத்திலிருந்து வெளியே அனுப்பப்படும். பொதுப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு பொதுப் பொருட்கள் அதிகமாக வருகை தரும் நாடுகளை அடையாளம் கண்டு அங்கிருந்து வரும் கொள்கலன்களை சிறப்பு கண்காணிப்பில் வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதுப் பொருள் தொடர்பான அபாயம் உள்ள நாடுகளில் இருந்து வருகை தரும் கொள்கலன்கள் தெரிவு செய்யப்பட்டு 100% முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. இந்த நிலைமையிலும் இலங்கையை பொதுப் பொருள் கடத்தலுக்கான இடமாற்று மையமாக பயன்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை. துறைமுகத்திலேயே பரிசோதனை நடத்தப்பட்டு போதைப் பொருட்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக பறிமுதல் மற்றும் கைது நடவடிக்கைகள்
1: முன்னெடுக்கப்படுகின்றன.
0: வெளிநாட்டு பயணங்களின் போது தமக்கு சொந்தமில்லாத பொருட்கள் அல்லது பயணப்பகுதிகளை எடுத்துச் செல்ல வேண்டாம் எனவும் இலங்கை சொந்தம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கிறது. அத்துடன் ஏதேனும் ஒரு நாட்டுக்கு இலவசமாக பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் அதன் பின்னணி தொடர்பில் மிகவும் கவனமாக ஆராய வேண்டும் எனவும் சுங்க திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கிறது. பொதுமக்களிடம் கோரிக்கை ஒன்றை விடுக்கிறோம். உங்களுக்கு சொந்தமில்லாத பொருட்களை விமான பயணத்திலோ அல்லது வேறு எந்த பயணத்திலோ எடுத்து செல்ல வேண்டாம். அது உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் வழங்கிய பொருளாக இருந்தாலும் அவர் சில சந்தர்ப்பங்களில் உங்களை பயன்படுத்தி குற்றச்சூழல்களில் ஈடுபட வாய்ப்புள்ளது. எனவே உங்களுக்கு தொடர்பில்லாத எந்த பொதியையும் எடுத்துச் செல்லும் பொறுப்பை ஒருபோதும் ஏற்காதீர்கள் என்பதே நமது கோரிக்கை. அவ்வாறான பொருட்களுடன் நீங்கள் கைது செய்யப்பட்டால் சிறை தண்டனை அனுபவிக்கணும்.

0: உண்மையிலவரையும் ஒருவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் என்று உங்களுக்கு விமான டிக்கெட்டை இலவசமாக வாங்கி தர மாட்டாரா அல்லவா? ஏன் இவர் எனக்கு டிக்கெட் வழங்கி வெளிநாட்டுக்கு அனுப்ப முயற்சிக்கிறார் என ஒவ்வொருவரும் நமக்கு கேள்வி எழுப்ப வேண்டும்.
1: முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட 9 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் போதை பொருளுடன் தொடர்புடைய குற்றங்கள் 239,384 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
2: அப்படி 9 மாதம்

0: சுமார் 36 லட்சம் போதை மாத்திரைகளை போலீசார் தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். 18 முதல் 21 வயதுக்குட்பட்ட 7,866 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 743 சிறுவர்களும் சிறுமிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறப்பு சுற்றுவளப்பின் ஓர் அங்கமாக 1818 என்ற விசேட தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்தினர். அதன் மூலம் மிகவும் பயனுள்ள தகவல்கள் கிடைத்தன. அந்த இலக்கத்தின் ஊடாக கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் முழுமையான ரகசியத்தன்மையுடன் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த வருடத்தின் கடந்த சில மாதங்களில் 772 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. 0112 121 942 என்பது சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவின் விசேட தொலைபேசி இலக்கமாகும். உங்களுக்கு தெரிந்த தகவல்களை இந்த இலக்கத்திற்கு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் இன்டர்போலின் ஊடாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட 35 பேரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 94 பேருக்கு எதிராக சிவப்பு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 2024, 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் மொத்தமாக 4553 கிலோகிராம் 379 கிராம் போதைப் பொருள் இலங்கை போலீசாரால் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளது.
1: ஜார்ஜ் கிட் அறக்கட்டளை மற்றும் கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயிர்த்தானிகராலயம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த 19ஆம் நூற்றாண்டின் இலங்கை காட்சிகள் கலை கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டார். இந்த நிகழ்வு பிரித்தானிய உயிர்த்தானிகரின் உத்திப்புற இல்லமான வெஸ்ட் மிஸ்டர்ஸ் இல்லத்தில் ஜூலை 30ஆம் தேதி நடைபெற்றது. வெஸ்ட் மிஸ்டர்ஸ் இல்லத்தின் பொதுமக்களுக்காக நடத்தப்படும் முதலாவது கலை கண்காட்சி என்ற வகையில் இந்த கண்காட்சி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக கருதப்படுகிறது. எட்வர்ட் லியர், ஆண்ட்ரூ நிக்கோல்ஸ் மற்றும் ஆஸ்டன் ஹார்டன் ஹோமிங் உள்ளிட்ட புகழ்பெற்ற பிரித்தானிய கலைஞர்களால் 19ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்ட இலங்கையை சித்தரிக்கும் அரிய கலைப்படைப்புகளின் தொகுப்பே இதில் காட்சிப்படுத்தப்பட்டது. பெரும்பாலும் தனிநபர் சேகரிப்புகளிலிருந்து பெறப்பட்ட இந்த கலைப்படைப்புகள் பல முதன்முறையாக பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருப்பதுடன் அந்த காலப்பகுதியில் வருகை தந்த கலைஞர்களின் பார்வையில் இலங்கையின் இயற்கை நிலப்பரப்புகள், கட்டடக்கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றின் குறிப்பிடத்தக்க காட்சிப்பதிவுகளாக விளங்குகிறது. கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் ஹரணி அமரசூரிய கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்தல் மற்றும் கலைகளின் ஊடாக சர்வதேச கலாச்சார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட விருந்தினர்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். இந்த கண்காட்சி இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையிலான நீண்டகால கலாச்சார மற்றும் வரலாற்று ரீதியிலான உறவுகளை பிரதிபலிப்பதுடன் இலங்கையின் வளமான கலை பாரம்பரியம் பற்றிய ஆழமான மதிப்பீட்டையும் எடுத்துரைக்கிறது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான பிரித்தானிய உயிர்த்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக், ஜோர்ஜ் ஹீட் அறக்கட்டளையின் தலைவர் மாலக தல்வத், ஜோர்ஜ் ஹீட் அறக்கட்டளையின் பிரதிநிதிகள், ராஜதந்திர சமூகத்தின் உறுப்பினர்கள், கலைஞர்கள், கலாச்சார பிரமுகர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையிலேயே மிக உயரமான இயேசு கிறிஸ்துவின் சொரூபம் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நேற்று வியாழக்கிழமை ஆசீர்வதிக்கப்பட்டு முறைப்படி திறந்து வைக்கப்பட்டது.
2: சீதுவை சுமுவர் அரண ரோமன் கத்தோலிக்க பேராலயத்தில் இந்த சிலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 60 அடி உயரத்தில்

0: சம்பத் அரணவின் பங்கு தந்தை நேரல் கூண்ய அடிகளாரின் கலைநயம் மிக்க கருத்தாக்கத்திற்கு அமையவே இந்த சிலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள், பௌத்த துறவிகள் மற்றும் பெருந்திகளான பக்தர்கள் உள்ளிட்ட பலரும் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இயேசு கிறிஸ்துவின் திருவுருவச் சிலை நாட்டின் கிறிஸ்தவ மத சிறப்புக்கும் கலை பாரம்பரியத்திற்கும் சேர்க்கப்படும் ஒரு தனித்துவம் மிக்க படைப்பாக கருதப்படுகின்றது.
1: நீங்கள் அழைத்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இனிய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லான்ஷிப்பில் அமைந்திருக்கும் வி டி கே சங்கரி, காஸ்லி கோமிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
3: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்தியாவில் வருகின்ற செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள பாரிஸ் மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பங்கேற்பாரா மாட்டாரா என்பதற்கு அந்த நாடு மலுப்பலாக பதிலளித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த அமைப்பின் தலைவர் பதவியை உறுப்பு நாடுகள் மாறி மாறி வகித்து வருவது வழக்கம். அதன்படி பிரிக்ஸ் அமைப்பின் தலைவராக இந்தியா தற்போதுள்ளது. வருகின்ற செப்டம்பர் மாதம் 12-13 தேதிகளில் பிரிக்ஸ் மாநாட்டை இந்தியா தலைமையேற்று நடத்த இருக்கிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக செப்டம்பர் 12 தேதி பாரிஸ் அமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் இந்தியா வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் செய்தியாளர்களுக்கு நேற்று செவியளித்த அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிக்கிடம் இந்தியாவில் நடைபெறவுள்ள பாரிஸ் மாநாட்டில் ஜின்பிங் பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் இந்த கேள்விக்கான பதில் தற்போது தம்மிடம் இல்லை என்று மலுப்பலாக பதிலளித்தார். இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள 2027 சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைக்கப்படுவார் என்பதை பாகிஸ்தான் உறுதி செய்துள்ளது. அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் அழைப்பிதழ்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் நிறுவப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றி இந்த அழைப்பிதழ் அனுப்பப்படும் என்று இஸ்லாமாபாத் தெரிவித்திருக்கிறது. காவிரி விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகம் செல்ல உள்ளதற்கு எதிர்கட்சித் தலைவர்கள், விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள்.
4: டெல்டா பாசனத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12 தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு ஒரு மாதம் கடந்த பிறகும் மேட்டூர் அணை திறப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பொய்த்து போனதுடன் சம்பா சாகுபடியும் கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் 12 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படும் சூழல் நிலவுகிறது. காவிரி ஆணைய உத்தரவுப்படி மே மற்றும் ஜூன் மாதங்களில் வழங்க வேண்டிய தண்ணீரையும் கர்நாடகம் திறக்கவில்லை. ஜூன் 1 முதல் ஜூலை 26 வரை தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய பங்கிடப்பட்ட நீரில் 9.46 TMC பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக காவிரி ஆணையத்திடம் தமிழகம் புகாரளித்த நிலையில் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு பிலிகுண்டுலுவில் தினமும் 3500 கன அடி வீதம் மொத்தம் 4 TMC தண்ணீர் திறக்குமாறு கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் நேற்று உத்தரவிட்டது. அதை வழங்க கர்நாடக அரசு மறுத்துள்ள நிலையில் காவிரி விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த நடத்த வருமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கு கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி, புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மற்றும் விவசாய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதனை மீறி வரும் 3 தேதி கர்நாடகம் செல்லும் திரு விஜய் திரு சிவக்குமாரை சந்தித்து காவிரி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்.
5: ஒரு விரிவான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது போய் திருநெல்வேலிக்கு போய் அணை கட்டினாங்க அனுமதிக்க மாட்டோம் சொல்ல பிரச்சனை இல்லை. இத்தகைய சூழ்நிலையில் எதற்காக இப்போது கர்நாடகாவுக்கு நம்முடைய முதலமைச்சர் செல்ல வேண்டும் என்கிற கேள்வியை நான் எழுத்து கொள்கிறேன்.
6: அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேரையும் அழைத்துத்தான் நீங்கள் செல்ல வேண்டும். நீங்கள் தனியே செல்வதற்கு இது ஒரு கட்சியினுடைய பிரச்சனை அல்ல, ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனை அல்ல. இது 8 கோடி தமிழருடைய உரிமை பிரச்சனை.
7: முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது டிவிக்கு பிரச்சனை கிடையாது, மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இது வேற விதமா கர்நாடகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சூழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் விழக்கூடாது. ஏன்னா மத்தியில் இருக்கிற பிஜேபியும் சரி, கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரசும் சரி, இதுல வந்து கூட்டு சதி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சதியில தமிழ்நாடு அல்ல விழக்கூடாது, முதலமைச்சர் அல்ல விழக்கூடாது. இது ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை.
4: இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சிவக்குமார் நாளை மறுநாள் கர்நாடகாவில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க முடியாததற்கான காரணங்கள் மற்றும் மேகதாது அணை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாநிலத்தின் முக்கிய பிரச்சனையான காவிரி விவகாரம் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு சென்னையில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் பதிலளிக்காமல் சிரித்தபடியே சென்ற நிலையில், கோவை விமான நிலையத்தில் அமைச்சர் திரு செங்கோட்டையனும் பதிலளிக்காமல் கும்பிட்டபடியே கடந்து சென்றது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
3: பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டம் நேற்று நடந்தது. இந்த கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு விவகாரம், மேற்காசிய நிலவரம், கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, திரவ எரிவாயு, உரங்களின் உள்நாட்டு இருப்பு மற்றும் குறுகிய கால அல்லது நீண்ட கால விநியோகங்கள் குறித்து கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக்கும் மசோதா மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையிலும் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. டெல்லியில் நடந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது பெல்லட் குண்டு மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஒரு மாணவனுக்கு கண் பார்வை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டார், எனவே அவர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் கரப்பான்பூச்சி ஜனநாயக கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே தனது சொந்த ஊரான மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரபதி சம்பாஜி நகரில் நேற்று செவியளித்தார். நாட்டில் ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது, கட்சிகளை உடைக்க புலனாய்வு அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன, ஜனநாயகத்தை காப்பாற்றுவேன் என்பது வெறும் எதிர்க்கட்சி பிரச்சனை மட்டுமல்ல, அதை காப்பாற்ற நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும். நீதித்துறையின் மீதே ஒரு கேள்விக்குறி எழுந்துள்ளது. சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் போன்ற கட்சிகளை உடைக்க அமலாக்கத்துறையும் சிபிஐயும் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நாட்டில் உள்ள பெரிய அமைப்புகளுக்கு ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதும் ஒரு தனி மனிதனின் சர்வாதிகாரத்தை உருவாக்காமல் தடுப்பதும் கடுமையாக இருந்தது. ஆனால் அவர்கள் அதை நடத்த அனுமதித்து விட்டார்கள். இதை தடுக்க எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். ஜூலை 20 தேதி மாணவர்கள் போராட்டத்தின் போது படைகளை பிரயோகிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் உத்தரவிட்டிருக்க வேண்டும். போலீசாரின் அடக்குமுறை தொடர்பாக அவர் பதவி விலக வேண்டும். நாட்டின் புதிய கல்வி அமைச்சர் பாலியல் குற்றவாளிகளை பாராட்டுகிறார் என்றால், தர்மேந்திர பிரதானை நீக்கிய பிறகு மற்றொரு விசித்திரமான மனிதர் கொண்டுவரப்பட்டுள்ளார் என்று அர்த்தம். அவர்களது கட்சி குண்டர்களால் நிரம்பி இருப்பதால் அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது. ராம் ரஹீம் பாலியல் குற்றவாளி போன்றவர்கள் அவர்களது பதவிக்காலத்தில் பரோலில் வெளிவருகிறார்கள். இந்த அரசாங்கம் குண்டர்களையும் பாலியல் குற்றவாளிகளையும் ஆதரிக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற தனிநபர்கள் மீது டெல்லி காவல்துறை எந்த பாதகமான சட்ட நடவடிக்கையும் எடுக்காது என்று டெல்லி அரசு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது.
4: நீட் வினாத்தாள் கசிவு முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் 36 நாட்களாக போராட்டம் நடத்தினர். அவர்களுடன் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களும் போராட்டத்தில் பங்கேற்றனர். கடந்த 20 தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றவர்களை தடுத்த போலீசார் அவர்கள் மீது தடியடி தாக்குதல் நடத்தினர். மேலும் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். 13 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெறாவிட்டால் மீண்டும் டெல்லியில் போராட்டம் நடத்துவதாக சிஜேபி கட்சி எச்சரித்தது. இந்நிலையில் டெல்லி உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிஜேபி தலைமையில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற தனிநபர்கள் மீது டெல்லி காவல்துறை எந்தவிதமான பாதகமான சட்ட நடவடிக்கையும் எடுக்காது என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கைது அல்லது தடுப்பு காவல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் மறு ஆய்வு செய்து சம்பந்தப்பட்டவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் மாணவர்கள் போராட்டத்தை எந்த ஒரு சமூக விரோத கும்பல் பயன்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தியிருந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டெல்லி உள்துறை அமைச்சர் திரு ஆஷிஷ் சூத் தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு மோடியை அவமதிக்கும் வகையிலும் அரசியலமைப்பு பதவியின் கண்ணியத்தை குலைக்கும் வகையிலும் பேசியதாக போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வினாத்தாள்களை கசியவிடும் கும்பல்களை ஒருபோதும் தப்பிக்கவிட மாட்டோம் என்று திரு மோடி வீடியோ மூலம் தெரிவித்துள்ளார். வினாத்தாள் கசிவு முறைகேடுகளை தடுக்கவே பொது தேர்வுகள் முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டதாக திரு மோடி கூறியுள்ளார். நம்பகமான தேர்வு முறையை உருவாக்குவதில் இது ஒரு முக்கியமான தொடக்கம் என்று அவர் கூறியுள்ளார்.
3: தொடர்ந்து நீட் எதிர்ப்பு போராட்டத்தை கண்டு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசை விட தமிழக வெற்றி கழக அரசுதான் அதிகம் மிரளுகிறது, மேலும் தரப்புரை பயணத்துக்கு கடைசி நிமிடத்தில் அனுமதி மறுத்ததற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
4: நீட் தேர்வு மற்றும் EWS எனப்படும் உயர் ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் 4 நாட்களுக்கு இருசக்கர வாகன பேரணி நடைபெறும் என திராவிடர் கழகம் அறிவித்திருந்தது. கடந்த 18 தேதி அனுமதி கோரி DGPக்கு கடிதம் எழுதப்பட்டிருந்தும் அந்த பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் அனுமதி பெற்றுக் கொள்ளுமாறு 27 தேதி DGPயிடம் இருந்து பதில் வந்துள்ளது. ஆனால் சென்னையில் பேரணி புறப்பட இருந்த சூழலில் பெரியார் திடலில் போலீசார் குவிக்கப்பட்டு திடீரென பேரணி தடுத்து நிறுத்தப்பட்டது. இதேபோல தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு காரணங்களை கூறி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு ஸ்டாலின் விடுத்துள்ள பதிவில் நீட் EWS இடஒதுக்கீடு எதிர்ப்பு போராட்டத்தை கண்டு ஒன்றிய பாஜக அரசை விட தாவேக அரசுதான் அதிகம் மிரளுகிறது என தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாரை கொள்கை தலைவர் என சொந்தம் கொண்டாடும் தாவேக அரசு பெரியார் திடலிலேயே போலீசாரை குவித்தது ஏன், யாரின் அழுத்தத்திற்கு பணிந்து இதை செய்தீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்தால் கிடைப்பது காவி என்பது இதன் மூலம் உறுதியாகிவிட்டது என தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், அடக்குமுறை அரசியலை கைவிட்டு பரப்புரைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். நீட் வேண்டாம் என்ற நிலைப்பாடு கொண்ட ஆட்சி அதற்கு மாறாக நடந்து கொள்வது மக்களின் அதிருப்தியை தான் சம்பாதிக்கும் என திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தாவேக அரசின் தடைக்கு திராவிடர் கழகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
8: இந்த பயணம் நடக்கின்ற நேரத்தில் அனுமதி இல்லை என்று சொல்வது நீதி முறையிலும் தவறு, சட்ட ரீதியிலும் தவறு. இவ்வளவுக்கும் இன்றைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்றாரு. பெரியாருடைய முக்கியமான கொள்கை சமூக நீதி தான், இடஒதுக்கீடு தான். இந்த நிலையிலே என்ன காரணத்திற்காக இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள்?
4: தந்தை பெரியாரை தன் கொள்கை தலைவர்களில் ஒருவராக முன்னிறுத்தி அரசியல் செய்யும் தாவேக்கா, பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்டு அவரின் வழியில் நிர்வகிக்கப்பட்டு வரும் திராவிடர் கழகத்தின் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுத்திருப்பதன் மூலம் தாவேக்கா ஆட்சி என்பது திராவிட கொள்கைகளை பின்பற்றும் ஆட்சி அல்ல என்பது தெள்ள தெளிவாக தெரிவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் கூறியுள்ளார். அரசியல் சட்டம் வழங்கியுள்ள பேச்சுரிமை கருத்துரிமைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு செயல்படக்கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக நீதி பிரச்சாரத்தை தடை செய்த எந்த அரசும் தமிழ்நாட்டில் நிலைத்ததில்லை என தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் திரு கு ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார்.
3: தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையர் நியமன குழுவில் இருப்பதால் பிரதமர் ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுவார் என்று கூற முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது.
4: தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழுவால் தேர்வு செய்யப்பட்டு வந்தனர். ஆனால் கடந்த 2023 ஆண்டு மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி பிரதமர், அவரால் நியமிக்கப்படும் ஒரு மத்திய அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் தேர்வு குழுவில் இடம்பெற்றுள்ளனர். குழுவில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கப்பட்டுள்ளார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் திரு திபாங்கூர் தத்தா, திரு சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா, நீதிபதிகளே நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும் போது தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதில் பிரதமரை நம்பக்கூடாதா என கேள்வி எழுப்பினார். மற்றொரு அமைப்பை தேர்ந்தெடுக்கும் பணியில் நீதித்துறை பங்கேற்க விரும்பும் போது வெளிநபர் எவரும் இடம்பெறாத கொலீஜியத்தின் நியமனங்களை நம்ப மாட்டோம் என்று நீதித்துறையிடம் நாங்கள் கூற முடியுமா என திரு துஷார் மேத்தா வினவினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நீதிபதிகளே நீதிபதிகளை இப்போது தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று நீங்கள் கூறுவது ஆச்சரியம் அளிப்பதாக கூறினார். பிரதமரை தாங்கள் சந்தேகிக்கவில்லை என்றும், ஆனால் கடந்த காலங்களில் இத்தகைய 2-1 என்ற முறை பின்பற்றப்படவில்லை என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு சுதந்திரமான நபராக இருக்க வேண்டிய நிலையில் அவரை தேர்வு செய்ய அமைச்சரவை தரப்பில் இருவரும், எதிர்க்கட்சித் தரப்பில் ஒருவரும் இருப்பது நியாயமா என நீதிபதிகள் வினவினர். நியாயத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்று நாங்கள் கூறவில்லை, ஆனால் தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தில் நீதி மற்றும் நேர்மை கடைபிடிக்கப்படுவது வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். பின்னர் வாதிட்ட திரு துஷார் மேத்தா இந்த வழக்கை 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் திரு பிரசாந்த் பூஷன், திரு விஜய் ஹன்சாரியா, திரு கோபால் சங்கர நாராயணன் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். எழுத்துப்பூர்வ வாதத்தை அனைத்து தரப்பினரும் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர்.
3: தொடர்ந்து போலி ஆவணங்களின் அடிப்படையில் கடவுச்சீட்டு பெற்ற வழக்கில் நிழலுலக தாதா சோட்டா ராஜனுக்கு சென்னை சிபிஐ நீதிமன்றம் 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நிழல் உலக தாதா சோட்டா ராஜன் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்து பெற்றதன் மூலமாக சென்னை மண்டல கடவுச்சீட்டு அலுவலகத்தை ஏமாற்றியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்தது. சுமார் 23 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டிலிருந்து தனது வீட்டிலிருந்து வெளியேறி பல்வேறு இன்னல்களை அனுபவித்து இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகே கொத்தடிமையாக அடைக்கப்பட்டிருந்த ஒருவர் இறுதியாக தனது குடும்பத்துடன் மீண்டும் இணைந்து விட்டார். விருதுநகர் மாவட்டம் பூமலைப்பட்டி அணைக்களம் கிராமத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி சுந்தரி தம்பதியருக்கு பிரகாஷ் பிரபு என்று 2 மகன்கள் உள்ளார்கள். மூத்த மகன் பிரகாஷ் கடந்த 2003 ஆண்டு பெற்றோருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக வீட்டை விட்டு வெளியேறினார். அவரது பெற்றோரும் உறவினர்களும் அவரை பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க அவர்களால் முடியவில்லை. இந்நிலையில் கடந்த ஜூலை 1ஆம் தேதி பத்திரிகையாளர் ஒருவர் சுந்தரியை கண்டறிந்து அவரது மகன் பிரகாஷ் பஞ்சாபில் உயிருடன் இருப்பதாக தெரிவித்தார். இறந்துவிட்டதாக கருதிய மகன் உயிருடன் இருப்பதை அறிந்து நெகிழ்ந்த சுந்தரி பிரகாஷை கோயம்புத்தூருக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்தார். அதனைத் தொடர்ந்து பிரகாஷ் இந்த சகோதரர் பிரபுவும் உறவினர்களும் உடனடியாக பஞ்சாப் சென்று பிரகாஷை மீட்டு அழைத்து வந்துள்ளார்கள். 23 ஆண்டுகளுக்கு பிறகு தன் மகனை பார்த்த தாய் கண்ணீருடன் பிரகாஷை கட்டிப்பிடித்து அழுத காட்சி கான்பூரை கண்கலங்க செய்திருக்கிறது. வாகன ஓட்டுநரிடம் செல்லுபடியாகும் அல்லது புதுப்பிக்கப்பட்ட உரிமம் இல்லாத பட்சத்தில் விபத்து வழக்குகளில் இழப்பீடு வழங்க காப்பீட்டு நிறுவனங்கள் பொறுப்பாக முடியாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் உரிமம் குறித்த விதிகளை பின்பற்றுவது குறித்து நாடு தழுவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நீதிமன்றம் வலியுறுத்தியது. கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் 1413 கோடி ரூபாய் சொத்துடன் சொத்து பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார். இதுகுறித்து ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 31 முதல்வர்களின் சுய உறுதிமொழி அளிக்கப்பட்ட பிரமாண பத்திரங்களின் அடிப்படையில் ஆய்வினை மேற்கொண்டது. அதன்படி கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் 1413 கோடியுடன் முதலிடத்தில் உள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு 931 கோடி ரூபாய் சொத்துடன் இரண்டாவது இடத்திலும், தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் 648 கோடி ரூபாய் சொத்துடன் மூன்றாவது இடத்திலும், அருணாச்சல பிரதேச முதல்வர் பேமா காண்ட் 332 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் நாலாவது இடத்திலும் உள்ளார்கள். ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா 55 லட்சம் ரூபாய் சொத்துடன் கடைசி இடத்தில் இருக்கிறார். இதேபோல் மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி 85 லட்சம் சொத்து மதிப்புடன் உமர் அப்துல்லாவுக்கு அடுத்த குறைந்த சொத்துடையவராக இருக்கிறார். ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மாவின் சொத்து மதிப்பு 1 கோடி ரூபாய்க்கு அதிகமாகும். ஆய்வு செய்யப்பட்ட 31 முதலமைச்சர்களில் 4 பேர், அதாவது 13% பேர் 100 கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்துக்களை கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த 31 முதல்வர்களின் சராசரி சொத்து மதிப்பு 118 கோடியாக உள்ளதென்று தெரிய வந்துள்ளது. கர்நாடகாவில் 7000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் ஒருவர் மீது இளம் பெண் ஒருவர் DGP அலுவலகத்தில் பாலியல் புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
4: தாவேக ஆட்சி அமைத்து 2 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகின்றனர். இந்நிலையில் தாவேக்காவின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு விஜய் மோகன் மீது திருமணமான இளம்பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்துள்ளார். ஆற்காட்டைச் சேர்ந்த அப்பெண் தாவேக்காவில் இணைவதற்கு திரு விஜய் மோகனை அணுகிய போது அவர் தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இன்ஸ்டாகிராம் மூலம் தமது புகைப்படத்தை தவறாக பயன்படுத்தி திரு விஜய் மோகன் பாலியல் தொல்லை அளிப்பதுடன் தனது மகளை பற்றியும் ஆபாசமாக பேசி வருவதாகவும் அப்பெண் வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் சென்னை மயிலாப்பூரில் உள்ள DGP அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில், இனியும் திரு விஜய் மோகன் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தற்கொலை செய்வதை தவிர தனக்கு வேறு வழி இல்லை என்று அப்பெண் வேதனை தெரிவித்துள்ளார்.
9: சூசைட் தான் சார் பண்ணிக்கணும், ஆக்ஷன் எடுக்கலனா வேற வழி இல்லங்க. அப்பாவது வந்து விஜய் அண்ணா பாத்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறாரான்னு சொல்லி பாக்கலாம், அதுக்காவது வருவாரான்னு எனக்கு தெரியல.
4: தாவேக்கா நிர்வாகி திரு விஜய் மோகனை நம்பி இதேபோல் பல பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பெண் குற்றம் சாட்டியுள்ளார். தனக்கு ஏற்பட்ட இந்த நிலை இனி எந்த பெண்ணிற்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே தான் வெளிப்படையாக புகார் அளித்திருப்பதாகவும் திரு விஜய் மோகனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அப்பெண் வலியுறுத்தியுள்ளார்.
3: தொடர்ந்து, புதுச்சேரியில் இன்று முதல் நடத்த இருந்த கோழி இறைச்சி விற்பனை நிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. எங்கள் போராட்டத்தால் யாரும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக போராட்ட அறிவிப்பை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது.
10: கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் கோழிகளை விற்பனைக்கு அனுப்பும் போது கழுத்து வரை தீவனங்களை கொடுத்து அனுப்புவதால் இறைச்சியில் அதிக அளவு கழிவுகள் கலப்பதாக புகார்கள் எழுந்தன. இதனால் விற்பனைக்கு அனுப்பப்படும் கறிக்கோழிகளுக்கு குறைந்தது 15 மணி நேரத்திற்கு முன்னரே தீவனம் வழங்குவதை உற்பத்தியாளர்கள் நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்திருந்தது. இதனை அனைத்து மண்டல மற்றும் மாவட்ட கால்நடைத்துறை அதிகாரிகள் மூலம் அரசு அமல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி வந்தது. ஆனால் தங்களின் இந்த கோரிக்கை ஏற்க மறுக்கப்பட்டதாக கூறி தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று முதல் 60,000 கடைகளை அடைத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதனால் மாநிலம் முழுவதும் கோழி இறைச்சிக்கு தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் நிலவி வந்தது. இந்நிலையில் தீவன கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதாக கோழி உற்பத்தியாளர்கள் அளித்த உத்தரவாதத்தை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
11: தரமான கோழி இறைச்சி, பாதுகாப்பான கோழி இறைச்சி மக்களுக்கு போய் சேர்றதுதான் முக்கியமான பிரதான பிரச்சனையா நாங்க நினைக்கிறோம். இந்த வணிகர்களுக்கு ரொம்ப துன்பப்படுத்துற மாதிரி தீவனங்களை மறுபடி திணிச்சாங்கன்னா திருப்பி இன்னொரு போராட்டத்தை சந்திக்கிற மாதிரி நிலைமை கூட வரலாங்க. ஏன்னா அது வராம கண்காணிக்கணும், அரசு அதிகாரிகள் இங்க உதவி பண்ணணும். நாங்க எல்லோரோட சிரமங்களை மனசுல வச்சு இந்த தற்காலிகமா இந்த போராட்டத்தை நிறுத்தி வச்சுக்கிறோம்.
10: பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் கடை அடைப்பு போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதை அடுத்து இன்று முதல் கோழிக்கறி விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அசைவ பிரியர்கள் நிம்மதி அடைந்துள்ளனர்.
3: தொடர்ந்து, திருப்பதி தேவஸ்தானத்தின் பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள போலி இணையதளங்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று பக்தர்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எச்சரித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற அனுமதி வழங்கிய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கோவில் நிர்வாகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பழம்பெரும் பின்னணி பாடகி யமுனா ராணி தனது 88வது வயதில் காலமானார். தமிழ், தெலுங்கு, சிங்களம், கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 6,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள அவர் இந்திய திரையுலகில் தனக்கென தனியிடத்தை பெற்றிருந்தார்.
12: யாரடி நீ மோகினி உள்ளிட்ட பல பாடல்கள் மூலம் பிரபலமான பழம்பெரும் பின்னணி பாடகி ஜமுனா ராணி வயது மூப்பு காரணமாக காலமானார். ஆந்திராவில் பிறந்த இவர் தனது 7வது வயதிலேயே தியாகையா படத்தின் மூலம் பாடகியாக அறிமுகமாகி தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் 6000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். தமிழில் கல்யாணி படம் மூலம் அறிமுகமான இவர் யாரடி நீ மோகினி, குங்குமப்பூவே கொஞ்சுபுறாவே, செந்தமிழ் தேன் மொழியாள் மற்றும் நாயகன் படத்தில் நான் சிரித்தால் தீபாவளி உள்ளிட்ட பல புகழ்பெற்ற பாடல்களை பாடி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். டிஎம்எஸ் சுஷீலா உள்ளிட்ட பல ஜாம்பவான்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ள இவருக்கு தமிழக அரசின் கலை மாமணி மற்றும் அறிஞர் அண்ணா விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இவரது மறைவு தென்னிந்திய திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
3: தொடர்ந்து பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல் நகைக்கடையில் மோதிரம் சங்கிலி என திருட்டில் ஈடுபட்ட ஒரு எலியின் தொடர் திருட்டுத்தனம் சிசிடிவி கேமரா மூலமாக தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது.
4: அங்குள்ள பிரபல நகைக்கடை ஒன்றில் நேற்று முன்தினம் வழக்கம் போல நகைகளை கணக்கு பார்த்து வைத்துவிட்டு கடையை பூட்டி சென்றுள்ளனர். நேற்று காலை கடையை மீண்டும் திறந்து நகைகளை கணக்கு பார்த்தபோது பல நகைகளை காணவில்லை என்று ஊழியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அதில் 10-க்கும் மேற்பட்ட வைரக்கற்கள், பதிக்கப்பட்ட மோதிரங்கள், 3 செயின்களை காணவில்லை என்பது தெரியவந்துள்ளது. கடையின் ஷட்டர் பூட்டு உடைக்கப்படாமலும் உள்ளே யாரும் நுழைந்ததற்கான தடயங்கள் இல்லாமல் இருந்ததாலும் நகை எப்படி காணாமல் போனது என்று ஊழியர்களுக்கும் கடை உரிமையாளருக்கும் குழப்பம் ஏற்பட்டது. இதையடுத்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஊழியர்கள் ஆய்வு செய்தனர். அப்போது கடைக்குள் நுழைந்த எலி ஒன்று நகைகள் வைக்கப்பட்டிருந்த பெட்டகத்தில் இருந்து ஒவ்வொரு நகையாக திருடிச் செல்வது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து எலி சென்ற பாதையை கண்டறிந்த ஊழியர்கள் எலி பொந்தை தேடிச் சென்று அங்கு எலி பதுக்கி வைத்திருந்த மோதிரங்கள் மற்றும் தங்க சங்கிலிகளை மீட்டனர். இதற்கு முன்பும் பலமுறை நகைகள் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்த கடை உரிமையாளர் அவை அலமாரிகளின் இடுக்கில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நகைகளை எலி திருடிச் சென்ற சம்பவம் தும்கூர் பகுதியில் பேசு பொருளாக உள்ளது.
3: இனி நிறைவாக சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,255 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 235 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
13: பலத்த காற்று காரணமாக கிரேக்க தீவான கிரீட்டில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதி மற்றும் அதன் கிராமங்களை அச்சுறுத்தும் காட்டு தீ மேலும் தீவிரமடைந்துள்ளதால் சுமார் 8,000 பேர் அந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் 3 தீயணைப்பு வீரர்கள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஐரோப்பாவின் பெரும்பகுதி வெப்ப அலைகள் மற்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் பேரழிவு தரும் காட்டு தீயால் 1,000-க்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். ஜப்பானின் தெற்கில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து இதுவரை 34 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். கீஷு தீவில் உள்ள குமாமோட்டோ மாகாணத்தில் உயிர் பிழைத்தவர்களை மீட்பு குழுக்கள் தொடர்ந்து தேடி வருகின்றன. ஆரம்ப நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல பின் அதிர்வுகள் ஏற்பட்ட நிலையில் அது வீடுகளை தரைமட்டமாக்கியது. மேலும் 1,000-க்கணக்கான குடியிருப்பு வாசிகள் மின்சாரம் மற்றும் தண்ணீர் இன்றி தவித்து வருகின்றனர்.
3: காசாவில் ஆயுதங்களை கைவிட ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசா அமைதி திட்டத்தை அறிவித்த பிறகு ஹமாஸ் இதனை தெரிவித்திருக்கிறது. ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடுவது, இஸ்ரேல் அதன் துருப்புக்களை மீட்டுக் கொள்வது, காசாவில் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்துலக படையொன்றை நிறுவுவது, காசாவுக்கு அதிகமான மனிதாபிமான உதவி வழங்குவது ஆகியவை திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக இருக்கிறது. ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட்டால் அதை ஆட்சி புரிய புதிய பாலஸ்தீன அரசாங்கம் உருவாகும் என்ற நம்பிக்கை பிறக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்காவின் அமைதி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட தேசிய காசா நிர்வாக குழுவிடம் ஹமாஸின் ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படும். ஹமாஸின் ஆயுத களைவு நிறைவடைந்தவுடன் இஸ்ரேல் காசாவில் இருந்து படைகளை மீட்டுக் கொள்ளும் என்று ட்ரம்ப் தெரிவிக்கிறார். இஸ்ரேல் சொன்னபடி செய்வது உறுசெய்யப்பட வேண்டும் என்று ஹமாஸ் வலியுறுத்தியிருக்கிறது. ஆனால் காஸ் போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேல் இதுவரை எதனையும் சொல்லவில்லை. இந்நிலையில் காசா போரின் இரண்டாம் கட்ட சண்டை நிறுத்த திட்டத்தையொட்டி பேச்சு நடத்த எகிப்து தயாராகி வருகிறது. சமரச முயற்சியில் பங்காற்றும் அமெரிக்கா, கத்தார், துருக்கி ஆகியவை அதில் பங்கேற்கும். பேச்சு எப்போது நடக்கும் என்று இதுவரை கூறப்படவில்லை. உக்ரைன் நாட்டின் பல்வேறு பகுதிகள் மீது ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய தீவிர ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட 8 பொதுமக்கள் உயிரிழந்தார்கள், 50 மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். உக்ரைன் வசம் மேற்கத்திய நாடுகள் வழங்கிய வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு கடும் பற்றாக்குறை நிலவி வருவதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உக்ரைனின் நகரங்கள் மீது ரஷ்யா தனது தினசரி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருவதாக குறிப்பிடப்படுகிறது.
14: இது உக்ரைனை அழிக்க வேண்டும் என்ற ரஷ்யாவின் நோக்கத்தையே காட்டுகிறது. போர்க்களத்தில் இலக்குகளை அடைய முடியாத ரஷ்யா எல்லைக்கு அப்பால் உள்ள பொதுமக்கள் வாழும் பகுதிகளை குறிவைத்து தாக்கி வருகிறது. இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சொல்லப்போனால் கடந்த ஓரிரு மாதங்களில் நடத்தப்பட்ட 10வது பெரிய தாக்குதல் இதுவாகும். உக்ரைனிடம் போதுமான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இல்லை என்பதை ரஷ்யா நன்கறியும். குறிப்பாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கும் பேட்ரியட் ஏவுகணை அமைப்புகள் உக்ரைனிடம் பற்றாக்குறையாக இருப்பதை பயன்படுத்தி பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்த ரஷ்யா முயல்கிறது.
3: தொடர்ந்து ஜெர்மனியில் இந்த ஆண்டில் இதுவரை வெப்ப அலை மற்றும் கடும் வெப்பம் சார்ந்த காரணங்களால் சுமார் 9,800 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த நாட்டின் RKI சுகாதார மையம் தனது வாராந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியின் பல பகுதிகளில் வெப்பநிலை மீண்டும் 40 டிகிரி செல்சியஸை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. வெப்பம் சார்ந்த உயிரிழப்புகளில் அதிக விகிதத்தினர் 75 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயோதிபர்கள் என்று அந்த சுகாதார மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. வாராந்த சராசரி

0: மின்சார வாகனங்களுக்கான அதிக செலவு, சீனாவுடனான கடுமையான போட்டி மற்றும் அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு போன்றவற்றால் ஜெர்மனியின் வாகன உற்பத்தி துறை கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. இதன் காரணமாக பிரபல முன்னணி கார் நிறுவனங்களான வோக்ஸ்வேகன், மெர்சிடஸ் பென்ஸ் ஆகிய நிறுவனங்கள் ஏற்கனவே ஊழியர்களை குறைப்பதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளன. முனிச் நகரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் BMW நிறுவனத்தில் உலகம் முழுவதும் சுமார் 150,000 பேர் பணிபுரிகிறார்கள். தற்போது நிறுவனத்துக்கும் தொழிலாளர் நல சங்கத்துக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி நிர்வாகம் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு பிரிவுகளை இலக்காக கொண்டு இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உற்பத்தி பிரிவுக்கு மட்டும் இதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர் வின்சென்ட் பீட்டர்ஸ் இனவாத கருத்துக்களை உதித்ததால் சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளன. கோவிட் பெருந்தொற்றை நியூசிலாந்து கையாண்ட முறை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றது. பீட்டர்ஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டாரா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் லோரன்ஸ் கேள்வி கேட்டார். திரு சு நன் சீனாவில் பிறந்தவர். அவரது கேள்விக்கு பதில் சொன்ன பீட்டர் சு நன்னை சொந்த நாட்டுக்கு திரும்பிச் சொல்லும்படி கூறினார். சீனாவின் அரசியலையும் அமைச்சர் பீட்டர்ஸ் குறை கூறினார். நியூசிலாந்துக்கான சீன தூதர் வாங்கி சியாவ்லோங் பீட்டர்ஸுக்கு எதிராக சமூக ஊடகத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார். பொதுவாக உள்நாட்டு அரசியலில் தலையிட விரும்புவதில்லை என்றும் இந்த விவகாரத்தில் கருத்து சொன்னவரின் குணம்தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது என்று வாங் தெரிவித்தார். வாங்கின் பதிவுக்கு பீட்டர்ஸ் பதில் தெரிவித்தார். ஜனநாயக நாட்டில் கருத்து சுதந்திரம் உண்டு என்று அவர் குறிப்பிட்டார். பீட்டர்ஸும் அவரது கட்சியினரும் இதற்கு முன்பும் இனவாத கருத்துக்களை தெரிவித்து கண்டனங்களை எதிர்கொண்டவர்கள். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினா நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு முன்னர் கைது செய்யப்படுவார் என்று அந்த நாட்டு சட்டத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் காரணமாக அந்த நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினா இந்தியாவில் தஞ்சம் புகுந்தது நேர்கள் அறிந்ததே. அவர் மீது அந்த நாட்டில் பல வழக்குகள் தொடரப்பட்டன. ஒரு வழக்கில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஷேக் ஹசினா அளித்த செவியொன்றில் தனது உயிரை பற்றி கவலைப்படாமல் வங்கதேசம் திரும்பப் போவதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடு திரும்புவது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வங்கதேச சட்டத்துறை அமைச்சர் அசாது ஜமான் கூறுகையில், ஷேக் ஹசினா நாடு திரும்புவதற்கு உரிமை உள்ளது, ஆனால் சட்டம் தனது கடமையை செய்யும், நாங்கள் சட்டத்தை மீற மாட்டோம். மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் வங்கதேச குடிமகள் என்ற நிலையில் நாடு திரும்பி சட்டத்தை மதித்து சரணடைய அவர் விரும்பினாலும் அதற்கு முன்னர் அவர் கைது செய்யப்படுவார். சட்டம் எங்களுக்கு அளித்துள்ள அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான தற்காலிக அமைதி முடிவுக்கு வந்து மீண்டும் மோதல் வெடித்துள்ளது.
1: கடந்த சில நாட்களாக இந்த போர் பல்வேறு முனைகளில் பரவி வருவது குறித்த கவலைகள் தீவிரமடைந்துள்ளன. ஈராக்கில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் மீது அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் கூட்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளன. அதே சமயம் ஏமனின் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் விடுத்து வருகின்றன. இதனிடையே மத்திய தரைக்கடல் பகுதியில் நங்கூரமிடப்பட்டிருந்த இரண்டு கப்பல்களில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்திற்கு ட்ரோன் தாக்குதலே காரணம் என்று எகிப்து அமைச்சரவை உறுதிப்படுத்தியுள்ளது. எகிப்தின் இயற்கை எரிவாயு விநியோக தொடர்பில் இருந்த அந்த கப்பல்களில் ஒன்று அமெரிக்காவுக்கு சொந்தமானதாகும். ஒருவேளை இந்த தாக்குதலை ஈரானே நடத்தியிருந்தால் போர் தொடங்கியதிலிருந்து எகிப்து மீது நடத்தப்படும் முதல் நேரடி தாக்குதலாக இது அமையும். இந்த சம்பவம் குறித்து எகிப்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியாக இருந்த போதிலும் தன் நாட்டில் அமெரிக்க படைகளை நிலைநிறுத்தக் கூடாது என்ற நீண்டகால பாதுகாப்பு கொள்கையை எகிப்து பின்பற்றி வந்ததால் இதுவரை இத்தகைய தாக்குதலிலிருந்து அந்நாடு தப்பித்து வந்தது குறிப்பிடத்தக்கது.
2: எகிப்தின் செக்யூரிட்டி பாலிசி.
0: இந்த மோதல் தொடர்பான மேலும் சில செய்திகள்.
3: அணுசக்தி செறிவூட்டல் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலை அடுத்து இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது அமெரிக்கா கடந்த பிப்ரவரி 28 தாக்குதலை தொடங்கியது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே 14 அம்ச திட்டத்தை முன்வைத்து கடந்த மாதம் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. எனினும் அதைத் தொடர்ந்து இரு நாடுகளும் நடத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. இதனால் ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் போர் நடைபெற்று வருகிறது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் கடும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. அந்நாட்டின் ஹவாஸ் நகர் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. பதிலடியாக குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் அமெரிக்க விமானப்படை தளம் மற்றும் ஜோர்டானில் உள்ள அஸ்ரக் அமெரிக்க விமானப்படை தளம், பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா தளம் ஆகியவற்றின் மீது ஈரான் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் எகிப்தின் சுயஸ் கால்வாய் அருகே ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பதற்றத்தை அதிகரித்துள்ளது.

0: சவுதி அரேபியாவில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படும் முக்கிய வழித்தடமான மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடலை இணைக்கும் ஜமியத்தா துறைமுகம் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் போரை விரிவடைய செய்யும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. ட்ரோன் தாக்குதல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த எகிப்து அரசு உத்தரவிட்டுள்ளது.
1: தொடர்ந்து அர்ஜென்டினாவில் ஏற்பட்ட தீயணைப்பு ஹெலிகாப்டர் விபத்தில் 7 பேர் பலியாகியுள்ளார்கள். அர்ஜென்டினாவின் லாரியாகோ மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இதை அணைப்பதற்காக மேற்கு சான்வான் மாகாணத்திலிருந்து தீயணைப்புத்துறை ஹெலிகாப்டர் புறப்பட்டது. பெல்ரகத்தைச் சேர்ந்த அந்த ஹெலிகாப்டர் எதிர்பாராத விதமாக இசிக்வாஸ்கோ பூங்கா அருகே விபத்துக்குள்ளானது. இதில் தீயணைப்பு வீரர்கள், காவல் அதிகாரிகள் மற்றும் சிவில் பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்து போனார்கள். சீன ராணுவத்துக்கு அரிசி கொடுத்த விவசாயி ஒருவருக்கு 80 ஆண்டுக்கு பிறகுதான் பணம் கிடைத்துள்ளது. சீனாவில் 2 உலக போர் காலத்தில் ராணுவத்துக்கு வழங்கப்பட்ட தானிய கடனுக்கான பற்றிச்சீட்டு சுமார் 80 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 1947 ஆண்டு குவாமித்தாங் படைகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது மக்கள் விடுதலை ராணுவம் கடும் உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. அப்போது விவசாயி டிங் பான்மின் தமது குடும்பத்துக்காக வைத்திருந்த தானியத்தில் பெரும்பகுதியான 850 கிலோகிராமுக்கு அதிகமான அரிசியை ராணுவத்துக்கு கடனாக வழங்கினார். அதற்கு பதிலாக தானிய கடனுக்கான கையெழுத்திட்ட பற்றிச்சீட்டு ஒன்றை அவர் பெற்றிருந்தார். 1990களில் பழைய வீட்டை இடித்த போது செங்கற்களுக்கு இடையில் மறைந்திருந்த அந்த பற்றிச்சீட்டு குடும்பத்தினருக்கு தற்போது கிடைத்தது. அது குடும்பத்தின் நினைவு சின்னமாக பாதுகாக்கப்பட்டது. சீன அரசு கடந்த ஆண்டு வரலாற்று பொருட்களை சேகரிக்கும் முயற்சியை தொடங்கியதை தொடர்ந்து டிங்கின் பேரன் டிங் வாங்கி அந்த பற்றிச்சீட்டை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். போர்க்கால கடன் இதுவரை திருப்பிச் செலுத்தப்படாதது தெரிய வந்தது. அந்த குடும்பத்துக்கு 70,000 யுவான், அதாவது 10,347 அமெரிக்க டாலர் வழங்கப்பட்டுள்ளது. அதில் 20,000 யுவானை, 2,969 அமெரிக்க டாலரை முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு உதவும் அறக்கட்டளைக்கு டிங் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். அந்த தானிய கடன் பற்றிச்சீட்டு தற்போது உள்ளூர் வீரர் நெவிடத்தில் காட்சிக்கும் வைக்கப்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நகரை துரத்திய அழுகிய மீன் நாட்டம் இறுதியாக முடிவுக்கு வருகிறது. கனடாவின் நியூ ஃபண்ட்லாந்து லப்ரோடர் மாநிலத்தில் உள்ள சிறிய நகரமான சென்ட் மேரிஸ் மக்களுக்கு இது நீண்ட காலமாக காத்திருந்த அவர்களுக்கு நற்செய்தியாக வந்திருக்கிறது. சுமார் 300 பேர் மட்டுமே அந்த நகரத்தில் வசிக்கிறார்கள். காற்று எந்த திசையில் வீசுகிறதோ அந்த திசை முழுவதும் அழுகிய மீன் நாட்டம் பரவும். 20 ஆண்டுகளுக்கு முன்பு கைவிடப்பட்ட கடலுணவு சாஸ் தொழிற்சாலையில் இருந்த 110 பெரிய தொட்டிகள் தான். ஒவ்வொரு தொட்டியிலும் 11,356 லிட்டர் புளிக்க வைக்கப்பட்ட மீன் சோஸ் இருந்தது. தொழிற்சாலை மூடப்பட்ட பிறகும் அந்த சோஸ் தொடர்ந்து புளித்துக் கொண்டே இருந்தது. ஜன்னல்கள் உடைந்தன, கூரைகள் பறந்தன, புயலில் சுவர் கூட இடிந்தது. ஆனால் தொட்டிகளில் இருந்த மீன் சோஸ் மட்டும் அப்படியே இருந்தது. வாழ்க்கையில் நீங்கள் நுகர்ந்த மிக மோசமான அழுகிய மீன் நாற்றத்தை 100 மடங்கு பெருக்கினால் எப்படி இருக்கும், அதுதான் அந்த நாற்றம் என்று நகரின் தன்னார்வ மேயர் ஸ்டீவ் ரயன் தெரிவித்தார். அவர் சம்பளம் வாங்காமல் பணிபுரியும் மேயர் என்பதால் தன்னார்வ மேயர் என்று அவர் அழைக்கப்படுகிறார். பல ஆண்டுகள் போராடிய பிறகு அந்த தொழிற்சாலையை சுத்தப்படுத்த மாநில அரசாங்கம் நிதி ஒதுக்கியது. இன்னும் சில மாதங்களில் சுத்தப்படுத்தும் பணி நிறைவுக்கு வந்துவிடும். கொங்கோவில் பரவி வரும் எபோலா பாதிப்புகளால் இதுவரை 1,500 அதிகமானோர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா தொற்றின் பரவல் அங்கு அதிகரித்து செல்கிறது. கடந்த மே 15 அன்று பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்ட புண்டிபுகியோ வைரஸ் தொடர்புடைய எபோலா பாதிப்புகளுக்கு இதுவரை எந்தொரு தடுப்பூசி மற்றும் சிகிச்சைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கின்ற இந்த சூழலில் கொங்கோ ஜனநாயக குடியரசின் சமீபத்திய மாதங்களில் 1,500 மேற்பட்டோரின் உயிரை பறித்த இபோலா வைரசுக்கான சோதனை கட்டத்தில் இருக்கும் தடுப்பூசி தன்னார்வலர் ஒருவருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. வெறும் 8 வாரங்களில் ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தடுப்பூசி பிரிட்டனின் ஆக்ஸ்போர்டில் அந்த நபருக்கு தற்போது செலுத்தப்பட்டுள்ளது.
2: ஒரே நொடியில் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. காங்கோ ஜனநாயக குடியரசில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் ஈபோலா வைரசுக்கான சோதனை கட்டத்தில் உள்ள தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட உலகின் முதல் நபராக 37 வயதான எட் ஹண்ட் திகழ்கிறார். இந்த சோதனையில் பங்கேற்க ஏன் முன்வந்தீர்கள்?
3: உதவி செய்யும் நோக்கில்தான் காங்கோ ஜனநாயக குடியரசில் என்ன நடக்கிறது என பார்க்கிறோம். ஆகவே இது பயனுள்ள ஒன்றாக தெரிந்தது.
2: ஈபோலாவின் பூண்டி பூஜ்ஜிய வகைக்காக 4 தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்ட தடுப்பூசிதான் முதன் முதலில் மனிதர்களுக்கு செலுத்தப்பட உள்ளது. இந்த மருத்துவ சோதனைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 18 முதல் 55 வயதுக்குட்பட்ட 50 ஆரோக்கியமான தன்னார்வலர்களில் எட் ஹண்ட் முதல் நபர் ஆவார். இவர்களில் யாருக்கும் ஈபோலா வைரஸ் செலுத்தப்படாது. மாறாக அந்த தடுப்பூசிக்கு அவர்களது உடல் வெளிப்படுத்தும் நோய் எதிர்ப்பு திறனை ஆராய்ச்சியாளர்கள் கண்காணிப்பார்கள். இதன் மூலம் அந்த தடுப்பூசி ஈபோலா வைரஸில் இருந்து பாதுகாப்பை அளிக்குமா என்பது குறித்து தெரியவரும். ஆக்ஸ்போர்டின் அஸ்ட்ராஜெனிகா கோவிட் தடுப்பூசியில் பயன்படுத்தப்பட்ட அதே தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த ஈபோலா தடுப்பூசி 8 வாரங்களில் உருவாக்கப்பட்டது. பூண்டி பூஜ்ஜிய வகை ஈபோலா வைரசின் மரபணு குறியீட்டின் ஒரு பகுதியை சிம்பன்சிகளுக்கு சளியை ஏற்படுத்தும் வைரசுக்குள் ஆராய்ச்சியாளர்கள் செலுத்தியுள்ளனர். இது ஒரு நுண்ணிய தூதுவரை போல செயல்பட்டு அந்த மரபணு குறியீட்டை உடலுக்குள் கொண்டு செல்கிறது. இதன் மூலம் ஈபோலா வைரசுக்கு எதிராக நீண்டகால பாதுகாப்பை வழங்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இது ஏதேனும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறதா என்பதையும் கண்காணித்து வருவதாக ஆக்ஸ்போர்ட் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்.
4: இது ஆபத்தான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றனவா என்பதை கண்காணித்து வருகிறோம். ஆனால் நாம் ஈபோலா வைரஸை எதிர்கொண்டு வருகிறோம். இந்த நோய் பாதித்தவர்களில் சுமார் 30 முதல் 50% பேர் உயிரிழக்கின்றனர். எனவே இந்த தடுப்பூசிகளை சோதிப்பது மிகவும் அவசியம். அதே நேரத்தில் அதனை பாதுகாப்பான முறையிலும் மேற்கொள்ள வேண்டும்.
2: காங்கோ ஜனநாயக குடியரசில் ஈபோலா தொற்று தொடர்ந்து பரவி வருகிறது. இதனால் மேலும் 1300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 3000க்கும் மேற்பட்டவர்களுக்கு தொற்று பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. எனவே இதற்கான பயனுள்ள ஒரு தடுப்பூசி விரைவில் கிடைக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும்.
1: தொடர்ந்து சீனாவுக்கு உளவு பார்த்ததாக பிரான்ஸ் கடற்படையில் விமானியாக பணியாற்றியவரை அந்த நாட்டு அதிகாரிகள் பிடித்து விசாரித்து வருகிறார்கள். கடந்த ஆண்டு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்துக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வாயிலாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டது. இதில் இந்திய விமானப்படை ரபல் போர் விமானங்களை பயன்படுத்தியது. அப்போது பிரான்ஸ் கடற்படையில் விமானியாக பணியாற்றிய கென்றி ஸ்வியட் என்பவர் ரபல் போர் விமானங்களின் திறன் குறித்து கேள்வி எழுப்பியதோடு அதனை சீன விமானங்கள் தாக்கி அழித்து விட்டதாக தெரிவித்திருந்தார். ரபல் போர் விமானங்கள் குறித்த இந்த தகவலை இந்தியா மற்றும் பிரான்ஸ் மறுத்திருந்தன. இந்த நிலையில் இவர் முக்கியமான தவறுகளை திரட்டி சீனாவுக்கு அளித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது. பிரான்ஸ் கனடா குடியுரிமை பெற்ற இவர் 2021 வரை கடற்படையில் விமானியாக பணியாற்றியவர் ரபல் உள்ளிட்ட பல்வேறு போர் விமானங்களை இயக்கியிருக்கிறார். இந்த விகாரம் தொடர்பாக பிரான்ஸ் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரான்ஸ் கடற்படையில் பணியாற்றிய காலத்தில் 2018 செப்டம்பர் மற்றும் 2019 ஆகஸ்ட் மாதம் அவர் அரசுக்கு சொல்லாமல் சீனா சென்று வந்துள்ளார். அந்த பயணத்தின் போது அவர் தென்னாப்பிரிக்க விமானம் வாயிலாக சீன விமானப்படை விமானிகளுக்கு பயிற்சி அளித்ததோடு முக்கிய தகவல்களையும் பகிர்ந்திருக்கிறார். தற்போது அவரிடம் விசாரணை நடந்து வர நிலையில் கடந்த 20ஆம் தேதி அவரது வீட்டில் அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். ஆனால் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஹென்றி ஸ்வியட் ஒரு சில செமினார்களுக்கு மட்டும் தான் ஏற்பாடு செய்ததாகவும் அதுவும் சரியாக அமையவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அவர் மீது வெளிநாடுகளுக்கு உளவு பார்த்தது, நாட்டின் பாதுகாப்பு தகவல்களை கசியவிட்டது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அவர் நீதிமன்ற கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். ஹென்றி ஸ்வியட் கடந்த 2023 மற்றும் 2025 ஆண்டுகளில் சீனாவுக்கு ராணுவ தகவல்களை பயந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவின் வடமேற்கு முனையில் அமைந்துள்ள ஸ்பெயின் ஆளுகை பிரதேசமான சியூட்டா பகுதியின் அதிகாரிகள் அங்குள்ள மொரோக்கோ எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக தேசிய அவசர நிலையை அறிவித்திருக்கிறார்கள். அத்துடன் எல்லையை பாதுகாக்க ராணுவத்தை அனுப்புமாறு நேற்று மாட்ரிட் அரசாங்கத்திடம் கோரிக்கையும் விடுத்துள்ளார்கள். மொரோக்கோ மற்றும் ஸ்பெயின் பிரதேசங்களை பிரிக்கும் கடல் தடுப்பு சுவர்களை சுற்றி நடந்து செல்லவும் எல்லை வேலியை ஏறி கடக்கவும் மக்கள் கூட்டம் முயற்சிக்கும் காட்சிகள் காணொளிகளில் வெளியாகிய நிலையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் நிலைமையை சமாளிக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். அதே நேரம் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு ஆதரவளிப்பதற்காக தங்கள் ஆயுதப்படைகளைச் சேர்ந்த பணியாளர்களை சீட்டாவுக்கு அனுப்ப உள்ளதாக ஸ்பெயினின் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. வட ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள மற்றொரு ஸ்பானிய தன்னாட்சி நகரான மெலில்லாவுடன் சேர்த்து சீட்டா நகரமும் ஆப்பிரிக்காவுடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரு நில எல்லையாக திகழ்கிறது. ஐரோப்பாவை அடைய முற்படும் புலம்பெயர்ந்தோர் எல்ல வழியாக நுழைய முயற்சிக்கும் நிகழ்வுகள் அவ்வப்போது இந்த இரண்டு நகரங்களிலும் அதிகரிப்பது குறிப்பிடத்தக்கது. மனித இயந்திரத்தை பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தும் திட்டம் அமெரிக்காவில் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நியூயோர்க் மாநிலத்தின் சலமாங்கா நகர பள்ளி அமைந்துள்ள மாவட்டம் சுமார் 60,000 டாலர் செலவில் செயற்கை நுண்ணறிவு வசதி கொண்ட அந்த மனித இயந்திரத்தை வாங்க ஒப்புதல் அளித்தது. இயந்திரத்தின் பெயர் செலி. ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் போன்ற பாடங்களை பயிலும் உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு அது உதவும் என்று பள்ளி நிர்வாகம் நினைத்தது. அர்டியூனோ உள்ளிட்ட தொழில்நுட்ப கருவிகள் குறித்து மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதோடு இயந்திரத்தை பராமரிப்பது, புதிய தகவல்களை புதுப்பிப்பது, கோளாறுகளை சரி செய்வது போன்றவற்றையும் மாணவர்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்று பள்ளி நிர்வாகம் கூறியது. ஆனால் அதனை உருவாக்கிய ரியல் போட்டிக்ஸ் நிறுவனம் பாலியல் இயந்திரங்களை தயாரிக்கும் நிறுவனத்துடன் தொடர்புடையது என்ற தகவல் வெளியானதை தொடர்ந்து இந்த எதிர்ப்பு வந்திருக்கிறது. மாணவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படும் என்ற கவலையையும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முன்வைத்துள்ளார்கள். இரு நிறுவனங்களும் தனித்தனியாக செயல்படுவதாக ரியல் போட்டிக்ஸ் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளது. வாடகை காரில் பயணம் செய்து கொண்டிருந்த இளம்பெண் ஒருவர் ஓட்டுநரின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் பலரின் பாராட்டை பெற்று வருகிறது. சீனாவின் குவாங்டோங் மாநிலத்தில் ஜூலை 14 இந்த சம்பவம் நடந்தது. கே ஷிமின் குவாங்சோவில் இருந்து கன்டேவுக்கு செல்ல வாடகை காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். நெடுஞ்சாலையில் சென்றபோது ஓட்டுநரான வாங் திடீரென கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டார். நெடுஞ்சாலையில் இருந்து வெளியேறும் வரை காரை ஓட்டுமாறு அவர் கேயிடம் கேட்டார். அவசர நிறுத்தமிடத்தில் காரை நிறுத்திய பிறகு கே ஓட்டுநர் கையில் அமர்ந்தார். நெடுஞ்சாலையை விட்டு வெளியேறியதும் நேராக மருத்துவமனைக்கே காரை அவர் ஓட்டிச் சென்றார். மருத்துவமனையில் மருத்துவர்களை அழைத்து வந்தவுடன் ஓட்டுநரின் அடையாள ஆவணங்களையும் அவர் சாப்பிட்ட கஞ்சியையும் அவரது உறவினரிடம் ஒப்படைத்தார். வாங் சிறுநீரக கல்லால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக சிகிச்சை கிடைத்ததால் அவர் குணமடைந்து வருகிறார். அந்த வாடகை கார் நிறுவனம் கேக்கு நன்றி தெரிவித்து அவர் செலுத்திய பயண கட்டணத்தை திருப்பி வழங்கியுள்ளது. நான் செய்ய வேண்டிய உதவியைத்தான் செய்தேன் என்று கே கூறினார். இந்த சம்பவத்தை பாராட்டி சமூக ஊடகங்களில் பலரும் கேயின் மனித அபிமானத்தையும் துணிவையும் புகழ்ந்து வருகிறார்கள். ஜப்பானின் கியூசு தீவில் வெடித்து சேதமடைந்த அயன் கடை தொகுதியில் சிக்கியிருந்த 25 பூனைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த செய்தி சமூக ஊடகங்களில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. நேற்று முன்தினம் 7.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் தீவை உலுக்கியது. அப்போது தீவின் கஷிமா நகரில் உள்ள அந்த கடை தொகுதியில் இயங்கிய கற்கவே மூவில் 25 பூனைகள் இருந்தன. நிலநடுக்கத்துக்கு பிறகு கடை தொகுதி காலி செய்யப்பட்டது. பூனைகளை மீட்க ஊழியர்கள் சென்றபோது வளாகத்தில் பெரிய வெடிப்பு நிகழ்ந்தது. அவர்கள் உடனடியாக வெளியேறினார்கள். நிலநடுக்கத்தில் குறைந்தது 34 பேர் உயிரிழந்தார்கள். நேற்று அதிகாரிகள் கற்கவே மூவ் உள்ளே சென்று 25 பூனைகளையும் பாதுகாப்பாக மீட்டார்கள். எந்த பூனைக்கும் காயம் கிடையாது. நேற்றிரவு அவை மேற்கு ஜப்பானின் கியூரோசிமா நகரில் உள்ள நிறுவனத்தின் மற்றொரு பூனை பாதுகாப்பு நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. பூனைகளை மீட்ட செய்தி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது. வெடிப்பு நடந்த கடை தொகுதியில் 7 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டன. மனிதர்களை விடுத்து பூனைகளின் பாதுகாப்பை பற்றி பேசுவோரை சில இணையவாசிகள் கடுமையாக சாடினார்கள். சலவை பைக்குள் அடைக்கப்பட்டு பேருந்தில் கைவிடப்பட்ட குரங்கு இறுதியில் பாதுகாப்பான புதிய இல்லத்தை பெற்றுள்ளது. லண்டனின் கென்சில் ரைஸ் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தில் சலவை பைக்குள் ஒரு பெண் மார்மோசெட் வகை குரங்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பேருந்தில் ஏறிய பெண் ஒருவர் அந்த பை வழியை மறைத்திருந்ததால் அதை அகற்றுமாறு ஓட்டுநரிடம் கூறினார். ஓட்டுநர் பையை அகற்றிய போது உள்ளிருந்த குரங்கு சத்தமிட்டபடி துள்ளத் தொடங்கியது. குரங்குக்கு ஐஸ்டர் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. குரங்கு மிகவும் பயந்த நிலையில் இருந்ததாக விலங்கு வதை தடுப்பு சங்கம் கூறியுள்ளது. பேருந்து நிலையத்துக்கு சென்ற பின் ஓட்டுநர் விலங்குகள் நல அமைப்புக்கு தகவல் கொடுத்தார். புதிய சட்டத்தின்படி இங்கிலாந்தில் வளர்க்கப்படும் அனைத்து குரங்குகளுக்கும் உரிமம் பெறுவது கட்டாயம். அதன் காரணமாகவே இந்த குரங்கு கைவிடப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஒயஸ்டர் தற்போது சிறப்பு வசதிகள் கொண்ட விலங்கு சரணாலயத்தில் இருக்கிறது. நேபாளத்தில் புலிகள் எண்ணிக்கை கடந்த 4 ஆண்டுகளில் 20 விழுக்காடு அதிகரித்துள்ளது. தற்போது அங்கு புலிகளின் எண்ணிக்கை 429 உயர்ந்திருக்கிறது. சாலையோரத்தில் நின்றிருந்த ஒருவரின் பின்னால் ஒரு கரடி வந்து அமைதியாக நின்றது. அவர் அதை கவனிக்காமல் வேறு திசையில் பார்த்துக் கொண்டிருந்தார். கைத்தொலைபேசியை பயன்படுத்திக் கொண்டிருந்தார். சில நொடிகள் அந்த கரடி அவரது காலை நுகர்ந்தது, லேசாக கடிக்கவும் செய்தது. அப்போதும் அவர் எதையும் உணரவில்லை. சற்று நேரத்தில் அந்த கரடி அவருக்கு முன்னால் வந்து நின்றது. அதை பார்த்த அடுத்த நொடியே அவர் உயிரை கையில் பிடித்தபடி தமது காரை நோக்கி ஓடினார். கரடியும் அவரை துரத்த தொடங்கியது. அதிர்ஷ்டவசமாக பின்னால் வந்து கொண்டிருந்த மற்றொரு வாகன ஓட்டுநர் தொடர்ந்து கோணை எழுப்பி எச்சரித்தார். அதற்குள் அவர் காரை அடைந்து உள்ளே ஏறி பாதுகாப்பாக தப்பினார். இந்த சம்பவம் ரூமேனியாவில் நடந்தது. சில வினாடிகள் தாமதமாக இருந்தால் இந்த சம்பவம் வேறு விதமாக முடிந்திருக்கலாம். அந்த பரபரப்பான தருணம் காணொளியாக பதிவாகி சமூக ஊடகங்களில் வேகமாக தற்போது பரவி வருகிறது. 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது அவர்களின் முதிர்ந்த வயதில் மூளை ஆரோக்கியத்தை பாதுகாப்பதோடு டிமென்சியா மறதி நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் குறைப்பதாக புதிய ஆய்வொன்று தெரிவிக்கிறது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் சர்க்கரை விநியோக கட்டுப்பாடு முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து சர்க்கரை நுகர்வு திடீரென அதிகரித்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. செப்டம்பர் 1953 சர்க்கரை விநியோக கட்டுப்பாடு நீக்கப்பட்ட பின்னர் ஒருவர் தினமும் உட்கொள்ளும் சர்க்கரையின் சராசரி அளவு சுமார் 41 கிராமில் இருந்து 80 கிராமாக உயர்ந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். யூகே பயோ பேங்க் திட்டத்தில் பங்கேற்ற சுமார் 65,000 பேரின் தரவுகளை பகுப்பாய்வு செய்து இந்த ஆய்வு தயாரிக்கப்பட்டது. இதில் 2 வயதுக்கு முன்பாக சர்க்கரை கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வளர்ந்தவர்களுக்கு டிமென்சியா நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு 23% குறைவாக இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு இந்த நோய் கண்டறியப்படுவது சராசரியாக 2.5 ஆண்டுகள் தாமதமாகியது. வாழ்க்கையின் தொடக்க காலத்தில் சர்க்கரை உட்கொள்ளலை குறைப்பது நீண்டகால அடிப்படையில் மூளை ஆரோக்கியத்துக்கு நன்மை அளிக்கும் என்பதை இந்த முடிவுகள் உணர்த்துவதாக ஆராய்ச்சி குழுவைச் சேர்ந்த ஜியாஜியன் சிங் தெரிவித்தார். இருந்தாலும் இந்த தொடர்பை முழுமையாக உறுதிப்படுத்த கூடுதல் ஆய்வுகள் மேலும் தேவை என்று அவர் குறிப்பிட்டார். இதேவேளையில் இது ஒரு அவதானிப்பு ஆய்வு மட்டுமே என்பதால் குறைந்த அளவில் சர்க்கரை சாப்பிடுவது நேரடியாக டிமென்சியாவை தடுக்கும் என்று உறுதியாக கூற முடியாது என்று வல்லுநர்கள் சிலர் சுட்டிக்காட்டுகிறார்கள். மேலும் ஆய்வில் பங்கேற்றவர்களில் உண்மையில் எவ்வளவு சர்க்கரை உட்கொண்டார்கள் என்ற துல்லியமான விவரம் அறியப்படவில்லை என்றும் அவர்களின் பிறந்த காலத்தையும் சர்க்கரை விநியோக கட்டுப்பாட்டு முறையை மட்டுமே விஞ்ஞானிகள் பகுப்பாய்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. 1940 மற்றும் 1950களில் பிறந்தவர்களின் தரவுகளை அடிப்படையாக கொண்ட இந்த ஆய்வின் முடிவுகளை இன்றைய காலகட்ட குழந்தைகளுக்கு நேரடியாக பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்க சீரான உணவும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களும் மிக முக்கியம் என்றும் நல்ல பழக்கங்களை தொடங்குவதற்கு எந்த வயதும் தாமதம் இல்லை என்றும் அவர்கள் வலியுறுத்தினார்கள். சிங்கப்பூரில் சமூக ஊடக கவனத்தை ஈர்ப்பதற்காக தோடம்பழ பானம் யந்திரத்தின் உறிஞ்சுக்கிழாயை சுகாதார முறையின்றி கையாண்ட பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 19 வயது மாணவருக்கு நீதிமன்றம் 600 சிங்கப்பூர் டாலர் அபராதம் விதித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் வணிக வளாகம் ஒன்றில் உள்ள தோடம்பழ பான யந்திரத்தின் உறிஞ்சு குழாயை சுகாதார முறையின்றி கையாண்டு மீண்டும் அதே இடத்தில் வைத்ததை அவர் காணொலி எடுத்துள்ளார். இந்த காணொலி இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் அவர் மீது பொது இடையூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தனது தவறை ஒப்புக்கொண்ட மாணவருக்கு அவரது வயது மற்றும் ஆரம்பத்திலேயே குற்றத்தை ஒப்புக்கொண்டதை கருத்தில் கொண்டு சிறை தண்டனைக்கு பதிலாக அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த நிறுவனம் யந்திரத்தை தூய்மைப்படுத்தி அதிலிருந்த 500 உறிஞ்சு குழாய்களையும் மாற்றியது. மேலும் பாதுகாப்பை உறுதி செய்ய தனித்தனியாக பொது செய்யப்பட்ட உறிஞ்சு குழாய்களை பயன்படுத்த உள்ளதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், டெஸ்ட் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியின் கேப்டனாக மீண்டும் ஜோ ரூட் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஹாக்கி இந்தியாவின் தலைவர் திலீப் திர்கி ஜெர்சியின் நிறம் மாற்றப்பட்டதற்கு வீரர்களின் பரிந்துரையின் பேரிலே ஜெர்சியின் நிறம் மாற்றப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் விளையாடும் இந்திய அணியின் ஜெர்சி நீல நிறத்தில் இருந்து காவின்றத்துக்கு மாற்றப்பட்டிருப்பது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியிருக்கிறது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளில் தனியார் முதலீட்டு திட்டத்தை பிஃபா முன்னெடுத்தால் அதன் போட்டிகளை புறக்கணிக்கப் போவதாக ஐரோப்பிய கால்பந்து நிர்வாக அமைப்பு தெரிவித்திருக்கிறது. தனது 55 உறுப்பு நாடுகளும் ஒருமனதாக அந்த முடிவை எடுத்திருப்பதாக ஐரோப்பிய கால்பந்து நிர்வாக அமைப்பு தெரிவித்திருக்கிறது. உலக கிண்ணம் விற்பனைக்கான சொத்து அல்ல என்பதை அது சுட்டியிருக்கிறது. உலக கால்பந்து பாரம்பரியத்தின் ஒரு பகுதியை ஒருபோதும் முதலீட்டுப் பொருளாக கருதக்கூடாதென்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பிரேசில் தேசிய கால்பந்து அணியிலிருந்து ஓய்வு பெறுவதை நெய்மர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஏனென்ற கேள்விக்கு அவர் பதில் தெரிவித்தார். உலக கிண்ணத்தின் இரண்டாவது சுற்றில் நோர்வேயிடம் பிரேசில் தோல்வியடைந்தது அதுவே தேசிய அணிக்காக விளையாடிய கடைசி ஆட்டம் என்று நெய்மர் ஏற்கனவே கூறியிருந்தார். கோபா சுடா அமெரிக்கானா போட்டியில் சாண்டோஸ் அணிக்காக அவர் ஆடியிருந்தார். அதில் 4-2 என்ற கோல் கணக்கில் வெற்றியும் பெற்றார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய அணியுடன் என் காலம் முடிந்துவிட்டதாக நினைக்கிறேன். அந்த அணியுடன் வரலாறு படைத்திருக்கிறேன். அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேசிய அணிக்காக என் ரத்தத்தை கொடுத்தேன், வாழ்க்கையை கொடுத்தேன். மஞ்சள் சட்டைக்காக கடுமையாக போராடினேன். ஆனால் இனி அந்த மஞ்சள் ஜெர்சி அணிய விரும்பவில்லை என்று நெய்மர் தெரிவித்திருக்கிறார். உலகின் உயரமான மலைகளில் ஒன்றான பாகிஸ்தானின் பீரோட் பீக் மலையில் ஏற்பட்ட பனிச்சரிவில் உலக புகழ்பெற்ற மலையேறு வீரர் நிர்மல் புர்ஜா உட்பட 10 மலையேறு வீரர்கள் காணாமல் போயிருக்கலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இனி நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 385.78 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.75 ரூபாய். 1 அமெரிக்க டாலர் 335.25 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.36 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415.32 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.15 ரூபாய். 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 450.77 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.23 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.12 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.05 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவருமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 10:42 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வேற இருக்கின்றது.

பாடுவோர் பாடலாம். பிடிக்குமே பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்களுக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியினூடாக இன்று உங்களோடு இணைந்து கொள்ளுகின்றார் கலையகத்திலிருந்து பேபி சிவா அவர்கள்.

0: உங்களுடன் நான் இணைந்திருக்கின்றேன். எல்லோரும் இணைந்து கொண்டு அன்பாக சிறப்பித்துக் கொள்வோம் என்று வேண்டிக் கொண்டு ஆரம்பிப்போம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம். உங்க கிழக்கு உங்களுக்கு வேண்டியதுக்கா? ஹலோ,
0: கணேசண்ணா.
1: ஓ,
0: கணேசண்ணா.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்கள்?
0: சவுண்ட் வருது இல்லையே.
1: எனக்கு வந்து இப்ப சரி, நாங்கள் இப்போ வருது.
0: ஓ,
1: உங்களோட வருது சவுண்ட்.
0: சவுண்ட் வருது இல்லை.
1: பாட்டு அனுப்பி அனுப்புவதும் கழிந்த பின்னே
0: வாரம் பொறுங்க கணேசண்ணா, ஒரு செகண்ட் பொறுங்கவா. சின்ன பிரச்சனை, சவுண்ட் கம்மியா இருக்குது. வாரம் பொறுங்க, செட்
1: பண்ணிட்டு
0: நீங்க என்ன பாட்டோட வந்திருக்கீங்க?
1: அன்பு கலந்த பின்னே எச்சன் தேவியா?
0: இணைந்திருக்கிறீங்க. ஹலோ, இப்ப கேக்குது. கொஞ்சம் தான் சவுண்ட் குறைவா இருக்கு. நான் இப்போ பாக்குறேன், நீங்க யாரோட இணைஞ்சிருக்கிறீங்க? உங்களோட பாடகி யாரு?
1: பாடகி அது
0: வந்தது
1: ஸ்கூல்ல வந்தது.
0: சரியா, அப்ப நாங்க கேப்போம் ரெண்டு பேரும் எல்லாருமா சேர்ந்து
1: கேப்போமா?
0: சரி, நன்றி. என்ன? நன்றி, வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம்.
1: ஓ வணக்கம் ஹேமா, பேபிஸ்வா, இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் சுகமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நிலைமையா இருக்கிறோம்.
1: இன்னைக்கு பெண் குரல்ல கண்டாப்புல நானும் பின்ன விழுந்து
0: ரெண்டு பெண் குரல்
1: என்ன
0: என்ன பாட்டோட வந்திருக்கீங்க? இன்னைக்கு
1: மனதை தொட்டு போறவரி உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க. இள மனதை தூண்டி விட்டு போறவரி அந்த மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. அந்த மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க. இள மனதை தூண்டி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. அந்த மர்ம

போங்க இளமனதை தூண்டி விட்டு போற வரி அந்த மர்மத்தை சொல்லி விட்டு போங்க, அந்த மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. என்னை சுத்தி பிறந்தவண்டே சும்மா

0: எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க, இளம் மனதை தூண்டி விட்டு போற வரே அந்த மர்மத்தை சொல்லி விட்டு போங்க, அந்த மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: நன்றி,
1: நல்ல அருமையாக பாடியிருந்தீங்கள்.
0: கொஞ்சம் விட்டுட்டேன்.
1: இல்ல, அது பரவாயில்ல, உங்களுக்கு நல்லா தான் இருந்தது. இப்படி இரவுல பாடும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா?
0: கொஞ்சம் பிரச்சனை
1: அதுதான். நாங்கள் முதல் கொண்டு
0: நன்றி,
1: வணக்கம்.

0: வந்திருப்பார். வணக்கம் ராஜன்.
1: வணக்கம், என்னையா கூப்பிடுங்க? வைபர்ல வந்திருக்கேன்.
0: வைபர்ல வந்திருக்கிறோம்.
1: ஓமா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நிலைமை இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: ஒரு
0: பாட்டு தான் அனுப்பலாம். உண்டைக்கு நீங்க
1: ஒரு பாட்டு தான் அனுப்பிருக்கீங்க.
0: சரி, நாங்க இப்ப கேப்போமா அந்த பாட்டு?
1: கேப்போம்.
0: எப்படி வைக்கலாம், காணுமா உங்களுக்கு?
1: ஓயோ,
0: இங்க கொஞ்சம் குறைவாக இருக்கிறது இந்த முறை.
1: நன்றி.
0: வணக்கம்.

ராஜன், மிகவும் அழகாக பாடியிருந்தீர்கள். எனக்கும் இந்த பாட்டு பிடிக்கும், நன்றாக இருந்தது. உங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ராஜன். நன்றி.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: ரகுனா. வணக்கம், நலமா?
1: ஓ, நலமா இருக்க. நீங்க நலமா?
0: நாங்க நலம். நீங்கள் நலம் தானே?
1: ஓ, நான் நலம். உங்களுக்கு களைப்பு இல்லையா?
0: இல்ல,
1: சின்ன பிள்ளை களைக்காத.
0: பின்ன இப்பதானே 18 வயசு?
1: 18-16?
0: இல்ல, 2 வயசு கூடிட்டு.
1: 2 கூடிட்டு தானே? இப்பதான் 20 ஆச்சா?
0: சரி, நீங்க நிலமா இருக்கிறீங்களா? முதல்ல
1: என்ன
0: பாட்டு?
1: இன்னைக்கு என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு அன்பு நேயர் இந்த பாடல ராஜா பிறந்த நாள்ல பாட சொல்லி நேரடியா கேக்குறது கேட்டிருந்தார். இன்னைக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியா அமையாததால் அந்த பாட்டை அவருக்கு கொடுக்க முடியாமல் போயிட்டது. இருந்தாலும் இது ஆரம்பம் கொஞ்சம் சொதப்புதான். அவசரமா பாடணும் அப்படியா? அவர் கேட்டது அந்த அவருக்கு அந்த நேரின் விருப்பத்துக்காக காதலின்
0: பொன் வீதி இல்லையா? சரி, கேப்பமா.
1: பொன் வீதியா? இல்ல,
0: அப்ப காதலின் தீபம் ஒன்று.
1: காதலின் தீபம் ஒன்று, குழப்ப கூடாது நீங்க.
0: அதானே.
1: அப்புறம்
0: அப்புறம் என்னத்துக்கு கிரப பாட்டு கேப்பமே? எல்லாருமா
1: கேப்பமா?
0: நன்றி.

வணக்கன்றாங்க அண்ணா. நன்றாக இருந்தது, நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்கே இல்லை, நல்லாக இருந்தது. உங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.

0: வணக்கம். பயோரோடா வந்திருக்கும் சச்சி அண்ணா அவர்களே. சச்சி அண்ணா
1: வணக்கம்.
0: வணக்கம் சச்சி அண்ணா. இப்படி
1: சூசிலிருந்து வேற சச்சி
0: விளங்குது, நான் இங்க கண்டுட்டேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நிலைமை இருக்கிறோம். நீங்கள் இருவரும்?
0: நாங்களும் நிலைமை இருக்கிறோம். சொல்லுங்க.
1: பாடல் வந்திருக்கு தானே?
0: ஓமோம். ஆனா உங்களோட வாயால சொல்லிவிடுங்க, என்ன பாட்டுண்டு?
1: பூமாலையில் ஒரு மல்லிகை எழுதியும்
0: விட்டுருக்கிறேன். ஆ சரி. நீங்கள் சிமுல் ஊடாக பாடியிருக்கிறீங்கள்? சிமுல் ஊடாக பாடியிருக்கிறீங்களா? ஆ சரியா. அப்ப சரி, நாங்க பாட்டுக்கு போமாண்ணா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: பாடியவர்களுக்கும் பாடகர்களுக்கும் உங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும்.
0: நன்றி. பாட்டுக்கு போமே.
1: நன்றி. பாட்டுக்கு போமா.
0: நன்றி நன்றி.

0: சச்சியனாக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
1: வணக்கம் சகோதரி ஹேமா, பிபி சிவா இதுவரைக்கும் வணக்கம்.
0: வணக்கம் அண்ணா, எப்படி நிலைமை இருக்கிறீங்களா?
1: நான் உதயம் ஜெர்மனிலிருந்து. நல்ல சுகமா இருக்கோம். நீங்கள் எப்படி இதுவரை நிலைமை இருக்கிறீங்களா?
0: சுகமா இருக்கிறோம். உங்க நாட்டில் எப்படி வைக்கல எல்லாம்?
1: நல்ல பக்கதா.
0: இங்க கொஞ்சம் குறைவா இருக்கு இந்த கிழமை. போன வாரம் கொஞ்சம் கூட இருந்தா, இந்த கிழமை கொஞ்சம் குறைவா இருக்கு. இனி அடுத்த கிழமை திரும்ப அதே ஸ்டேஜுக்கு போவோம்.
1: என்ன
0: பாட்டோட வந்திருக்கீங்க நீங்கள்?
1: கஸ்தூரி மான்குட்டியா என்ற பாடலோடு வந்துள்ளேன். பாடிக்கொண்டிருக்கும் அனைவரையும் மனதார வாழ்த்துக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி அன்போடு விடைபெறுகிறேன்.
0: நன்றி அண்ணா, நன்றி. பாடலை கேட்போம். நன்றி, நன்றி, வணக்கம்.

0: வணக்கம், வைவரோடு வந்திருப்பவர்
1: மகேந்திரன். வணக்கம் சகோதரி.
0: வணக்கம் அண்ணா.
1: வாழ்த்துக்கள் இருவருக்கும்.
0: நன்றி. நலமா இருக்கிறீங்களா?
1: ஓமாம், நலமா இருக்கேன். நீங்கள் நலம் தானே?
0: நலம் நலம் நலம்.
1: ஓமாம்.
0: என்ன பாட்டோட வந்திருக்கீங்க?
1: பாடல் அனுப்பி இருக்கிறேன்.
0: என்ன பாட்டு?
1: தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்த அந்த பாடல்
0: கேப்போமா? அப்ப எல்லாருமா?
1: ஓமாம்,
0: கேப்போம். என்ன?
1: நன்றி. பாடியவர்கள் பாட இருப்பவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: அதே மாதிரி
1: இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றிகள் உங்களுக்கும். அதே மாதிரி எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பாடலுக்குள் செல்வோம். ஓகே.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் பேபி சிவா.
0: வணக்கம் கந்தசாமி அண்ணா.
1: நான் ஜெயமன் சாபர்ல இருந்து கந்தசாமி கழிக்கின்றேன். கேமா அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு நான் பாசமலர் திரைப்படத்திலிருந்து மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்ற பாடலை தெரிவிக்கின்றேன்.
0: சரி, தாங்கள்.
1: நன்றியா?
0: நன்றி அண்ணா, நன்றி. தாருங்கள், கேட்போம்.

ஆடி கொடியில் தலை சீவி வளர்ந்த இளம் தென்றலி மலர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் நன்றமே. யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆள பிறந்த ஆயடா பூமி ஆள பிறந்த ஆயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு மாள பிறந்தாயடா

அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா.

பொருள் தந்து மனம் பேசுவார். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை மிலை பேசுவார்.

நானு மங்கை உனக்காக உலகை நிலை பேசுவார். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலி வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு

தந்தை அருமை மகள் போன வளர்த்த கதை சொல்லவா, கனவில் இணையாத காலம் இதை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா, கண்ணின் மணி போல

0: நன்றி. ஹலோ.
1: ஹலோ. நன்றி அண்ணா. ஒரு பிழை கூட இல்லாமல் இந்த பாடத்தை தந்திருந்தீர்கள். உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அழுதீங்களா விக்கி விக்கி இந்த பாட்டுக்கு? இந்த பாட்டுக்கு விக்கி விக்கி அழுதீங்களா?
0: ஹலோ. அழத்தான் வேணும். நான் இந்த ரெண்டு குரல் என்றபடியா கொஞ்சம்
1: அழையிலையா? நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா. மீண்டும் அடுத்த முறை சந்தித்துக் கொள்வோம்.
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ஒரு பாட்டை தான் கொடுக்கலாம் ஒரு பாட்டை சொல்லிட்டேன் ஒரு பாடல் இங்கே குறளோட வந்தது. இது வந்து இணையத்தின் சகோதரி கம்சக்தி அந்த சகோதரியுடன் இணைந்து வச்சிருக்கின்றேன். அந்த பாடலில் ஒரு பாடலே ஒரு அன்பு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக பாடுகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருவருக்கும் கேமாவுக்கும் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் குறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அன்போடு விரைவுறேன் சகோதரி.
1: உங்களுக்கும் உங்களுடைய அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். பாடலை கேட்போம். நன்றி.

0: ஹலோ, வணக்கம்.
1: ராஜலிங்கம்
0: அண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் நலம். தாங்களும்?
0: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
1: குடும்பத்தில் எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, எல்லாருமே நலமா இருக்கிறோம். என்ன பாட்டு நேரா தர்றீங்களா இல்ல பாட்டு அனுப்பியிருக்கிறீங்களா? என்ன பாட்டு?
1: நன்றி
0: அண்ணா, நன்றி. பாடலோடு சேர்ந்து கொள்வோம். என்ன? நன்றி அண்ணா, நன்றி. வணக்கம்.

0: Thank you.
1: ஆம் ராஜலிங்கம் அண்ணா, ராஜலிங்க அம்மன்னாக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வான் அலைகளிலே என்ற முழு வெண்மதியாக தவழும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி சுயாட்சியிலே திருமதி கேமாவுடன் திருமதி பேபி சிவாவை சந்திப்பது ஒன்றிலிருந்து விபி.
0: விபி அண்ணா, எப்படி நிலைமை இருக்கிறீங்களா?
1: நலம். நீங்கள் இதுவரை நலமாக இருக்க எல்லாம் இரவனை வேண்டிக் கொண்டு நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே சினேகிதி படத்திலிருந்து அழகின் காலடியில் அமைதி காண வந்து நின்ற பாடலை நேரடியாக தரையிருக்கும்.
0: சரி, தாருங்கள் பார்க்கலாம். பாடுங்க.
1: தரவா?
0: பாடுங்க பாடுங்க பாடுங்க.
1: ஓகே, நன்றி. அழகின் காலடியில் அமைதி காண வந்தேன், அழகின் காலடியில் அமைதி காண வந்தேன். இன்பம் எங்கே என்னை அங்கே, இன்பம் எங்கே என்னை அங்கே, அழைத்து செல்ல உங்கள் அருகில் வந்தேன். அழகின் காலடியில் அமைதி காண வந்தேன். ஒரு பொழுதேனும் துயரமில்லாத உலகம் ஒன்று இருந்தால் எனக்கு அது வேண்டும். ஒரு பொழுதேனும் துயரம் இல்லாத உலகம் ஒன்று இருந்தால் எனக்கு அது வேண்டும். நினைவுகளாலே துடித்தவன் நெஞ்சை மயங்கிட வைத்தால் நிம்மதி தோன்றும், நிம்மதி தோன்றும், நிம்மதி தோன்றும். எந்தெந்த இடத்தில் என்னென்ன சுகமோ, எந்தெந்த இடத்தில் என்னென்ன சுகமோ, அந்தந்த இடத்தில் அடைக்கலம் வேண்டுகின்றேன். அழகின் காலடியில் அமைதி காண வந்தேன். இறைவனை கேட்டேன் எனக்கொரு குறவை, கொடுத்தவன் கொடுத்தான் வேறொரு துணையை. இறைவனை கேட்டேன் எனக்கொரு உறவை, கொடுத்தவன் கொடுத்தான் வேறொரு துணையை. மணவரை கோலம் தனியறை பாடல் மறந்திட வந்தேன் மனம் விரும்பாமல், மனம் விரும்பாமல், மனம் விரும்பாமல். ஊரென்ன பேச உறவென்ன சொல்ல, ஊரென்ன பேச உறவென்ன சொல்ல, ஒரு நெஞ்சம் இங்கே எரி

0: எங்கே என்னை அங்கே அழைத்து செல்ல உங்கள் அருகில் வந்தேன். அழகின் காலடியில் அமைதி காண வந்தேன். நன்றி, வணக்கம் திருமதி ஹேமா, திருமதி பேபி சிவா.
1: வணக்கம் அண்ணா. விபி அண்ணா, நன்றி, வணக்கம அண்ணா. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்விக்கே மகிழ்கிறான். இது என்ன படத்துல வந்த பாட்டாம் உண்டு?
0: சிநேகிதி படத்திலிருந்து ஜெமினி கணேசன் ஒரு ஹோட்டல்ல பாடுறார். இந்த பாட்டுல வந்து நான் படித்தேன், ஒரு பொழுதேனும் துயரம் இல்லாத, அதுக்கு பிறகு எந்தெந்த இடத்தில் என்ன என்னென்ன சுகமோ என்று வருது இல்லோ, அதுல ஒரு பிஸ்கி போத்தல குடிச்சு போட்டு தண்டம்புற பாடி போட்டு பாடுறார். இந்த ஒரு பொழுதேனும் துயரம் இல்லாத உலகம் ஒன்று இருந்தால் எனக்கு அது ஒன்று சரியா பாட்டு தொடங்கி ஒரு நிமிஷம் 10 செகண்ட்லிருந்து 13 செகண்டுக்குள்ள ஒரு பொம்படியா காட்டுவினாம். அவ வேறு யாரும் இல்ல, கலைஞர் கருணாநிதியின் காதல் மனைவியும் தனிமொழி எம்பியின் அம்மா மாணிக ராசாத்தி
1: அம்மா.
0: கண்டன் கர்ண படத்துல ஆரம்பமான பொருள் என்ற பாட்டுக்கு கடைசியா.
1: ஓகே, நன்றி. என்னண்ணா, நன்றி. உங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த தடவை சந்தித்துக் கொள்வோம்.
0: நன்றி. பாடகர்களுக்கும் நன்றி, வணக்கம்.
1: நன்றி. உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.

0: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், நான் அமுதராஜ் பேசுகிறேன்.
0: அமுதராஜ் அண்ணா, எப்படி நிலைமை இருக்கிறீங்களா?
1: நல்லா சுகமா இருக்கிறேன். வணக்கம். தண்ணி இருக்குது. சிவா கேமாக்குமா?
0: கேமாக்குமா. ஓகே,
1: கேமாக்குமா.
0: உங்களுக்கும் வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு?
1: மடி
0: மீது தலை வைத்து. சரி, நாங்க கேப்போமா அந்த
1: பாட்டு?
0: சரி, சேர்ந்து. நன்றி அண்ணா. நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம்.
2: See.

0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஹேமா. வணக்கம் தேவி.
0: வணக்கம்.
1: ஆசாதிக்கிறேன்.
0: குரல் விளங்குது, பேர் டக்குன்னு வருது இல்ல.
1: என்னென்ன நீங்க அந்த இசை இல்லாம இல்ல அன்னைக்கு பாடுற நீங்க
0: இல்ல? அது வந்து மாசத்துல இல்ல, மாதத்துல முதல் தடவை முதலாவது கிழமை வந்து
1: இசையோடுதான்
0: போகுது. அது வந்து பிலிப்பண்ணாதான் அந்த நிகழ்ச்சியை செய்கிறவர். மாதத்துல முதல் வேற முதல் கிழமை செய்வார்.
1: எனக்கு அது இசை இல்லாம பாடுறதுக்கு வசதி இல்ல. இப்ப நான் இசைய இப்ப நான் ஒரு பாட்டு அனுப்பியிருக்கிறேன்.
0: என்ன பாட்டு அனுப்பிக்கிறீங்க?
1: ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமாண்ட சிமுலால சேர்ந்த பாட்டு தான்.
0: அப்ப நாங்க பாட்டு கேப்போமா?
1: ஓமா, நன்றி.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். நான் ஜெர்மன்லேருந்து டாமேலேருந்து அண்டன்.
0: அண்டன் அண்ணா, நிலமா இருக்கிறீங்களா?
1: நிலமா இருக்கேன். நீங்களும் எப்படி ஜெர்மன் இருக்கிறீங்களா?
0: நாங்களும் நிலமா இருக்கிறோம்.
1: உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். நான் ஒரு பாடலை அனுப்பியிருக்கிறேன்.
0: நன்றி அண்ணா.
1: பாடினவருக்கும் பாடப்போறது எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
0: நன்றி. என்ன பாட்டு?
1: பாடல கொஞ்சம்
0: என்ன பாட்டு?
1: பொன்மானே என்று சொல்லி.
0: பொன்மானே
1: சூரிய சம்சாரம் படத்துல.
0: சரி, கேப்பமா நாங்க.
1: நன்றி.
0: நன்றி நன்றி வணக்கம்.

0: அந்த அண்ணா உங்களோட பாட்டு இங்கே வந்து சேர இல்லை, நீங்கள் திருப்பி அனுப்புங்க, நான் போட்டு விடுறேன் திருப்பி. ஓகே நன்றி. வணக்கம், பைபரோடா வந்திருக்கிறவர். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள்?
1: நான் டென்மார்க்ல இருந்து கேட்கிறேன், மிஸ்ஸஸ் கணேசலிங்கம். கணேசலிங்கம் தபோதினி தேவி ஒரு மெயில் உண்டு, அதுல பாருங்க ஒரு பாட்டு உண்டு.
0: என்ன பாட்டு?
1: உணர்வெளியில். அந்த பாட்டு
0: உணது விழியில். தபோதினிய பாட்டு உணது விழியில். கேப்பமா எல்லாருமா சேர்ந்து, எப்படி நலமா இருக்கிறீங்களா? நன்றி, வணக்கம்.

0: நன்றி.
1: தபோதினிக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள் தபோதினி, நன்றி. இதோ வருகிறது அண்டனண்ணாவின் பாட்டு வந்திருக்குது, நாங்கள் இதோ ஒலிபரப்புறேன், நான் கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள். நன்றி.

நன்றி. உங்கள் என்னோடு இணைந்து கொண்டு இவ்வளவு நேரம் என்னோடு இணைந்து கொண்ட அன்பார்ந்த உறவுகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளையும் மனத்துக்கு தெரிந்தெடுத்துக் கொண்டு இதோ உங்களுடன் கீமா உரையாடிவிட்டு மீண்டும் அடுத்த தடவை உங்களோடு இணைந்து கொள்கின்றோம். நன்றி நன்றி.

நேரம் சரியாக 12:20. இதுவரை நேரம் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு விவிஸ்வா அவர்களோடு இணைந்திருந்தீர்கள். அந்த வகையில் அவருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டுக்கொண்ட நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியானது. தொடர்ந்து இணைந்திருங்கள். சிங்கப்பூரிலிருந்து

0: பிரம்மாண்டத்தின் அடையாளமான டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
2: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 8:30 மணி வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. பிற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 9:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
1: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
2: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
1: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
3: நீங்க ஓய்வா இருக்கும் போது கேட்க வேண்டிய ஒரு வலைப்பதிவு.
4: ஆரம்பத்துல நீ கொஞ்சம் சம்பளம் கொடுத்துட்டு தான் இருந்தாச்சு. ஒரு 3-4 மாசமா நீ சம்பளமும் அனுப்பல, எங்களுக்கு போன் பண்ணதும் முத மாதிரி இல்ல. விவசாயமும் உனக்கு தெரியும்ல, நம்மளுடைய நிலம் வந்து வானம் பார்த்த பூமி, சரியான காசும் இங்க வரல தம்பி. என்ன

உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைப்பதற்கு நான் கிருஷ்மிதா வந்துட்டேன். ஜெர்மனியில இருந்து வர்ஷா அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. நம்ம எல்லாரும் அவங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். வர்ஷா அவர்களுக்கு நடனம் ஆடுவது என்றால் உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தொடர்ந்து இந்த பிறந்த நாள் மட்டும் இல்ல, எல்லா பிறந்த நாள்கள் அன்றும் இந்த பிறந்த நாள் மட்டும் இல்ல, எல்லா பிறந்த நாள்கள் அன்றும் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நீங்க செய்வீங்க அப்படின்ற வாழ்த்தை நான் மனமார்ந்த முறையில தெரிவித்துக் கொள்றேன். உண்மையிலே நேயர்களே, நம்ம வாழ்க்கையில நமக்கு பிடித்தமான விஷயத்த செய்வதற்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அந்த குடுப்பனை நமக்கு எப்பனா வருதோ அதை நம்ம உடனடியாக பற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா நேரத்திலயும் கதவு திறந்திருக்காது. கதவு திறந்திருக்கும் பொழுது அந்த பக்கமா அப்படியே நம்ம நடந்து சென்று விட வேண்டும். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. உங்களுக்காக 90களில் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒளி ஒன்பதாறு எட்டு கேட்டாலே பரவசம்.

0: பயன்படுத்தும் பொழுது நமக்கு முதன் முதல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஐயா, நமக்கு அந்த உயரம் வந்து விட்டது. அந்த உயரத்திற்கு மேல இருந்தாதான் அந்த அட்டையை வந்து நம்மளால பயன்படுத்த முடியும். ஆனா நேரம் காலம் செல்ல செல்ல அது ஒரு அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தும் ஒரு விஷயமாகவே மாறிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பள்ளி பருவத்துல இருந்து கல்லூரி பருவத்திற்கு செல்வோம், பல்கலைக்கழகத்திற்கு செல்வோம், அவ்வாறு இருக்கும் பொழுது நமக்கு இதை பற்றிய ஒரு எண்ணமே அவ்வளவா இருக்காது. அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற ஒரு பொருள் அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அண்மையில நான் வந்து இந்த அட்டைய டாப் அப் பண்ணும் பொழுது, அதாவது காசை ஏற்றும் பொழுது, அங்க ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. அந்த தகவல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அட்டை இன்று காலாவதியானது, அதாவது இதற்கு பிறகு இந்த அட்டையை நம்மளால பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு செய்தியை நான் படிச்சேன். அதை கேட்ட உடனே எனக்கு அப்படியே கொஞ்சம் வந்து நினைவலைகள் கொஞ்சம் பின்னோக்கி சென்றன. அது மட்டும் இல்லாம இந்த பேருந்துலதான் என்னுடைய வாழ்க்கையை நான் பெரும்பாலான நேரங்கள்ல செலவழிப்பேன். வீட்டிற்கு செல்வதா இருக்கட்டும், பள்ளிக்கு செல்வதா இருக்கட்டும், இல்ல எங்கேயாவது செல்வதா இருக்கட்டும், இந்த ஒரு அட்டை என் கூடவே இருந்தது. ஆனா இப்பொழுது அது இல்லை. நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான ஒரு முதல் அறிகுறியாக இந்த ஒரு தருணம் அமைந்தது. அதை கேட்ட உடனே மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா வாழ்க்கை கண்டிப்பா நகர்ந்து சென்று கொண்டே இருக்கணும் இல்லையா? அதனால நேர்களே, நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம அதிக அளவுல முக்கியத்துவத்தையும் சற்று நேரம் நின்று யோசித்து, சரி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இல்ல இதற்கு முன்பு நம்ம வாழ்க்கையில என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா வாழ்க்கை கண்டிப்பாக இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒன்றாக மாறும். ஏன்னா நமக்கு அதிக அளவுல நன்றி உணர்வு அதிகரிப்பதோடு அனைத்தையும் இன்னும் கூடுதல் பரிவு, மரியாதை மற்றும் மதிப்புடன் பார்க்க முடியும். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க நேயர்களே. உங்களுக்காக TM சௌந்தரராஜன் அவர்களுடைய இசையில ஒரு பாடல் வரவிருக்கிறது. கேட்டு மகிழுங்கள். இது ஒளி 96.8 கேட்டாலே பரவசம்.
1: பிறப்பதும் போறதும் இயற்கை.

0: பொறப்பதும் போறதும் இயற்கை, சிலர் புகழ்வதும் இகழ்வதும் செயற்கை, பறப்பதும் பாய்வதும் வேட்கை, பணி புரிந்ததும் ஓய்வது வாழ்க்கை.
1: போக்குவரத்து நிலவரம்.
2: வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் AYE பஞ்சேரு சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. 4 தடத்தை தவிர்க்கவும்.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
1: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 2:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B முற்பகல் 11:30 பிற்பகல் 3:30 வரை ஒலி 9:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
0: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
1: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
0: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
2: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
3: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
4: மல்லி மல்லியா மல்லியா மல்லியா,
5: இது உங்க ஒலி
6: ரோட்டு முக்கில் ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது.

0: ஒளிபன் மீது ஆறு இட்லி இணைந்திருக்கிறோம். நேர்களே, அண்மையில நான் ஒரு செய்தியை படிச்சிருந்தேன். என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கஸ்ல இருக்கிற இல்ல வேலை பார்க்கிற ஒரு யானை அதற்கு உத்தியோக ஓய்வு பெற்று விட்டதான். அதாவது பணி ஓய்வுன்னு சொல்லுவாங்கல்ல, ரிட்டையர் ஆகி விட்டதான். அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு யானைக்கு 1000 ஏக்கர் நிலமுடைய போர்ச்சுகல்ல இருக்கிற ஒரு இருக்கும் இடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு தனிப்பட்ட யானைக்கு அதனுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அது சர்க்கஸ்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்திருக்கான். அதனால இப்பொழுது அதற்கு இன்னும் ஒரு இயற்கையான மற்றும் சிறந்த ஒரு வாழ்க்கைய அமைப்பதற்காக இந்த ஒரு முடிவை போர்ச்சுகல்ல இருக்கிற ஒரு சில விலங்கியல் ஆய்வாளர்கள் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு பிறகு அது வேலை செய்ய தேவையில்ல. ஆனா கொஞ்சம் யோசிக்க வைக்கிற, மனசை சங்கடப்படுத்துற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாகவே அதுக்கு ஒரு சுதந்திரம் இல்ல. ஆனா இப்பொழுது ஒரு வழியாக சுதந்திரம் கிடைத்து விட்டது. ஆனா அந்த 40 ஆண்டுகள் சென்று விட்டது இல்லையா, அது கண்டிப்பாக கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. இன்னொரு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த யானையும் நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஓடிக்கொண்டே இருக்கும், உழைத்துக்கொண்டே இருக்கும். ஆனா எதை நோக்கி உழைக்கிறோம் என்பதை நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும் நேயர்களே. நமக்குன்னு ஒரு சுதந்திர நிலையை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்குன்னு ஒரு எல்லை வரம்புகளை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கைய வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஓடிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கை பிரகாசமான ஒன்றாக இருக்காது. கண்ணு மூடி கண்ண தர்ப்பத்துக்குள்ள வாழ்க்கை வந்து முடிந்துவிடும். அதனால வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க. இன்னும் சற்று நேரத்துல உங்களுக்காக 7 மணி செய்திகள் வரவிருக்கிறது நேர்களே. ஆனா அதற்கு முன்பு ஒரு பாடல் நம்ம கேட்கலாம். 7 மணி செய்திக்கு பிறகு தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். வானொலி பக்கமாவே இணைந்துருங்க. இது ஒளி 968 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: ஒளி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் சாலை வெளியேற்றத்திற்கு அருகே போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

வணக்கம். காலை மணி 7. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. பிரிட்டனைச் சேர்ந்த மெசிவ் அட்டாக் இசைக்குழுவின் இரு உறுப்பினர்கள் சிங்கப்பூருக்குள் மீண்டும் நுழைய காவல்துறை தடை விதித்திருக்கிறது. கடந்த புதன்கிழமை சிங்கப்பூரில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் அரசியல் நோக்கத்தை ஆதரிக்கும் வகையில் அந்த குழு நடந்து கொண்டது விசாரணையில் தெரியவந்தது. அந்நிய கொடியை குழு உறுப்பினர்கள் ஏற்றி காட்டியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்கள் நிகழ்ச்சி உரிம நிபந்தனைகளை மீறினார்களா என்பது குறித்து தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையம் விசாரிக்கிறது. அந்த இசைக்குழு சிங்கப்பூரில் மீண்டும் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான விண்ணப்பங்கள் மறுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சிங்கப்பூரின் தேசிய விண்வெளி அமைப்பு அடுத்த ஆண்டு முற்பாதிக்குள் தேசிய செயற்பாட்டு நிலையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது. அந்த நிலையத்தில் தேசிய செயற்கைக்கோள் திட்டங்களின் திட்டமிடல், இயக்கம், விண்வெளி கண்காணிப்பு செயல்பாடுகள் உள்ளிட்டவை இடம்பெறும். தற்போது சிங்கப்பூரின் தேசிய செயற்கைக்கோள் அமைப்பில் அரசாங்கமும் எஸ்டி என்ஜினியரிங் நிறுவனமும் இணைந்து செயல்படுத்தும் 3 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் உள்ளன. பேரிடர் நிர்வாகம், கடல் மாசுபாடு, கடல்சார் பாதுகாப்பு, நகர்ப்புற திட்டமிடல் போன்ற பணிகளுக்கு அவை பயன்படுத்தப்படுகின்றன. மலேசியாவின் நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பு அடுத்த 1 மணி நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. 850,000 அதிகமானோர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர். இந்த தேர்தல் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் கூட்டணி அரசாங்கத்துக்கு சோதனையாக பார்க்கப்படுகிறது. தேசிய முன்னணி, பெரிகாட்டா நேஷனல் ஆகியவற்றுக்கு எதிராக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள பகட்டான் ஹரப்பான் போராடுகிறது. அதிகரிக்கும் வாழ்க்கை செலவினம், வீடமைப்பு போன்ற விவகாரங்கள் இந்த தேர்தலில் வாக்காளர்களின் முக்கிய அக்கறைகளாக இருக்கின்றன. ஹமாஸ் காசாவில் தனது போர் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு முன்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அமைதிக்குழு எட்டிய ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புதல் தர வேண்டும் என்று கூறுகிறது. ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடும் வரை தனது துருப்புகளை மீட்டுக் கொள்ளப் போவதில்லை என்று இஸ்ரேல் சொல்கிறது. காசாவில் போரை நிறுத்துவதற்கான முக்கிய மைல்கல்லை தமது அமைதிக்குழு எட்டியிருப்பதாக திரு டிரம்ப் அறிவித்திருந்தார். ஹமாஸும் இதர ஆயுதம் ஏந்திய குழுக்களும் அவற்றின் ஆயுதங்களை களைய ஒப்பந்தம் வழிவகுப்பதாக அவர் சொன்னார். ஆனால் அதற்கு இஸ்ரேலோ ஹமாஸோ இணங்கியதாக தெரியவில்லை. இந்நிலையில் ஈரானுடன் பேச்சு நடத்தும் நம்பிக்கையை இழப்பதாக திரு டிரம்ப் தெரிவித்தார். இருப்பினும் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஈரான் முன்வரும் என்று தொடர்ந்து நம்புவதாக அவர் கூறினார். அமெரிக்கா பல மாதங்களாக நடத்தும் தாக்குதல்களில் ஈரானின் ராணுவ ஆற்றல் கடுமையாக குலைந்துவிட்டதாக அவர் சொல்கிறார். இவ்வேளையில் உலகம் முழுவதும் உள்ள ஈரானிய சொத்துக்களை தேடி திரட்ட அமெரிக்கா முனைவதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்தார். மீட்கப்படும் சொத்துக்கள் ஈரானிய மக்களை சென்றடையும் என்றார் அவர். பாகிஸ்தானின் தெர்மேக்கில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது 34 ஊழியர்கள் மாண்டனர். இடிபாடுகளில் இன்னமும் சிலர் சிக்கியிருக்கின்றனர். பலூச்சிஸ்தான் மாநிலத்தில் அசம்பாவிதம் நேர்ந்தது. சுரங்கத்தில் மெத்தேன் வாயு அளவுக்கு அதிகமாக இருந்ததால் வெடிப்பு ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. சுரங்கத்தில் காற்றோட்டத்தை மீண்டும் வழக்க நிலையத்துக்கு கொண்டுவர தீவிர முயற்சி எடுக்கப்படுகிறது. இந்தோனேசியாவில் 26 கிலோகிராம் போதைப் பொருளை கடத்தியதாக மலேசியா ஏர்லைன்ஸ் விமானி கைது செய்யப்பட்டிருக்கிறார். 39 வயது விமானி கோலாலம்பூரிலிருந்து விமானத்தை ஓட்டி ஜகார்த்தாவை சென்றடைந்ததும் கைது செய்யப்பட்டார். விமானியின் பயண பெட்டியில் 70,000 அதிகமான எக்ஸ்டசி மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த விமானி போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதி செய்யப்பட்டது. 50,000 ரிங்கிட் தொகைக்காக அடையாளம் தெரியாத ஒருவரின் வேண்டுகோளுக்கு இணங்க போதைப் பொருளை கடத்தியதாக அவர் கூறுகிறார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அடுத்து காமன்வெல்த் போட்டிகள். 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தின் இறுதிச் சுற்றில்
சிங்கப்பூரின் சாந்தி பெரேரா 8வது நிலையில் வந்தார். அந்த போட்டிக்கு முன்பாக நடைபெற்ற அரையிறுதி சுற்றில் அவர் வரலாறு படைத்திருந்தார். தனிநபர் குறுந்தொலைவு ஓட்டத்தின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் சிங்கப்பூரர் என்ற பெருமை அவரை சேர்கிறது. அந்த பிரிவில் சாந்தி பெரேரா இந்த பருவத்தில் தமது ஆகச்சிறந்த நேரமான 22.81 வினாடிகளில் போட்டியை முடித்தார். இந்நிலையில் உருட்டுப்பந்து மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிங்கப்பூரின் செரீனா தியோங் 4 போட்டிகளில் தமது 3வது வெற்றியை பதிவு செய்தார். முதன்முறையாக காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்கும் அவர் போட்ஸ்வானா வீராங்கனையை வீழ்த்தினார். அடுத்து ஆசியான் ஹிண்டே கிண்ண கார்பந்து. சிங்கப்பூரும் விருதை தற்காக்கும் வியட்நாமும் பொருதிய ஆட்டம் கோல் ஏதுமின்றி சமநிலையில் முடிந்தது. ஹனாயில் போட்டி நடைபெற்றது. அடுத்து சிங்கப்பூர் அணி சொந்த மண்ணில் இந்தோனேசியாவை சந்திக்கும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஏழு மணி செய்திக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினுள்ளாசம். இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்காக தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் தகவல்கள் வந்து கொட்டவிருக்கின்றன. அதற்கு நீங்க வானொலி பக்கமாக இணைந்திருங்க. அதே நேரத்தில் 80களில் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் நம்ம கேட்கலாம். இது ஒலி 968 கேட்டாலே பிரவசம்.
1: படைகள் வரும்போது
2: நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு ரொம்ப யோசிப்பேன்.
3: நிறைய இளையர்கள் போல எனக்கு ஷார்ட் அவுட் இருக்கு.
4: மற்றவங்களுக்கு உதவ ஆசைப்பட்ட எனக்கே சுசைட் தாட்ஸ் வந்தது.
1: துணிவு வரும்போது
5: சிங்கப்பூர்ல கேரி பண்ணணும் அந்த மோமெண்ட் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது.
1: தடைகளை தகர்க்கும் சிங்கப்பூரர்கள் வசந்தத்தில் வரும் புதன் 9:30 மணிக்கு தேசிய தின சிறப்பு எதிரொலி.

0: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
1: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
2: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 2:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. பிற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 9:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
1: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
2: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
1: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
3: நாங்க உங்களுக்கு கப் கேக் கொடுத்திருக்கிறோம், கோழி பிரியாணி கொடுத்திருக்கிறோம், இறைச்சி பிரியாணி கொடுத்திருக்கிறோம், சைவ பிரியாணி கூட கொடுத்திருக்கிறோம். இந்த முறை உங்களுக்கு நாங்க கொடுக்க போறது
4: உங்கள் இருவரில் ஆட்டம் ரஃபி நவீன, நீங்க அங்க சந்திக்கலாம்.
5: வழங்குவோர் மீடியா காபோலி 968 ஸ்பிரிங் லீஃப் பிராட்டா பிளேஸ் உணவகம்.
6: இது ஒரு வித்தியாச

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போறா. ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொறா. வார இறுதி ஒலியில்

0: விபத்து நிலவரம்.
1: விபத்து ஒன்றை நேர்ந்திருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் AYE பயணியா, அதற்கு பிறகு விபத்து ஒன்றை நேர்ந்திருக்கிறது. இரண்டாம் மற்றும் மூன்றாம் தடங்களை தவிர்க்கவும். மேலும் வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. SLA நோக்கி செல்லும் TPE கேம்பினஸ் லிங்க், அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் AYE பயணியா, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. உள்ளன்சை நோக்கி செல்லும் BKE உள்ளன் சாலை வெளியேற்றத்திற்கு அருகே போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. வாகன மூட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்ட அதிர்ஷ குழுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள் August 20 to 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.naragamic.com.
2: சூடா ஒரு டீ போடு,
3: டீயாலே போட்டுவோம்.
4: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
5: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
6: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

ஒன்பதாறு இட்ல இணைந்து இருக்கிறோம் நேயர்களே. எண்பதுகளில் வெளிவந்த ஒரு சில பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தமிழ் அப்படின்னு சொன்னாலே அதுல இருக்கிற நூல்கள் அதுதான் பலருக்கும் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஒரு தொன்மையான ஒரு நூல்ல இருந்து வந்த ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பேச போறோம். திருக்குறள். ஆமணியர்களே, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்ல இருந்து ஒரு குறள், அது நமக்கு என்னென்ன படிப்பினைய சொல்லிக் கொடுக்குது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற குறள். இந்த குறள் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையிலே மிகப்பெரிய செல்வம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கேட்கும் ஆற்றலை கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. கற்றலையே சிறந்த கற்றல், அது நமது எவ்வாறு கேட்டு கத்துக்கிறோமோ அதுதான் சிறந்த கற்றல். நமக்கு தெரிந்தவர்கள் கிட்ட இருந்து அவங்க என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க என்பத கேட்பதா இருக்கட்டும், தெரியாதவர்கள் கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதா இருக்கட்டும், இது அனைத்துமே நமக்கு வாழ்க்கையில ஒரு புதுவிதமான கண்ணோட்டத்தை கொடுக்கும், அதாவது பெர்ஸ்பெக்டிவா கொடுக்கும். மு வரதராசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு குறளை நமக்கு எளிய முறையில விளக்குறாரு. அவரு சொல்றாரு, செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வமாகும். அந்த செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும். அதாவது இருக்கிற அனைத்து செல்வங்களையும் இந்த செவி செல்வம் என்பது மிகவும் முக்கியம். அது அனைவரும் பெற வேண்டும். அப்படிப்பட்ட செல்வத்தை பெற்றால் நம்மளால வாழ்க்கையில நிறைய உயரங்களுக்கு செல்ல முடியும். நேயர்களே, தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. உங்களுக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் ஒரு பாடல கொண்டு வராங்க, பயணங்கள் முடிவதில்லை. படத்துல இருந்து கேட்டு மகிழுங்கள். இது ஒளி 9:08 கேட்டாலே பரவசம்.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம். ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. ஏவாயை நோக்கி செல்லும் சிடிஇ அங்மோக்கியோ அவென்யூ 5. அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம் பதினான்காவது தாய்மொழியின் கருத்தரங்கு 2026 சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ வளாகம் 2B இந்த ஆண்டின் கருப்பொருள் களிப்பூட்டும் கண்டுபிடிப்புகளுக்கான பூந்தோட்டம். முற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 வரை ஒளி 9:00-8:00 படைப்பாளர்கள் விமலா காதர் வழங்கும் நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். மாலை 5:00 மணியிலிருந்து இரவு 7:00 வரை மின்வழி தமிழ் அங்கம். விறுவிறுப்பான விளையாட்டுகள், வாக்கிய அமைப்பு சவால்கள், உற்சாகமூட்டும் தமிழ் தட்டச்சு பந்தயங்கள் என தொழில்நுட்பம் வழியாக தமிழ் மொழியை கற்கலாம். மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 8:00 வரை கதை நேர அங்கம். மின்னலக்க கருவிகள் வழியாக சித்திர கதை படைப்புகளை உருவாக்கும் அனுபவத்தை பெறலாம். அனுமதி இலவசம். குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். பதிவுக்கு go.gov.sg/mtls-website. ஏற்பாடு கல்வி அமைச்சர், தாய்மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
1: உலக கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நியூ வாட்சில் காற்பந்து மோகம் தொடரும். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்போர்ட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூகாசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
4: ஒளி 9:06 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தொல் சொல், அதாவது தொன்மையான ஒரு சில சொற்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். சங்க காலத்துல பயன்படுத்தப்பட்ட இந்த சொற்கள் கண்டிப்பாக அழிந்து விட்டன. ஆனால் அது மருவி மருவி இப்பொழுது அதை நம்ம வேறு வகையில அழைக்கிறோம். அதைதான் நம்ம பார்க்க போறோம். இப்பொழுது மழை பெய்தா மழை துளிய நம்ம மழை துளி அப்படின்னு அழைப்போம். இதே அந்த காலகட்டத்துல சங்க காலகட்டத்துல தளி, அதாவது தளி பெருகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா மழை துளி பெருகுது அப்படின்னு அர்த்தமா. இது வரைக்கும் தளி அதாவது தா நடுலி அதாவது கொம்பு லி இந்த ஒரு வார்த்தையை நான் இப்பொழுதுதான் கேள்விப்படுறேன். எனக்கு மிகவும் புதுமையா இருக்குது. அதே நேரத்துல இன்னொரு ஒரு வார்த்தையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நேயர்களே. கா நியல், அதாவது அதிக அளவுல நெருக்கமா இருக்குது, செறிவா இருக்குது அப்படின்னு சொன்னா அதை நம்ம கஞ்சல் அப்படின்னு அந்த காலத்துல அழைப்போமா. இதுல ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஞா என்ற ஒரு வார்த்தை அடிக்கடி அந்த காலகட்டத்துல பயன்படுத்தப்பட்டது. ஆனா இப்பொழுது அதிக அளவுல புழக்கத்துல இல்ல. அதற்கு காரணம் பலருடைய வாயில அந்த ஞா என்ற ஒரு வார்த்தை எளிதில நுழைவதில்ல. ஞா என்ற வரிசையில இன்னொரு ஒரு வார்த்தையும் இருக்குது, ஞான்று என்ற ஒரு சொல். ஞான்று அப்படின்னு சொன்னா அது பொழுது நாள் அதை குறிக்குதான். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்றோம்ல, ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை என்ற ஒரு வார்த்தை இதுல இருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பொழுது ஒரு அருமையான ஒன்றாக மாறவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா உங்களுடைய ஞான்று ஒரு அருமையான ஒன்றாக மாறவிருக்கிறது அப்படின்னு கூட நீங்க சொல்ல முற்படலாம். இது போன்ற வார்த்தைகள்னா தெரிந்து கொள்வதற்கு எனக்கு மிகவும் ஆவலா இருந்தது. அதனால அதை பத்தி நான் கொஞ்சம் போய் படிச்சேன், உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு. அதனால பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இது 9:06 கேட்டாலே பரவசம்.

0: நிலவரம்.
1: வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. ஏவாயை நோக்கி செல்லும் சிடிஇ அங்மோக்கியோ அவென்யூ 5. அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம்

ஒலி ஒன்பது ஆறு எட்டுல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. குஷி படத்துல இருந்து வந்த பாடல் நம்ம கேட்டோ தீவா அவர்களுடைய இசையில மேகம் கருக்குது. ஆமா, ஒரு ஆட்டம் போட வைக்கும் பாடல், தொண்ணூறுகள்ல வெளிவந்த பாடல். ஹரிணி அவர்கள் அந்த பாடலா பாடியிருந்தாங்க. இன்னும் சற்று நேரத்துல உங்களுக்காக 8 மணி செய்திகள் காத்து கொண்டிருக்கின்றன. அதற்கு பிறகு இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பு ஒரு பாடலை கேட்கலாம். இது ஒலி ஒன்பது ஆறு எட்டு கேட்டாலே பரவசம்.